நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், பண்பலை 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே துவங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் முதல் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 8 தேதி, 2026 ஆண்டு ஜூன் மாதம் 22 தேதி திங்கட்கிழமை. நேரம் 5:50:49. இனி தொடர்வது கோகிலத்வனி ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

0: இதுவரை கோகிலத்வனி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம்
2: நீத்தார் பெருமை மூன்றாம் அதிகாரம் முதல் குறட்பா.
3: ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு.
2: நல்லொழுக்க நெறியில் நின்று உலகப் பற்றுக்களை ஒழித்தவர்களின் பெருமையே நூல்கள் சிறந்த பெருமையாக விரும்பிக் கூறும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 பக்திமணம் வீசும் ஆனந்தராகம். 6:35 வயக்காடு, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர், இதில் செவிச்செல்வம் வழங்குகிறார் குறுங்குளம் முத்துராஜா அவர்கள். சேவை செய்திகள். காய்கனி விலை நிலவரம், மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 இதயராகம். 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்தாழைப்பில் சமூகம் வலுப்பெற சமூக நலத்துறை களப்பணியாளர் ராபர்ட் அவர்கள் பங்கேற்கும் நேரலை கேட்கலாம். 10:00 போடு ஆட்டம் போடு. 10:30 ராம்னை பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் திருச்சி மற்றும் சென்னை என் கோபால்தாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தஞ்சாவூர் மாவட்டம் கோனேரி ராஜபுரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவில் ஆணி திருமஞ்சன விழாவின் நேர்முக வர்ணனை. 11:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகம் தள்ளி போடும் பழக்கத்தை எப்படி தள்ளி போடுவது தோழிகள் பங்கேற்கலாம். 12:50 பாப்கார்னர். 1:00 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். தென்னையில் மதிப்பு கூட்டு பொருட்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை கரம்பக்காடு எஸ் வி காமராசு அவர்கள். 2:30 திரைக்களஞ்சியம் லால்குடி துரைராஜ் அவர்களின் திரையிசை தொகுப்பிலிருந்து. 3:00 இசைத்தூரல். 4:00 வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். 4:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். 5:00 பொன்மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 நலம் தரும் யோகா யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதலலை வரிசையில் காலை 10:45 உற்சாகம் உச்சம் எனக்கு பிடித்த திரைப்படம் மாணவி எஸ் ரேஷ்மா அவர்கள் பங்கேற்பில்.

7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஆடு வளர்ப்பில் அதிக லாபம் பெறும் வழிமுறைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் வி மீனலோச்சனி அவர்கள். 8:05 பிஃபா 2026 உலக கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரம், தொடர்ந்து இரவு இசை இனிமை. 9:15 இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருது. இனி முதல் அலை வரிசையில் எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளுக்கு இடையே 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. நவீன யுகத்தில் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு துணை நிற்கும் யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தருமபுரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை உதவி மருத்துவ அலுவலர் டாக்டர் ரமேஷ் பாபு அவர்கள். காலை 9 மணிக்கு ஆரங்கேசையில் காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்கள் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஈரோடு கே எஸ் நாகராஜன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 11:00 தேன் செந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரலில் அருணா சாய்ராம் அவர்கள் பாட்டு, மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு, 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்தி மடல், 9:15 செய்திச் சுடர், 10:00 அரங்கிசையில் திருமருகல் எஸ் தினேஷ்குமார் அவர்கள் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம். இதுவரை திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: நேர்களே, நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் அருகே தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு அதிஉயர் சிகிச்சை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள வசதிகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரஞ்சித்குமார் மற்றும் திரு சரத்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS தர்காஷ் கடல்சார் ஒத்துழைப்பு பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று மொரீஷியஸில் உள்ள போர்ட் லூயிஸுக்கு சென்றடைந்தது. NCC சார்பில் நாடு முழுவதும் நடைபெற்ற யோகா தின நிகழ்வுகளில் 830,000 பேர் பங்கேற்றதாக தேசிய மாணவர் படை தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: 6:02 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது சூலமங்கலம் சகோதரிகள் பாடியிருக்கும் பாரதிப்பன்.

0: National Security Advisor Ajit Doval will chair the gathering, which brings together security chiefs from the blocs of 11 member countries. These include India, Brazil, China, Egypt, Ethiopia, Indonesia, Iran, Russia, Saudi Arabia, South Africa, and UAE. The meeting will focus on the theme Non-Traditional Security Challenges Confronting the World Today, with discussions centered on the rapidly evolving nature of national security threats and the role of new technologies in emerging security risks. Delegates will also examine cybersecurity, digital vulnerabilities, and artificial intelligence-driven threats. The National Testing Agency, NTA, will commence the UGC NET June 2026 examination from today. The national-level eligibility test will be conducted in computer-based test mode until 30th of this month, in two shifts each day. The UGC NET exam is conducted for candidates aspiring to qualify for the Junior Research Fellowship, Assistant Professor positions, and admission to PhD courses. The NTA has advised candidates to download their admit cards and carefully verify all examination details. CBSE has commenced the release of Class 12 verification of issues observed and re-evaluation outcomes. In a statement, it said that the outcomes are being released in a phased manner, with over 87% of the total applications received was declared yesterday. The outcomes of the remaining applications will be made available in phases, and the entire process is expected to be completed soon. The status of application can be checked at results.digilocker.gov.in. In women's cricket, riding on an unbeaten 81 runs by Marie-Jeanne Kapp, South Africa defeated India by 6 wickets in a Group A match of ICC T20 World Cup in Manchester last night. Chasing a target of 159 runs set by India, South Africa scored 161 for 4 with 5 balls to spare. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் கால மேலாண்மை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள்.
3: கால மேலாண்மை என்பது கால நேரத்தை மதித்துணர்ந்து காரியம் ஆற்ற வேண்டும் என்ற பொருளாகும். காலமும் நேரமும் யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காது. வாழ்க்கையில் இழந்தால் திரும்ப பெற முடியாதது காலமும் நேரமும். அதனால் கடமையாற்றுவதற்கு எந்த நேரத்திலும் நம்மை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். தொல்காப்பியர் முதற்பொருள் என்னும் காலத்தை சிறுபொழுது பெரும்பொழுது என்று இரண்டாக பகுப்பர். இக்காலத்தில் சிறுபொழுதாக நேரத்தையும் பெரும்பொழுதாக காலத்தையும் பிரித்துள்ளனர். இவை தவிர இறப்பு, நிகழ்வு, எதிர்வு என்ற முக்காலமும் உண்டு. வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய ரகசியங்களை அறிந்து கொண்டால் அது சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும். கடந்த காலத்திலிருந்து பெற்ற அனுபவத்தால் நிகழ்கால செயல்களை எப்படி வெற்றிகரமாக ஆற்றுவது என்றும், கால விரயமின்றி காரியமாற்றும் தந்திரத்தால் எப்படி மனிதர்கள் வெற்றியடைகிறார்கள் என்றும் தெரிந்து கொள்ளலாம். டைம் மேனேஜ்மெண்ட் எனப்படும் கால மேலாண்மை குறித்து இன்று கல்வி நிறுவனங்களில் பாடமாக வைத்திருக்கின்றனர். முன்னேறிய நாடுகளில் பல தொழில் நிறுவனங்களில் இந்த கால மேலாண்மை முக்கிய அங்கம் வகிக்கின்றது. கால நேரத்தை காரியமாற்றும் போது திட்டமிட்டு செலவிடுதல் என்பதும் நேரத்தை சேமித்தல் என்பதும் இன்றியமையாதது. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வேலையை எவ்வளவு விரைவாக முடிக்கின்றோம் என்பதற்கும் கால மேலாண்மையை பயன்படுத்துகின்றோம். ஒருவரின் நடத்தையை நிர்ணயிப்பதற்கு கூட இக்காலத்தில் கால நேரம் பயன்படுத்தப்படுவது உண்டு. ஒருவருக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் போது அவனுக்கு நேரம் சரியில்லை என்றும், கெட்ட நேரம் என்றும், நன்மை ஏற்படும் போது கால நேரம் நல்லா இருக்கு என்றும், நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றது என்றும் சொல்வதை பார்க்கின்றோம். இவையெல்லாம் தங்களுடைய இயலாமைக்கு சமாதானம் சொல்லிக் கொள்ளும் எளிய மக்களின் இனிய வசனங்கள். கால நேரத்தை நமக்கு சாதகமான வாய்ப்பாக எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நம் முன்னோர்கள் பழமொழி வாயிலாக நமக்கு அறிவுறுத்தி சென்றுள்ளனர். பருவத்தை பயிர் செய், ஆடிப்பட்டம் தேடி விதை, இளமையில் கல், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இப்படி ஏராளமான பழமொழிகள் தமிழில் மட்டுமல்ல பிற மொழிகளிலும் உள்ளன. இப்பழமொழிகளை எல்லாம் கால நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த, அனுபவத்தின் வாயிலாக கண்ட உண்மைகள். இவற்றிற்கெல்லாம் சிகரம் வகித்தார் போன்று வள்ளுவரின் குரல் காலத்தோடு இடத்தையும் இணைத்துக் கொள்கிறது. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும். காலத்தின் அருமை என்ன என்று வெறும் அறிவுரைகளிலோ ஆலோசனைகளிலோ வருவதென்று, அதை தவறவிட்டவர்கள் அல்லது தவறாக பயன்படுத்தியவர்களுக்கே அதன் அருமை

0: முழுமையாக புரியும். பருவமல்லாத காலத்தில் போர் தொடுத்து தோல்வியடைந்த நெப்போலியன், அலெக்சாண்டர் ஆகியோரை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். காலதாமதம் காரணமாக பயணத்தை தொலைத்தவர்கள், சோம்பலின் காரணமாக கல்வி மற்றும் தொழிலை தொலைத்தவர்கள், பருவ கோளாறு காரணமாக வாழ்க்கையை தொலைத்தவர்கள் என்று ஒரு பட்டியலே போடலாம். இதற்கு மாறாக தொடர்ச்சியான பயிற்சியிலும் முயற்சியிலும் இருப்பவர்கள் வெற்றியை தம்பசப்படுத்தி கால நேரத்தை வாய்ப்பையும் தமதாக்கிக் கொள்கிறார்கள். காலம் என்பது ஒரு சக்கரம் போல் சுழன்று கொண்டிருக்கிறது என்றும் அதை காலச்சக்கரம் என்றும் கூறுவர். காலம் என்பது கரங்கு போல் சுழன்று கீழது மேலாக மேலது கீழாக வரும் என்பர் மனோமணியும் நாடகமாசிரியர் சுந்தரம்பிள்ளை. இது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்னும் பழமொழியோடு தொடர்பு கொண்டது. நாம் செய்யும் செயலை காலத்தோடு தொடர்புபடுத்தி வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பது என்பது நம்மிடையே வெகு காலமாக இருந்து வருகின்றது. ஒரே சீராக போய்கொண்டிருக்கும் காலத்தின் மீது நம்முடைய நம்பிக்கைகளையும் போக்குகளையும் ஏற்றி கூறுவதால் இத்தகைய தடுமாற்ற நிலை இருந்து வருகின்றது. அறிவியல் முன்னேற்றத்தின் அடிப்படையில் பல மாற்றங்கள் எல்லா துறைகளிலும் இக்காலத்தில் நிகழ்ந்து வருகின்றது. வளர்ந்து வரும் மாற்றங்களை காலத்தின் மேலேற்றி காலம் மாறிக்கொண்டே வருகின்றது என்று பேசும் போக்கு இருந்து வருகின்றது. காலத்திற்கு ஏற்ப நாம் மாறிக்கொண்டே வருகின்றோம் என்பதும் இதே போல்தான். நம்முடைய வசதிக்கும் தேவைக்கும் ஏற்ப சிலவற்றை விட்டுவிடுகின்றோம், சிலவற்றை சேர்த்துக் கொள்கின்றோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே. அந்தந்த நேரத்தில் அந்தந்த கடமைகளை ஆற்றினால் சிறப்பாகவும் எளிமையாகவும் முடிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டால் காலத்தின் சூட்சுமத்தை விளங்கிக் கொண்டு வாழ்க்கையில் வெற்றி வாகை சூடலாம்.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் கால மேலாண்மை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: ஆறு மணி 15 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. பிரார்த்தனைங்கிறது ஏதாவது ஒண்ணு கேட்டு வாங்கிறது மட்டும் இல்ல, நமக்கு கிடைச்ச எல்லாத்துக்கும் நன்றி சொல்றதும் கூட. நன்றி உணர்வோடையும் நம்பிக்கையோடையும் இறைவனின் துணை கொண்டு உங்களோட இந்த நாளை தொடங்குங்க. இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல ஆனந்தராகும்.

எங்கும் நிறைந்த இறைவனை இன்னிசையால் போற்றி துதித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். நிகழ்ச்சியில் இனி E.M். ஹனீஃபா பாடியிருக்கும் பாடல்

எத்தனை இன்னல்கள் வந்தாலும் உயர்ந்த எண்ணங்கள் உங்ககிட்ட இருந்தா நிலையான நிம்மதியா இருக்க முடியும். ஆனந்தராகவும் கேட்டு நினைச்சிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. இனி ஹேமா ஜான் பாடியிருக்கும் பாடல் கேட்கலாம்.

6:28 இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இது ஆனந்தராகும். நிகழ்ச்சியில் இனி TM சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்.

0: இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு நேரம் 6:35. இனி
1: உழவு சொந்தங்களே, உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி மாதம் 8 திங்கட்கிழமை.
2: இப்போது

0: நிலகாலம் பிறக்குது, நிலகாலம் பிறக்குது. வித்தியை கத்துக்கினா கத்தியை பார்க்கற காலம் இது. நிலகாலம் பிறக்குது, நிலகாலம் பிறக்குது. பாருங்க சாமி, மாயமில்லே மந்திரமில்லே, நம்மளை நம்புனா சாமி நீங்க பெரிய ஆளாகுது. நிலகாலம் பிறக்குது, நிலகாலம் பிறக்குது.
1: யார் பாது காலையிலே குடுகுடுப்பக்காரன்? நம்ம தம்பி.
2: ஐயோ அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க.
1: தம்பி ஏதுப்பா இந்த பக்கம், அதுவும் குடுகுடுப்பக்கார வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கிற?
0: அண்ணே, நான் இன்னில இருந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு முடிவு செஞ்சிட்டேனே.
1: அப்படியா? அப்பாடி, அப்ப நம்ம ஊரை விட்டு வெளிநாடு போகணும்னு முடிவு பண்ணிட்டியாப்பா?
0: அப்ப நான் இந்நாள் வரைக்கும் ஊருக்கு கெட்ட செஞ்சேன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படித்தானே?
1: அத நான் எப்படிப்பா என் வாயால சொல்லுவேன்?
0: வாயால சொல்ல முடியலனா பேப்பர்ல எழுதி சொல்லுங்க.
1: இதுக்காண்டி ஒரு பேப்பரை வீணடிக்க நான் விரும்பலப்பா.
0: அண்ணே, இப்படி பண்ணீங்க, எலுமிச்ச மந்திரம் பண்ணி அதை மூணா வெட்டி, வலக்கால் பக்கம் ஒண்ணு, இடக்கால் பக்கம் ஒண்ணு, ரெண்டு காலுக்கு நடுக்கால் பக்கம் ஒன்னு போட்டுருவேன். ஜாக்கிரத.
1: தம்பி தம்பி தம்பி, எலுமிச்சம்பழத்தை வெட்டுறது சரி
0: சரி,
1: அதை ஏன்பா கால் பக்கம் வீசிக்கிட்டு? என் கையிலே கொடுத்துடுப்பா, நானாவது புழிஞ்சு ஜூஸ் போட்டு குடிச்சுக்கிறேன்பா, ஏன்னா தினமும் வெயில் வெளுத்து வாங்குதுப்பா.
0: என்ன கிண்டலா, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன்?
1: நானும் தான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா. வெயில் காலத்துல எலுமிச்சம்பழம் கிடைக்கவே மாட்டேங்குது.
0: ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? அதுக்கும் ஒரு வழி இருக்குண்ணே.
1: என்னப்பா, எலுமிச்சம்பழத்துக்கு பதிலா முட்டை மந்திரம் போட போறியா?
0: சாச்சா, இருக்கவே இருக்கு எஸ்என்கேஎல் ஒண்ணுங்கிற புதிய உயர் விளைச்சல் கொடுக்கிற எலுமிச்ச ரகம்.
1: ஓ,
0: இத போன வருஷம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்திருக்குங்கண்ணே. இந்த ரகம், அதாவது எஸ்என்கேஎல் ஒண்ணு, வருஷம் முழுவதும்

0: எலுமிச்சங்காய்களை உற்பத்தி செய்கிற ஒரு திறன் கொண்டது.
1: ஓ,
0: நட்ட 3வது வருஷத்திலிருந்து காய்க்க தொடங்கி 20-25 ஆண்டுகள் நிலையான காய்ப்பை கொடுக்குன்னு
1: பாடுறா.
0: ஒரு மரத்திலிருந்து வருஷத்துக்கு 58 கிலோவும் ஏக்கருக்கு 6700 கிலோ வரையிலும் மகசூல் கொடுக்குன்னு. நல்ல வடிகால் வசதி இருக்க இருமண் பாங்கான குறும்பு நிலத்துல இந்த ரக எலுமிச்சை வளரக்கூடியது. இந்த ரகம் ஓரளவு வறட்சியும் தாங்கி வளரும். வெப்பம் மிதவெப்பம் மண்டல பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து 1000 மீட்டர் உயரமுள்ள பகுதியில் நல்லா வளருண.
1: ஓஹோ,
0: பழத்தோட சாறு 50% மேல இருக்கும். அதுல அதிகப்படியான அமிலத்தன்மையும் மிதமான சர்க்கரையும் கலந்துருக்கிறதுனால வாசனை சும்மா கமகமன்னு
1: இருக்குண்ணே.
0: SNKL 1 நடுங்க 25 வருஷத்துக்கு அறுவடை பண்ணுங்க.
2: நோட் பண்ணுங்கப்பா.

0: நடுங்க 25 வருஷத்துக்கு அறுவடை பண்ணுங்க.
1: ஏய் நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
2: சரி சரி தம்பி, நல்ல விஷயம் தானப்பா சொல்ற. அப்புறம் ஏன் இந்த குடுகுடுப்பக்காரன் வேஷம்? நேரா சொல்ல வேண்டியதுதானேப்பா.
0: அண்ணே, உங்களுக்கு விஷயம் தெரியாத, போன மாசம் தானே எலுமிச்சை மண்டி திறந்தேன்.
2: ஆமா ஆமா,
0: விலை நல்லா இருக்கு.
2: ஓ,
0: ஆனா வரத்து குறைவால இருக்குது. அதான் இந்த வேஷம் போட்டுக்கிட்டு போய் சொன்னா எல்லாரும் எலுமிச்சை போடுவாங்கல்ல.
1: ஒரு புது பாயிண்ட்.
0: அதான்
2: தம்பி, நீ என் அறிவு கண்ணை திறந்துட்டப்பா.
0: அப்படி சொல்லுங்க,
2: நானும் உடனே போய்
0: போய்
2: ஊ எலுமிச்சம்பண்டிக்கு எதிர்த்தாப்புல ஒரு எலுமிச்சம்பண்டியை துறக்க போறேன்.
0: இது என்னது,
2: பெரிய ஆளாக போறேன்பா.
0: அடப்பாவே, சொந்த வாயால சூனி வச்சுக்கிறது இதானா? போச்சுடா.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழி பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதி கறவை மாடு வளர்ப்பு பயிற்சி நடத்தப்பட உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். முதலில் பதிவு செய்பவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் தகவல்களுக்கு 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15 என் மீண்டும் ஒரு முறை 233-17-15 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.
0: திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் நாளை காலை 10 மணி முதல் 4 மணி வரை நெல் வைக்கோல் காளான் வளர்ப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. குறைந்த முதலீட்டில் காளான் உற்பத்தி தொழிலை தொடங்க விருப்பம் உள்ளோருக்காக இப்பயிற்சியில் காளான் வளர்ப்பு தொழில்நுட்பம், விதைப்பு, பராமரிப்பு, அறுவடை, மதிப்பு கூட்டல், சந்தைப்படுத்துதல் போன்றவை குறித்து நடைமுறை விளக்கங்களுடன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இப்பயிற்சியில் பங்கேற்போருக்கு சான்றிதழ், பயிற்சி குறிப்புகள் போன்றவையும் வழங்கப்படும். இப்பயிற்சி குறித்த மேலும் தகவலுக்கு 63-80-75-15-02 மற்றொரு எண் 76-03-99-54-61 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளுமாறு இம்மையத்தின் முதன்மையர் அறிவிக்கின்றார்.
1: வெள்ளரி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த சில செய்திகள். வெள்ளரியானது பொதுவாக எல்லா வகை மண் வகைகளிலும் வளரும் தன்மையுடையது. ஆனால் அதிக மகசூல் சாகுபடிக்கு களிமண் பாங்கான மண் வகைகள் மிகவும் ஏற்றது. கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கோ-1 என்ற ரகம் வெளியிடப்பட்டு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளரியை பொறுத்தமட்டில் ஜூன் முதல் செப்டம்பர் மாதங்களிலும் டிசம்பர் முதல் மார்ச் மாதங்களிலும் சாகுபடி செய்யலாம். நிலம் தயாரித்தலின் போது நிலத்தினை 3 முதல் 4 முறை நன்றாக உழவு செய்ய வேண்டும். அதன் பின்பு 1.5 மீட்டர் இடைவெளியில் 60 சென்டிமீட்டர் அகலமுள்ள வாய்க்கால் எடுக்க வேண்டும். பின்னர் 1 முதல் 1.5 மீட்டர் இடைவெளியில் 45 சென்டிமீட்டர் ஆழமும் அகலமும் நீளமும் உள்ள குழிகள் எடுத்து 10 கிலோ நன்கு மக்கிய தொழுயரு, 100 கிராம் கலப்பு உரம் ஈட்டு மேல் மண் கலந்து நிரப்பி விதை ஊன்ற தயாராக வைக்க வேண்டும். வெள்ளரி சாகுபடி செய்ய 1 ஹெக்டேருக்கு 2 கிலோ விதை தேவைப்படும். விதை ஊன்றுவதற்கு முன்பு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அதன் பின்னர் குழிக்கு 4 முதல் 5 விதைகள் ஊன்ற வேண்டும். விதையை ஊன்றியவுடன் தண்ணீர் ஊற்ற வேண்டும். பின்பு விதை முளைத்து கொடி வளர்ந்தவுடன் வாய்க்கால் மூலமாக தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். கொடி நன்றாக வளர்ந்தவுடன் வாரம் 1 முறை நீர் பாய்ச்சுதல் அவசியமாகும். விதை முளைத்தவுடன் குழிக்கு 3 செடி விட்டு மற்ற செடிகளை பிடுங்கிவிட வேண்டும். கொடி வளர்ந்தவுடன் குழியினை 30 நாட்கள் இடைவெளியில் களை எடுத்து சுத்தம் செய்ய வேண்டும். ஏத்தரல் என்ற வளர்ச்சி ஊக்கியினை தெளிப்பதன் மூலம் பெண் பூக்களின் உற்பத்தியை அதிகப்படுத்தலாம். பழ ஈயின் தாக்குதல் அதிகமாக காணப்படும் பொழுது மாலத்தியான் மருந்தினை 2 மில்லி 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். மேலும் கருவாட்டு பொறி 1 ஏக்கருக்கு 6 முதல் 8 எண்கள் வைத்தும் பழ ஈயினை கட்டுப்படுத்தலாம். விதை ஊன்றிய

0: 50 நாட்கள் கழித்து வெள்ளரிக்காய்கள் அறுவடைக்கு தயாராகும். அதன் பின்பு ஒரு வார இடைவெளியில் 8 முதல் 10 அறுவடை செய்யலாம். ஒரு ஹெக்டருக்கு மகசூலாக 8 முதல் 10 டன் வெள்ளரிக்காய்கள் கிடைக்கும். அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் தென்னையில் மதிப்பு கூட்டு பொருட்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை கரம்பக்காடு SV காமராசு அவர்கள். இன்று 7:25 மணிக்கு உழவர் உலகத்தில் ஆடு வளர்ப்பில் அதிக லாபம் பெறும் வழிமுறைகள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் வி மீனலோச்சனி அவர்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கம் அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், யோகா உலகம் முழுவதும் மறக்க முடியாத கொண்டாட்டங்களுடன் கூடிய நாளாக அமைந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இதை உலகளாவிய நிகழ்வாக மாற்றிய மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நல்வாழ்வு மற்றும் ஆரோக்கியத்தை நோக்கிய முயற்சியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களை யோகா ஒருங்கிணைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். யோகாவை அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மக்கள் மேற்கொள்ள இந்த தினம் மேலும் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இச்சம்பவம் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உயரிய சிகிச்சைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா ஆகியோர் விபத்து நிகழ்ந்த தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்டனர். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தெலங்கானா மற்றும் மேற்குவங்க மாநிலங்கள் உருவான தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாநிலங்களுக்கிடையே கலாச்சார பரிமாற்றம் நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் என்று அவர் கூறினார். பல்வேறு இந்திய மொழிகளை கற்றுக்கொள்வது தேசிய ஒருங்கிணைப்பையும் கலாச்சார புரிதலையும் மேம்படுத்தும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் குறிப்பிட்டார். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உணவின் அளவையும் அதிகரிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர்

0: திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பள்ளி ஒன்றில் காலை உணவு திட்டத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற நிலை ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் மூலமாகவே மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்படுவதாக கூறினார். எம்ஆர்ஐ இயந்திரங்கள் ஐரோப்பிய தரநிலைகள் மற்றும் அமெரிக்க தரநிலைகள் அடிப்படையிலேயே வாங்கப்படுவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக வெளியான தகவல்கள் தவறானவை என்றும் மருத்துவத்துறையில் எந்த முறைகேடும் நடைபெறாது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த 100,000+ அதிகமான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணானதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். நெல் மூட்டைகளை உரிய நேரத்தில் அரவைக்கு அனுப்பி வைப்பதில் ஏற்பட்ட தாமதமே இதற்கு காரணம் என்று திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரம்மகுமாரிகள் அமைப்பின் 90வது ஆண்டு விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 90வது ஆண்டை குறிக்கும் வகையில் 90 முக்கிய பிரமுகர்கள் ஒரே நேரத்தில் குத்துவிளக்கை ஏற்றினர். இதில் பிரம்மகுமாரிகள் அமைப்பைச் சேர்ந்த மகளிர் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவது தொடர்பான உறுதிமொழி ஏற்பு நிகழ்வும் இதில் நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பொருத்தமான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, கோயம்புத்தூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் நேற்று மிதமான மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் திடீரென பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னஸ்தலம் ஒன்றியத்துக்குட்பட்ட நமச்சிவாயபுரம், தொட்டியம், கனியாமூர், பைத்தந்துறை, எளியத்தூர், கடத்தூர், தெஞ்ஞானத்தம் ஆகிய சுமார் 20 மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னல் காற்றுடன் கூடிய மிதமான மழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையானது விவசாய பயிர்களுக்கான நிலக்கடலை, கரும்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு உகந்த மழையாக இருப்பதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முருகேசன்.
0: எத்தியோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு அபி அகமத் தலைமையிலான ஆளும் முன்னேற்ற கட்சி அறுதிப் பெரும்பான்மையை தக்கவைத்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவில் சிறுத்தைகள் பராமரிப்பு பகுதியை பார்வையிட்டார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS தர்காஷ் கடல்சார் ஒத்துழைப்பு பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று மொரீஷியஸில் உள்ள போர்ட் லூயிஸுக்கு சென்றடைந்தது. NCC சார்பில் நாடு முழுவதும் நடைபெற்ற யோகா தின நிகழ்வுகளில் 830,000 பேர் பங்கேற்றதாக தேசிய மாணவர் படை தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள வசதிகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரஞ்சித்குமார் மற்றும் திரு சரத்குமார் ஆய்வு மேற்கொண்டனர். ஓமன் நாட்டின் கப்பலில் பணியில் இருந்தபோது உயிரிழந்த மாலுமி நிஷாந்தின் மனைவிக்கு தமிழக அரசின் இளநிலை உதவியாளர் பணிக்கான பணி நியமன ஆணையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தூத்துக்குடியில் வழங்கினார். சென்னை அடையாறு முகத்வாரத்தில் தூர்வாரும் பணிகள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டிருந்த 16 விளம்பர பலகைகள் கடந்த 2 நாட்களில் அகற்றப்பட்டு 2,10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி

0: நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலக இசை தினத்தை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி சார்பில் பாண்டி பஜாரில் 15 மணி நேரம் நடைபெற்ற தொடர் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற இசைக்கலைஞர்களை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பாராட்டினார். விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்தை வென்றது. ரேட்டர்டோமில் நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. லண்டனில் நாளை நடைபெறவுள்ள போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா இந்தியாவை வென்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு MRI ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு 6:55 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இனி
2: மலர்கிறது நாள் மலர்.
3: திரையுலகின் மிக முக்கிய ஆளுமையான எல்வி பிரசாத்தின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1994. சினிமாவில் சேர வேண்டும் என விரும்பி தனது 20வது வயதில் மும்பைக்கு சென்ற இவர் தையற்கடை உதவியாளர், காவலாளி என படிப்படியாக உழைத்து முன்னேறியவர். நமது நாட்டின் முதல் பேசும் படமான ஆலமாராவில் நடித்த பெருமையை பெற்ற இவர் மனோகரா, மிசியம்மா, கல்யாணம் பண்ணிப்பார் உள்ளிட்ட வெற்றி படங்களை இயக்கியுள்ளார். அவர் பெயரில் திரை லேப் அரங்குகள் இன்றும் அவரது பெருமை கூறுகின்றன. எல் வி பிரசாத்தின் திரையுலக பங்களிப்பை பெருமைப்படுத்தும் விதமாக தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டுள்ளது. திரைத்துறையில் பல பிரிவுகளில் கோலோச்சிய ராமநாராயணனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2014. பாடலாசிரியராக திரைத்துறையில் நுழைந்த இவர் தமிழ் தவிர தெலுங்கு, கன்னடம், மராத்தி, குஜராத்தி, போஜ்புரி, ஒரியா, பெங்காலி மொழிகளில் படங்களை இயக்கியவர். குறைந்த காலத்தில் குறைந்த முதலீட்டில் அதிக லாபத்தை ஈட்டும் சாதுரியமிக்க இயக்குநராக திகழ்ந்த ராமநாராயணன் 36 வருடங்களில் அதிகபட்சமாக 125 படங்களை இயக்கி உலக சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. எழுத்தாளர் டான் பிரவுன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1964. இவருடைய முதல் 3 நாவல்கள் பெரிய அளவில் விற்பனையாகாத போதும் 2003 வெளிவந்த இவரது 4வது புத்தகமான தி டாவின்சி கோட் விற்பனையில் சாதனை படைத்தது. எழுத்துப்பணியை தொடர்ந்து வரும் டான் பிரவுன் தன் சகோதரருடன் இணைந்து ஏழை மாணவர்களுக்கான பல நல்ல திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறார். தமிழகத்தைச் சேர்ந்த கூடைப்பந்தாட்ட வீராங்கனை அனிதா பால்துரை பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1985. உலகின் மிகச்சிறந்த 10 வீராங்கனைகளில் ஒருவராக 2013 தேர்வு செய்யப்பட்ட இவர் 8 முறை ஆசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்ட ஒரே இந்திய வீராங்கனை என்ற சிறப்பையும் பெற்றவர். இந்திய மகளிர் கூடைப்பந்து அணியின் கேப்டனாக இருந்த அனிதா பால்துரைக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது. நடிகர் அம்ரீஷ் பூரி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1932. தனது குரலாலேயே மிரட்டி வில்லன் கதாபாத்திரங்களுக்கு உயிர் ஊட்டியவர். 400 திரைப்படங்களுக்கு மேல் நடித்துள்ள இவரின் நடிப்புத் திறமைக்கு சான்றாக மிஸ்டர் இண்டியா, தில்வாலே துல்ஹனியா லே ஜாயங்கே போன்ற படங்களை சொல்லலாம். தமிழிலும் சில படங்களில் நடித்திருக்கிறார் அம்ரீஷ் பூரி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சமீபத்தில் ஒரு ஜப்பானிய கான்செப்ட் ஒன்று படித்தேன். அதுக்கு பேரு இக்குகை. முதல்ல கேட்கும்போது வாழ்க்கையோட நோக்கம் பற்றி பேசுகிற மாதிரி தோணுச்சு. ஆனால் கொஞ்சம் படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம வாழ்க்கையில் பெரிய பர்பஸ் அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்கிற விஷயத்துக்காக நம்ம நிறைய ப்ரெஷர் எடுத்துக்கிறோம்ல. நம்ம என்ன சாதிக்க போகிறோம், நம்மளோட இலக்கு என்ன, நான் ஏன் வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம். ஆனால் சில நேரம் வாழ்க்கை அவ்வளோ காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை போல அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கான்செப்ட். காலையில் எழுந்திருச்சு ஒரு காஃபி குடிக்கிறதுல, நமக்கு பிடிச்ச ஒரு புத்தகம் படிக்கிறதுல, செடிக்கு தண்ணி ஊத்துறதுல, நமக்கு பிடிச்சவங்களோட நேரம் செலவழிக்கிறதுலன்னு இதெல்லாம் கூட ஒரு அர்த்தமா இருக்கலாம். ஒருவேளை நம்ம தேடுற வாழ்க்கையோட பர்பஸ் ஒரு பெரிய விஷயமா இல்லையோ என்னமோ, நம்ம உயிரோட உணர வைக்கிற, நம்மளை சந்தோஷப்படுத்துற அந்த சின்ன சின்ன தருணங்களோட கூட்டுத்தொகை தான் வாழ்க்கையோட அர்த்தமா கூட இருக்கலாம்ல. அதுதான் ஜப்பான்ல இக்கிகை அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்தா கான்செப்ட் மாதிரி கூட தெரியலங்க, நிம்மதியா வாழ்றதுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயமா தான் தெரியுது. ஸோ நம்மளும் அதை கடைப்பிடிக்கலாமே. எப்பவும் ஒரு குட்டி புன்னகைய உங்க உதட்டில் வச்சுக்கோங்க, அதை எதிரில் வர அத்தனை பேருக்கும் பரிசா கொடுத்துட்டே போங்க. இதை திருச்சி FM ரெயின்போ 102.1 காலை மலர்

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: செவிச்செல்வம். வழங்குபவர் குறுங்குளம் முத்துராஜா அவர்கள்.
4: திருச்சி வானொலி நேயர் பெருமக்களே, அன்பு வணக்கங்கள். காலையில் பள்ளி சென்று மாலையில் வீட்டுக்கு வருகின்றீர்கள். அணிந்திருக்கும் காலணிகளை மூளைக்கு ஒன்றாக உதறுகின்றீர்கள். வீட்டுக்குள் நுழைந்து புத்தக பையை ஒரு மூளையில் வீசுகின்றீர்கள். உணவுப்பை, தண்ணீர் பாட்டில், அவை வேறு ஒரு பக்கம். சீருடைகளை அரைக்கு ஒன்றாக உரித்து போடுகின்றீர்கள். முடிந்தது. மறுநாள் காலையில் அம்மா உங்களை பள்ளிக்கு தயார் செய்ய வேண்டும். அதிகாலையிலேயே எழுந்து கொள்கிறார். உங்களுக்கு பிடித்தமான மதிய உணவை தயார் செய்ய வேண்டும். உங்களை எழுப்பிவிட்டு படிக்க வைக்க வேண்டும். அன்றைய தேர்வுக்கு அல்லது அன்றைய வீட்டு பாடங்களை நினைவூட்டி முடிக்க வைக்க வேண்டும். பள்ளி புறப்படும் நேரத்திற்குள் காலை சிற்றுண்டி தயார் செய்து தர வேண்டும். நீங்கள் பெண் பிள்ளையாக இருந்தால் தலைவார உதவி செய்ய வேண்டும். இதையெல்லாம் முடித்த பிறகு நீங்கள் முதல் நாள் வீசி எரிந்தவற்றையெல்லாம் தேடி எடுத்து உங்களை பள்ளிக்கு வழியனுப்பி வைக்கும் வரை அம்மா படும் பாடு, அம்மம்மா, அம்மா, அப்பா, குழந்தைகள், தாத்தா, பாட்டி, இவர்கள் எல்லோரும் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தின் எல்லா வேலைகளையும் அம்மா என்ற ஒரே ஒரு பெண் மட்டுமே செய்ய வேண்டுமா? அப்படி செய்வதுதான் முடியுமா? மேலும் பெண்கள்

0: செல்லும் அலுவலகம் செல்லும் வீடுகளில் நினைத்து பாருங்களேன், குடும்ப தலைவியாக உள்ள பெண் குழந்தைகளை அனுப்பிவிட்டு அக்கடா என்று சாய்ந்து விட முடியும். ஆனால் அலுவலகம் செல்பவர் வேலைகளின் ஊடே தன்னையும் தயார் செய்து கொள்ள வேண்டும். வீட்டில் நடக்கின்ற வேலைகளை எல்லாம் ஏதோ தமக்கு தொடர்பே இல்லாத விஷயம் போல மற்றவர்கள் அதே வீட்டுக்குள் கண்டும் காணாமல் வளம் பெறுவது நன்றாகவாயிருக்கிறது. இப்படி அடுத்தவர்கள் உழைப்பில் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதும் ஒருவித சுரண்டல்தானே. குடும்பம் என்ற அமைப்பில் நாம் எல்லோருக்கும் கூட்டு பொறுப்பு இருக்கின்றது. வேலைகளை ஆளுக்கு ஒன்றாக பகிர்ந்து கொண்டால் எளிதில் முடிக்கலாம் தானே, அதுவே மகிழ்ச்சி தரும் அல்லவா? உங்களை பள்ளிக்கு அனுப்பி, அப்பாவை வேலைக்கு அனுப்பி, நாளெல்லாம் ஓய்வில்லாமல் வீட்டில் உள்ள வேலைகளையும் செய்கிறார் அம்மா. மாலையில் அம்மா என்று அழைத்தபடி நீங்கள் வீட்டுக்குள் நுழையும் போது கண்ணே என்று ஓடி வந்து கட்டிப்பிடித்துக் கொள்கிறார் அம்மா. அவரது முகம் மலர்கிறது. உடனே இரவு சிற்றுண்டி வேளையில் பரபரப்பாக இயங்க ஆரம்பித்து விடுகிறார். அந்த அம்மாவுக்கு நாமும் மகிழ்ச்சி தர வேண்டாமா? அவரது வேலைகளில் நம்மால் முடிந்தவரை பங்கெடுத்துக் கொண்டு உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று காட்ட வேண்டாமா? அன்பு குழந்தைகளே, எனது பூ பூ பூசணிப்பூ என்ற சிறார் பாடல் தொகுப்பில் இருந்து ஒரு பாடல்.
1: தினம் தினம்

செவிச்செல்வம் வழங்கியவர் குறுங்குளம் முத்துராஜா அவர்கள்.

0: ஒன்றிலா செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணையலாம் காலை மலர் நிகழ்ச்சியோடு.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், எந்த ஒரு தனிநபர் அல்லது சமூகத்தின் வளர்ச்சிக்கும் கல்வியே மிகச்சிறந்த வழியாகும் என்று குறிப்பிட்டார். கல்வியையும் திறமையையும் தனிப்பட்ட வெற்றிக்காக மட்டுமல்லாமல் சமூகத்தின் நலனுக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று மாணவர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். பழங்குடியின சமூகத்தின் கல்வி வளர்ச்சி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். பழங்குடியின இளைஞர்கள் நவீன வளர்ச்சியில் பங்களிப்பதற்கான வாய்ப்புகளை நாம் கூட்டாக உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். பழங்குடியின சமூகத்தின் பாரம்பரிய திறன்கள் மற்றும் அறிவு பரப்பப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்களுக்கு கல்வி வழங்குவதை தாண்டி உயர்கல்வி நிறுவனங்கள் புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சிக்கான முக்கிய மையங்களாகவும் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இந்திய கலாச்சாரம், மரபுகள், இந்திய மொழிகள் ஆகியவை மீது மாணவர்களிடையே பெருமித உணர்வை ஏற்படுத்துவதும் உயர்கல்வி நிறுவனங்களின் பணியாக அமைய வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் இந்த உச்சிமாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் உத்திசார் வளர்ச்சி, பொருளாதார உறுதித்தன்மை, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், நாட்டின் வலிமை ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விரிவான விவாதங்கள் நடைபெறும். தேசமே முதன்மையானது என்ற கொள்கையின் அடிப்படையாக கொண்டு நடைபெறும் இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள், மாநிலங்களின் முதலமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், தொழில்துறை பிரதிநிதிகள், கண்டுபிடிப்பாளர்கள், கலாச்சார மற்றும் திரைத்துறையினர் பங்கேற்கின்றனர். சுயசார்பு, உலகளாவிய வர்த்தகம், புத்தாக்கச் சூழல், பாதுகாப்புத்துறை உற்பத்தி, நிலையான வளர்ச்சி, கலாச்சாரம் போன்ற கருப்பொருட்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படும். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ள கதிபுரா ரயில் நிலையத்திலிருந்து ஜெய்ப்பூர் தர்பங்கா இடையிலான அம்ருத் பாரத் விரைவு ரயிலை அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மாவுடன் இணைந்து அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர், ராஜஸ்தானின் சிகார் மாவட்டத்தில் உள்ள சுந்தர்புராவில் புதிய ரயில் நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். ஜெய்ப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள ரயில் பராமரிப்பு முனையம் ரயில்வே உள்கட்டமைப்பை கணிசமாக வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். சுமார் 450 ரயில்களை பராமரிக்கும் திறன் கொண்ட இந்த முனையம் ரயில்களின் இயக்கத்திற்கு

0: அதிகரிப்பதோடு பயணிகள் சேவைகளையும் மேம்படுத்தும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் ரயில்வே துறை குறிப்பிடத்தக்க மாற்றத்தை சந்தித்து வருவதாக கூறினார். ரயில்வே கட்டமைப்பின் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கல் நடவடிக்கைகளால் ராஜஸ்தானில் வர்த்தகம், சுற்றுலா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவை மேம்பட்டுள்ளதாக திரு பஜன்லால் சர்மா தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு நகரங்களில் அமைக்கப்பட்டிருந்த 5,440 மையங்களில் சுமார் 20 லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதியதாக சமூக வலைதளத்தில் அந்த முகமை கூறியுள்ளது. உள்துறை அமைச்சகம், சுகாதார அமைச்சகம், ரயில்வே அமைச்சகம், கல்வி அமைச்சகம், அஞ்சல் துறை, விமானப்படை உள்ளிட்டவற்றின் கூட்டு முயற்சிகளால் தேர்வு சுமூகமாக நடத்தப்பட்டதாகவும் மாநில அரசுகளும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் அந்த முகமை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இந்த மறுதேர்வு நடத்துவதில் 7 லட்சம் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதாகவும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 2 ஆண்டுகளில் மேற்கொண்ட சாதனைகள் குறித்து அனைத்து துறைகளின் சார்பிலும் அறிக்கை வெளியிடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய அவர் இதனை தெரிவித்தார். மின்சாரத்துறை தொடர்பான முதல் அறிக்கை இன்று வெளியிடப்பட உள்ளதாக அவர் கூறினார். அரசின் நலத்திட்டங்கள், வளர்ச்சி தொடர்பான முன்முயற்சிகள் ஆகியவற்றை இந்த அறிக்கைகள் வெளிப்படுத்தும் என்று திரு சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமை வகிக்க உள்ளார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் புதிய வகையிலான பாதுகாப்பு சவால்கள் என்ற கருப்பொருளில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. பாதுகாப்பு சவால்களின் தன்மை குறித்தும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களில் புதிய தொழில்நுட்பங்களின் பங்கு குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை நடத்தப்படும். பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பாகவும் நவீன தொழில்நுட்ப பயன்பாட்டில் பாதுகாப்பை அதிகரிப்பது தொடர்பாகவும் பிரிக்ஸ் கூட்டு பணிக்குழு கூட்டங்களில் எட்டப்பட்ட முடிவுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படும். மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, விவசாயிகள், பெண்கள் என அனைத்து தரப்பினரின் நலனிலும் மாநில அரசு அக்கறை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை புறக்கணிப்பதாக எதிர்க்கட்சிகள் அறிவித்திருப்பது துரதிருஷ்டவசமானது என்று அவர் கூறினார். அவை புறக்கணிப்பை கைவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஏக்நாத் ஷிண்டே கேட்டுக் கொண்டார். மேற்குவங்க சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தில் பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பிறகு நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. மாநில நிதியமைச்சர் திரு ஸ்வபன் தாஸ் குப்தா தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட்டில் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பை சர்வதேச திரைப்பட விழா நேற்று மாலை நிறைவடைந்தது. 7 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஜிஷ்ணுதேவ் வர்மா, தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் திரு பிரபாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் பல்வேறு நாடுகளிலும் சிறப்பாக நடைபெற்றன. இஸ்ரேலில் டெல் அவிவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று யோகா பயிற்சி மேற்கொண்டனர். ஜெருசலம், திமோனா, அஷ்தோத் உள்ளிட்ட இஸ்ரேலின் பல்வேறு நகரங்களிலும் யோகா தின நிகழ்வுகள் நடைபெற்றன. நேபாளத்தின் காட்மாண்டு உள்ளிட்ட 11 நகரங்களில் இந்திய தூதரகம் சார்பில் யோகா நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதில் 13,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் சில இடங்களில் 27ஆம் தேதி வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா, பீகார், கேரளா, கோவா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, ஒடிஷா, தெலங்கானா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகள், உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகள் மற்றும் வடக்கு உள் கர்நாடகம் ஆகிய பகுதிகளில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரான் உடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் கூறியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேலும் முன்னேற்றம் ஏற்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கேட்டிருக்கிறீங்க திருச்சி FM Rainbow 102.1 இது காலை மலர்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டடைஞ்சிருக்கிறீங்க. இது காலை மலர். திருச்சி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் திருவரம்பூரில் 2026 நேரடி சேர்க்கைக்கு இந்த மாதம் 30 வரைக்கும் நீங்க விண்ணப்பிக்கலாம். இது பத்தின மேலும் தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 90 42 41 13 48 அப்படின்ற இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிச்சுக்கலாம். எண்கள் மீண்டும் ஒருமுறை 90 42 41 13 48. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அரும்பணியாற்றிய சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், சிறந்த தொண்டு நிறுவனம், சிறந்த மருத்துவர், மாற்றுத்திறனாளிக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு அளித்த சிறந்த தனியார் நிறுவனம், சிறந்த சமூக பணியாளர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அளவில் கடன் வழங்கிய சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஆகிய பிரிவுகளில் சுதந்திர தின விழாவின்போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் விருதுகள் வழங்கப்பட இருக்குது. விருதுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பக்கூடிய விருந்தாளர்கள் awards.tn.gov.in அப்படின்ற இந்த இணையதளத்தில் இந்த மாதம் 25 விண்ணப்பிக்கலாம். தபால் மூலமா பெறப்படக்கூடிய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு தடவை உங்களுக்காக இணையதளத்தை சொல்றேன், awards.tn.gov.in.

0: மனசு ஆரோக்கியமா இருந்தா உடல் ஆரோக்கியமா இருக்கும். உடல் ஆரோக்கியமா இருந்தா மனசும் உற்சாகமா இருக்கும். உடலும் மனமும் உற்சாகமா இருக்கணும்னா மருத்துவ நேரம் கேட்கணும். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நல ஆலோசனைகளை தர நம்முடன் யாரு இணைய இருக்கிறாங்கன்னா, திருச்சி மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள். வணக்கம் மேடம். மாணவர்களுடைய மனநிலைய எப்படி புரிஞ்சுக்கணும், அதை நல்வழிப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்?
1: ஸ்கூல் அளவுல நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு முன்னாடி காலத்துல எல்லாம் நம்ம வந்து விளையாட்டு, படிப்பு, பெற்றோருடைய அரவணைப்பு அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எந்த சைடு அவங்க திரும்பினாலுமே நிறைய மொபைல்ல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம், அடிக்ஷன்ஸ் போதை அப்படின்னு அது ஒரு பக்கம் போகுது. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம், இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கிடையாது. ஸ்கில் ட்ரைனிங் வந்து நம்ம சொல்லித்தரதில்ல, எல்லாமே டீச்சர்ஸ் சொல்லித்தரணும், ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு சைடு நினைக்கிறோம். ஒரு சைடு பேரண்ட்ஸ் வந்து நல்லா சொல்லி கொடுத்தாலுமே அவங்க வெளியில் சமூகத்தில் போய் மிங்கிள் ஆகும்போது அங்கேருந்து சில விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. மன அழுத்தத்தை எல்லா குழந்தைகளும் பார்த்தோன்னா ஒரே மாதிரி வெளிப்படுத்துறது இல்லை. ஒரு சில குழந்தைகள் பார்த்தோன்னா கோவமோ எரிச்சலுமா இருப்பாங்க. சில குழந்தைகள் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணதுன்னு தெரியாம தனியா போய் உட்காந்துருப்பாங்க. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, படிப்புல வந்து பின்தங்கிடுவாங்க, வீட்டுல எல்லாருக்கிட்டே இருந்து பேசாம விலகி இருக்கிறது, இல்லை தூங்கும்போது வந்து ஏதாவது கனவுகள் வந்து டிஸ்டர்ப் ஆகி எழுந்திருக்கிறது. ஸோ அந்த குழந்தைகிட்ட நம்ம பேசும்போது மட்டும்தான் அவங்க ஆள் மனசுல என்ன இருக்கு, இல்லை

என்ன டிஸ்டர்பன்ஸ் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்கிறதுக்கு முடியும். அதுவும் அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்துட்டு வேலைக்கு போகிறதுனால இந்த குழந்தைங்க கூட வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ண முடியல. இவங்க எல்லாமே சமையல் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நம்ம போயிடுறோம். வரும்போது பார்த்தோம்னா அவங்க டியூஷன் போயிடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க தூங்கிடுறாங்க, நம்ம பேசுறதுக்கான டைம் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குது. அடுத்து அவங்க மனநிலையை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று வந்து ஸ்டடி ப்ரெஷர். இன்றைக்கி வந்து ரெகுலராக வந்து நிறைய டாஸ்க்கு, இதை வந்து நீ

0: வந்து நிறைய டாஸ்க், இதை வந்து நீ கம்ப்ளீட் பண்ணி தான் வந்திருக்கணும் அப்படிங்கிறது. சில பேரண்ட்ஸ் வந்து நீ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் வந்து வின் பண்ணி தான் ஆகணும்னு எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் போய் ஜாயின் பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறம் நிறையா குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் விட்டு வளர்க்குறது, இல்லை சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்க, இல்லை வீட்டில் வந்து அப்பா ஆல்கஹாலிக்காக இருப்பார், இல்லை அம்மா அப்பா வந்து பிரிஞ்சு இருக்கிறதுனால இவங்க மனநிலை வந்து அதிகமாக பாதிக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா அவங்களுக்கு எங்கே அன்பு கிடைக்குதுன்னு பார்க்குறாங்க. இப்போ வீட்டில் வந்து அன்பு அந்த குழந்தைக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது வெளியில் தேட ஆரம்பிக்கும். அதனால வந்து டீனேஜ் லவ்வும் வந்து இன்றைக்கி அதிகமாகிக்கிட்டே இருக்குது. யாராவது நமக்கு தோல் கொடுக்க மாட்டாங்களா, நம்ம சொல்கிறத வந்து யாராவது கவனித்து கேட்க மாட்டாங்க, நமக்கு அன்பான வார்த்தைகள் கிடைக்காதா அப்படிங்கிறதான் வந்து இந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கி தேடுதலாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு குழந்தைகிட்ட பேரண்ட்ஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து அன்பை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது கூட நம்ம இன்றைக்கி சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த குழந்தைங்களை தொட்டு பேசணும், தூங்கும்போது வந்து தலையை வருடி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் இருக்கோ உள்ளே கொடுக்குறது. முன்னாடிக்கு பரவாயில்லையே, முன்னாடி மார்க்குடி பண்ண நல்லா படிக்கிற, இந்த ட்ரெஸ் கூட உனக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. சின்ன சின்ன கிஃப்ட், அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி ரொம்ப காஸ்ட்லி இல்லாமல் சின்ன சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்து என்கரேஜ் பண்ணுறது, அவங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. மெயினாக வந்து எல்லா குழந்தைங்களும் எதிர்பார்க்கறது வந்து எனக்கு அம்மா அப்பா வந்து எங்கூட பேசுகிறதே இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க எதிர்பார்க்கறது வந்து முக்கியமாக எனக்கு அதுவாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மித்த குழந்தைங்க கூட கம்பேர் பண்ணி பேசுவோம், அந்த குழந்தை பாரு எப்படி நீட்டாக இருக்குது, அது எப்படி நல்லா படிக்குது. அந்த குழந்தைய பற்றி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டால் தான் தெரியும். நம்ம என்ன பண்ணோம், நம்ம குழந்தைய வந்து எப்பவுமே தட்டி மட்டம் தட்டி தாழ்த்தி அவங்க செல்ஃப் எஸ்டீமை வந்து ரொம்ப நம்ம கரைச்சிடுறோம். ஸோ அவங்களுக்கு நம்ம மேலே என்ன ஆகுதுன்னா ட்ரஸ்ட்டு போயிடுது, இன்ட்ரெஸ்ட்டு போயிடுது. எப்போ பார்த்தாலும் நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, படி அதை வார்த்தை மட்டும் தான் பேசுகிறாங்க, நம்மளை வந்து இல்லை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனாலே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிருது. அதனால டிப்ரெஷன் ஆன்சைட்டிங்கிற அளவுக்கு வந்து அவங்க போயிடுறாங்க. இன்னும் சில குழந்தைங்களை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நிறைய ட்ரைனிங் கொடுத்து வளர்க்காமல் திடீர்னு வந்து நீ வீட்டு வேலையை செய்யலையா, திடீர்னு என் பேச்சனை கேட்க மாட்டேயா அப்படிங்கிற மாதிரி சடனாக வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க டீனேஜில் மாறும்போது வந்து அந்த குழந்தைனால வந்து இது வரைக்கும் என் பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்த அம்மா அப்பா எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, இன்றைக்கே என்னை வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. குழந்தைக்கு வந்து வாழ்க்கையோடைய ரியாலிட்டி பற்றி நம்ம சொல்லித்தரணும், அவங்களுடைய ஸ்கில் என்ன இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன ஸ்டடி சூஸ் பண்ணுறது, மித்த குழந்தைங்களை கம்பேர் பண்ணாமல் யூனிக்காக வந்து உங்ககிட்ட என்ன திறன் இருக்குது அதை எப்படி நீ வளர்த்துக்கிறது, அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து நல்லாவே முன்னேறி வெளியில் வருவாங்க. கடல்கிட்ட இருந்தாலும் நம்ம கடல் காற்று கிடைக்கும், உள்ளே போனோம்னா மீன் கிடைக்கும், மூழ்கினா மட்டும்தான் முத்து கிடைக்கும் அப்படிங்கிறத பிள்ளைங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பற்றியும் சொல்லித்தரணும்.
1: கைம்பெண்களுக்கான மனநல ஆலோசனைகளோட நாளைய மருத்துவ நேரத்தில் இணைய இருக்கிறாங்க திருச்சி மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள்.

0: நாள்தோறும் காலை 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: திருச்சி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்

0: இன்று காலை மணி 10:30
1: விதிமுறைகள் கடந்த விசித்திர கோயில்
0: ஆதி அந்தமில்லா அற்புதமான ஆவுடையார் கோயில் தேர் திருவிழா நேரலை.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 தேர் திருவிழாவில் மகிழ்ச்சியுடன்
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: காலை மலர் கேட்டு நினைச்சிருக்கீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் அல்லூர் பகுதியில் 75வது என் லெவல் கிராசிங் கேட் பகுதியில் பொறியியல் பணிகள் நடைபெற இருக்கிறதுனால இந்த ரயில்வே கேட் இன்னைக்கு முற்பகல் 11:30 பிற்பகல் 3:30 வரைக்கும் மூடப்படுது. அதனால அது வரைக்கும் பழூரில்

0: உள்ள 76வது லெவல் கிராசிங் கேட்டை பொதுமக்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு திருச்சி கோட்டை ரயில்வே நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் உங்களோட குடும்ப அட்டையில் இடம்பெற்றிருக்கிற உறுப்பினர்கள் கைவிரல் ரேகையை கண்டிப்பாக பதிவு செஞ்சிருக்கணும். ஒருவேளை பதிவு செய்யாதவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ள நியாய விலை கடைகளுக்கு போய் உங்களோட கைவிரல் ரேகையை பதிவு செஞ்சிருங்க. ஒருவேளை பணி நிமித்தமா வேற பகுதிகளுக்கு தற்காலிகமாக போயிருக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாய விலை கடைகளுக்கு போய் உங்களுடைய கைவிரல் ரேகையை பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: ஏழு மணி 7:55 கிட்ட நினைஞ்சிருக்கிறீங்க. திருச்சி FM ரெயின்போ 102.1 இது காலை மலர். திருச்சியில 1 கிராம் ஆபரண தங்கம் 13,600 ரூபாய்க்கும், 1 கிராம் வெள்ளியோட விலை 255 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. 1 லிட்டர் பெட்ரோல் 108.10 ரூபாய்க்கும், 1 லிட்டர் டீசல் 99.94 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்கு. அடுத்ததா விலை பட்டியல்கள்ல, திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்னைக்கு விலை நிலவரம் என்னவா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 28 ரூபாய், கத்திரிக்காய் 50, அவரைக்காய் 90, வெண்டைக்காய் 30, கொத்தவரை வெங்காயம் 46, சின்ன வெங்காயம் 60, பெரிய வெங்காயம் 38, பச்சை மிளகாய் 44, சுரைக்காய் 20, சௌசௌ 40, புடலங்காய் 36, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 40, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 90, சேப்பங்கிழங்கு 1 கிலோ 60, சேனைக்கிழங்கு 40, உருளைக்கிழங்கு 30, கேரட் 1 கிலோ 64, முட்டைக்கோஸ் 46, பீட்ரூட் 46, காலிஃபிளவர் பூ 1 45, எலுமிச்சை பழம் 1 5, கொய்யாப்பழம் 1 கிலோ 130, பூசணிக்காய் 22, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 1 கிலோ 300, ஆரஞ்சு 150, மாதுளை 300, திராட்சை 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்கு.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேரம் 8 மணி கேட்கலாம். இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல் வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தமிழக சட்டப்பேரவை 2 நாள் விடுமுறைக்கு பின் இன்று மீண்டும் கூடுகிறது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்றும் தொடர்ந்து நடைபெறும். கூட்டத்தொடரின் நிறைவாக நாளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பதிலுரை வழங்கவுள்ளார். நாட்டின் முன்னேற்றத்தில் கடல்சார் சக்தியின் முக்கியத்துவத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி எடுத்துரைத்துள்ளார். கொல்கத்தாவில் முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 3 கப்பல்களை நாட்டிற்கு அர்ப்பணித்து பேசிய பிரதமர், பாதுகாப்புத் துறையில் தன்னிறைவு பெற்றதுடன் உற்பத்தியாளராகவும் இந்தியா திகழும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கான கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இந்த 2 நாள் கூட்டத்தில் பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா உட்பட 11 உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த பாதுகாப்பு தலைவர்கள் பங்கேற்கின்றனர். தமிழ்நாடு முழுவதும் பழங்குடியின மக்களின் கோரிக்கைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் 5 ஆண்டுகால தொலைநோக்கு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மக்களின் கோரிக்கைகளான வீட்டுமனை பட்டா, ஜாதிச்சான்று, கல்வி, வேலைவாய்ப்பு வழங்க இது வழிகோலும் என்றார். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் வெளிநோயாளிகளின் காத்திருப்பு நேரத்தை குறைக்கும் வகையில் ஆபா சுகாதார அடையாள எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக இம்மருத்துவமனையின் கல்லூரி இணை பேராசிரியர் மருத்துவர் ஆர் பார்த்தசாரதி தெரிவிக்கிறார்.
2: எங்கள் மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனைக்கு வரும் அனைத்து பயனாளிகளுக்கும் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட் என்னும் ஆபா ஐடி பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆபா ஐடி பதிவு செய்வதற்காக அனைவரும் எங்கள் மருத்துவமனைக்கு வரும் பொழுது உங்கள் ஆதார் அட்டை மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பர், உங்கள் கைபேசியை கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆபா ஐடியை பதிவு செய்வதனால் நீங்கள் மறுமுறை மருத்துவமனைக்கு வரும் பொழுது வரிசையில் நின்று ஓபி சீட்டு வாங்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் மொபைல் போனில் உள்ள ஆபா ஐடியை காண்பித்தாலே போதுமானதாக இருக்கும்.
1: சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவிலில் ஆணி திருமஞ்சன தரிசனம் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. முன்னதாக ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாள் சமேத ஸ்ரீமன் நடராஜமூர்த்திக்கு மகா அபிஷேகம் இன்று அதிகாலை நடைபெற்றது. 19 வயதிற்குட்பட்ட இந்திய இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கு இடையேயான 2வது போட்டி நாளை மறுநாளும், 3வது இறுதிப் போட்டி வரும் 27ஆம் தேதியும் சென்னையில் நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

எந்த வேலையா இருந்தாலும் கஷ்டப்பட்டு செய்யாம இஷ்டப்பட்டு செஞ்சா வெற்றி நமக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதயராகம் நிகழ்ச்சியில இணைகிறேன் நான் உங்க

அன்புடன் மரியா. அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நேர்கள் பட்டாளம் ரமேஷ், ஜெயந்தி, தாராசுரம், கைலாசம், மதுரை கைத்தறி நகர் குமரன், இவங்க எல்லாரோட விருப்ப பாடலா ஒலிக்க வருகிறது பேட்ட திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: திருச்சி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்
2: இன்று காலை 10:30 மணிக்கு

0: உலோகத்தில் வடிக்காமல்
1: உயிரில் உதித்த சுயம்பு வடிவமாய்
0: எட்டு கரங்களில் அருள் புரியும் எழில்மிகு நடராஜனின் பேரழகு
1: ஆணி திருமஞ்சன சிறப்பாக கோனேரி ராஜபுரத்தில் இருந்து நேரலை.
2: ருத்ர தாண்டமாடுகின்ற கூட்டணி பயம் ஒடுங்க எங்கள் நேற்று தீண்டி போக வேண்டுமே.
0: எஃப்எம் ரெயின்போ 102.1
1: இந்நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
5: விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. கோட் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை நாமும் இப்ப கேட்டு ரசிக்கலாமா?

0: the blood. And with that, it's back to you, Saira.
1: Thanks, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi says strong maritime capability is deciding factor for a country's economic and strategic influence, and India is preparing for it. President Draupadi Murmu visits Kuno National Park in Madhya Pradesh, reviews progress of Project Cheetah. India to host two-day meeting of BRICS National Security Advisors in New Delhi today. National Testing Agency to commence UGC NET June 2026 examination from today. U.S. Vice President J.D. Vance says Iran talks making progress as delegations meet in Switzerland. And in men's hockey, India beat Netherlands 3-2 in the last match of FIH Pro League Rotterdam leg. And with that, we end the morning news. Have a great day.
2: நேரம் 8:30. திருச்சி FM ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்க இருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்று இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: 7 வர்ண சுவரங்களாய்

நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் சமூகம் வலுப்பெற பாலின சிறப்பு வல்லுநர் ஜே அருள் ராபர்ட் அவர்களுடன் நேர்முகம் கேட்க தவறாதீர்கள் நேர்களே. இதயரங்கம் நிகழ்ச்சியில நேர்கள் இதயம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். இப்ப இதயம் தொட்ட பாடல கேட்டு ரசிக்க வந்திருக்கிறாங்க. அநேகமா இவங்க குட்டீஸா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா பேரை வச்சு நான் கெஸ்ட் பண்றேன். மகிழ் மித்ரா, சங்கமித்ரா, குட் மார்னிங் டு ஆல் எஃப்எம் லிசனர்ஸ் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு குட் மார்னிங் சொல்லிக்கலாம். எங்களுக்கு பிடிச்ச பாட்டு பீஸ்ட் திரைப்படத்துல இருந்து இந்த பாட்டை கொடுத்துருங்கோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட இந்த பாட்டை நாமளும் இப்ப கேட்டு ரசிக்கலாமா?

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 Cross தலைநகர் திருச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகள் அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: விருப்பாடல் பொட்டலமிட்டாயே பாட்டை கொடுத்திருங்க தலைவன் தலைவி படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அந்த பாடலை நாம கேட்போமா?

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் இதே ராகம். இதே ராகம் நிகழ்ச்சியில தங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க காத்திருக்கிற நேயர்கள், தஞ்சாவூர் மாவட்டம் பெருமாக்க நல்லூர் சார்லஸ் இசபெல்லா ஜோன்ஸ் பிரின்சியா எமர்சன் இவங்க எல்லாரும் சேர்ந்து அமரன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கேட்டிருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து நாமும் இந்த பாட்டை கேட்டு ரசிக்கலாமா?

0: ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் அழகு குறையாத நடராசன்,
1: ஒற்றை காலை தூக்கி அகிலம் காக்கும் பேரழகனின் ஆணி திருமஞ்சன பெருவிழா
0: கோனேரி ராஜபுரத்திலிருந்து நேரலையாக.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 10:30 நிகழ்ச்சியில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள்.
2: ராம் நெய், இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்.

அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர்ல இருந்து வைரப்பிள்ளைப்பட்டி சரவணன் அழகுமணி இவங்களை தான், இவங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிக்குவோம். இவங்க என்ன கேட்டிருக்காங்க, உங்களோட சாய்ஸுங்க பாடல் ஒரு நல்ல பாட்டா போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இது நல்ல பாட்டா அப்படியா இல்லையான்றதை அவங்க பொறுப்புலேயே விட்டுறலாம். இப்போ ஒரு அருமையான பாடலை கேட்கலாம் வாத்தி திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 8:50. இனி கேட்கலாம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
4: ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது அவனை நல்லா கவனித்து பாருங்கள். ஏதாவது ஒரு மிருகத்தின் சாயல் அவன் முகத்தில் தெரியும். முகம் அழகாக இருக்கிறது எப்போ, அவன் புன்னகையோடு இருக்கிறப்ப தான். கோபமாக இருக்கிறப்போ முகம் அழகாக இருக்காது. சார் கோபத்தில் இருக்கார், இந்த கோபம் குறையறதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்கோ அழகாக இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. ஃபோட்டோ எடுக்கிறவர் கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை கொஞ்சம் சிரித்த மாதிரி வச்சுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவார். முகத்தை கொஞ்சம் கடுகடுப்பாக வச்சுங்க சார், அப்போ தான் நல்லா அமையும் அப்படின்னு நான் சொல்லுவார். ஒரு உண்மை என்ன தெரியுமா, கோபம் வந்து மனசையும் கெடுக்கும் உடம்பையும் கெடுக்கும். கோபப்படுகிறவர்களின் ஆயுள் காலம் குறைகிறது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை. சிரிக்கிறவங்க ஆயுள் காலம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதும் விஞ்ஞான உண்மை. கோபப்படுறவங்களை யாரும் விரும்புறதில்லை. கோபப்படுற அப்பா அம்மா கிட்ட பிள்ளைங்க நெருங்காது. கோபப்படுற அதிகாரிகள்கிட்ட ஊழியர்கள் நெருங்க மாட்டாங்க. கோபப்படுற வாத்தியார்கிட்ட பிள்ளைங்க நெருங்கிறதில்லை. அவன் எப்போ பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுவான், அதனால் எப்போவும் அவன் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், அவனை வந்து இவன் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த கோபம் வந்து எதனால் வருது, இயலாமையினால் தான் வருதான். இப்போ நீங்கள் நினைக்கிறத நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியம் உங்கள்கிட்ட இல்லைங்கிறப்போ அது கோபமாக வெளிப்படுது, அவ்வளவுதான். திறமை உள்ளவன் வந்து கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு உண்மையான கவிஞன்கிட்ட போய் ஒரு கவிதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் உடனே எரிச்சல் அடையக்கூடாது. எரிச்சல் வந்தால் அது அவனுடைய இயலாமையை காட்டுது. இப்போ சிற்பி வந்து சிலை செதுக்கிறதுக்கு கோபப்படக்கூடாது. ஒரு அதிகாரி சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் சார், இருந்தாலும் கோபப்படலைன்னா வேலை நடக்காது சார், அதனால தான் தினமும் ஆஃபீஸில் வந்து கத்திட்டு கிடக்கிறேன் அப்படின்னார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, கத்துறதுனால கத்துறது தான் நடக்குமே தவிர காரியம் நடக்காது. வேலை நடக்கிறது மாதிரி ஒரு பாவனை நடக்கும், அவ்வளவுதான். தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை வந்து கத்துறது மட்டும் இல்லை, திட்டு வாங்குகிற யாரும் தான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு ஒத்துக்கிறது இல்லை, அதை வந்து அவங்க உணர்றதும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ திட்டுறதுனால என்ன பிரயோஜனம், திட்டுறதுன் நோக்கம் என்ன, திட்டு வாங்குறவங்க திருந்தணுங்கிறது தானே. நோக்கம் நிறைவேறாதுன்னா எதுக்காக கத்தணும். திட்டுறது மூலமாகவே ஒருத்தனை திருத்த முடியும்னா திருடுறவனையெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் திட்டி போயிட்டு வாப்பா இனிமேல் நீ திருந்திவிட்ட அப்படின்னு சொல்லி வச்சுடலாமே. இதில் நாம் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கோபம்ங்கிறது நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இல்லை, அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை. அடுத்தவங்களை திருத்துறதாக நினச்சிக்கிட்டு நம்ம நாமே கெடுத்துக்கிற ஒரு முயற்சி. நம்ம மனசு கெட்டு போகுது, நம்ம உடம்பு கெட்டு போகுது, அதுதான் கண்ட பலன். நம்மால் ஒருத்தன் சொன்னான், நான் வந்து கோபம் வந்துட்டதுன்னா அதை வந்து மனிதர்கள் மேலே காட்ட மாட்டேன் சார், அவங்கள வந்து திருத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா, வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன், பாத்திரங்கள் பேரில் காட்டுவேன், வீட்டில் இருக்கிற பாத்திரங்களெல்லாம் எடுத்து வெளியில் வீசி எறிவேன் அப்படின்னா, அதனால் கோபம் குறைஞ்சிதா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு குறைஞ்சிது, ஆனால் எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு அதிகமாகிட்டதுன்னு நான், அது எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. நான் எனக்கு கோபம் வந்த உடனே நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பாத்திரங்களை தான் எடுத்து வெளியில் வீசி எறிகிறேன் அப்படின்னு
1: நான். நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
8: திருச்சி சாரதாசில்

8:05 ஆயாச்சு. உணர்ச்சிக்கு முதலிடம் கொடுக்காமல் உழைப்புக்கு முதலிடம் கொடுத்தால் வாழ்க்கை உன்னதமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலைங்க, இங்க சொல்லியிருக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையிலிருந்து கிருஷ்ணா சுரேஷ். இவங்க வந்து இதை மட்டும் வாய்ப்பு இருந்தா சொல்லிருங்க, மற்றபடி பாடல் உங்கள் சாய்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா இவங்களுக்காக ஒரு நல்ல பாடலை நம்ம கொடுத்துடலாம். அடுத்ததா வந்து கேட்டிருக்காங்க சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, குட்டீஸ், நிகாரிகா, லால்குடியிலிருந்து இவங்களுடைய விருப்ப பாடலா ஒலிக்க வருது கல்லூரும் அப்படிங்கிற பாடல் வீர தீர சூரன் திரைப்படத்திலிருந்து.

0: இதயரகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நிறைவா என்னங்க நன்றி சொல்ற நேரம் தான். இன்னைக்கு இதயரகம் நிகழ்ச்சியில எனக்கு பிடிச்ச பாடலை நான் கேட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஆர்வமா வந்து பாடல் ஒளிபரப்பு ஆகல அப்படின்னு செல்ல கோபத்தோட இருக்க நேர்களுக்கும், ஒளிபரப்பாகி சந்தோஷத்துல இருக்கிற நேர்களுக்கும், கேட்டு ரசித்த நல்ல உள்ளங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி இன்னைக்கு இதயரகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரில் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களம், மங்கள், மாபெரும், தங்க மளிகை, பாத்திரங்கள் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்னும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நிகழ்ச்சியா விளம்பர காத்திருக்கு வசந்த் அழைப்பு. இன்னைக்கு சமூகம் வலுப்பெற பாலின சிறப்பு வல்லுநர் ஜே அருள் ராபர்ட் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேரம் 9 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள குனோ பூங்காவை இன்று பார்வையிடுகிறார். சிறுத்தை மறு அறிமுக திட்டத்தின் முன்னேற்றத்தை இப்பூங்காவில் ஆய்வு செய்யும் அவர் வன அலுவலர்கள் உள்ளிட்டோருடன் கலந்துரையாடுகிறார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடியால் 2022 நமீபியா நாட்டிலிருந்து 8 சிறுத்தைகள் இப்பூங்காவில் அறிமுகம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பிரதமர் புதுதில்லியில் தனியார் நிறுவன ஊடக மாநாட்டில் இன்று நாட்டின் பொருளாதார உறுதித்தன்மை, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் உள்ளிட்டவை குறித்து உரையாற்றவுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மங்கோலியா கொரியா நாடுகளுக்கு இன்று முதல் வரும் 25 வரை அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். முதற்கட்டமாக இன்று மங்கோலியா செல்லும் அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பேட் சிட்செகுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையை மேற்கொள்ளவுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. பேரவை நடவடிக்கைகள் இன்று முதல் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளதால் விவாதங்கள் தடையின்றி ஒளிபரப்பாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் தேசிய தேர்வு முகமை நடத்தும் UGC நெட் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன. வரும் 30 வரை இரு பிரிவுகளாக இத்தேர்வு நடைபெறும். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆதி திராவிட பழங்குடியின இளையோருக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஆரி தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் வட்டம் அல்லூர் பகுதியில் பொறியியல் பணிகள் காரணமாக 75 எண் லெவல் கிராசிங் கேட் இன்று காலை 11:30 முதல் பிற்பகல் 3:30 வரை மூடப்பட்டிருக்கும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவிலில் ஆனி திருமஞ்சன தரிசனம் இன்று பிற்பகல் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடலூர் மாவட்டம் புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆனி திருமஞ்சன திருவிழா முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. நேற்று இரவு தேர் நிலைக்கு வந்த பின்பு இன்று அதிகாலை 3-4 மணிக்குள் மகா அபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ நடராஜர் சிவகாம சுந்தரி அம்பாளுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இன்று மதியம் 2 அளவில் ஆனி திருமஞ்சன திருவிழா நடைபெற உள்ளது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் கோவில் பொது தீட்சிதர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. கடலூர் மாவட்ட காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
1: சீனாவில் நடைபெற்ற ஆசிய மகளிர் தொடர் ஓட்ட சாம்பியன் பட்டத்தை இந்தியா வென்றுள்ளது. இதேபோல் கலப்பு பிரிவு தொடர் ஓட்ட பந்தயத்தில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்கலாம். திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி,
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிறு ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வகையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு வசந்த அழைப்புல சமூகம் வலுப்பெற பாலின சிறப்பு வல்லுநர் ஜே அருள் ராபர்ட் அவர்களோட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். நேர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, நீங்களும் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா 0431-246-101-240-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு நீங்க அழைக்கலாம். அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலையும் உங்களுடைய கேள்விகள் அனுப்பலாம். 938-546-102-1 உடன் சித்ரா திருவாளன்.
3: இனிய திங்கள் காலை வணக்கம் நேயர்களே, நலம் அனைவரும். நலமை நாடும் வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இது. நம்மகிட்ட யாராவது வந்து எது மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு நிறைய பதில்கள் தோன்றும் மனசில். இது கிடைச்சா மகிழ்ச்சி, அது கிடைச்சா மகிழ்ச்சி அப்படின்னு பெரிய லிஸ்டே இருக்கும். சிலருக்கு சில விஷயங்கள் மகிழ்ச்சி கொடுத்தாலும், சிலர் மகிழ்ச்சியாக இருந்தால் நாம் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இதுக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்லையா?

0: அதில் இன்னொரு படி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா, நம்ம சமூகம் நல்லா இருக்கணும். நம்ம சமூகம் நல்லா இருந்தால் தானாக நமக்கும் அந்த மகிழ்ச்சி வரும். இதை வலியுறுத்துகிற விதமாக சமூகம் வலுப்பெற என்னென்னலாம் செய்யலாம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறதுக்கு முடியும். சமூக நலத்துறை இருக்குது. சமூக நலத்துறை நம்ம ஏரியாவில் எங்கே இருக்குது, அதனுடைய செயல்பாடுகள் என்னென்ன, இதை பற்றியெல்லாம் சொல்கிறதுக்காக நம்ம கூட இருக்கிறாங்க ஜே அருள் ராபர்ட். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க அருள்?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். இப்ப நீங்க பாலின சிறப்பு வல்லுநராகவும் இருக்கிறீங்க. சமூக நலத்துறையில உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு, நிறைய பணி செய்துட்டு இருக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க, நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் எங்க இருக்குது, அதனுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: எஸ், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2வது மாடியில் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் என்னென்ன விஷயம் வேணுமோ அங்கே வந்து நீங்கள் அணுகலாம்.
0: சரிங்க. இப்போ என்னென்ன விஷயம் அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு பதிலை சொல்கிறீங்க. இப்போ என்னென்ன விஷயத்துக்காக இந்த சமூக நலத்துறையை நாம் அணுகலாம், அணுகணும்?
1: சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பெண் வந்து கருவறையில் உண்டாகிறாங்க, கர்ப்பத்தில் ஒரு அந்த சிசு வந்து பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அதுலேருந்து தொடங்கி அவங்க இறக்கிற வரைக்கும் இந்த இடைப்பட்ட கேப்பில் இருக்க அவங்களோட உரிமைகளை பாதுகாத்து அவங்களுக்கே கொடுக்கறது தான் இந்த சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையோட நோக்கம். இதில் நிறைய திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டங்கள் சார்ந்தும் நீங்கள் அணுகலாம். எந்தவித பிரச்சனை, பெண்கள் ரீதியான எந்தவித பிரச்சனையினாலும் அணுகலாம். பாலினம் சார்ந்து எந்தவித பிரச்சனை இருந்தாலும் இதில் அணுகலாம்.
0: சரிங்க. இப்போ பெண்கள் சார்ந்து இருக்குது, அது முக்கியத்துவம் இருந்தால் கூட நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்களே பாலின சிறப்பு வல்லுநர் தான், ஆண்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்ன்னு சொல்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. இப்போ எல்லாருமே அணுகக்கூடிய ஒரு துறையாக இருக்குது நம்மளுடைய சமூக நலத்துறை. இப்போ எப்படி அணுகலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். எங்கே இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு, எப்படி போகலாம், ஏன்னா இந்த ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் நம்ம அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி எனக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இருக்குது, எனக்கு குடும்பத்திலேயே எனக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். தனியார்கிட்ட போனால் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, என்னால் போக முடியாது, எனக்கு வந்து ஒரு அரசு நிறுவனம் எனக்கு ஏதாவது உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சா, அவங்க முதல்ல செய்ய வேண்டியது என்ன?
1: நீங்கள் வந்து முன்னாடியே வந்து குறிப்பிட்டீங்க, பிரச்சனைங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது, அதை நம்ம எல்லாருமே எல்லா டைம்லேயும் ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆமாம், பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்குது, ஆனால் இந்த பிரச்சனையோட அளவு நம்ம வந்து பார்க்கணும். ஆணுக்கும் பிரச்சனை இருக்குது, பெண்ணுக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் ஆணை காட்டிலும் யாருக்கு அதிகமாக பிரச்சனை இருக்குன்னா பெண்ணுக்கு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி சிட்டியில் வாழ்கிற பெண்ணுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கா, இல்லை கிராமப்புறத்தில் வாழ்கிற பெண்ணுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கிராமப்புறத்தில் வாழ்கிற பெண்ணுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பெண்ணுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கா, திருநங்கைகளுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கா, இல்லை திருநர் சமூகத்துக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது திருநர் சமூகத்துக்கு தான் பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கா, இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ மாற்றுத்திறனாளிக்கு தான் பிரச்சனை அதிகமாக இருக்குது. அப்போ பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த அளவுகோல் வச்சு தான் நம்ம அவங்க கூட நிற்கிறோம், இல்லை என்ன விஷயத்துக்காக நம்ம அது பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுக்க முடியும். இது வந்து முதல் இது. இன்னொன்று வந்து எப்படி அணுகலாம் அப்படிங்கிறது, நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே 2வது மாடிக்கு வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு கம்ப்ளைண்ட்டாக நீங்கள் வந்து எழுதி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1-8-1 இது வந்து பெண்களுக்கான உதவி எண். இந்த 1-8-1 வந்து 24 மணி நேரமும் செயல்படும். ஸோ வந்து நீங்கள் நார்மலாக 1-8-1 அடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வை உங்களுக்கு சொல்லுவாங்க. இல்லை யாராச்சும் ரெஸ்கியூ பண்ணாலும் ரெஸ்கியூ பண்ணி நம்ம வந்து ஒருங்கிணைந்த சேவை மையம்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து 5-10 நாள் வரையும் அவங்க வந்து இலவசமாக தங்கிக்கலாம். ஸோ இது இந்த சேவைகளும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இலவசமாக அணுகக்கூடிய ஒரு வழி வந்து 1-8-1.
0: சரிங்க. இப்போ ரெஸ்கியூ டீம் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ பிரச்சனை பெருசாக இருக்குது, அவங்களுக்கு உடனடியாக ஒரு தீர்வு தேவைப்படுது. யாராக வேணாலும் இருக்கலாம், சின்ன குழந்தைகளிலிருந்து தொடங்கி முதியவர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையின் அளவுக்குள் தெரிந்து நீங்கள் வந்து ரெஸ்கியூ பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி இருக்குது உங்களோட அணுகுமுறை? இதுக்கு ஒரு கால அவகாசம் இருக்கா, இல்லைனா வந்து ஏன்னா ஆஃபீஸர்ஸ்ன்றும் போது அவங்க வேறு இடத்துல இருப்பாங்க, ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் வேறு பக்கம் இருப்பாங்க, நீங்கள் வேறு பக்கம் இருக்கலாம்.

0: எவ்வளோ பேர் டீம் டீமாக ஒர்க் பண்ணுறீங்க, அதை பற்றின ஒரு ஐடியா கொடுங்களேன்.
1: இது வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த ஒருங்கிணைந்த சேவை மையம் இருக்கும். அந்த அந்த கால்ஸு, அந்த பிரச்சனை வரக்கூடிய அந்த நிறைய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, ஒரு சில சிட்டிஸில் ரெண்டு ஓஎஸ்இஸ் இருக்கும், ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லுவாங்க, தமிழில் ஒருங்கிணைந்த சேவை மையம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம திருச்சியில் ரெண்டு ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் இருக்குது. ஒன்று வந்து துறையூர் ஜிஹெச்க்குள்ளார இருக்குது, இன்னொன்று நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் ஃபிசியோதெரப்பி காலேஜ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளார ஒருங்கிணைந்த சேவை மையம் திருச்சியில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ 18க்கு ஒன்று கால் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக சென்னைக்கு போயிட்டு அப்படியே அட்ட செகண்டில் ஓவர் மொமெண்ட் அந்த ஒரு ஒன் மினிட்ல அங்கே இங்கே வந்துடும். ஸோ இங்கே இவங்களுக்கு வந்து பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அது என்ன பிரச்சனை, உடனே ரெஸ்கியூ பண்ணுற பிரச்சனையாக இருந்தால் இமீடியட்டாக கார் எடுத்துகிட்டு நம்ம அங்கே போயிட்டு அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணி இங்கே வந்து நம்ம தங்க வச்சுப்போம். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் 13 பேர்கிட்ட ஒரு வேலை பார்ப்பாங்க, 24/7 ஷிஃப்ட் வைஸ் நம்ம வேலை பார்ப்பாங்க.
0: சரி, இப்போ இணைப்பில் ஒரு நேயர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ, ஆரண்ராபட் ஐயாவுக்கு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
2: ஐயா, எனக்கு 65 வயசு ஆகுதுங்க ஐயா. என் பேர் ஜான்சன் விக்டர். நேரு நகர் இருந்து முள்ளால் பக்கத்துல இருக்க கிராமத்துல இருக்கேங்க ஐயா.
0: சரிங்க.
2: எனக்கு குழந்தை இல்ல.
1: ஓகேங்க.
2: நானும் என்னுடைய மனைவி தான் இருக்கிறோங்க ஐயா.
1: சரிங்க.
2: அதனால இந்த மாத உதவித்தொகை எனக்கு கிடைக்கவே இல்லைங்க ஐயா.
1: சரிங்க.
2: மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இன்னைக்கு நீங்க லைனுக்கு வரீங்கன்னு தெரிஞ்சு நான் உங்களோட பேசுறேங்க ஐயா.
1: கண்டிப்பா.
2: எவ்வளோ விவோ கிட்ட மற்ற எல்லாத்துக்குமே எழுதி கொடுத்து பண்ணாங்க ஐயா. வழியெல்லாம் வந்து கூட வீட்டார கேட்டு போனவங்க ஒன்னு கூட இது பண்ணல. 65 வயசு ஆகுதுங்க ஐயா.
1: சரிங்க.
2: அதுதாங்க ஐயா உங்ககிட்ட பேச வந்தேன். நான்
0: அவங்களுக்கு என்ன நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க.
1: இதில் வந்து அவங்க குறிப்பிட்டது வந்து இந்த மாதிரி வந்து உதவித்தொகை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, 65 வயசுக்கு மேலே இருந்துச்சு எங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. உதவித்தொகைக்குன்னு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம்ஸ்னு. ஒருவேளை அவங்களுக்கு வந்து எனக்கு வேணும், எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு விஷயமா இருக்கணும். ஒன்று, அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில நார்ம்ஸ் இருக்குது, அந்த நார்ம்ஸ் கீழே இவங்க வரமாட்டாங்க. ஒரு சில பேர் பென்ஷன் வாங்கினாங்கன்னா நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ். அதையும் மீறி அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, சிம்பிளாக நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். திங்கக்கிழமை மனு நாள் அப்படின்னு நடக்கும். ஆமாம், இன்னைக்கு மனு நாள் அப்படின்னு நடக்கும். நான் அவங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனுவாக எழுதிட்டு வந்து கொடுக்கலாம். இல்லை எனக்கு எழுதவே தெரில அப்படின்னாலும் அவங்க நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் வெளியிலேயே வந்து இலவசமாக எழுதக்கூடியதும் இருப்பாங்க, பணம் கொடுத்து எழுதக்கூடியதும் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க பிரச்சனையை சொல்லிட்டு அந்த மனுவை எடுத்துகிட்டு போய் உரிய டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து இதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தாலும் இப்போ அவங்க எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கலாம். அது என்ன நிலைப்பாட்டில் இருக்குது அப்படின்னாலும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்று. அதுக்கப்புறம் மூத்த குடிமக்களுக்கும் நம்ம வந்து முன்னாடியே சொன்னோம்ல, ஸோ அவங்களுக்கும் ஒரு இலவச எண் இருக்குது, 1-4-4-1-7 1-4-4-1-7.
0: சரி, இந்த எண்ணும் இருக்கு, இதுக்கும் அழைக்கலாமா?
1: முக்கியமாக இது வந்து குழந்தைகளுக்கு, சரிங்களா, குழந்தைகளுக்கு ஏதாச்சும் மனப்பிரழ்வு இருந்தால் இப்போ நீட் எக்ஸாமுக்காக இது அரேஞ்ச்மெண்ட் பண்ணது. இதை தாண்டி வந்து மூத்த குடிமக்களுக்கு பிரத்யேகமான எண் இருக்கு, சரிங்களா, 1-2-3-4-5-6-7. என்னடா 1-7 வரைக்கும் சொல்கிறேன் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. அதில் அந்த 2-3 மட்டும் எடுத்துருங்க, சரிங்களா. மிச்சம் இருக்கிறது 1-4-5-6-7. ஸோ இந்த நம்பர் வந்து மூத்த குடிமக்களுக்கான எண். ஸோ இந்த நம்பரை வந்து அவங்க வந்து அழைக்கலாம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தால் பிரத்யேகமான செயலியும் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம், சரிங்களா, சீனியர் சிட்டிசன் சொல்லிட்டு பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதையும் அவங்க டவுன்லோட் பண்ணி அதில் அவங்க கிரீவன்சஸை பதிவு பண்ணலாம்.
0: சரிங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது என்னென்னா, மூத்த குடிமக்களுக்கு 1-4-5-6-7, குழந்தைகளுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் அவங்களுக்கான எண்ணுன்றது 1-4-4-1-7.
1: ஆமாம்,
0: இந்த ரெண்டு எண்களை நம்ம மனசில் வச்சுக்கணும். நமக்கு பயன்படலைனாலும் யாருக்காவது பயன்படும் இல்லையா, அதை நாம் சொல்லலாம். நேர்களே, இது வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி. சமூகம் வலுப்பெற என்னென்ன செய்யலாம், சமூக நலத்துறையினுடைய செயல்பாடுகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் இப்போ ஒரு சின்ன இடைவெளி.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர்.

0: 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: ஏழு வர்ண சுரங்களாய் திருச்சி சாரதாசன் சங்கீத சந்தோஷப்பட்டு
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டு இருக்கீங்க. திருச்சி, சேலம், மங்களன், மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
6: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த் அழைப்பு. இன்னைக்கு வசந்த் அழைப்புல சமூகம் வலுப்பெற பாலின சிறப்பு வல்லுநர் ஜே அருள் ராபர்ட் அவர்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறோம். நேர்களே, உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்க தெளிவு பெறலாம். 0431 246 1 202 1 240 102 1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைக்கலாம், அல்லது 938 546 1 202 1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணிலையும் உங்களுடைய கேள்விகளை நீங்க அனுப்பலாம்.
7: நேர்கள் நிறைய கேள்விகளோட இருப்பீங்க. ஆனால் இன்னொரு கேள்வி எனக்கு உண்டு. இப்போது இந்த ஸ்ட்ரெஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நிறையா. இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குதுன்னு இளைவர்கள் சொல்லும் பொழுது, அதுவும் இல்லாமல் இப்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இருக்க பாருங்கள், இந்த ஏப்ரல்லேருந்து தொடங்கி மார்ச்லேருந்தே சொல்லலாம், காலேஜ் என்ட்ரன்ஸ் லெவலில் இருக்கக்கூடியவங்க இல்லைனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க எந்த கோர்ஸாக வேணாலும் இருக்கலாம், ஸ்கூல்லேருந்து காலேஜ் அப்படின்ற இந்த ட்ரான்சிஷன் பீரியடில் அப்பா அம்மாவுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் ஒன்று உருவாகுது. நம்ம ஒரு தனியார் மருத்துவர்கிட்ட போய் இதற்கான ஒரு விடையை பெறலாம், இல்லைனா ஆலோசனைகள் கேட்கலாம். ஆனால் அதற்கு வசதி இல்லாதவர்கள் அப்படி இல்லைனா இப்படி கூட வைக்கலாம், அப்பா அம்மாகிட்ட சொல்லாமையே அவங்க வந்து இது ஒரு இடத்துல எங்கேயாவது நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சா பரவாயில்ல, யாராவது நமக்கு ஒரு நல்ல வழி சொன்னால் பரவாயில்ல, யார்கிட்டயாவது பேசினா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைவர்களுக்கு என்ன வழி இருக்குங்க சமூக நலத்துறையில்?
8: நல்ல கேள்வி மேம். குறிப்பாக நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு வந்து டிப்ரெஷனாக இருக்குது, நான் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு நம்ம வந்து
7: அதிகமாக கேட்குற வார்த்தைகள்.
8: ஆமாம், அது அதிகமாக நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் இப்போ சமகாலத்தில். ஆனால் நான் வந்து கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கல, ஆனால் நான் அங்கே வேலை பார்த்தேன். ஒரு 6 மாதக்கிட்ட நாங்கள் இன்டர்னாக வேலை பார்த்தேன் கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டலில், இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் கீழ்பாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து ரியலாக நான் பார்த்தேன் ஸ்ட்ரெஸ்ஸான பேஷண்ட் எப்படி இருப்பாங்க, டிப்ரெஷனான பேஷண்ட் எப்படி இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ வந்து ஆக்சுவலாக தனிநபர் பொறுத்து மாறுபடும், அது நம்மளுக்கு கருத்தில்லை. ஆனால் வந்து ரியலாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான பேஷண்ட் எப்படி இருப்பாங்க, டிப்ரெஷனான பேஷண்ட் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ரியலாக நான் பார்த்துட்டு இவங்க எதுக்கெடுத்தாலும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறது அது ஏதோ ஃபேஷன் ஆகிட்டு வருது அப்படின்னு என்னால் சொல்ல முடியுது. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போகலாம், ஒரு கவுன்சிலர்கிட்ட போகலாம் அப்படிங்கிறது ஒரு நடைமுறை சாத்தியமான ஒன்று. ஆனால் நம்ம போனாவே வந்து இல்லை இல்லை நீ வந்து மென்டல் ஆகிட்ட, இல்லை வந்து நீ வந்து ஒரு ஒரு ஸ்டிக்மட்டைஸ் பண்ணிடுறாங்களோ, ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு ஒரு ஒரு பொதுப்படையான புத்தியிலேருந்து பேசுகிறாங்களோ அப்படின்னு ஒரு ஒரு ஒரு சின்ன சுணக்கமும் இருக்குது. ஆனால் அதை தாண்டி வந்து சாதாரண சைக்கியாட்ரிஸ்ட்டையும் கவுன்சிலர்ட்டையும் போகிறது ஒரு இயல்பான ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி போகலாம். அப்படி இல்லாட்டியும் கவர்மெண்ட்டே வந்து டெலி கவுன்சிலிங்காக நிறைய எண்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாணவர் மனசு இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம், 1 4 4 1 7 அப்படின்னு சொல்லிட்டு.

0: மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு பதிலாக பயம் எல்லாருக்கும் தோன்ற விஷயம்தான். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய அந்த பயம் பதட்டத்தை தான் நம்ம பெரிய பெரிய வார்த்தைகள் அதுக்கு கொடுத்துடுறோம். எளிதான தீர்வு இருக்கு இல்லையா?
1: எளிதான தீர்வுகள் இருக்கு. இன்ஃபேக்ட் சூசைடு கவுன்சிலிங் கூட டெலிகவுன்சிலிங்ல இருக்குது. ஸோ அந்த மாதிரி எண்களை வந்து நம்ம என்னைக்காச்சும் யாரு கூடாச்சும் பேசணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம யார்கிட்டாச்சும் பேசலாம். ஆனால் வந்து இந்த ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூடுன்னு ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஏதாச்சும் பேசலாம், ஓ இவன் இப்படி தானா, ஆஹா இவன் இப்படியோ, இந்த பொண்ணு இப்படி அப்படின்னு ஒரு நினைப்போட நம்ம பேசுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு தோணும். அப்போ எந்த வித ஜட்மெண்ட்டிலே இல்லாமல் இது பண்ணும்போது நம்ம இயல்பாக சைக்காட்ரிஸ்ட்டை போகலாம், கவுன்சிலர்கிட்ட போகலாம், அப்படி இல்லாட்டி நம்ம டெலிகவுன்சிலிங் கூட எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பண்ணக்கூடிய ஒரு அவசியமாக நான் எதிர்பார்க்குறேன்.
0: சரிங்க, இப்போ இணைப்பில் நேயர் இருக்கிறாங்களா, வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, ஒரு வாட்ஸ்அப் கேள்வியும் இல்லையா? சரி அபி, அவசியம் வாட்ஸ்அப் கேள்வி வந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நிறைய நேயர்கள் நமக்காக தகவல்கள் அனுப்பிகிட்டே இருப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, இப்போது இந்த எண்கள் எல்லாம் இந்த டெலி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அணுகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஊர் பேர் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்குமா? இல்லைனா இந்த மாதிரி நான் இந்த இடத்துலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு மட்டும் சொன்னா அது போதுமானதா, இல்லைன்னா எதுவுமே சொல்லாம கூட பிரச்சனையை சொல்லலாமா? ஏன்னா உங்களுக்கு வந்து தரவுகள் தேவைப்படும்ன்றதுக்காக நீங்க ஏதாவது கேட்பீங்களா?
1: இது ரொம்ப அழகான கேள்வி. பொதுவாக வந்து கவுன்சிலிங்கில் ஒரு சில கொள்கைகள்லாம் இருக்குது, பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் அடிப்படையான ஒரு 9 பிரின்சிபல்ஸ் நாங்கள் படிச்சிருப்போம். அதில் மொதல் இது வந்து பிரின்சிபல் ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வர யாராச்சும் வராங்க அப்படின்னா அவங்களோட தரவுகளை வந்து யாருக்குமே நாங்கள் வந்து வெளிப்படைத்தன்மையாக நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து கான்ஃபிடென்ஷியலாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணும் மொதல் கொள்கையே நம்மளுக்கு வந்து அதுதான். அதுக்கப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட், யாராச்சும் இப்போ எனக்கு முன்னாடி உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற விஷயத்த வச்சு அவங்க அப்படி தான் அப்படின்னு அந்த ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூடில் வந்து நம்ம என்றைக்குமே பார்க்கக்கூடாது, ஒரு கவுன்சிலரோ ஒரு சைக்காட்ரிஸ்ட்டோ. ஸோ இதே இது டெலி கவுன்சிலிங்க்கும் பொருந்தும். ஓகேங்களா, அவங்க வந்து இந்த இடத்துலேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற தரவுகளை அவங்க சேமித்து வச்சுக்கலாம். ஆனால் அது எக்காரணத்தை கொண்டும் இன்னொருத்தவங்களுக்கு நம்ம வந்து வெளிப்படையாக நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. அது வந்து கவுன்சிலிங்கோட ஒரு அடிப்படை கொள்கையாக நம்ம வந்து இருக்குது.
0: சரிங்க, இப்போ இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா, அதாவது அவங்களுக்கு தேவைப்படுது உதவி. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய விஷயம் இல்லை, இது இந்த இடத்துலையும் ஹேண்டில் பண்ணிடலான்னா ஓகே, ஆனால் நிஜமாகவே அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா எந்தெந்த மாதிரியான ஒரு மருத்துவமனைகளுக்கோ இல்லைன்னா இந்த மாதிரி நிலையங்களுக்கோ நீங்கள் அனுப்புகிறீங்க?
1: எஸ், ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பெண்களுக்கான உதவி எண் 1-8-1 இந்த நம்பரை அழைத்தாலே இப்போ நாங்கள் ஒருங்கிணைந்த சேவை மையம்னு அந்த 13 பேர் கொண்ட குழுவில் கிட்டத்தட்ட சீனியர் கவுன்சிலர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, கேஸ் ஒர்க்கர்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்களோட வேலையை வந்து கவுன்சிலிங் கொடுக்கறது தான். ஓகேங்களா, ஸோ அப்போ அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து எங்களோட ஒருங்கிணைந்த சேவை மையத்துக்கு வந்தாலும் நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுத்து அனுப்புவோம். ஸோ கேஸ் ஒர்க்கருக்கும் இருக்காங்க, ஸோ அவங்களும் வந்து கவுன்சிலிங் கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ எளிதாக அணுகக்கூடியது இது, அப்படி இல்லாட்டி டெலி கவுன்சிலிங், அதுவும் இல்லாட்டி பக்கத்தில் சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலோ இல்லை கவுன்சிலரோ இருந்தால் அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்.
0: சரிங்க, இப்போ முதியவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்மளுடைய வசந்த அழைப்பு நிகழ்ச்சியிலேயே ஒரு 2 வாரங்கள் கிட்டத்தட்ட மூத்தோர் நலன் குறித்து நிறைய பேசணும்.
1: ஆமாம்,
0: இதில் இந்த 1-4-5-6-7 பற்றி சொன்னாங்க. இப்போது இந்த உதவி எண்ணை அழைச்ச பிறகு அவங்களுக்கு என்ன மாதிரியான நிவாரணங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகள் மோஸ்ட்லி என்னவாக இருக்குது, எதை நோக்கி இருக்குது?
1: மூத்த குடிமக்கள் பொறுத்த வரையும் வந்து பிரச்சனை எதுவாக இருக்குது அப்படின்னா என்னோட பையனோ என்னோட பொண்ணோ என்னை வந்து பார்த்துக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இங்கே தான் வந்து நம்ம சட்டத்தை உள்நோக்கி பார்க்கணும். மூத்த குடிமக்கள் சட்டம் 2007 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வந்து உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தில் நான் அவங்களோட சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு அவங்கள நல்லா பார்த்துக்காத பட்சத்தில், சரிங்களா, அவங்கள நல்லா பார்த்துக்காத பட்சத்தில், நல்லா பார்த்துக்காதனா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடாமல் அவங்கள வந்து கொடுமைப்படுத்தி அவங்கள வந்து மாத்திரைக்கு எந்த எதுவுமே கொடுக்காம, ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்கிற பட்சத்தில் ஸோ அந்த பத்திரமே செல்லுபடி ஆகாது. இது மூத்த குடிமக்கள் சட்டம் 2007 படி சொல்லுது, சரிங்களா. ஏன்னா பொதுவாக வந்து மூத்த குடிமக்களுக்கு வந்து என்ன ஒரு இதுனா, ஐயோ நான் பத்திரத்தில் கையெழுத்து போட்டேனே இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினப்பில் இருந்துப்பாங்க, ஒரு பயத்தோடு இருந்துப்பாங்க. ஸோ மூத்த குடிமக்கள் சட்டம் நீங்கள் அவங்கள

0: நல்லா பார்த்துக்காத பட்சத்தில் அந்த பத்திரமே செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறது தான் வந்து சொல்லுது. ஸோ தாராளமாக இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நம்ம ரெண்டாவது தளத்தில் கலெக்டர் ஆஃபீஸில், ரெண்டாவது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த 1467 அங்கேயும் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் முன்னாடியே சொன்னேன்ல செயலி, அதில் வந்து அவங்கள வந்து கிரீவன்சஸ்ன்னு இருக்குது. ஸோ அதுலேயும் அவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஆன்லைன் கம்ப்ளைண்ட்.
1: சரிங்க, நிறைய தகவல்கள் இருக்கு நீங்க கூடுதல சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியில. நேரில் இணைந்திருங்கள் வசந்த அழைப்பு நிகழ்ச்சி. இது
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
7: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
6: உண்மையாவா?
7: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
9: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
10: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
11: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை, வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
12: ஏழு வர்ண சுரங்களாய்

0: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இது. சமூகம் வலுப்பெற நம்ம சமூக நலத்துறை என்னென்ன மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் இருக்குது, அவங்க கிட்ட யாரை அணுகணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பாலின சிறப்பு வல்லுநர் ஜே அருள் ராபர்ட் அவர்கள் நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்மக்கிட்ட. இப்போது மூத்தவர்களுக்கான அந்த உதவி எண் சொன்னீங்க, யாரை அணுகலாம் எப்படி இருக்கலாம் அப்படின்னுட்டு. இப்போ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விடுதி தேவைப்படுது, அதாவது அவங்க கைவிடப்பட்டிருக்கிறாங்க.
1: ஆமாம்,
0: குழந்தைகள் இங்கே இல்லை, இல்லை ஏதோ காரணத்தினால அவங்க தனித்து விடப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அணுகும் பொழுது அவங்களுக்கு ஒரு விடுதி நீங்கள் வந்து ஏற்படுத்தி, அங்கே ஒரு போய் தங்குறதுக்கு ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுப்பீங்க இல்லையா? அந்த விடுதிகள்லாம் நம்ம ஏரியாவில் எப்படி இருக்குது, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அதில் விதிமுறைகள் ஏதாவது இருக்கா, அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: எஸ் மேம். ஸோ வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த மூத்த குடிமக்கள் சட்டம் 2007 தான் இதையும் வந்து சொல்லுது. ஒரு வந்து முதியோர் இல்லம் நடத்தணும்னா என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதன்படி மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை தான் வந்து இதுக்கு வந்து உரிமம் கொடுக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி. ஸோ இதுக்கு எப்படி வந்து உரிமம் கொடுக்குற அத்தாரிட்டியோ முதியோர் இல்லங்களுக்கு, அதே மாதிரியே வந்து தமிழ்நாடு ஹாஸ்டல்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 2014 நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு விமனுக்கான ஹாஸ்டல் நடத்தினாலும் சரி, லாட்ஜிங் ஆர் ஹவுஸு, ஸோ பிஜி ஹாஸ்டல், ஸோ ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல், அதே மாதிரி ஸ்கூல்ஸ் ஹாஸ்டல், காலேஜ் ஹாஸ்டல், விமனுக்குன்னு நீங்கள் எது நடத்தினாலும் சரி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை தான் வந்து இஷ்யூவிங் அத்தாரிட்டி, உரிமம் கொடுக்குற அத்தாரிட்டி. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு அறியாமை இல்லாததுனால நிறைய பேர் வந்து ஒரு சில கோப்புகள் மட்டும் வாங்கி வச்சுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டெபிலிட்டி வாங்கணும், ஒரு ஒரு பில்டிங் கட்டணும்னா ஸ்டெபிலிட்டி

சர்டிஃபிகேட் வாங்கணும், அதுக்கப்புறம் சானிட்டரி சர்டிஃபிகேட் வாங்கணும், அதுக்கப்புறம் ஃபயர் சேஃப்டி சர்டிஃபிகேட் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் டி வாங்கணும். சரிங்களா, இதில் இது மூணையும் கம்பைல் பண்ணி ஃபார்ம் டி வாங்கணும். இவங்க வந்து நிறைய பேர் வந்து ஃபார்ம் டி வாங்கி வச்சுக்கிட்டே வந்து நான் வந்து ஹாஸ்டலுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் இருக்காங்க. பட் வந்து அது உண்மை கிடையாது. இந்த நாலு விஷயத்தையும் கம்பைல் பண்ணி நீங்கள் மாவட்ட சமூக நலன்

0: பண்ணி நீங்கள் மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைகிட்ட நீங்கள் கொடுக்கும்போது தான் நீங்கள் ஹாஸ்டல் நடத்துறதுக்கான ஒரு உரிமம் வந்து வழங்கப்படும். நிறைய பேர் அப்படி இது பண்ணல, பட் அதுக்கான நம்ம அறிவுரையும் நம்ம விளம்பரங்களும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து போன மாதத்தில் கூட நம்ம வந்து ஒரு டைம் டூரேஷன் கொடுத்து ஜூன் 15 எல்லா இதுவுமே நீங்கள் வந்து முடிச்சிருங்க அப்படின்னு சமர்ப்பிச்சுருங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு டைம் டூரேஷன் கொடுத்தோம். இன்றைக்கி ஜூன் 22 ஆச்சு. ஸோ இன்றைக்குமே வந்து டைம் டூரேஷன் முடிஞ்சு அது போயிட்டுருக்கு. பட் இது நாள் வரையும் பண்ணாதவங்க கூட இப்போ கூட டைம் இருக்குது, போயிட்டு பண்ணிடுங்க. இன்னும் ரொம்ப முக்கிய சொல்ல போனா, முன்னாடி இருந்ததை விட இப்ப வந்து எளிமையாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த உரிமம் பெறக்கூடிய வசதிகள் வந்து முதியோர் இல்லத்துக்காகவும் இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி மகளிர் தங்கும் விடுதிகளுக்காக இருக்கட்டும், ஸோ இது எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால ஈஸியாக வந்து வாங்கிடலாம். ஸோ அதுவும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: சரிங்க, இப்போது எந்த ஒரு பிரச்சனைக்காக உங்களை அணுகுனாலும் நீங்கள் சொல்லிட்டீங்க ஒரு ஒரு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது, அதை முடிச்சுட்டாங்கன்னா அடுத்து நீங்கள் ரெஸ்கியூக்கோ இல்லைன்னா ரிலீஃப்க்கோ நீங்கள் போயிடுறீங்க. தொடர்ந்து அந்த பிரச்சனை அந்த நபருக்கு வராமல் பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நீங்கள் நலத்திட்ட உதவிகள்ன்றது இருக்குது, நீங்கள் இனிஷியலி நீங்கள் பார்த்துடுறீங்க, அதுக்கான ஒரு சஜஷனும் நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையே தொடர்ந்து நடத்துறதுக்கு அவங்களுக்கு தொடர்ந்து உதவி தேவைப்பட்டா அவங்க என்ன பண்றது?
0: இப்ப இது வந்து ஒரு நல்ல க்வெஸ்சனு. ஆனா வந்து இதுக்கு வந்து திட்டம்னு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷனரியா நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கு. இது எல்லாமே வந்து இப்ப விமன் ரிலேட்டட் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனா இருக்கட்டும், விமன் ரிலேட்டட் சைல்டு மேரேஜஸ், சைல்டு மேரேஜஸ், அதுக்கப்புறம் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சைக்கலாஜிக்கல் இஷ்யூ. இது வந்து சோசியல் இஷ்யூ தாண்டி இது வந்து சைக்கலாஜிக்கல் இஷ்யூ. சின்ன வயசுலேருந்து இந்த சமூகம் வந்து நம்மளுக்கு வந்து என்னவா கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ ஆண் தான் ஒசந்தவன், பொண்ணுனா வந்து குறைச்சி அப்படிங்கிற இயல்பாகவே நம்மளுக்கு வந்து கற்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து வெளியில் அவனுக்கு இல்லை, அவன் வந்து மூளைக்குள்ளார இருக்கு. அப்போ நம்ம வேலை பார்க்க வேண்டியது சப்கான்ஷியஸ் அவனோட மைண்டில் வேலை பார்க்கணும், சைக்கலாஜிக்கலாக நம்ம வேலை பார்க்கணும். அதுக்கு வந்து நம்ம திட்டம் வந்து பெருசாக வைக்கணும். நம்ம சிலபஸில் வந்து ஜெண்டர் நியூட்ரலாக நம்ம வந்து கொண்டு போகணும். ஆனால் இப்போ முன்னாடிலேருந்து ரைம்ஸ் இருக்குல்ல, தோசையம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசிமா உளுந்தமாவு கலந்து சுட்ட தோசை. ஏன் அப்பா தோசை சுட மாட்டாரா? ஆனால் தோசை சுடலாம் இல்லை, ஆனால் வந்து
1: சுடணும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு சில இல்லங்கள்ல.
0: ஸோ வந்து அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ சின்ன வயசுலேருந்து அவனுக்கு நம்ம கற்பிக்கணும், சக பாலினத்தை நேசிக்கணும், அன்பு செய்யணும், மரியாதை கொடுக்க கற்றுக்கணும், அவங்களோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு வேல்யூஸ் கொடுக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுலேருந்து அவனுக்கு வந்து கற்பித்தோம் அப்படின்னா, ஸோ இந்த எங்கள்கிட்ட இப்போ கேசஸ் வருதுல அது எல்லாமே படிப்படியாக குறையும். ஒரே இதாக குறையாது, பட் அதுக்கான கிராஜுவல் டிகிரீஸை நம்ம வந்து பின்னாடி நம்ம வந்து பார்க்கலாம்.
1: சரிங்க, இப்போ உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி நோக்கி வந்துட்டோம், அதாவது பாலின சிறப்பு வல்லுநர் நீங்க. இப்போ நீங்களே சொல்றீங்க ஆண் பெண் திருநர் திருநங்கை அப்படின்னு இருக்கு. இப்போ பல நாடுகளில் வந்து நீங்க என்னவா அழைக்கப்பட விரும்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க, அதன்படியே நாங்கள் உங்களை அழைக்கிறோம். அந்த வெளிய உணர்வுகள் கூட அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டியில ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. சர்வதேச அளவில் இந்த ஒரு பார்வை இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு ஆற்றுப்படுத்துதல் எல்லாருக்கும் கொடுக்க முடியும், எந்த வயசுலேருந்து இந்த பாலின சிறப்பு வல்லுநரோட உதவி அவங்களுக்கெல்லாம் தேவைப்படும்? ஏன்னா கொஞ்சம் லேட்டாக கண்டுபிடித்த பிறகு அப்பா அம்மாவுக்கும் இந்த குழந்தைகளுக்குமே ஒரு பெரிய இடைவெளி.
0: கண்டிப்பாக
1: அதை வந்து சரிப்படுத்துறதே ஒரு பெரிய சமூகத்தினோட ஒரு பெரிய சேலஞ்ச் ஆகிடுது.
0: கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து குடும்பங்கள் என்ன ரோல் ப்ளே பண்ணுதோ அதே மாதிரி ரோல் வந்து இந்த ஊடகமும் ப்ளே பண்ணுது. இப்போ 100 தமிழ் சினிமா வந்து நம்மளுக்கு என்ன போதிச்சிருக்குது திருநர் சமூகத்தை பற்றி அப்படின்னா, நம்ம வந்து அதை வந்து வகைப்படுத்தி நம்ம சொல்லலாம். திருநர் சமூகத்தை என்னவா நம்ம வந்து போர்ட்ரே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பெண்களை நம்ம வந்து என்னவா போர்ட்ரே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 30 40 கழித்து ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்னு டீசர் வரும்போது கூட அந்த டீசரில் வந்து விமன் எப்படி அப்ஜெக்டிஃபை பண்ணுறாங்க அப்படி இன்றைக்கும் அப்போ அது தேவைப்படுதா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ திருநர் சமூகத்தையும் இப்படி போற்றி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்போ நிறைய வீடுகளில் வந்து அவங்க வந்து திருநம்பிகளாக திருநங்கைகளாக மாறிட்டாங்க அப்படிங்கும்போது இப்போ வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி கதைகளை நம்ம எப்படி முன்னெடுத்து கொண்டு வர போகிறோம், பாசிட்டிவாக நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம்.

0: அப்படின்னு ஒன்று. அதே மாதிரி அறியாமையில் இருக்க பேரண்ட்ஸை இது வந்து சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து, இல்லை இது நார்மலான விஷயந்தான், இது இயற்கைக்கு முரணானது இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து சயின்ஸ் படி நம்ம எப்படி வைக்க போகிறோம். ஆல்பட்ராஸ் அப்படிங்கிற ஒரு பறவை இனத்தில் 80% பறவைகள் வந்து லெஸ்பியனாக தான் இருக்கும், பெண் மீது பெண் பால் ஈர்ப்பு கொண்டவர்களாக தான் இருக்கும். டால்ஃபின்ஸில் ஒரு வகையான டால்ஃபின்ஸ் வந்து 80% டால்ஃபின்ஸ் வந்து ஆண் மீது ஆண் பால் ஈர்ப்பு கொண்டவர்களாக தான் இருக்கும், கேவாக தான் இருக்கும். அப்போ எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டிங்கிறது அது இயற்கைக்கு மாறானது இல்லை, இயற்கைக்கு முரணானதும் இல்லை, அப்போ அது இயற்கையோட ஒன்று நெஞ்சுதான். ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அவங்க இப்படி மாறி இருக்காங்க. எப்படி நம்ம வந்து செருப்பை வந்து இப்ப ஒரே காலில் போடுறோம், அவங்களுக்கு மட்டும் அந்த அந்த செருப்பை வந்து மாத்தி மாத்தி காலில் போட்டாங்க அப்படின்னு நம்ம இயல்பா சொல் புரியுற மாதிரி நம்ம சொல்லணும். ஸோ அது இங்க அந்த இதை நோக்கி நம்ம வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த சைக்கலாஜிக்கலை நோக்கி நம்ம முன்னெடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வரணும். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தின்படி இங்கே ஊர்காவல் படையில் வந்து திருநர் சமூகத்தை நம்ம வந்து சேர்த்துருக்கோம். ஸோ அது இப்போ நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்றைக்குமே வந்து நம்ம வந்து வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லும்போது வெறும் ஆண் பெண் மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்குறோம், திருநர் சமூகம் அப்படி நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்காத போது, ஆனால் ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு சிக்னல்லையுமே வந்து அவங்க வந்து நம்மள்கிட்ட வந்து யாசகம் கேட்க வரும்போது, நீங்கள் ஏன் வேலைக்கு போகல, நீங்கள் ஏன் இந்த வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு நம்ம அவங்கள நோக்கி அந்த விரல்களை வந்து உற்று நோக்குறோம். அந்த மிச்சம் உள்ள 4 விரல்கள் வந்து நாலு விரல்கள் வந்து நம்மளை நோக்கி வந்து கொஸ்டின் பண்ணுது அப்படின்னு நம்ம என்றைக்குமே நம்ம வந்து உணர மாட்டோம். அப்போ இதுக்கப்புறம் வேலையில் சேர்க்கும் போது ஆண் பெண் திருநர் சமூகம்னு நம்ம சேர்க்கணும், ரிசர்வேஷன் அவங்களுக்கான ரிசர்வேஷன் கொண்டு வரணும், தனி ஒதுக்கீடு கொண்டு வரணும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ இதை தொகுத்து நம்ம வந்து முன்னாடி போனோம் அப்படின்னா இது இந்த ஒரு திருநர் சமூகத்துக்காக நம்ம வந்து இன்க்ளூசிவாக நம்ம வந்து கொண்டு போகலாம், நம்ம சமூகத்துக்குள்ளார கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நல் வாய்ப்பாக நம்மளுக்கு இருக்கும்.
1: சரிங்க, இப்போது எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சமூக நலத்துறையை நாடலாம், 2வது மாடியில் இருக்குது அப்படின்னு நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். ஏன்னா இடத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. ஸோ கலெக்டரேட்டில் இருக்கக்கூடிய 2nd ஃப்ளோரில் அதுக்கான நிவாரணம் கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்க, அவங்க என்ன பாலினம்னே அவங்களுக்கே தெரியல, ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேள்வியாக இருக்கும். யார்கிட்டையும் நம்ம பியர் குரூப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணவே முடியாது, அப்பா அம்மா புரிஞ்சுக்குவாங்களான்னு தெரியாது. அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து கேட்கணும், ஒரு யாராவது யார்கிட்டயாவது பேசினா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும் பொழுது, இந்த எண்கள்னா நீங்க உதவி எண்கள்னா நிறைய சொன்னீங்க, இது எதுலயும் வராம ஒரு தனி எண் இருக்கா, இல்லைன்னா இந்த எண் மூலமா தான் அவங்க போகணுமா?
0: இல்ல இல்ல அப்படின்லாம் இல்லை. அவங்க வந்து தன்னை வந்து ஃபர்ஸ்ட் பெண்ணாதான் நம்ம உணர்றாங்க. நம்ம அவங்களை அக்செப்ட் பண்ணிக்காத வகையில தான் அவங்களுக்கு வந்து திருநங்கைன்னு நம்ம வந்து ஒரு அழைக்கிறோம், பால் புதுமையர்னு அழைக்கிறோம், குயர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். ஆனா திருநங்கைகள் வந்து அவங்கள வந்து தங்களை பெண்ணாதான் அவங்க வந்து உணர்றாங்க, அதுல எந்த வித மாற்றுபாடும் இல்லை அவங்களுக்கும் சரி. ஸோ அப்ப இதுல வந்து 1:1 இருக்குல்ல, அதுக்கே அவங்க வந்து அழைக்கலாம். ஸோ இது ஒண்ணு. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஓட்டு போடுற வயசு வந்து 18, ஓகேங்களா? அது வந்து வெறும் வந்து ஒரு மெச்சூரிட்டிக்காக மட்டும் இல்லை, என்னோட பாலினம் என்ன அப்படின்னு நான் வந்து தேர்வு செய்யறதுக்கும் அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம். அப்ப அந்த 18 வயசு வரும்போது அந்த ஸ்கூல் டைம்ல தான் வந்து இந்த 18 வயசு வரை இருக்கும். அப்ப டீச்சர்ஸ் வந்து இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்படி டீச்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும் போது அவங்களை கூப்பிட்டு தனியாக வந்து பேசலாம், கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி பியர் குரூப்லே வந்து ஒரு மாதிரி வந்து ஃபெமினைன் கேரக்டர் அதிகமாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து ஆணாக இருக்கேன் அப்படின்னா எனக்குள்ளாரையும் ஒரு பெண்மைத்தன்மை இருக்குது, ஒரு பெண் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளாரையும் ஒரு ஆண்மைத்தன்மை இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சில இடத்துல வந்து எக்ஸசிவாக இருக்கும். அப்போ அந்த எக்ஸசிவாக இருக்கிற டைமில் வந்து நீ வந்து பெண் மாதிரி நடந்துருக்கிற, நீ வந்து திருநங்கை மாதிரி நடந்துக்கிற, நீ வந்து ஒரு ஆண் மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டல் அடிக்கிறது வந்து அது இன்னுமே வந்து ஒரு அவங்கள வந்து ரொம்ப
1: சமூக அவலமாகவே.
0: ஆமாம், அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்கு வந்து இந்த ஊடகங்களும் ஒரு பெரிய பங்காற்று இருக்கு. இது நம்ம வந்து கற்றுக் கொடுக்காம அதோட விளைவு என்ன அப்படின்னா, ஒரு திருநங்கையை பார்க்கும்போதோ ஒரு திருநர் சமூகத்தை பார்க்கும்போதோ ஒரு எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியில் யாராச்சும் வந்து ஒரு பார்க்கும்போதோ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வந்து அவங்கள்ட்டேருந்து விலகி ஓடிடுறாங்க, அவங்கள வந்து ஒரு புல்லிங் பண்ணுறாங்க, இது எல்லாமே நடக்குது. ஸோ இது நம்ம கற்றுக் கொடுக்காததுனால இதெல்லாம் நடக்குது. நம்ம கத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா சோ அவங்களுக்கு இது நம்ம புரிய வச்சிடலாம்.
1: சரிங்க, நேரிலே வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி, இது இப்ப ஒரு சின்ன இடைவெளி, இணைந்தீர்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளு

0: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் நடத்தும் சிறப்பு தொழிற்கடன் முகாம் வரும் 30 வரை நடைபெறும். பல்வேறு உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகளுக்கு மானிய வசதியுடன் கூடிய கடன் வழங்கப்படுகிறது. இம்முகாமில் சமர்ப்பிக்கப்படும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணம் செலுத்துவதிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. மேலும் தொடர்புக்கு 0431-2460498-944310899.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம், மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
5: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: திருச்சி மற்றும் சென்னை கைராசி என் கோபால்தாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலாவில் எட்டு அடி உயரமும் மனித உடலில் இருப்பது போல கைரேகைகள், மச்சம், முடி, நகங்கள் கொண்ட பிரம்மாண்ட சுயம்பு திருமேனியாய் நடராச பெருமான் காணும்
7: ஆனி திருமஞ்சன வைபவத்தின் நேரலை கோனேரி ராஜபுரத்திலிருந்து
6: இன்று காலை 10:30
7: திருச்சி FM Rainbow 102.1

0: ஆனி திருமஞ்சன வைபவத்தில்
1: என் கோபாலதாஸ் ஜுவல்லர்ஸ், சின்ன கடை ஸ்ட்ரீட், கலெக்டர் ஆபீஸ் ரோட், திருச்சி.
2: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இது. சமூகம் வலுப்பெற பாலின சிறப்பு வல்லுநர் ஜே அருள் ராபர்ட் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இப்போ உங்கள்கிட்டயே திருப்பி வருவோம்.
3: இப்போ
2: நீங்க ஒரு இளைவர், நீங்க இந்த நலத்துறை பணிகளில் ரொம்ப அக்கறையோட ஈடுபட்டு நிறைய விஷயங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க. சமூகத்தில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு ஒரு தெளிவான பார்வை இருக்கு உங்ககிட்ட. இப்போ நிறைய இளையோர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கா, வேணுமா, வேணும் அப்படின்னா என்ன செய்யலாம், அவங்க என்ன எப்படி தன்னை வந்து இதில் ஈடுபடுத்தி கொள்ளலாம், சமூகம் வலுப்பெற அவங்களுடைய பங்கு என்ன, அதை எப்படி அவங்க செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க?
3: எஸ், ஸோ இப்போ வந்து அஸ் அ இளையோரா இந்த ஒரு கரண்ட் ஈரால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிக் ஈரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய தகவல்கள் நம்ம வந்து குமிஞ்சு கிடக்கும். முன்னாடி தகவல் வேணும்னா நம்ம லைப்ரரிக்கு போவோம், புக்ஸ் படிப்போம், இல்லாட்டி வெயிட் பண்ணி மேகசின்ஸ் படிப்போம். ஆனால் இப்போ வந்து ஒரு ஒரு நொடிக்கு நம்ம எத்தனை தகவல்
2: இல்லைனா மூத்தவர்கள்கிட்ட கேட்போம், அந்த வல்லுநர்கள்கிட்ட
3: போய் கேட்போம். ஸோ ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேட்டிக் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்போ நம்ம நம்மளோட வேலை என்னன்னா எது ரைட்டு எது தப்புன்னு பகுத்து அறியணும். சோ அந்த பகுத்து அறிதல் தன்மை வந்து நம்மள்கிட்ட வேணும். இப்ப நானே ஒரு விஷயம் சொல்றேன்ல, இப்போ என்ன அப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க, நீங்கள் என்னோட முரண்படுங்க, முரண்பட்டு நீ போய் உனக்கு வந்து நீ போய் தேடு, நீ போய் படி. ஸோ அப்போ நீ படித்து அறிதல் மூலயமா ஓகே இது ரைட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம நான் தப்பாக இருக்கேன் அப்படின்னா நான் வந்து மாற்றிப்பேன். அப்போ அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து நம்மளுக்கு வேணும். இப்போ நான் வந்து தப்பா இவ்வளோ நாள் தப்பாக இருந்திருக்கேன் அப்படின்னா ஓகே ஆமாம் தப்பாக இருக்கிறேன், ஆனால் இப்போ நான் வந்து படிச்சுட்டேன், என்ன அந்த அறியாமை போயிடுச்சு, அப்போ நான் வந்து ஓகே நான் வந்து மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணணும். ஸோ இந்த தன்மை வந்து வேணும். இந்த தன்மை இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம வந்து யோசிச்சு பார்ப்போம். ஓகே நான் ஒரு பிரச்சனை பண்ணுறேன், அப்போ அது எனக்கு ரைட்டாக இருக்குது, ஆனால் அவனுக்கு வந்து அது ரைட்டாக இருக்குமா, அவனுக்கு வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் அவனுக்கு வந்து என்னவா ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு நம்ம என்றைக்குமே யோசிச்சு பார்க்குறதில்ல. அதனால தான் இன்னுமே நம்ம வந்து அவங்கள ஒத்துக்காமையோ இல்லை நிறைய

0: விஷயங்கள் நம்ம வந்து விமன்னா இப்படிதான் இருக்கணும், திருநங்கைனா இப்படிதான் இருக்கணும், திருநம்பிகள்னா இப்படிதான் இருக்கணும், எல்ஜிபிடிக்குன்னா இப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி நம்ம இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இல்லை இல்லை, அவங்களும் காமன் தான், இன்க்ளூசிவ் தான். நம்ம 100% நம்மளுக்கு வாழ்கிறதுக்கு இந்த பூமியில் இடம் இருக்குன்னா இன்னும் ஒரு 100% போட்டு 200% வந்து அவங்களுக்கும் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது, அவங்களுக்கும் அவங்களோட உரிமையை கேட்குறதுக்கு அவங்களுக்கும் உரிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை நம்ம வந்து வளர்த்துக்கிட்டோம், இன்க்ளூசிவாக நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா இந்த இது வந்து மாறும். இப்போ உள்ள இளையோர் வந்து இப்போ போகிறாங்க, இப்போ வந்து இதை நாட்டம் தேடி படிக்கிறாங்க, பட் வந்து இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இது பண்ணுறாங்க. ஒருத்தர் சொல்கிறத அப்படியே கண்மூடியாக நம்பிடுறாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்போ வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்வார், இந்த நாயகர் வீரரும் வீர வழிபாடும்ல வந்து ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக நம்புறீங்க அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயமும் இல்லை, ஆனால் அவர் ஏதாச்சும் தப்பு பண்ணும்போது அதை நீங்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கணும், அப்போ அதுதான் வந்து அதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் வந்து நான் சொல்கிறத கண்மூடித்தனமாக நம்புறீங்கன்னா அது எனக்கு தேவையில்லை, நீ போயிட்டு நீ வந்து உன்னோட உனக்கு அதுக்கு தான் கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு, உனக்கு அதுக்கு தான் வந்து ஃபோன் இருக்குது, நீ நிறைய பேர் பேச்சாளர்களை வந்து பாரு, கேளு, படி. ஸோ அந்த பகுத்தறிதல் தான் வந்து உனக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
1: சரிங்க, பொதுவாக சொல்லுவாங்க நாடு என்ன செய்தது நமக்குன்னு கேள்வி கேட்காதீங்க, நாம் என்ன
0: செய்தோம்
1: நாட்டுக்கு அப்படின்னு நம்ம கேட்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்ற கேள்வியோட நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே ரொம்ப பிரகாசமானதாகவும் அழகான மற்றவங்களுக்காகவும் அமையும் அப்படின்றது. நிறைய தகவல்கள் நீங்கள் சமூக நலத்துறை மூலமாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு இருக்குது, யாரை நாடலாம், எப்போ நாடலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறையா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி. இந்த சமூகத்தில் நாம் யார், நமக்கு என்ன பங்கு இருக்குது அப்படின்னு நம்ம உணர்ந்தாலே சமூகம் வலு பெறும். நேர்களே,
2: சமூகம் வலுப்பெற இன்னைக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில பாலின சிறப்பு வல்லுநர் ஜே அருள் ராபர்ட் அவர்களோட பேசினோம். உடன் உரையாடி நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் சித்ரா திருவாளன்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல நேரம் காலை 10 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி.

0: சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் நடைபெறும் இம்மாநாட்டில் பொருளாதார உறுதித்தன்மை, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், நாட்டின் வலிமை உள்ளிட்டவை குறித்த விவாதங்கள் இடம்பெறவுள்ளன. சுயசார்பு, உலகளாவிய வர்த்தகம், பாதுகாப்புத்துறை உற்பத்தி, நிலையான வளர்ச்சி, கலாச்சாரம் ஆகிய கருப்பொருளை மையமாக கொண்ட நிகழ்வுகளும் நடைபெறவுள்ளன. இதனிடையே சர்வதேச யோகா தினத்தின் வெற்றியானது உலகம் முழுவதும் உள்ள மக்களின் உடல்நலனை பேணிக்காப்பது மட்டுமல்லாமல் தன்னம்பிக்கையுடன் நேர்மறையான வாழ்க்கையை வாழ ஊக்குவிப்பதாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கான கூட்டம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. 2 நாட்கள் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் வரும் காலங்களில் அசம்பாவித சம்பவங்கள் நிகழா வண்ணம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு பர்வேஷ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று அவை விதி 110 கீழ் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், தமிழகத்தில் அபாயகரமானவை என கண்டறியப்பட்டுள்ள 6669 தொழிற்சாலைகளில் தொடர் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். திருவள்ளூர் தொழிற்சாலையில் அம்மோனியா வாயு கசிவு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் அரசு செலவில் அவர்களின் சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றார். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் பழங்குடியின இளையோருக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: அரசு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டு கழகம் மற்றும் மத்திய பெட்ரோலிய கெமிக்கல் பொறியியல் துறை நிறுவனம் சார்பில் இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இப்பயிற்சி பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் 10 வகுப்பு தேர்ச்சி பெற்று 18 வயது முதல் 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 4 மாத பயிற்சி சென்னை மாவட்டத்தில் நடைபெறும். மாதம் 2000 ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றன. தேர்ச்சி பெறும் தகுதியான நபர்களை பயிற்சி அளிக்கும் நிறுவனமே வேலைவாய்ப்புக்கு எடுத்துக்கொள்ளும். பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
0: நியூசிலாந்தில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் ஹாக்கி சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய அணிக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1லையும் திருச்சிராவளி வானொலியில் முதலில் சே 936 கிலோஹெர்ட்ஸ்லையும் டிஆர்எம் என் ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸ்லையும் கேட்டு நினைஞ்சிருக்க உங்க எல்லாத்துக்கும் இனிமையான காலை வணக்கம்ங்க. திங்கட்கிழமை வாரத்தோட முத நாள், அடிச்சு பிடிச்சு சாப்பிட்டு முடிச்சு கிளம்பி வந்து இந்த நாளை தொடங்கியாச்சு. இந்த நாளை உற்சாகமா கொண்டாடுவோமா இந்த காலை பொழுதோட சேர்த்து?

நேரம் 10:10 ஆயாச்சுங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் போடு ஆட்டம் போடு கேட்டு நினைஞ்சிருக்கும். அப்படியே இன்றைக்கி போட்டுட்டு போன ட்ரெஸ்ஸை துவைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சாயங்காலம் யோசிப்போம். சரி அப்புறமா துவைச்சிக்கலாம், இப்போ துவைச்சு என்ன பண்ணுறது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை கடத்திடுவோம். கடைசியில் வார கடைசியில் நேற்றுக்கு முடிஞ்சதில் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி இந்த மாதம் இந்த வார கடைசியில் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்ம திரும்ப யோசிப்போம், அச்சோ இவ்வளோ துணி சேர்ந்துருச்சின்னு சொல்லிட்டு. இப்படி நீங்கள் தள்ளி போடுற விஷயம் உங்கள் பழக்கம் உங்ககிட்ட இருக்கா, அப்படி நீங்கள் இந்த தள்ளி போடுற பழக்கத்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படிலாம் வந்து அவாய்ட் பண்ணலாம்னு

அந்த பழக்கத்தை வந்து எப்படி மாத்திக்கலாம்னு நினைக்கிறீங்க, அது வந்து எப்படி வெளில வரலாம்னு நினைக்கிறீங்க? தோழிகளே, இதை பத்திலாம் நம்ம இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில பேச போறோம். நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 12:10 நிகழ்ச்சியில் நீங்களும் பேச தொடுவாங்க. தொலைபேசியுங்கள் 0431-246-102-1 அல்லது 240-102-1. இப்போ போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் இந்த திங்கட்கிழமையின் காலை பொழுத உற்சாகமாக கொண்டாட அடுத்தடுத்து பாடல்கள்.

0: நேரம் 10:16 ஆணையாச்சுங்க. திருச்சிராவளி வானொலியின் அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு கேட்டிருக்கோம்.
1: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டூர் எட்டும்படிதன்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது ராம் நெய், திருச்சி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், திருச்சி மற்றும் சென்னை என் கோபால் தாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலா. தஞ்சாவூர் மாவட்டம் கோனேரி ராஜபுரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோயில் ஆணி திருமஞ்சன விழாவின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ராம் நெய்.
1: ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய், ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருச்சி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருச்சி மற்றும் சென்னை என் கோபால் தாஸ் ஜுவல்லர்ஸ்.
3: 916 KDM ஹால்மார்க் தங்க நகைகள், உலகத்தரம் வாய்ந்த IS கிரேட் வைரங்கள், வெள்ளி நகைகள், பிளாட்டினம் மற்றும் ராசி கற்கள் அனைத்தும் வாங்க அதிர்ஷ்டம் வாய்ந்த பாரம்பரிய மிக்க கைராசி அண்ட் கோபாதாஸ் ஜுவல்லர்ஸ். சின்ஸ் 1929 சின்னக்கடை ஸ்ட்ரீட், கலெக்டர் ஆபீஸ் ரோட், திருச்சி.
1: ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய், ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்,
4: பாரம்பரிய சுவையில் பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ். உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
5: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்,
3: 916 KDM ஹால்மார்க் தங்க நகைகள், உலகத்தரம் வாய்ந்த IS கிரேட் வைரங்கள், வெள்ளி நகைகள், பிளாட்டினம் மற்றும் ராசி கற்கள் அனைத்தும் வாங்க அதிர்ஷ்டம் வாய்ந்த பாரம்பரிய மிக்க கைராசி அண்ட் கோபாதாஸ் ஜுவல்லர்ஸ். சின்ஸ் 1929 சின்னக்கடை ஸ்ட்ரீட், கலெக்டர் ஆபீஸ் ரோட், திருச்சி.
1: ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய், ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்,
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய், ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது ராம் நெய், திருச்சி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், திருச்சி மற்றும் சென்னை என் கோபால் தாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலா. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் ஆலய உலா. தஞ்சாவூர் மாவட்டம் கோனேரி ராஜபுரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோயில் ஆணி திருமஞ்சன விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் விஜயலட்சுமி ராம்குமார், சாந்தி சரவணகுமார். வாருங்கள் நேயர்களே, கோனேரி ராஜபுரத்திற்கு செல்வோம்.
6: நாடுடைய சிதலே போற்றி, எல்லாத்தவருக்கும் இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, ஆடல் அழகனே போற்றி போற்றி. மயிலாடுதுறை புத்தாளம் ஊராட்சி ஒன்றியம் கோனேரி ராஜபுரம் கூத்தனின் அழகை ஆணி திருமஞ்சனத்தில் பார்க்க வந்திருக்கிறோம். உருகிய உலோகத்தில் குதித்த இறைவன் செம்பியன் மாதேவி வணங்கிய திருத்தலத்தை, செழுந்தமிழின் வரலாற்று சிறப்பிடத்தை பார்க்க வந்திருக்கிறோம். ஆலயத்தின் வளாகத்திற்கு உள்ளே இருக்கிறோம். மிகப்பெரிய டிஜிட்டல் திரையில் அபிஷேகம் நடைபெறுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். வேளதாள வாத்தியங்கள் முழங்க ஆனந்தமாய் அபிஷேகம் கண்டு கொண்டிருக்கிறான் நடராஜ பெருமான். எப்படி சிதம்பரத்தில் அபிஷேகத்தை அருகிருந்து பார்க்க முடியுமோ, அதை போல கோனேரி ராஜபுரத்தில் அருகிருந்து இந்த டிஜிட்டல் திரையில் அவ்வளவு நேர்த்தியாக அந்த அபிஷேகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இந்த கோனேரி ராஜபுரம் சிவாலயத்தில் தல புராணத்தை தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக இந்த நடராஜ பெருமானின் வழிவழகையும் பெருமையையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஆலயத்தில் சோழ மன்னனின் கனவில் சென்று சொல்கிறான் இறைவன், எனக்கு நடராஜ திருமேனி ஒன்று அமைத்துவை என்று. உடனே அரசனும் மிகச்சிறந்த சிற்பியை வரவழைத்து நடராஜ பெருமானை விக்கிரகத்தை வடிக்க ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு விக்னம் வந்து அந்த சிலையை வடிக்க முடியாமல் போகிறது. ஆறாவது முறையாக மிகவும் மனம் நொந்து, இறைவனே என் கையில் ஒன்றுமே இல்லை, நீயே வந்தால்தான் உண்டு, நீயே விக்கிரகமாய் சமைந்தால்தான் உண்டு என்று மனம் வருந்திய போது வயதான தம்பதியர்கள் இருவர் வருகிறார்கள்.

0: அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், உலோகத்தில் உலோக கலவை கொதித்து கொண்டிருக்கிறது. அந்த வயதான தம்பதியர் சொல்கிறார்கள், ஏப்பா கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொடு, ரொம்ப தாகமாய் இருக்கிறது. ஏது இறைவன் சொல்கிறால் தாகமாய் இருக்கிறது. பக்தியின் மேலீட்டால் அந்த திருப்பி சொல்கிறார், உலைக்களத்தில் ஏது தண்ணீர், இந்த உலோகம் தான் கொதித்து கொண்டிருக்கிறது, இதை வேண்டுமானாலும் குடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்போது அந்த இறைவன் அந்த உலோக கூழை வாங்கி தானே குடிக்கிறான். அப்படியே சமைந்து போனார்கள் நடராச பெருமானாகவும் சிவகாமி அம்மையாகவும். அசந்து போனார் சிற்பி. இந்த தகவல் தெரிகிறது மன்னனுக்கு. உடனே வருகிறான். வந்தால் அவனும் ஆச்சரியத்தில் உறைந்து போகிறான், எப்படி இவ்வளவு நேர்த்தியாக அமைந்தது என்று. அப்போது சிற்பி நடந்தவற்றையெல்லாம் சொல்கிறார். ஆனாலும் அவன் மன்னன் அல்லவா, அவனுக்கு சந்தேகம் வருகிறது. இது எப்படி முடியும், இத்தனை ஆண்டுகள் முடியாமல் இன்று எப்படி, அதுவும் தத்ரூபமாக அமையும் என்று சந்தேகப்படுகிறார். சந்தேகப்பட்டு வாளை ஓங்கி அவரை வெட்ட போக நடராசன் திருவடிகளில் அந்த வாள் வெட்டப்படுகிறது. குபீர் என்று ரத்தம் சீரிட அரசன் மேல் அந்த ரத்தம் பட்டு அவனுக்கு பெருநோய் பீடிக்கிறது. அப்போது இறைவன் அகரீதியாக சொல்கிறான், இதோ நான் இருக்கிறேன் வைத்தியநாதனாக, இந்த ஆலயத்தில் 48 நாட்கள் நீ இறைவனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் செய்தால் உன்னுடைய நோய் விலகும் என்று. நாங்களும் பார்த்தோம், அவ்வளவு அழகாய் இருக்கிறார் வைத்தியநாத சுவாமி, அவ்வளவு அழகாய் இங்கே அபிஷேகம் நடந்து கொண்டு இருக்கிறது. பாருங்கள், இந்த இறைவன் எப்படி நடராஜனாகவும் சிவகாமி அம்பாள் சிலையாகவும் மாறினார்களோ, அந்த மன்னன் பார்க்கிறான், இந்த நடராஜர் சிலையில் நகங்கள் ரோமங்கள் மறு என மனிதர்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படி உயிரோட்டமாக இருப்பதை ஆச்சரியத்தில் பார்த்து சிலைத்தான் மன்னன். அந்த கைவிரல் கேமல் யாவும் இந்த நடராஜர் உயிரோட்டமானவர் என்றுத்தான் நம்ம நம்புகிறது. அதே போல அந்த நடராஜர் சிலையின் மேலே ருத்ராட்ச பந்தலை பார்க்கிறோம். சின்ன சின்ன ருத்ராட்சங்களை வைத்து முகப்பில் சிவலிங்கத்தையும் வைத்திருக்கிறார்கள். வளைவு வளைவாக ஒவ்வொரு வளைவிலும் குண்டலம் போல அந்த ருத்ராட்ச பந்தலை அமைத்திருக்கிறார்கள். அட, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆனாலும் என்ன, இறைவன் திருமேனி அவ்வளவு அழகும் நேர்த்தியோடும் சாந்தத்தோடும் மிளிர்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அமைதியான முகம், ஆபரணங்கள், இந்த உலகத்தில் அதிகாரம் செல்வம் அந்தஸ்து எல்லாம் ஒரு நாள் போகும், ஆனால் பரம சத்தியமான இறைவன் மட்டுமே நிலைத்திருப்பான் என்பதைத்தான் இந்த நடராசன் காட்டுகிறான். இந்த திருப்பத்தில் நம்மை வியக்க வைக்கும் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு அரசனை போல அலங்கரிக்கப்பட்டாலும் கூட சிவன் உலக பொருட்களிலிருந்து பட்டற்றவராகத்தான் இருப்பான். அந்த முகபாவத்தை பார்க்கிறோம், கோபமோ வெற்றியோ துளி கூட இல்லை. ஒவ்வொரு வரம்பையும் கடந்த ஒருவரிடம் ஒரு பேர் அமைதி குடிகொண்டிருக்கும் இல்லையா, அதைத்தான் அவரிடம் பார்க்கிறோம். அது அவரிடம் இருக்கிறது, அவரை வணங்க வருவோரிடமும் இருக்கிறது. இதைத்தான் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆடல் மூலமாக இந்த இறைவன் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறான். வர்ணனையை தொடர்கிறார் விஜயலட்சுமி ராம்குமார்.
1: தென்னாருடைய சிவனையை போற்றி, என்னாற்றவர்க்கும் இறைவா போற்றி. அற்புதமானதொரு திருத்தலம் கோனேரி ராஜபுரம் வந்துள்ளோம். நடராச பெருமானின் ஆணி திருமணத்தில் இணைந்திருக்கிறோம். அதனை கண்ணார காணும் பாக்கியமும் பெற்றுள்ளோம். அபிஷேகங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. சிறப்பு இறப்பு இல்லாத பரம்பொருள் ஆடல் அரசன், ஆனந்த தாண்டவன், அந்த சராசரங்களை உருவாக்கியவன், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ன, ஐந்தொழில்களின் நாயகன், ஊழி காலத்திலும் நிலைத்திருப்பவன் சதாசிவம், 4 கரங்களோடு ஒற்றை காலை தூக்கி ஆடும் அந்த நடராச பெருமானின் ஆணி திருமஞ்சனம் அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திருமஞ்சனம் பக்தர்களுக்கெல்லாம் காண்பிக்க பார்க்க வேண்டும் என்பதற்காக இங்கே பக்தர்களும் கூட்டமாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் கைகளில் எல்லாம் அபிஷேக பொருட்களும் இருக்கின்றன. எத்தனை வகையான அபிஷேகங்கள் உண்டோ அத்தனை அபிஷேகம் நடராச பெருமான் என்று காண்கிறார். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த அபிஷேகம் நடைபெறும். உள்ளே வந்த பொழுது முதலாவதாக விபூதி அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாலபிஷேகம், தொடர்ந்து இப்பொழுது அந்த திரவியங்கள் அபிஷேகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவருடைய வலது காலில் முயலகன் என்ற அசுரனை மிதித்தபடி அந்த நடராஜ தாண்டவம் அமைந்துள்ளது. மனிதனது ஆணவம் அறியாமை மாயைகள் அழித்து முக்தி அளிப்பதை நமக்கு விளக்குகிறது இந்த நடராச பெருமானின் தோற்றம். நடராஜ பெருமானின் புகழை பாடும் திருமணவூர் முனுசாமி முதலியார் இயற்றிய எளிமையான சக்தி வாய்ந்த பாடலும்

காராசுழல் மாதோர் பாகம் நடராச பெருமானே என்று தொடங்கும் அற்புதமான ஒரு திருக்கோயில் கோவில் ராஜபுரத்தில் இங்கே திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலின் உபகோவிலாக திகழ்கிறது. இந்த கோவிலில் வந்து இங்கு இருக்கக்கூடிய நடராசரையும் வைத்தியநாத பெருமானையும் வணங்கினால் நமக்கு இப்பிறவி நீங்காத ஒரு நிலைத்த இன்பம் கிடைக்கும் என்பதை

0: அர்த்தம் நடைபெறும். இதோ வர்ணனையை தொடர்கிறார் சாந்தி.
1: நாம் பார்க்கிறோம் அந்த ஈசன் எட்டடி உயரத்தில் கீழே மலர்கள் தாங்கிய பீடத்தில் சுயம்பு சிறுமேனியாய் ஆடும் கோலத்தில் கற்கள் உருகி போகும் கலைகளுக்கெல்லாம் சிறகுகள் பூக்கும். இந்த முயலகன் மீது புன்னகையோடு ஆடும் ஈசன் தான் இப்போது திருமஞ்சனம் கண்டுகொண்டிருக்கிறான். பார்க்கிறோம் விரிந்த குழல் கற்றைகள் வீசிட இடது கரம் பாதம் காட்ட வலது கரம் அபயம் காட்ட தூக்கிய இடது பாதமும் ஊன்றிய வலது பாதமும் என்று பெருமானின் வடிவழகு அவ்வளவு மனமெல்லாம் நெகிழ்ச்சியை தருகிறது. நீண்ட நாசி குமின் பிரிப்பு உருவங்களும் இணையான விழிகளும் காலில் சலங்கையும் அந்த திருமேனியின் எழிலார்ந்த கோலமும் காண காண இந்த படைப்பு அடடா மனித சிருஷ்டியாய் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அருகிலேயே அம்பிகை ஆடலுக்கும் அருளுக்கும் நடராசன் என்றால் அழகுக்கும் கருணைக்கும் சிவகாமி அல்லவா? அருகிலேயே அம்மையை பார்க்கிறோம் அருளும் கரங்களோடும் இதழ் சிந்தும் புன்னகையோடும் தரிசனம் தந்து கொண்டிருக்கிறாள். உயரமான கிரீடம் அணிகலன்கள் அணிந்து கொண்டிருக்கிறாள். இப்போது பன்னீரில் அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. சிவபெருமானை மட்டும்தான் அபிஷேக பிரியன் என்று சொல்கிறோம். ஏனென்றால் இறைவன் அக்னி சொரூபமாக இருப்பதாலே பலவிதமான திரவியங்களால் இன்று ஆணி திருமஞ்சன அபிஷேகம் காண்கிறான். அப்படி செய்யும் போது அவன் மனம் குளிர்ந்து போவான், வரங்கள் தருவான் என்பது நம்பிக்கையில். சிவபெருமான் திருவாவிரை நட்சத்திரத்திற்கு உரியவன். இந்த நட்சத்திரம் அதிக உஷ்ணமான நட்சத்திரம். சிவன் ஆலகால விஷத்தை உண்டு கழுத்தில் நிறுத்தியவன் அல்லவா, உடல் உஷ்ணமாகி போகும். அது மட்டுமா, திருக்கரத்தில் அக்னியை ஏந்தி கொண்டிருக்கிறான். கடுமையான வெப்பத்தால் பாதிக்கப்படுவானா இல்லையா? அவன் வெப்பத்தை தணிக்கத்தான் வருடத்திற்கு 6 முறை அபிஷேக ஆராதனைகள் காண்கிறான் நடராச பெருமான். கடுமையான வெயிலின் தாக்கம் குறைந்து இந்த இதமான நாட்கள் தொடங்கும். இந்த ஆணி மாதத்தில் விதவிதமான அபிஷேகங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பால் தயிர் தேனி தயிர் தேன் இளநீர் பழங்கள் என்று இன்னும் அபிஷேகத்திற்கு ஏராளமான பொருட்களை பக்தர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் கண்டு கொண்டிருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் காண்போம் நடராஜர் அபிஷேகம் கோனேரி ராஜபுரத்தில் இருந்து.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராம் நெய், திருச்சி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், திருச்சி மற்றும் சென்னை என் கோபால்தாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலா. தஞ்சாவூர் மாவட்டம் கோனேரி ராஜபுரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோயில் ஆணி திருமஞ்சன விழாவின் நேர்முக வர்ணனை
3: ராம் நெய். இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம் ராம் நெய். ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம் ராம் நெய்.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
5: 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகள், உலகத்தரம் வாய்ந்த IS கிரேட் வைரங்கள், வெள்ளி நகைகள், பிளாட்டினம் மற்றும் ராசி கற்கள் அனைத்தும் வாங்க அதிர்ஷ்டம் வாய்ந்த பாரம்பரியம் மிக்க கைராசி அண்ட் கோபாதாஸ் ஜுவல்லர்ஸ் சின்ஸ் 1929 சின்ன கடை ஸ்ட்ரீட் கலெக்டர் ஆபீஸ் ரோட் திருச்சி.
3: ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம் ராம் நெய். ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம் ராம் நெய்.
6: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
7: பிஜி நாயுடு ஸ்வீட்
3: ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம் ராம் நெய். ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம் ராம் நெய்.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம் ராம் நெய். ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம் ராம் நெய்.

நாமும் பக்தி பரவசத்தோடு இங்கே இறைவனுடைய தேன் அபிஷேகத்தை கண்டு மகிழ்ந்தோம். தொடர்ந்து இப்பொழுது பஞ்சாமிர்த அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆஹா, எத்தனை அற்புதமான காட்சி இது! பாடிய பாதனே, அம்பல வாணனே, பொன்னார் மேனியனே என்று வாயார பாடி மனதார நினைந்து அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிடுவோம். நடராஜ பெருமானின் அபிஷேகத்தை காணும் பாக்கியமம் பெற்றோம். ஆம், இங்கே எட்டடி உயரமுள்ள தானாக தோன்றிய அரிய பஞ்சலோக நடராஜர் வெண்கல சிலை மிகவும் அற்புதமாக தனித்துவமாக இறைவனே இதில் உறைந்து அருள் செய்து கொண்டிருக்கிறார். காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள 34வது சிவன் கோவில் இது. மூலவர் உமா மகேஸ்வரனார், அன்னை அங்கவள நாயகி தேக சுந்தரி. இங்கு தலவிருஷம் வில்வ மரம். வருடத்தில் 6 முறை மட்டுமே நடராஜ பெருமானுக்கு சிறப்பு. இந்த பிரபஞ்சத்தின் இயக்கமே அவன்தானே.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய ஆலய விழாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது கோனேரிராஜபுரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோயில் ஆணி திருமஞ்சன விழாவின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேயர்களே, மீண்டும் செல்வோம் கோனேரிராஜபுரத்திற்கு.
1: ஆணி திருமஞ்சனம் கோனேரிராஜபுரத்தில் நடராஜ பெருமானுக்கு இங்கு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்தர்கள், ஆன்மீக தொண்டர்கள் அனைவரும் இங்கே இந்த காட்சியை காண்பதற்காக கூடியிருப்பதை நாம் காண்கிறோம்.

கோனை ராஜபுரத்தில் நாங்கள் நடராச பெருமானின் ஆணி திருமஞ்சனத்தை கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த கோவிலின் முகப்பு மண்டப விதானத்தில் அழகான வண்ண ஓவியங்களை பார்க்க முடிகிறது. 1000 வருடங்கள் கடந்ததாலும் முறையான பராமரிப்பின்றி சற்றே உதர்ந்த நிலையில் இருந்தாலும் கோவிலின் விழாக்களை சித்தரிக்கும் காட்சிகள் எல்லாம் ஓவியங்களாக இங்கே வரையப்பட்டுள்ளது. அதிலும் ஆங்கிலேய அதிகாரிகளை வரவேற்கும் ஒரு ஓவியத்தை வேறு கோவிலில் நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது. 4 ஆங்கிலேயர்கள் தலையில் தொப்பி போட்டுக் கொண்டு நீண்ட வாளோடு நிற்கிறார்கள். அவர்களுக்கு எதிரே தட்டி சந்தனம் பன்னீர் தொம்பு வெற்றிலை பாக்கு இருக்கிறது. அவர்களை வரவேற்க ஒரு பெண் நடனம் ஆடுகிறார். தலைப்பாகை அணிந்தவர் முக வீணை வாசிக்க இன்னொருவர் சின்ன மேள மடிக்க மற்றொருவர் கைத்தாளம் போடுகிறார். கோனேரி ராஜபுர ஓவியங்கள் 1916 திருவாரூர் வண்ணக்காரன் நடேசன் பிள்ளை தீட்டியதாகவும் பின்னர் 1935 திருவாவடுதுறை வர்ணக்காரர் மாசிலாமணி தீட்டியதாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். வண்ணக்காரன் என்று ஓவியரை அழைப்பதும் பொருத்தமானதுதானே. அத்தகைய நடராச பெருமானின் அபிஷேகத்தை ஆணி திருமஞ்சனத்தை நாம் இங்கே கண்டுகொண்டிருக்கிறோம். இப்பொழுது வர்ணனையை தொடர்கிறார் சாந்தி சரவணகுமார். அவ்வளவு அழகாக பால் தயிர் இதோ இப்போது தீப ஆராதனை காட்டுகிறார்கள். தங்கோழி முழங்க மேள தாள வாத்தியங்களோடு இறைவன் ஒவ்வொரு அபிஷேகமாய் கண்டுகொண்டிருக்கிறான். ஒவ்வொரு அபிஷேகம் முடிந்ததும் தீபாராதனை காட்டுகிறார்கள், மலர் தூட்டுகிறார்கள். இறைவன் மிகவும் மகிழ்ந்திருப்பான். எப்படி மன்னன் மகிழ்ந்து போனானே தன் நோய் தீர்த்து, அதை போல இப்போது அந்த வைத்தியநாத சுவாமி கருவறையின் மேலே அந்த காலத்தில் நோய் தீர்த்த பின்னால் இறைவன் பொன் கூரை வேந்தானாம். அவ்வளவு அருமையான ஆலயம் இது. இந்த ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு என்று சொல்வார்கள். முக்திக்கு நெய்யால் அபிஷேகம், ஆயுள் விருத்திக்கு பசும்பால் அபிஷேகம், குடும்ப ஒற்றுமைக்கு இளநீர் அபிஷேகம், கடன் தொல்லைக்கு அரிசி மாவு அபிஷேகம், ஆரோக்கியத்திற்கு கரும்பு சாறு அபிஷேகம், குழந்தை பாக்கியத்திற்கு பசும் தயிர் அபிஷேகம், இனிமையான குரலுக்கும் வளமையான வாழ்வுக்கும் தேன் அபிஷேகம் தர வேண்டும் இறைவனுக்கு என்பது ஐதீகம். நிஜம்தானே? அருவி போல் கொட்டும் அந்த அபிஷேகத்தின் அகிலத்தின் துயர் தீர்க்கும் அந்த அபிஷேகத்தை பார்க்க வாய்ப்பு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பு எல்லா பக்தர்களிலும் கண்களில் மட்டுமல்ல, அவர்கள் உடலிலும் அந்த பக்தி பரவசத்தை நாங்கள் பார்க்கிறோம். வைகாசி விசாகத்தில் இறைவன் எப்படி உற்சவத்தை காண்பானோ அதை போல இன்று ஆணி திருமஞ்சனத்திலும் அழகாக கண்டுகொண்டிருக்கிறான். நந்தியம் பெருமான் அருகில் நாங்கள் இருக்கிறோம். ஆணி திருமஞ்சன அந்த விழாவிற்காக எல்லோரும் அபிஷேகத்தையும் அலங்காரத்தையும் கண்டுகொண்டிருக்கிறார்கள். தங்களால் முடிந்த பொருளை வாங்கி கொண்டு

சென்று கொண்டே இருக்கிறார்கள். மரங்கள் அடர்ந்த சோலைக்குள் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் அப்படி ஒரு குளுமையாய் இருக்கிறது. இறைவன் அருளை போலவே பக்தர்கள் நிறைந்திருக்கிறார்கள். நாங்கள் பார்க்கிறோம், இந்த சுவரில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வருடங்கள் தாண்டியும் இந்த நேர்த்தியான இந்த சுவர் ஓவியங்கள் அவ்வளவு அழகாக இருக்கிறது. அதில் கடிகாரம் ஒன்றும் வரைந்திருக்கிறார்கள். காலத்தை நிர்மாணிப்பவன் கால சம்ஹாரன் அந்த நடராச பெருமான் கால கணக்கையெல்லாம் தாண்டி அறியாமையை தாண்டி அறியாமையை வேறறுத்து நமக்கு அருள் செய்யவே இங்கே குடிகொண்டிருக்கிறான் என்றே சொல்லலாம். இயற்கை வண்ண நீர் கலவையை முட்டையின் வெள்ளை கருவில் குழைத்து அந்த காலத்தில் ஓவியங்களை வரைந்திருக்கிறார்கள். எப்படி பாருங்கள், சிவப்பு மஞ்சள் கருப்பு நீலம் இந்த அடிப்படை வண்ணங்கள் தான் இந்த ஓவியத்தில் முதன்மையாக இருப்பதை பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், ஆலயத்தில் நுழையும் போது ஓவிய கலையையும் சிற்பக்கலையையும் பார்க்கலாம், கருவறையில் நடராச பெருமானின் நடனக்கலையை பார்க்கலாம். ஆமாம், கலை தரும் மகிழ்ச்சியை போல வேறு எது மனிதனுக்கு மகிழ்ச்சியை தர முடியும்? புண்ணியம் செய்தவர் மட்டுமே உலகிலேயே அழகு தகம்பி வழியும் இந்த நடராச பெருமானை தரிசித்து மகிழும் பாக்கியம் பெற முடியும் என்று ஆன்றோர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இங்கே பார்க்கிறோம், ஸ்ரீ முத்துக்குமார சுவாமியாக முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார். அவருடைய சன்னதியிலும் நிறைய பக்தர்கள் இருக்கிறார்கள். நடனம் என்று சொன்னாலே நடராச பெருமான் தானே ஞாபகம் வருவார். திருவாரூரில் அகபா நடனம், நாகையில் வீசி நடனம், திருமறை காட்டில் ஹம்ச நடனம், திருவாய்மூரில் கமல நடனம், தேனீக்கள் ஆடுவது போல பிரம்ம தாண்டவம் என்று 108 சிவதாண்டவங்கள் ஆடிய இந்த நடராச பெருமான் கோடையேறி ராஜபுரத்தில் அவ்வளவு அருமையாக நேர்த்தியாக அந்த இறைவனே நேரில் வந்து தனக்கான அபிஷேகத்தை தானே செய்து கொண்டானோ என்று பக்தி பரவசத்தில் பக்தர்கள் சூழ்ந்திருப்பார் இருக்கிறார்கள். நாமும் அவர்களோடு ஒருவராய் இருக்கிறோம். ஆம், இங்கே 30 மேற்பட்ட பொருட்கள் திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இந்த அபிஷேகத்தை காணும் கண்ணும் மனதும் குளிர்ந்து போகும். காணும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் நடராச பெருமானின் மாணி திருமஞ்சன தரிசனம் வாழ்வில் எல்லா வளமும் சேர்த்திடும். மஞ்சள் திரவியம் பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் இளநீர் கரும்புச்சாறு எலுமிச்சம்பழச்சாறு மாதுளம்பழச்சாறு சந்தனம் இப்படி பல வகையான திரவியங்களில் அபிஷேகம். ஒவ்வொரு அபிஷேக பொருளும் ஒவ்வொரு பலனையும் கொடுக்கும். சிவகாமி அம்மை உடனாகிய நடராஜன் சிலையினை காணக்கான இன்பம். திருவாசகம் சிவபுராணத்தை இன்று படித்தால் இன்னும் விசேஷம். ஆனி மாதம் முத்திர நட்சத்திரத்தன்று சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு குருவாக வந்து உபதேசம் செய்த நாளல்லவா என்று ஆம் இந்த ஆனி திருமந்திரம் அப்படியே சிறப்பு வாய்ந்தது. அவருடைய வலது கரத்தில் உடுக்கை படைத்தலின் ஒளி பிரபஞ்சத்தின் தொடக்கம் இடது கையில் அக்னி ஜுவாலை இன்னொரு கையில் அபயஹஸ்தம் காத்தல் மற்ற இடது கை கஜஹஸ்தம் தூக்கிய கால் ஆடிய பாதன் வலது காலில் முயலகன் என்று இப்படி நடராஜ பெருமானின் கோலம் நம்மை வியக்க வைக்கிறது. காண காண இன்னும் பரவசம் அடைகிறோம். திருமஞ்சன பொருட்கள் ஒவ்வொன்றையும் பக்தர்கள் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவனது சந்நிதி முன் ஏராளமான மக்கள் கூட்டம். ஆம், இன்று என்ன விசேஷம் என்று கேட்கும் அளவிற்கு அத்தகைய சிறப்பு பெற்ற இந்த கோவிலில் எல்லோரும் இந்த அபிஷேகத்தை காணவும் சிறப்பான ஏற்பாடுகளும் செய்துள்ளார்கள். எல்லோ சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரும் இந்த அபிஷேகத்தை காண வேண்டும். இன்று விட்டால் வேறு என்று வாய்க்கும் என்று நமக்கு அந்த பேரு கிடைக்க வேண்டுமே என்று ஒவ்வொருவரும் இந்த ஆணி திருமந்தத்தில் கலந்து கொள்வதை அவர்களது வாழ்வில் பெரும் பாக்கியமாக கருதுகிறார்கள். இதோ வர்ணனையை தொடர்கிறார் சாந்தி. சிவ கணங்கள் அந்த வேலை பார்க்கிறோம். இந்த ஓவியத்தில் விதவிதமான சிவ கணங்கள், திருவாரூர் தியாகராஜன் விதவிதமான மலர்கள், அந்த பூத கணங்கள் தாங்கும் விதவிதமான இறைவன் என்று அற்புதமான திரு வடிவங்களை பார்க்கிறோம். மிகப்பெரிய அலங்கார பந்தல் போட்டி இருக்கிறார்கள். எல்லா பக்தர்களும் அமர்ந்து அந்த இறைவனை பார்க்கும்படியான அற்புதமான சூழல் இங்கே கோனேரி ராஜபுரத்தில் நிலவுகிறது. கோவிலின் வெளியே நாங்கள் பார்த்தோம், அவ்வளவு சுத்தமான சக்தி தீர்த்தம். அந்த கோவில் முகப்பு வாயில் வழியாக உள்ளே நுழைந்ததும் எதிரே நீண்ட முன் மண்டபம், மண்டபத்தின் உள்ளே கொடிமரம் பலிபீடம்
நந்தியம்பெருமான் இருக்கிறார்கள்,

0: மண்டபத்தின் நேர்பாகத்தின் உட்புறம் முழுவதும் தான் அந்த வண்ண ஓவியங்களை பார்க்கிறோம். 12 ராசிகள், மகரிஷிகள், சிவமூர்த்தங்கள் பார்க்கிறோம். அதாவது அண்ணாந்து பார்ப்பதற்கே கழுத்து வலிக்கிறது. வரைந்தவர்கள் எத்தனை ஆண்டுகள் செலவு செய்தார்களோ வரைவதற்கு, அந்த அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பால் முதன் முதலில் இந்த ஓவியங்களை எல்லாம் வண்ணங்களில் வரைந்த போது இந்த ஆலயம் எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். 1000 ஆண்டுகள் கடந்தும் இறைவன் அப்படியே இருக்கிறான். இந்த ஆலயத்தை இப்படியே அடுத்த தலைமுறைக்கு சேதமில்லாமல் தருவது நம்முடைய கடமை அல்லவா?
1: இன்னொரு விசேஷம் என்னவென்றால், இன்று சூரிய பகவானும் தன்னுடைய கிரணங்களை குறைத்துக் கொண்டிருக்கிறார். அத்தகைய ஒரு சூழல் தான் இயற்கை எழில் சூழ்ந்த அருமையானதொரு ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அபிஷேகத்தை காணும் பாக்கியம். அதனை கண்முன்னே, மனக்கண் முன்னே உங்களுக்கும் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம்.
0: இந்த மூலவராக இந்த ஆலயத்தில் உமா மகேஸ்வரர் சன்னிதி, மேற்கு பார்த்தும் அம்பாள் அங்கவள நாயகி, தேக சௌந்தரி என்று சான்ஸ்கிரிட்டில் சொல்லுகிறார்கள். அந்த சன்னிதி கிழக்கு பார்த்தும் இருக்கிறது. விநாயகர், தட்சிணாமூர்த்தி, அகத்தியர், ஜ்வரகரர், லிங்கோத்பவர், கங்காதரர், அர்த்தநாரீஸ்வரர், துர்கை என எல்லாரும் அவரவருடைய பங்குக்கு அழகாக இன்றைய ஆணி திருமஞ்சனத்தையொட்டி அழகான அலங்காரத்தோடு ஒவ்வொருவரும் தரிசனம் தருகிறார்கள். எல்லா பக்தர்களும் ஒவ்வொரு சன்னதியாக சென்று பார்த்து கொண்டு இந்த நடராஜர் பெருமான் சன்னதிக்கு முன்பாகவும் அமர்ந்திருக்கிறார்கள். ஆலயத்தில் இன்னும் ஒரு சிறப்பை சொல்ல வேண்டும். ஒரே மூலஸ்தானத்தில் 6 விநாயகர்கள் அமர்ந்து விநாயகர் சபையாக, நடராஜனுக்கு தான் பொன்னம்பலம் என்று இருக்கும் விதவிதமாக 6 சபைகள், விநாயகருக்கு இருக்காதா என்று அந்த அளவுக்கு இங்கே அருள் பாலிக்கிறார்கள். 16 சித்தர்கள் வழிபாடு செய்துள்ள அருமையான திருத்தலம், 3 சண்டிகேச பெருமான்கள் இருக்கிறார்கள். அதை போல சனி பகவான் நலனும் தமயந்தியும் திருநள்ளாறு செல்லும் முன்பாக இங்கே வந்து இறைவனிடம், சனி பகவானிடம் அருள் பெற்றதால் இங்கு சனீஸ்வர பகவான் வெண்மையான உடுப்பு ஆடை உடுத்தி இங்கே தரிசனம் தருகிறார். கங்கை அணிந்தவன் கருணாமூர்த்தி, கௌரி தாண்டவன், கௌமார பிரியன், தடைமுடியன், சத்குருநாதன், சதுர தாண்டவன், ஞான சுந்தரன், திரிபுராந்தகன், திருவாதிரை தேவன், தில்லைவானன், பஞ்சாட்சர ரூபன், ஆடல் வல்லானை ஆணி திருமஞ்சன பெருநாளில் பணிந்து வணங்குகிறோம். இந்த வணக்கம் சிலை செய்ய சொன்ன அரசனுக்கா, செய்த சிற்பிக்கா, அல்லது இவர்கள் எல்லாவற்றையும் இயக்கி தன்னை உள்ளடக்கி கொண்டிருக்கிறது இப்போது அபிஷேகம் கண்டு கொண்டிருக்கிறானே அந்த நடராச பெருமானுக்கா, நீங்கள் நல்லம் எனும் கோனேரி ராஜபுரம் வந்து பார்த்து விட்டு சொல்லுங்கள். நாங்கள் இப்போது நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது ராம் நெய், திருச்சி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், திருச்சி மற்றும் சென்னையின் கோபால்தாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கிய ஆலய உலா, தஞ்சாவூர் மாவட்டம் கோனேரி ராஜபுரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோயில் ஆணி திருமஞ்சன விழாவின் நேர்முக வர்ணனை, வர்ணனையாளர்கள் விஜயலட்சுமி ராம்குமார், சாந்தி சரவணகுமார், அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன், எஸ் கோபாலகிருஷ்ணன். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருச்சி ராம் நெய்.
3: இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம், ராம் நெய், ராம் நெய். இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம், ராம் நெய்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருச்சி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்,
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருச்சி மற்றும் சென்னை என் கோபால்தாஸ் ஜுவல்லர்ஸ்,
5: 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகள், உலகத்தரம் வாய்ந்த IS கிரேட் வைரங்கள், வெள்ளி நகைகள், பிளாட்டினம் மற்றும் ராசி கற்கள் அனைத்தும் வாங்க அதிர்ஷ்டம் வாய்ந்த பாரம்பரியமிக்க கைராசி என் கோபால்தாஸ் ஜுவல்லர்ஸ், சின்ஸ் 1929 சின்ன கடை ஸ்ட்ரீட், கலெக்டர் ஆபீஸ் ரோட், திருச்சி.
3: ராம் நெய், இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம், ராம் நெய், ராம் நெய். இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம், ராம் நெய்.
6: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
7: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்,
5: 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகள், உலகத்தரம் வாய்ந்த IS கிரேட் வைரங்கள், வெள்ளி நகைகள், பிளாட்டினம் மற்றும் ராசி கற்கள் அனைத்தும் வாங்க.
3: ராம் நெய், இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம், ராம் நெய், ராம் நெய். இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம், ராம் நெய்.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: ராம் நெய், இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய், ராம் நெய், இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்போது கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் தனியார் இறால் பதப்படுத்தும் ஆலையில் அம்மோனியா வாயு கசிவு சம்பவத்தில் 5 பேர் உயிரிழந்ததாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு பர்வேஷ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று அவை விதி 110 கீழ் விளக்கம் அளித்த அவர், இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 74 பேரில் 36 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளதாக குறிப்பிட்டார். வரும் காலங்களில் இதுபோன்ற அசம்பாவிதம் ஏதும் நிகழா வண்ணம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மாநில அரசு எவ்வித சமரசமும் செய்யாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதுகுறித்து விளக்கமளித்த அவர், மேகதாது விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைவதால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படாது என உறுதியளித்தார். இதனிடையே காவிரி நீர் உரிமையை பாதுகாக்க திமுக, அஇஅதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் 30 ஆண்டுகாலம் போராடி வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் தெரிவித்தார். குடிநீர் தேவைக்கு என கூறி மேகதாது அணையை கட்ட கர்நாடக அரசு முயன்று வருவதாக குற்றம் சாட்டினார். மேகதாது அணை தொடர்பான அறிக்கையை கர்நாடக அரசு சமர்ப்பித்தவுடனே உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு அணுகியதாக கூறிய அவர், திட்ட அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்பதுதான் மாநில அரசின் வாதம் என குறிப்பிட்டார். இந்நிலையில் சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் மீண்டும் நடுவர் மன்றம் ஏன் என கேள்வி எழுப்பினார். மேகதாது விவகாரத்தில் திருத்தம் செய்த தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். திருச்சி திருவெறும்பூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணாக்கர் காலியிடங்களுக்கான நேரடி சேர்க்கைக்கு வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என இதன் முதல்வர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார்.
4: நேரடி சேர்க்கைக்கு வரும் 8வது மற்றும் 10வது தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் அசல் மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், சாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், கைபேசி எண், இமெயில் ஐடி, ஆதார் கார்டு ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும். 1 ஆண்டு பிரிவிற்கு ரூபாய் 235 மற்றும் 2 ஆண்டு பிரிவிற்கு ரூபாய் 245 சேர்க்கை கட்டணமாக செலுத்த வேண்டும். ஒவ்வொரு பயிற்சியாளருக்கும் மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 750 வழங்கப்படும். பயிற்சி முடித்த பின் வளாக நேர்காணல் மூலம் வேலைவாய்ப்பு பெற்று தரப்படும்.
3: திருவாரூர் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவில் ஆனி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வுகளான கருட சேவை வரும் 25ஆம் தேதியும், தெப்பத்திருவிழா வரும் 30ஆம் தேதியும் நடைபெறும். லண்டனில் நடைபெறும் புரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா நாளை பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை கேட்கலாம். திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும்போது பவுனுக்கு 1000

200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இது உங்கள் அபிமான உங்களோட நாங்க நிகழ்ச்சி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில மனசுக்கு பிடிச்ச பாடல கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் 4341 240 102 1 அல்லது 246 102 1 என்ற எண்ணை தொட்டு வாருங்கள், மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. உங்களோட நாங்க நிகழ்ச்சியில நம்ம கூட இணையற நேயர் யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க மேடம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருச்சி மாவட்டம் நவலூர் குட்டப்பட்டு மேடம்.
2: திருச்சி மாவட்டம் நவலூர் குட்டப்பட்டு. பேரு
3: தர்மராஜ்.
2: தர்மராஜ், முதல் முறை பேசுறீங்க சரிதானா?
3: ஆமா மேடம், ஆமா மேடம்.
2: ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? லைன் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படி இருந்தீங்களா?
3: ஆமா மேடம், ஆமா மேடம்.
2: சரிங்க, இப்ப லைன் கிடைச்சிருச்சு, நம்ம சந்தோஷமா பேசலாம்
3: சரிதானா? ஆமா மேடம்.
2: சரி, என்ன பாட்டு நிகழ்ச்சியில கேட்கலான்னு வந்தீங்க?
3: வில்லு பாட்டுக்காரன் மேடம்.
2: வில்லு பாட்டுக்காரன்ல என்ன பாட்டு வேணும்?
3: கலைவாணியோ கலைவாணி.
2: அந்த பாட்டு தான் வேணுமா? தர்மராஜ், நீங்க நல்லா
3: பாடுவீங்களா?
2: நிகழ்ச்சியில கேப்பீங்களா? ரேடியோலாம்
3: கேட்டுட்டே இருப்பேன் மேடம், கேட்டுட்டே இருப்போம்.
2: என்ன வேலை செய்யறீங்க?
3: பூக்காட்டுலயா?
2: சரி, ஓகே. உங்க பின்னாடியில இருந்து எடுத்து எடுத்து யாரோ குடுக்க குடுக்க நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, அது யாரு? சிரிப்பு சிரிப்பா வருது. உங்க அக்காவா? அக்கா பேச்சு தட்ட மாட்டீங்க அப்படிதானா தர்மராஜ்?
3: ஆமா மேடம், ஆமா மேடம்.
2: சரி, அக்கா கால அந்த பாட்டு கேக்கலாமா?
3: கேக்கலாம் மேடம்.
2: இனிப்புல இதுக்கு நன்றிங்க.
3: ஓகே மேடம்.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: 11:21 ஆயிடுச்சு. உங்களோட நாங்க நிகழ்ச்சியில தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நினைப்புல இணைகிற நேயர் யார் எங்கதுன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் மரியாதை அவர்களுக்கு காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்றேம்மா.
0: வணக்கம் வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் ராமையா பேசுறேம்மா.
0: ராமையா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் ஏதோ தூரத்துல இருக்கவங்களை கூப்பிடுறதுக்கு நம்ம பேசுவோம்ல, அந்த மாதிரி இருக்கவங்க கூட எனக்கு பேசும்போது சொல்லுங்க, எங்க இருக்கீங்க?
1: நன்றிங்கம்மா.
0: எங்க இருக்கீங்க ராமையா?
1: வெள்ளந்தியா
0: பேசுறீங்க ராமையா. சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: ஒவ்வொரு பூக்களும் ஆட்டோகிராப்ல ஒவ்வொரு பூக்களும் பாட்டை வந்து
0: போட்டுலாமா உங்களுக்கு?
1: சகோதர ராஜா
0: எல்லாருக்காகவும் அந்த பாடலை நம்ம கேட்டுடலாம். இணைப்பில் இருந்ததுக்கு நன்றிங்கய்யா.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
4: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
3: உண்மையாவா?
4: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களது வரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்று நம்ம நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேர்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலா கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில நீங்களும் இப்ப கூட இன்னொரு அரை மணி நேரம் இருக்குப்பா, நான் நிகழ்ச்சியை கேட்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ற நேரம் நீங்கள் அறிமுகமாக விரும்பினா 43 1 240 101 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 246 102 1 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.
1: என்ன
0: பாடல் கேட்க வந்திருக்கீங்க?
1: அண்ணாமலை படத்துல இருந்து
0: அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்
1: எனக்கு. பாட்டு கேட்கலாம்னு இருந்தேன்.

0: அதை வந்து ஞாபக மருந்தைக்கு வந்து புக் பண்ணி வச்சிட்டீங்க, அதனால இப்ப இதை கேட்டீங்களா?
1: அதனால திடீர்னு நீங்க புது பாட்டை கொஞ்சம் வேலை இடையில இடைக்கால பாட்டு கேட்கவுங்க, சரி ஏதோ ஒரு பாட்டு வந்தது வந்தாச்சு. லைன் கிடைக்கதான் பெருசு, லைன் பிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிக்க வேண்டியது இருக்கா.
0: ஒரு பாடலுக்கு பின்னாடி, ஒரு பாடல் தெரிவுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வந்து பிரயத்தனம் இருக்குன்றத இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன் சப்பாடி.
1: ஐயோ நான் ரொம்ப ரசிக்கிறேன்ப்பா. நான் வந்து எனக்கு இப்ப வயது 64 ஆகுது மேடம்.
0: அப்படிங்களா?
1: 1980 இருந்து கோனலி கேட்டு இருக்கேன்.
0: ரொம்ப சந்தோஷங்க ஐயா, நீங்க அப்படியே தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டுட்டே இருங்க, உங்க அன்பு ஆதரவு கொடுங்க.
1: நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: ரொம்ப சந்தோஷம் இணைப்பில் இருந்ததுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க உங்களோடு நாங்க. நேர்கள் நினைவிற்கு, இன்று பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் தள்ளி போடும் பழக்கத்தை எப்படி தள்ளி போடுவது அப்படிங்கிற தலைப்புல தான் பேச போறாங்க. 11:37 ஆயிடுச்சு. உங்களோட நாங்க நிகழ்ச்சியில நம்ம கூட இணையற நேர் யாரு கேட்டலாம். வணக்கம்.
1: அம்மா வணக்கங்கம்மா. புதுக்கோட்டை மாவட்டம் திருநெல்லூர் என்கிற தென்னல்லூர்ல இருந்து ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் அர்ச்சகர் தா பழனிவேலுங்கம்மா.
0: பழனிவேல் அவர்களே, நிகழ்ச்சிகளை எல்லாம் உங்களுக்கு கேட்க நேரம் இருக்குமா? கேட்டுட்டு இருப்பீங்களா?
1: அற்புதமா கேப்போம்மா. கோவில்ல பூஜை நேரம் தவிர பூஜை நேரத்துல மடப்பள்ளியில கூட எஃப்எம் வச்சிருக்கேம்மா.
0: சூப்பர். அப்பனா நீங்க வந்து இன்னைக்கு என்ன பாட்டு கேட்கலாம்னு வந்திருக்கீங்கன்னு
1: சொல்லிருங்க. ஊரு விட்டு ஊரு பட திரைப்படத்திலிருந்து சொர்க்கமே என்றாலும்மா.
0: சொர்க்கமே என்னால உங்க ஊரு தான் உங்களுக்கு அப்படிதானா?
1: ஆமா ஆமா, எங்க கிராமம் எங்க ஊரு தான்மா.
0: இந்த பக்கத்து கிராமம் பக்கத்து ஊரு எங்க ஊருக்கு எல்லாம் வரமாட்டீங்க?
1: பக்கத்துல உள்ள கிராமங்களுக்குமா. திருச்சிக்கு நம்ம வந்தா அந்த வாழை நிலையம் வழியில கிராஸ் பண்றப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்.
0: பாத்தீங்களா, அப்பதான் நீங்க உங்க கிராமத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்க. இப்ப எங்க ஸ்டேஷன் ரேடியோ ஸ்டேஷன் கேட்டு பார்த்தோன்னு
1: நன்றி.
0: வணக்கம். நன்றிங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க உங்களோடு நாங்க. நேரடி தொலைபேசி நேர் விருப்ப நிகழ்ச்சி அரங்கேறிட்டு இருக்குது. நம்ம உங்களோட நாங்க நிகழ்ச்சியில நம்ம கூட இணையர் அடுத்த நேயர் யாரு என்னன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மரியாதா. வணக்கம். நல்லூர்ல இருந்து சரஸ்வதி பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க சொல்லுங்க சரஸ்வதி அக்கா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம். சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: என்ன
0: பாட்டு வருதுங்க சரஸ்வதி? நன்றி சரஸ்வதி.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர், திருச்சி.
0: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: ஒரு மணி 51 நிமிஷம் ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க உங்களோட நாங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.5 நிகழ்ச்சியை நாம கூட இணையிற யாருங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்
1: அன்பு தோழி மரியாவுக்கு இனிய காலை வணக்கம். சோமனபத்திலிருந்து மாலா சிதம்பரம், நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் மாலாமா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்ககிட்ட பேசுறேன்னு நினைக்கிறேன்,
1: அப்படித்தானா? ஆமாமா, நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கும். மதிய உணவு எல்லாம் எப்படி ஆச்சா? சமைச்சு முடிச்சிட்டீங்களா?
1: ஆயிருக்கீங்க மேடம்.
0: சமைச்சு முடிச்சிட்டீங்களா இல்ல சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா?
1: சமைச்சு முடிச்சாச்சு, இங்கதான் சாப்பிடணும். சாப்பிடலாம்.
0: அதுதான் அடுத்து கேட்க வந்தேன், நீங்க முந்திட்டீங்க. அப்ப ஒரு 12:30 மணிக்கு

0: இல்ல இல்ல எனக்கு வேலை இருக்கு, ஒரு 2 மணி போல வந்தா கரெக்டா இருக்குமா?
1: கரெக்டா இருக்குங்க மேடம்.
0: சரி, என்ன சாப்பாடு இன்னைக்கு?
1: சாப்பாடு வந்து மிளகு தக்காளிக்கு துவையல், பரஞ்சா பொரியல், ரசம், தயிர்.
0: ஒரு விருப்பாடல் குடுக்காம இருப்பேனா? சொல்லுங்க, என்ன
1: பாட்டு வேணும்? இது என்ன புதுக்கதா? நல்லா வரும், சூப்பரா.
0: அந்த அழகிய பாடல் உங்களுக்காக இணைப்பில் வந்ததுக்கு நன்றி மாலாமா.
1: நிறைய நேரம் வந்துருச்சேன்னு நினைக்கிறேன்.
0: அப்படியா, நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? சரி, வெயிட் பண்ணி பாப்போம். நன்றிமா.
1: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.

11:57 ஆயிடுச்சு. மாலாமா சொன்ன மாதிரி அவங்க தான் நிறைவு நேயர் நினைக்கிறேன். நிறைவு பகுதியை நெருங்கிட்டும் நிறைவா நன்றி சொல்ற நேரம் தான். இன்னைக்கு உங்களோட நாங்க நிகழ்ச்சியில வந்து பேசி மகிழ்ந்த நேயர்களுக்கும் பேச முயற்சி செய்து செல்ல கோபத்தோட இருக்க நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நல்ல உள்ளங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி இன்னைக்கு உங்களோட நாங்க நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் அன்புடன் மரியா. இணைந்திருங்கள் திருச்சி FM Rainbow 102.1.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் நண்பகல் 12 மணி. இப்போ நாம் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் விபத்து நடைபெறாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரில் தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்து குறித்து இன்று பேரவையில் அவை விதி 110 கீழ் விளக்கமளித்த அமைச்சர் இந்த தகவல் தெரிந்ததும் முதலமைச்சர் எடுத்த துரிதமான நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். விபத்தில் மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்த முதலமைச்சர் அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க உத்தரவிட்டதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு உரிய தீவிர சிகிச்சைகளை அளிக்க வேண்டுமென்று முதலமைச்சர் உத்தரவிட்டதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று மேகதாது பகுதியில் அணை கட்டுவதை தடுப்பது தொடர்பாக பேரவையில் முதலமைச்சரால் கொண்டுவரப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றிய தீர்மானத்தின் மீது சில கருத்துக்களை தெரிவிப்பதற்கு பிரதான எதிர்க்கட்சியான திமுக, அஇஅதிமுக, பாமக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அனுமதி கோரினர். இதற்கு அனுமதி மறுத்த பேரவைத் தலைவர் திரு பிரபாகர் பேரவையில் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட பிறகு இதுகுறித்து பேச அனுமதி இல்லை என்றார். இப்பிரச்சினையின் மீது

கருத்து தெரிவிக்க வேண்டுமென்று தொடர்ந்து வலியுறுத்திய அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் கோரிக்கை ஏற்கப்படாததால் அவரும் அஇஅதிமுக உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். பேரவையில் எழுப்பப்படும் உரிமை மற்றும் பிரச்சினைகள் குறித்து பேரவையில் அவை உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் சில விளக்கங்களை அளித்தார். மேகதாது பிரச்சினை தொடர்பாக சில விளக்கங்களை அளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த், தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சினையான மேகதாது அணை பிரச்சினையில் எந்த சமரசத்திற்கும் மாநில அரசு உடன்படாது என்றார். கர்நாடக முதலமைச்சர் காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டுவது குறித்து கருத்து தெரிவித்தவுடன் முதலமைச்சர், அரசு தலைமை வழக்கறிஞர், அரசுத்துறை அதிகாரிகள், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஆகியோருடன் ஆலோசித்து மேகதாது அணை கட்டுவதற்கு மத்திய அரசு எந்த விதத்திலும் அனுமதி வழங்கக்கூடாது என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியதாகவும் இதுகுறித்து பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதையும் எடுத்துரைத்தார். இன்றைய சூழலில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது அவசியமானது என கருதிதான் எதிர்க்கட்சித் தலைவர் சொன்ன கருத்தை தீர்மானத்தில் சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாகவும் திரு ஆனந்த் சுட்டிக்காட்டினார். லண்டனில் நடைபெறும் புரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா நாளை பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் ஒரு மணிக்கு.

0: குரளமுதம்
1: தெரிந்து செயல் வகை 47 அதிகாரம் 3 குறட்பா.
2: ஆக்கம் கருதி முதல் கிழக்கோ செய்வினை ஊக்கார் அறிவுடையார்.
1: வரப்போவதாக கருதும் ஆக்கத்தை எண்ணி செய்துள்ள முதலீட்டையும் இழக்கின்ற முயற்சியினை அறிவுடையவர்கள் ஒருபோதும் மேற்கொள்ள மாட்டார்கள்.
2: ஆக்கம் கருதி முதல் கிழக்கோ செய்வினை ஊக்கார் அறிவுடையார்.
0: குறளமுதம் கேட்டீர்கள்.
3: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
4: அன்பு நேயர்களே, இன்றைக்கு நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா உயிர்வேலிகள் பத்தி தான். இந்த நவீன உலகத்துல நம்ம வீடுகள் தோட்டங்களை சுற்றி சிமெண்ட் அல்லது கம்பி வேலிகளை நாம அமைக்கிறோம். ஆனா நம்ம முன்னோர்கள் உயிர்வேலியை அமைச்சாங்க. இந்த உயிர்வேலிகளுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குங்க. முக்கியமா இந்த மாதிரியான உயிர்வேலிகள் அமைக்கும் போது காற்றோட வேகம் குறைந்து வரும். அதே போல சூரிய வெப்பம் மிதமாக வரும். இதனால நாம வளர்க்கிற செடிகளுக்கு ஒரு அருமையான சுற்றுச்சூழல் உருவாகும். அதே போல பறவைகள், தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள் இவையெல்லாம் நம்ம உயிர் வேலிய தேடி வரும். அப்போ மகரந்த சேர்க்கையும் ரொம்பவே இயல்பா நடக்கும். அது மட்டும் இல்ல, இந்த உயிர் வேலியில தரை வாழ் உயிரினங்களும் பறவைகளும் தனக்கான வாழ்விடத்தை உருவாக்கி கொள்ளும். இதனால நம்ம தோட்டத்துல பூச்சி, மயில், எலி இது போன்ற தொல்லைகள் இருக்காது. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உயிர்வேலிகள் காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைட உறிஞ்சி மண்ணுக்குள்ள சேமிச்சிடுமா. இதனால நம்ம தோட்டத்துல மண் வளம் அதிகரிக்கும். இப்படிப்பட்ட உயிர்வேலிய நாம அமைக்கும் போது இயல்பாகவே நம்ம பூமி பசுமை பூமியா மாறிடும். கிழுவை மாதிரியான செடிய உயிர்வேலியா நட்டு அமைச்சோம் அப்படின்னா அதுல காரச்செடி, சூரை, கலாக்கா, பூவரசு இது மாதிரியான குறுமரங்களும் முள் செடிகளும் உருவாகும். அதே போல பிரண்டை, கோவைக்காய், முசுமுசுக்கை, முடக்கத்தான் போன்ற கொடிகளும் வளரும். இப்படி இயற்கையாகவே உயிர்வேலிகள் உருவாகும். அழகு, அமைதி, பசுமை, ஆரோக்கியம் இவை எல்லாத்தையும் கம்பி வேலி தர்றதில்ல, உயிர்வேலி தருகிறது. இப்போ நமக்கு எது வேணும்?

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்லசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நேரிலே நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் தென்னையில் மதிப்பு கூட்டு பொருட்கள் நேர்முகத்தில் பங்கேற்க இருக்காங்க புதுக்கோட்டை கரம்பக்காடு எஸ்வி காமராசு அவர்கள். திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் பிற்பகல் 2:30 லால்குடி துரைராஜ் அவர்களின் தொகுப்பில் திரை செய்ப்பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 12:10. தோழிகளே, இது நமக்கான நேரம் மங்கையூர் உலகம் நிகழ்ச்சி உங்களை வரவேற்கிறது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தள்ளி போடும் பழக்கத்தை தள்ளி போடுவது எப்படி, இதை பற்றி தான் பேச போகிறோம். திங்கட்கிழமை கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும், அதுக்கு நடுவில் சில வேலைகள் நம்ம முன்னாடி முளைக்கும் போது சரி இது அப்புறம் பண்ணிக்கலாம், நான் ஒன்றும் இப்போ சும்மா இல்லை, வேற ஒரு முக்கியமான வேலை தானே பார்க்குறேன் அப்படின்னு நம்ம மனசை நம்மளே சமாதானப்படுத்திட்டு ஏதாவது ஒரு வேலையை கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுருப்போம். அப்புறம் நம்மளோட பரபரப்பான வாழ்க்கை சூழலில் அதை அப்படியே மறந்துடுவோம். இப்போ தள்ளி போட்டோம், அடுத்தது இன்னும் கொஞ்சம் தள்ளி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி போட்டுக்கிட்டே தான் போவோம். அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுற வரைக்கும் அதுக்குள்ளே நம்ம இறங்கி வேலை பார்க்கவே மாட்டோம், அதை மறந்துடுவோம், இல்லை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரியான பழக்கம் உங்ககிட்ட இருக்கா, இல்லை இப்படிப்பட்ட பழக்கம் கொண்ட யாரையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இல்லை அவங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? வாங்க பேசலாம். இன்றைக்கி மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் தொட்டு வர வேண்டிய தொலைபேசியங்கள் 04-3-1-246-102-1 அல்லது 240-102-1. இப்போது நம்மோடு இணைகிற முதல் நேயர் யார், எங்கேருந்துன்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
3: வணக்கம், ஆகாசவாணி நேயர்களின் காணி, தகவல்களின் காணி, பாடல்களின் காணி, ஆகாசவாணி அன்பாய் வாணி.

0: சிந்தனையாளன் தேனி சீனி பண்பலின் உள்ளத்த அரசி திருவையர் சத்துனர் ராஜேஸ்வரி.
1: ராஜேஸ்வரிமா வணக்கம்.
0: சார் நான் வந்து சார் தள்ளி போடுற பழக்கத்தை வந்து தள்ளி போடணும் அப்படின்னாக்க நம்ம வந்து டைம் டேபிள் போட்டுக்கணும். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் டைம் டேபிள் போட்டுட்டோம்னா கண்டிப்பா இந்த பீரியடுக்குள்ளாத அந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு மூணு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ரொம்ப அத்தியாவசியமா நம்ம பண்ணிட்டா ஆகணும் அப்படின்னாக்கா அதை கண்டிப்பா அன்னைக்கே பண்ணிடணும்.
1: இல்ல
0: நம்மளால முடியல, ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல ஏதோ எக்கனாமிக் சஃபர்டா இருக்கும்
1: அப்படின்னாக்கா
0: இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அதை நம்ம பண்ணிடணும். ஒரு மாதிரி இருக்கு அதுக்கான காசை சேர்த்து பண்ணிடணும். இல்ல இது இன்னொரு நபரை வச்சுதான் நம்ம அந்த வேலையை பண்ணணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி மூணாவது ஸ்டெப்ல அந்த வேலையை நம்ம எப்படியாவது கண்டிப்பா பண்ணி முடிச்சிடணும் சார்.
1: நன்றி. நன்றிங்கம்மா, நன்றி. ராஜேஸ்வரி அம்மா வந்து எடுத்தோடனே நிகழ்ச்சி வந்து ஒரு கிளியரான ட்ராக்ல செட் பண்ணியிருக்காங்க. மூணாக பிரிச்சுக்கோங்க, உடனே நம்ம இன்றைக்கே பண்ணிடலாம், இல்லை நாளைக்கு பண்ணலாம், இல்லை வந்து யார்ட்டையாவது உதவி கேட்டு இல்லை அவங்கள்ட்ட சொல்லி பண்ணணும்னா கூட பண்ணலாம், ஆனால் பண்ணிடணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. நேரில் இன்றைக்கி தோழிகளே குறிப்பாக நீங்கள் பேசலாம். இன்றைக்கி தள்ளி போடும் பழக்கத்தை தள்ளி போடுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் திருச்சி ரெயின்போ 102.1

0: நேரம் 12:17 ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கை உலகம் கேட்டணிஞ்சிருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் தள்ளி போடுற பழக்கத்தை எப்படி தள்ளி போடுறது அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்மோட இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம். சந்திரா பேசுறேன்.
0: சந்திராமா, சிரிப்பு தான், சொல்லுங்க. எங்களுக்கு வந்து சந்திராமா பேசினாலே வந்து ஏதோ ஒரு மகிழ்ச்சியில பேசுறாங்க அப்படின்னு தான் தோணுது. சொல்லுங்கம்மா, நீங்க எந்த தள்ளி போடுவீங்க?
1: இப்ப காலையில சாப்பிடணும்னா அந்த வேலைய ஒழுங்கா அந்த நேரத்துக்கு சாப்பிட மாட்டேன், அது ஒண்ணு தள்ளி
0: போட்டுவேன்.
1: இன்னொன்னு, இந்த டிவி எங்க வீட்டுல ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த டிவி ஒரு ரெண்டு தடவை தூக்கிட்டு போய் வேலை செஞ்சேன், அப்புறம் சரிவில்ல, அதை தூக்கி போட்டேன். எல்லாம் கேப்பாங்க, டிவி இல்லாம எப்படி இருக்கிற? நான் எஃப்எம் தான் கேப்பேன், எனக்கு டிவியே பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுவேன். அப்புறம் இந்த போன் மாத்திரங்கள்ல அடிக்கடி அதை தள்ளி போடுவேன். இப்ப என்னதோடைய போன் வந்து கீழே விழுந்து போட்டு உடஞ்சிடுச்சு, அதையும் ரப்பர் பெயிண்ட் போட்டு அந்த போன்லயே பேசுறேன், தள்ளி போடுவேன். எனக்கு அடிக்கடி போய் போன் வாங்குறது இதெல்லாம் பண்றது பிடிக்காது.
0: சரிம்மா, இப்ப இந்த
1: தேவையில்லாததான் தள்ளி போடுவேன்.
0: சரிம்மா, இப்ப இதெல்லாம் வந்து நீங்க மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஏதாவது எப்படி அதுல இருந்து வெளியில வரலாம்
1: அப்படின்னு? தேவைப்படும்னா போய் செய்வேன், கொஞ்சம் லேட்டா செஞ்சுக்கலாம், அது வேண்டாம் அப்படி வேணும்னா இன்னைக்கே கூட போய்
0: நம்மளால பண்ண முடியும்,
1: அது தேவை இல்லைன்னு ஓரம் கட்டி.
0: சிறப்புமா, சிறப்பு. நன்றிமா.
1: சரி,
0: நன்றிமா. சந்திரமா அம்மா வந்து கோணப்பாதிலேருந்து நமக்கு வந்து ஒரு புதிய திசையை காட்டிட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு தலைப்பில் தள்ளி போடுற பழக்கத்தை நம்ம வந்து தள்ளி போடணும் தான், ஆனால் நம்ம தள்ளி போடுறதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கும்ல நியாயமாக, அப்போது அதை நம்ம ஏற்றுக்க தானே செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதற்கான பதில் உங்ககிட்ட கூட இருக்கலாம், இல்லை வேறொரு கோணத்தில் உங்களோட கருத்து கூட இருக்கலாம். வாங்க பேசலாம். இன்றைக்கி மங்கை உலகம் நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 246 102 அல்லது 240 102 1.

0: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் நடத்தும் சிறப்பு தொழிற்கடன் முகாம் வரும் 30 வரை நடைபெறும். பல்வேறு உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகளுக்கு மானிய வசதியுடன் கூடிய கடன் வழங்கப்படுகிறது. இம்முகாமில் சமர்ப்பிக்கப்படும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணம் செலுத்துவதிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. மேலும் தொடர்புக்கு 0431-2460498-9431-108-99.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: நேரம் 12:24 ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம் நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் தள்ளி போடுற பழக்கத்தை எப்படி தள்ளி போடுறது அப்படின்னா பேசிகிட்டு இருக்கோம். வந்த நேயர்கள் ராஜேஸ்வரி அம்மாவும் சரி சந்திராமாவும் சரி ரெண்டு வெவ்வேறான கோணங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. தள்ளி போடக்கூடாது அப்படின்னு ஒருத்தரும், நியாயமான காரணங்களாக இருந்தால் நம்ம தள்ளி போடுறதுனா சும்மாவாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரும் பேசியிருக்காங்க. அடுத்து நமக்கு ஒரு புதிய பார்வையை இந்த தலைப்பில் தள்ளி போடுற பழக்கத்தை எப்படி தள்ளி போடுறதுங்கிறதுல நமக்காக சொல்ல வரக்கூடிய நேயர் யார், எங்கிருந்துன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்மா, இணைப்பில் இருக்கீங்க?
4: வணக்கம் சார், நான் மாத்தூர் காலேஜ் இன்ஸ்பால் பேசுகிறேன் சார்.
3: வணக்கம்மா.
4: ஆ, நல்லாங்களா சார்?
3: நல்லமாக இருக்கேன். வானொலி விட்டு தள்ளி வந்துடலாம்.
4: வந்துட்டேன் சார்.
3: ஆ, சொல்லுங்கம்மா. தள்ளி போடுற பழக்கத்தை எப்படிம்மா தள்ளி போடுறது?
4: தள்ளி போடுற பழக்கம் வந்து தள்ளக்கூடாது சார். இப்போ பழக்கம் இருக்குல்ல, காலைல எழுந்திரிக்கிறோம், 5 மணிக்கு எழுந்திரிக்கன்னா 5 மணிக்கு எழுந்திரிச்சிடணும். அதுக்கப்புறம் செய்யறதெல்லாம் கரெக்டா செஞ்சுட்டே இருக்கணும் சார். அப்படி அப்படி தள்ளி போட்டா நமக்கு தான் நம்ம மன வருத்தம் சார், உடல் ஆரோக்கியமா
3: இருக்கும். இல்லம்மா கதிரவி அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு, ஆனா அதை வந்து செய்யறதுக்கு வந்து முடிய மாட்டேது. சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் மனசு யோசிக்குது.
4: அந்த அசால்ட் இருக்க கூடாது சார். அந்த செய்யற வேலையை கரெக்டா அந்த நேரத்தை செஞ்சிடணும். ஒரு நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நான் போன சொன்னா அந்த இடத்துக்கு அன்னைக்குள்ள போயிட்டு தான் வந்துடும்.
3: போயிட்டு வந்துடணும்
4: நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு போட்டா அது நமக்கு தானே ரிஸ்க். கொசு வைக்கும், அது வைக்கும், அது வைக்கும், அதெல்லாம் வந்து சுத்தத்தை சுகாதாரத்தெல்லாம் கேடு
3: தானே.
4: அதனால அதெல்லாம் அப்பப்ப செஞ்சதுதான் நல்லது. தள்ளியே போடுற சுகாதாரத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து சுத்தப்பத்தா சுத்தமா கூட்டுறது பெருக்கிறது அதை டிஸ்போஸ் பண்றது திரி துவைக்கிறதெல்லாம் உடனே உடனே செஞ்சிடணும் சார்.
3: சரிம்மா, நன்றிங்கம்மா.
4: நன்றி சார்.
3: நன்றிம்மா, நன்றி. காதர்விவி அம்மா வந்து கட்டன் ரைட்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது, அது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. மருத்துவ தேவைகள் இல்லை, நமக்கு ஒரு உதவி தேவைப்படுது, எனக்கு

0: உடம்புல ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு வந்து, நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் அப்படின்னா அந்த நேரத்துலலாம் நம்ம தள்ளி போடாமல் உடனடியாக போயிட்டு மருத்துவரை பார்க்கணும், இல்லை நமக்கு தேவையான அந்த உதவியை நம்ம வந்து பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏராளமான காரியங்கள் இருக்குது. நம்ம வந்து தள்ளியே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லை வந்து கல்வி சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், ஒருத்தருக்கு நம்ம செய்யக்கூடிய உதவியாக இருக்கலாம், பல விஷயங்கள் தள்ளி போடவே முடியாது, தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஏராளமான இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இந்த உலகத்தில். அதெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணும்போது யாராவது நமக்கு வந்து இல்லை நான் அப்புறம் செஞ்சு தரேன்னு சொன்னால் நமக்கு கோவம் வருதுல்ல, அதே மாதிரி நம்ம மேலேயே நமக்கு கோபம் வரணும், அப்போ தான் நம்ம வந்து தள்ளி போட மாட்டோம். நம்மோட இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கேருந்துன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம் அம்மா, இணைப்பில் இருக்கீங்க? ஆ வணக்கம்மா.
1: ஆ வணக்கம் பையா.
0: வணக்கம்மா,
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கோம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் திருவானைக்காவலேருந்து தமிழ்ச்செல்வி கல்யாணசுந்தரம் பேசுகிறேன் சார்.
0: வணக்கம்மா, வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: தள்ளி போட வேண்டிய விஷயம், தள்ளி போடக்கூடாது, ஆனா நம்ம உடலும் மனசும் எப்பவும் ஒரே லெவல்ல இருந்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல தள்ளி போடலாம், அதுல ஒண்ணு தப்பு இல்ல. அந்த நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு அடுத்த நல்லா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நம்ம செஞ்சோம்னா அந்த வேலையில அதை விட சிறப்பா செய்யலாம்.
0: ஆனா இப்படி நம்ம தள்ளி போட்டு ஒரு விஷயத்த ஒதுக்கி வச்சு யாராவது நம்மள்ட்ட அதை வந்து குத்தி காட்டுவாங்க, நீ இதை பண்ணவே இல்ல பாரு அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு கோபம் வரும்.
1: அது நம்ம தான் திரும்ப செய்ய போறோம், அவங்க செய்ய போறது இல்லையே அந்த விஷயத்தை, அந்த வேலைய.
0: ஆனா அந்த மாதிரி கோபங்கள் வந்து தவிர்க்கலாம் தள்ளி போடாம இருந்தா. ஏமா,
1: அதாவது தள்ளி போடுறதுனால நமக்கு ஒன்னும் அந்த விஷயம் செய்ய முடியாது அப்புறம் அப்படிங்கறது கிடையாது. நம்ம தான் செய்ய போறோம், அப்ப நம்ம உடலும் மனசும் ஒருங்கிணைப்பட்டு நல்ல ஆரோக்கியமா அந்த வேலையில ஈடுபடும் போது ஒரு கொக்கு காத்திருந்து மீனை பிடிக்கும் பாருங்க,
0: ஆகா
1: அது மாதிரி நம்ம டக்குன்னு கொத்திடணும் கொக்கு மாதிரி. அதுல மிஸ் பண்ணாம அதுக்கு வந்து நம்ம உடலும் ஆரோக்கியமா இருக்கணும், மனசும் அதுக்கு ஒத்துழைக்கணும். ஒரு வேலையை செய்யறதுக்கு
0: மனசும் ரொம்ப முக்கியம்.
1: அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம அந்த வேலையை சிறப்பா செய்ய முடியும்.
0: நன்றிமா, ரொம்ப அருமையான ஒரு புதிய பாயிண்ட் நீங்க சொல்லிருக்கீங்க. கரெக்ட்மா, மனசு தான் முக்கியம். நிறைய நேரம் தள்ளி போடுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இப்ப மனசு இல்லை, நான் அந்த எண்ணத்துல இப்ப இல்ல, நான் அதை அப்புறமா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
1: ஈடுபாட்டோட செய்யணும், ஈடுபாட்டோட செய்யும்போது வெற்றி கிடைக்கும். அப்படிங்கும் போது மனசும் உடலும் ஒத்துழைக்கணும் ஒன்னா.
0: சரிமா, பேசலாம் இன்னும் தொடர்ந்து. நன்றிமா, நன்றிமா, நன்றி. மங்கை உலகம் நிகழ்ச்சி கேட்டடைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் 90.1 தள்ளி போடுற பழக்கத்தை எப்படி தள்ளி போடுறது, நம்ம இப்போதைக்கு அடுத்து இந்த பாட்டை கேட்டுட்டு பேசுவோம் அப்படின்னு தள்ளி போடுவோம்.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
4: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
3: உண்மையாவா?
4: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி. மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட்.

0: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
1: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.
6: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம் கேட்டணிஞ்சிருக்கோம். நேரம் 12:36 ஆயாச்சுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் தள்ளி போடுற பழக்கத்தை எப்படி தள்ளி போடுறது அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். நம்மோடு இணையற நிறைவு நேயர் யார் எங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? ஆஹா, இணைப்பில் இருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம்.
6: வணக்கம்,
7: நாங்கள் தாயனூர்லேருந்து பேசுகிறோங்க சார்.
6: தாயனூர்லேருந்து யாருங்கம்மா? கொஞ்சம் அப்படியே வானொலி விட்டு தள்ளி வந்துடலாம்.
7: வந்துடுறேங்க சார். தாயனூர்லேருந்து பிரியா பேசுகிறேங்க சார்.
6: பிரியா அவர்களே, சொல்லுங்கள், நம்ம வந்து எந்த விஷயத்தை தள்ளி போடுவோம் அதிகமாக?

0: அதிகமா முக்கியமா பண்ணியாருன்னா அது அன்னைக்கே பண்ணிருந்தேங்க சார். இது அவசியம் இல்ல, இன்னைக்கு தேவையில்லை, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னா அந்த விஷயத்த மட்டும்தான் தள்ளி போடணும். அது மறுநாள் செஞ்சிடணும்.
1: அதிகபட்சம் ஒரு நாள் தள்ளி போடலாம் இல்லையா?
0: ஆமாங்க சார், ஒரு நாள் தள்ளி போடலாம்.
1: ஒருவேளை அடுத்த நாளும் அதே மாதிரி தள்ளி போடலாம்னு தோணுச்சுன்னா?
0: நன்றிமா.
1: நன்றிங்கம்மா, நன்றி. தாயானூர்லேருந்து பிரியாவும் ஒரு அருமையான கருத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம முன்னாடி நேயர்கள் பேசின எல்லா விஷயத்தையும் வச்சு யோசிச்சு பார்க்குறப்போ அதிகபட்சம் நம்ம தள்ளி போடுறதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருந்துச்சுன்னா ஒரு நாள் தள்ளி போடலாம், செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகளவில் பல ஆய்வுகள் நடக்குது இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தள்ளி போடுற இந்த பழக்கத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம தள்ளி போடுற பழக்கம் நம்மளை வந்து வாழ்க்கையில் பல சீரியஸான பிரச்சனைகளுக்கு கொண்டு போய் விடும். நம்ம வந்து வேலையிலையாக இருக்கட்டும், கல்வியிலையாக இருக்கட்டும், இல்லை நம்ம குடும்பத்தை நடத்தக்கூடியவங்களாக இருக்கட்டும், எந்த மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் தள்ளி போடும்போது நம்மளை வந்து நம்ம மனசு வந்து நம்ம மேலே வந்து கோபப்படுமா, அது வந்து வெளியில் சொல்லாது, ஆனால் நம்ம மனசுக்குள்ளே நம்மளை பற்றினான ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா, அது குறைஞ்சிக்கிட்டே போகும். என்னைக்காவது ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு தோல்வியை சந்திக்கும் போது நம்ம மனசே நம்மளை போட்டு அழுத்துமா, நீ தள்ளி போட்டல, நீ பண்ணல இந்த வேலையை, அதனால தான் இதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மகிட்டேருந்து நம்ம வந்து ஒரு பாராட்டை பெறுவதற்கும் நம்மளை நம்ம திட்டாமல் இருக்கிறதுக்கும் தள்ளி போடுற பழக்கத்தை தள்ளி போடுறது ரொம்ப முக்கியம். நியாயமான காரணங்கள் இருக்குது அப்படின்னாலும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக தாயனூர்லேருந்து பேசின பிரியா அவர்கள் சொன்னாங்க. இதை நம்ம மனசில் வச்சுப்போம். நம்ம தள்ளி போடுற பழக்கத்தை நம்ம மனசில் முடிவெடுத்து தள்ளி போடுவோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப்பகுதி பாதுகாப்பு குறித்து இன்று முதல் 4 நாட்கள் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் எபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். இந்த பயணம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். மங்கோலிய வெளியுறவு அமைச்சர் பேட்ஸ்கேயை தாம் சந்தித்து பேச இருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமது மங்கோலிய பயணத்தை முடித்துக்கொண்டு டாக்டர் ஜெய்சங்கர் வரும் புதன்கிழமை தென்கொரியா செல்கிறார். அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் சோஹென் மற்றும் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசவுள்ளார். ஜேஜுவில் உள்ள அமைதிக்கான அமைதி கூட்டத்தில் அவர் பேசவுள்ளார். அப்பகுதியில் வளர்ச்சி

வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் விவாதிக்க உள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் எல்லை பாதுகாப்பு மற்றும் நாட்டின் வெளியுறவு கொள்கை தொடர்பான விஷயங்கள் குறித்து திரு சசி தரூர் தலைமையிலான வெளியுறவு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு இன்று தமது ஆய்வை தொடங்கியுள்ளது. ஜம்மு, ஸ்ரீநகர், கார்கில், லே ஆகிய இடங்களுக்கு நேரடியாக சென்று இந்த குழு 4 நாட்கள் ஆய்வு மேற்கொள்கிறது. சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கும் சூழ்நிலையில் அண்டை நாடுகளுடனான இருதரப்பு உறவுகள் குறித்தும் இக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி மற்றும் சர்வதேச எல்லைப் பகுதிகளில் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தடுப்பது மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகள் குறித்தும் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு செய்ய உள்ளது. கிழக்கு லடாக் பகுதியில் அமைந்துள்ள சீனாவுடனான எல்லைக்கோட்டு பகுதியில் தற்போது நிலவும் சூழ்நிலை

0: லடாக் பகுதியில் அமைந்துள்ள சீனாவுடனான எல்லைக்கோட்டுப் பகுதியில் தற்போது நிலவும் சூழ்நிலை குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்படவுள்ளது. இரண்டு யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த அரசு மற்றும் ராணுவ அதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்படவுள்ளது. இக்குழு புதுதில்லியில் இருந்து புறப்படும் முன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அண்டை நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள உறவுகள் மற்றும் வெளியுறவுக் கொள்கைகள் குறித்து விளக்கினார். மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து சில கட்சிகளின் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், இந்த அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் பிரதமரை நேரில் சந்தித்து இது தொடர்பாக வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண புதிய நடுவர் மன்றம் அமைப்பதால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் திரு ஆனந்த் விளக்கமளித்தார். தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் விபத்து நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கண்டிகை பேரில் நேற்று ஏற்பட்ட விபத்து குறித்து பேரவையில் விதி 110 கீழ் விளக்கமளித்த அமைச்சர், உயிரிழப்பை தடுக்கும் வகையில் மாநில அரசு துரிதமாக செயல்பட்டதாக தெரிவித்தார். கோவாவில் இரும்பு தாது சட்டவிரோத சுரங்க முறைகேடு தொடர்பான வழக்கில் 1023 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்க இயக்குநரகம் முடக்கியுள்ளது. இது தொடர்பாக அந்த இயக்குநரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் சல்கோகர் மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் 2 நாள் பயணமாக இன்று மத்திய பிரதேச மாநிலம் போபால் செல்கிறார். இன்று மாலை போபால் மாவட்ட ஆட்சியருடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். நாளை தேவாஸ் மாவட்டத்தில் உள்ள டோகாகுயி என்ற கிராமத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டங்களை டாக்டர் எல் முருகன் தொடங்கி வைக்கவுள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்படவுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படவுள்ளது. கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் அபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் இடதுசாரி வேட்பாளர் இவான் கெப்பிடாவை அவர் வென்றார். எஸ்பிரியா 1.29 கோடி வாக்குகளும் கெப்பிடா 1.27 கோடி வாக்குகளும் பெற்றனர். அமெரிக்கா, அர்ஜென்டினா, சிலி நாடுகளின் தலைவர்கள் எஸ்பிரியா வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவுடன் 428 மில்லியன் டாலர் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாடங்களை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி அதிநவீன ஹோவிட்சர் பீரங்கிகள், அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவற்றை இந்தியாவிற்கு வழங்க இருப்பதாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தளவாடங்களை வழங்குவதுடன் அவற்றின் பராமரிப்பிற்கு தேவையான உதிரி பாகங்கள் மற்றும் பிற சேவைகளை வழங்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய பொறியாளர்களுக்கு உரிய பயிற்சி, தொழில்நுட்ப சேவைகளையும் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை 3% குறைந்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தைகளை அடுத்து கச்சா எண்ணெயின் விலை குறைந்துள்ளது. ஈரானிலிருந்து ஏற்றுமதி அதிகரிப்பதற்கும் ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற போக்குவரத்திற்கும் வழி ஏற்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் விலை சற்று குறைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் பிரெண்ட்

0: கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்று 79 டாலராகவும் அமெரிக்காவின் மேற்கு டெக்சாஸ் கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்று 75 டாலராகவும் உள்ளது. மேற்கு வங்கம் ஜல்பாய்குடியில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. அரசு போக்குவரத்துக் கழக பேருந்தும் ட்ரக்கும் மோதிய விபத்தில் இந்த விபத்து நேரிட்டது. காயமடைந்த 25 பேர் ஜல்பாய்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அம்மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஆனந்தமய் பர்மன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இரங்கல் தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானா, உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், கர்நாடகா, கோவா, அசாம், மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், கிழக்கு மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 1 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்று இரவு 9 மணிக்கு நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் எகிப்த் 3-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. டலாஸில் இன்று இரவு மணி 10:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 2:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் ஈராக்குடன் மோதுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் 14 தொடங்குகிறது. முதல் போட்டி எஜ்பஸ்டனில் 14 இரண்டாவது போட்டி கார்டிஃபில் 16, மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி லார்ட்ஸில் ஜூலை 19 நடைபெறவுள்ளன. முன்னதாக இந்தியா அயர்லாந்துக்கு எதிராக 2 20 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப்பகுதி பாதுகாப்பு குறித்து இன்று முதல் 4 நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் எபிலாஜோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 1 மணி. கேட்கலாம் இனி.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மாநில அரசு எவ்வித சமரசமும் செய்யாது என மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியிருக்கிறார். மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக சில விளக்கங்களை சட்டப்பேரவையில் தெரிவித்த அவர், தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சினையான மேகதாது அணை பிரச்சினையில் எந்த சமரசத்திற்கும் மாநில அரசு உடன்படாது என்றார். கர்நாடக முதலமைச்சர் காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டுவது குறித்து கருத்து தெரிவித்தவுடன் முதலமைச்சர் திரு விஜய், அரசு தலைமை வழக்கறிஞர், அரசுத்துறை அதிகாரிகள், உச்சநீதிமன்றம் மன்ற வழக்கறிஞர்கள் ஆகியோருடன் ஆலோசித்ததை குறிப்பிட்டார். மேகதாது அணை கட்டுவதற்கு மத்திய அரசு எந்த விதத்திலும் அனுமதி வழங்கக்கூடாது என்றும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியதாகவும் இதுகுறித்து பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். இன்றைய சூழலில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது அவசியமானது என கருதிதான் எதிர்க்கட்சித் தலைவர் சொன்ன கருத்தை தீர்மானத்தில் சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார். காவிரி நதிநீர் பிரச்சினைக்கும் மேகதாது அணை தொடர்பான பிரச்சினைக்கும் சம்பந்தம் இல்லை என்று தெரிவித்த அவர், புதிய நடுவர் மன்றம் அமைப்பதால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் கூறினார். இந்த விவாதத்தின் போது பேசிய பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், புதிய நடுவர் மன்றம் அமைப்பது கர்நாடகத்திற்கு சாதகமாக அமைந்துவிடும், எனவே அது கூடாது என்று தெரிவித்ததுடன் இதற்கு பாமக எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறினார். இது தொடர்பாக பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரனும் புதிய நடுவர் மன்றம் கூடாது என்றார். இது தொடர்பாக விரிவான விளக்கம் ஒன்றை அளித்த மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, விவசாயிகள் உட்பட ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வுகளை மதித்துதான் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக எடுத்துரைத்தார். கர்நாடக அரசு விரிவான திட்ட அறிக்கையை வழங்கலாம் என்று மத்திய நீர்வள ஆணையம் தெரிவித்த கருத்து என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு மாறானது என்றார். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில்தான் மாநில அரசு செயல்படுவதாகவும் அவர் கூறினார்.

தமிழக முதலமைச்சர் திரு விஜய்க்கு பேரவை சார்பில் இன்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. திமுக சார்பில் பேசிய கட்சியின் கொறடா திரு ஏவாவேலு முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்தி அறிக்கை 1:45.

காலத்தை வென்ற காவிய காணங்களை நேர்களின் கடித வரி விருப்ப காணங்களாக கேட்டு ரசிக்கும் நேரம் இது மதுர கீதம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது செல்வமகள் திரைப்படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி, வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலாவுடன் பாடியிருக்கும் பாடல். பாடலுக்கு விருப்பம் கீரனூர் முகமது ஷஃபிக், ஜுவானா மரியம், முகமது ஷாலிக், முகமது சல்மான், முகமது சுஹைல் ஆகியோர்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் புலமைப்பித்தன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலாவுடன் பாடியிருக்கும் பாடல் கேட்கலாம். படம் இதய கனி. பாடலுக்கு விருப்பம் மதுரை கைத்தறி நகர், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, மோதிலால், பார்கவி, மான்ஷி, பிரணிதா, ரமேஷ் பாபு, மணிமாலா, மந்தாகினி ஆகியோர்.

வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

11:15 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் கே வி மகாதேவன் இசையில் வாலி வரிகளில் தர்மபுரம் சுந்தரராஜன் கே ஜமுனா ராணி ஆகியோர் பாடியிருக்கும் பாடல் கேட்கலாம். செல்வம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் மணப்பாறை பொத்தமேட்டுப்பட்டி செல்வராஜ் ரோசாலி பிரியா பிரகாஷ் ஷெரன் ரீனா ஷெர்வன் மேத்யூ ஆகியோர்

மணி 20 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து. கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி சுஷீலா பாட கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் திருச்சி மன்னார்புரம் நல்ல கருப்பன், விசாலாட்சி, அழகப்பன் ஆகியோர்.

8:24. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் அன்பை வா திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலாவுடன் பாடியிருக்கும் பாடல் கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் திருமழிசை ராணி, மணிவண்ணன், லக்ஷ்மி, ஜெயந்தி, ஆனந்தி, நீலாங்கரை, ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர் பெரியசாமி, சஜித்குமார், மயிலாப்பூர் மணிகண்டன், வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி ஆகியோர்.

கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒழிக்க இருக்கும் பாடல் ஒளிவிளக்கு திரைப்படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி, வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலாவுடன் பாட கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் மனச்சநல்லூர் சுமதி, முருகேசன், கருப்பசாமி, கார்த்திகேயன் ஆகியோர்.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
3: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
2: உண்மையாவா?
3: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.

0: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
2: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: இனிமையான தருணங்களை மனதோடு வருடும் மதுர கீதம். நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் தங்க சுரங்கம் திரைப்படத்திலிருந்து. டி கே ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் பாட கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் சுகன்யா, பரத், சுஷ்மிதா ஸ்ரீ, விஜயசங்கர், சுமலதா, விஷ்ணு, ஆகாஷ் ஆகியோர்.
1: Oh, what a pity.

0: மக்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
4: பிஜி நாயுடு ஸ்வீட், சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி திரைப்படத்திலிருந்து. டி கே ராமமூர்த்தி இசையில், டி வரதராஜன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலாவுடன் பாடியிருக்கும் பாடல் கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் பூந்தண்டலம் புண்ணியகோட்டி, உமா கணேசன், அன்னம்மாள், ஆசிரியர் நகர் நட்சத்திரா, தமிழினி, தருண், இமை ஆகியோர்.

மதுர கீதம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது மாயா பஜார் திரைப்படத்திலிருந்து பாடல். உலகிற்கும் இப்பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மதுர கீதம். மீண்டும் மதுர கீதம் நாளை பகல் ஒரு மணிக்கு வலம் வரும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி, மாநில செய்திகள் வாசிப்பவர் மிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தமிழக தொழிற்சாலைகளில் வரும் காலங்களில் விபத்துகளை தவிர்க்க உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மாநில அரசு எவ்வித சமரசமும் செய்யாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைப்படியே புதிய நடுவர்மன்றம் அமைக்க வேண்டும் என தனி தீர்மானத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா குறிப்பிட்டுள்ளார். கோவை, நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் விபத்து நடைபெறாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரில் தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்து குறித்து சட்டப்பேரவையில் இன்று அவை விதி 110 கீழ் விளக்கம் அளித்த அமைச்சர் இந்த தகவல் தெரிந்ததும் முதலமைச்சர் எடுத்த துரிதமான நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு உரிய தீவிர சிகிச்சைகளை அளிக்கவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாகவும் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொழிலாளர் மாநில ஈட்டுறுதி காப்பீடு திட்டம் மற்றும் வருங்கால வைப்பு நிதியை உடனடியாக வழங்கவும் முதலமைச்சர் ஆணை பிறப்பித்ததாகவும் தெரிவித்தார். இவ்விபத்து குறித்து தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநர், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உள்ளிட்டோர் விசாரணை நடத்தி 24 மணி நேரத்திற்குள் முதலாவது அறிக்கையையும் முழுமையான விவரங்களுடன் 3 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கும் முதலமைச்சர் உத்தரவிட்டதையும் சுட்டிக்காட்டினார். தொழிற்சாலைகளில் வரும் காலங்களில் எவ்வித விபத்தும் நடைபெறாமல் தடுப்பதற்கு கூறிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றார்.
1: இனி வரும் காலங்களில் இது போன்ற விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு அசாடஸ் இண்டஸ்ட்ரிகளை உடனடியாக குழு அமைத்து ஆய்வு செய்யவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மொத்தம் 54,957 தொழிற்சாலை உள்ளன. இதில் அபாயகரமான தொழிற்சாலைகள் 6,669 உள்ளன. இனி வரும் காலங்களில்

0: அனைத்து தொழிற்சாலைகளிலும் இதுபோல் நடக்காம இருக்க அனைத்து விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.
1: தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மாநில அரசு எவ்வித சமரசமும் செய்யாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக சில விளக்கங்களை சட்டப்பேரவையில் தெரிவித்த அவர், தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சினையான மேகதாது அணை பிரச்சினையில் எந்த சமரசத்திற்கும் மாநில அரசு உடன்படாது என்றார். கர்நாடக முதலமைச்சர் காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டுவது குறித்து கருத்து தெரிவித்தவுடன் முதலமைச்சர் திரு விஜய், அரசு தலைமை வழக்கறிஞர், அரசு துறை அதிகாரிகள், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆகியோருடன் ஆலோசித்ததை குறிப்பிட்டார். மேகதாது அணை கட்டுவதற்கு மத்திய அரசு எந்தவிதத்திலும் அனுமதி வழங்கக்கூடாது என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியதாகவும் இதுகுறித்து பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். இந்திய சூழலில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது அவசியமானது என கருதிதான் எதிர்க்கட்சித் தலைவர் சொன்ன கருத்தை தீர்மானத்தில் சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார். காவிரி நதிநீர் பிரச்சினைக்கும் மேகதாது அணை தொடர்பான பிரச்சினைக்கும் சம்பந்தம் இல்லை என்று தெரிவித்த அவர், புதிய நடுவர் மன்றம் அமைப்பதால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் கூறினார். இந்த விவாதத்தின்போது பேசிய பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், புதிய நடுவர் மன்றம் அமைப்பது கர்நாடகத்திற்கு சாதகமாக அமைந்துவிடும், எனவே அது கூடாது என்று தெரிவித்ததுடன் இதற்கு பாமக எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறினார். இது தொடர்பாக பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரனும் புதிய நடுவர் மன்றம் கூடாது என தெரிவித்தார். மேலும் ஒரு தீர்மானத்தின் மீது திருத்தம் வந்தால் அவை உறுப்பினர்களுக்கு அந்த திருத்தத்தை வழங்கி அதுகுறித்தும் விவாதித்து இருக்க வேண்டும் என்றார். இது தொடர்பாக விரிவான விளக்கம் ஒன்றை அளித்த மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, விவசாயிகள் உட்பட ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வுகளை மதித்துதான் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கர்நாடக அரசு விரிவான திட்ட அறிக்கையை வழங்கலாம் என்று மத்திய நீர்வள ஆணையம் தெரிவித்த கருத்து என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு மாறானது என்றார். முன்பு மேகதாது அணை கட்டுவது விவசாயத்திற்காக என கூறிய கர்நாடக அரசு தற்போது பெங்களூரு மக்களின் குடிநீர் ஆதாரத்திற்காகவேதான் மேகதாது அணையை கட்டப்போகிறோம் என்று சொல்வதாக சுட்டிக்காட்டினார். அதனால்தான் சட்ட வல்லுநர்கள் நீர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளை கலந்தாலோசித்து அவர்களின் வழிகாட்டுதல்களின்படி புதிய ஆணையம் அமைக்க வேண்டும் என்ற முடிவை அரசு எடுத்ததாக தெரிவித்தார். இதுகுறித்து முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சட்ட வல்லுநர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசித்து இந்த புதிய ஆணையம் அமைப்பது அவசியம் என்று தெரிவித்துள்ளதையும் திரு ஆதவ் அர்ஜுனா சுட்டிக்காட்டினார். இந்த புதிய ஆணையம் அமைவதால் நமக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் ஏற்கனவே வழங்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கும் பாதகம் வராது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாது பகுதியில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுப்பது தொடர்பாக பேரவையில் முதலமைச்சரால் கொண்டுவரப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றிய தீர்மானத்தின் மீது சில கருத்துக்களை தெரிவிப்பதற்கு பிரதான எதிர்க்கட்சியான திமுக, அஇஅதிமுக, பாமக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அனுமதி கோரினர். இதற்கு அனுமதி மறுத்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் பேரவையில் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட பிறகு இதுகுறித்து பேச அனுமதி இல்லை என்றார். மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக பொதுப்பணித்துறை அமைச்சரின் விரிவான விளக்கத்திற்கு பின் பேரவை நடவடிக்கைகள் முடிவதற்குள் பேச அனுமதிக்கிறேன் என்று அவைத்தலைவர் தெரிவித்தார். பேரவையில் எழுப்பப்படும் உரிமை மற்றும் பிரச்சினைகள் குறித்தும் அவை உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் பேரவைத் தலைவர் சில விளக்கங்களை அளித்தார். இப்பிரச்சினையின் மீது கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்திய அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் கோரிக்கை ஏற்கப்படாததால் அவரும் அஇஅதிமுக உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். இதனிடையே சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய திரு எடப்பாடி கே பழனிசாமி, காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் மீண்டும் நடுவர் மன்றம் ஏன் என கேள்வி எழுப்பினார். மேகதாது விவகாரத்தில் திருத்தம் செய்யாத தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேரவையின் கண்ணியத்தை மாண்பையும் சிதைக்கும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்று அவைத்தலைவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய்க்கு பேரவை சார்பில் இன்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய

0: பங்காற்றுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா குறிப்பிட்டுள்ளார். கொச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோருக்கான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்நிறுவனங்கள் வருவாய் மட்டுமல்லாது ஏராளமான வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக கூறினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மங்கோலியா கொரியா நாடுகளுக்கு இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக இன்று மங்கோலியா செல்லும் அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பெட்சட் செகுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையை மேற்கொள்கிறார். கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனை, பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் சுற்றித் திரியும் தெரு நாய்களை அப்புறப்படுத்துவது தொடர்பாக அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் மாநில இளையோர் விருதிற்கு தகுதியுடையவர்கள் வரும் 6ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: சிவகங்கை மாவட்டத்தில் சமூக வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்களின் பணியை அங்கீகரிக்கும் விதமாக 15 வயது முதல் 35 வயதிற்குட்பட்ட இளைஞர்களில் தலா 3 ஆண் 3 பெண்களுக்கு விருதுடன் 1 லட்சம் ரூபாய் பாராட்டு பத்திரம் பதக்கமும் வழங்கப்பட உள்ளது. மத்திய மாநில பொதுத்துறை பல்கலை கல்லூரி மற்றும் பள்ளிகளில் பணியாற்றுவோர் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: தூத்துக்குடியில் பலத்த சூறாவளி காற்றால் முடிவைத்தானைந்தல் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் அருகே உள்ள டோல்கேட் அருகே தரையிலிருந்து வீசிய புழுதிகளுடன் கிளம்பிய சுழல் காற்றானது முடிவைத்தானுதல் கிராம பகுதியிலும் சூழ்ந்தது. பல குடியிருப்பு பகுதிகளிலும் மரங்கள், மின்கம்பங்கள் அனைத்தும் சேதமடைந்தன. இன்று காலை நடைபெற்ற கணக்கெடுப்பு பணியில் சுமார் 70க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக கணக்கு எடுக்கப்பட்டுள்ளன. சிலருக்கு காயங்களும் ஏற்பட்டுள்ளது. காயம் ஏற்பட்டவர்களுக்கு மருத்துவ குழுவினர் மூலமாக உரிய சிகிச்சையும் அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, கன்னியாகுமரி, மதுரை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெறும் புரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா நாளை பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக தொழிற்சாலைகளில் வரும் காலங்களில் விபத்துகளை தவிர்க்க உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மாநில அரசு எவ்வித சமரசமும் செய்யாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைப்படியே புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டுமென தனி தீர்மானத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா குறிப்பிட்டுள்ளார். கோவை, நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: scored his first goal of the tournament. With this win, Egypt took over the first place in Group G. Earlier, Cape Verde held Uruguay to a 2-2 draw in their Group H match in Florida today. Iran and Belgium also played out a goalless draw in their Group G clash in California last night. In today's fixtures, Argentina will take on Austria in Group J. The match will begin at 10:30 p.m. IST. In men's hockey, India defeated the Netherlands 3-2 in their last match of FIH Pro League Rotterdam leg yesterday. Jugraj Singh, Abhishek and Rajinder Singh scored the goals, helping India register their second win of the leg against the Dutch side. Stand-in captain Hardik Singh was named player of the match for his leadership and strong midfield performance. Benchmark domestic equity indices were trading around 0.5% up in the afternoon session today. The Sensex rose 375 points to 77,178, while the Nifty advanced 108 points to 24,121 when reports last came in. In the broader market on the National Stock Exchange, mid-cap 100 index added 0.3%, while the small-cap 100 index was trading 0.5% up a short while ago. And now before we end the bulletin, the headlines once again. BJP government in West Bengal presents first full budget focusing on social welfare, infrastructure development and employment, announces a slew of women-centric schemes. BRICS National Security Advisors meeting begins in New Delhi to discuss emerging security challenges. External Affairs Minister Dr. S. Jaishankar arrives in Mongolia to hold meeting with his counterpart to deepen economic ties. IMD forecasts heavy to very heavy rainfall over Assam and Meghalaya today. And in FIFA World Cup, Egypt beat New Zealand 3-1 to secure first ever World Cup victory. With that, we end the midday news.
1: கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் பிற்பகல் 2:15.
2: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இப்போது தென்னையில் மதிப்பு கூட்டுப் பொருட்கள். பொதுவா ஒரு விவசாயி தான் உற்பத்தி செஞ்ச விளைபொருட்களை அப்படியே விற்கிறத விட அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் போது கூடுதல் லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மதிப்பு கூடுதல்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த மூலப்பொருட்களோட தரம், செயல்பாடு, உருவம், இடம், நேரம், பயன்படுத்தும் விதத்தை சுலபமாக்குறது, இப்படி வெவ்வேறு விதங்களை பயன்படுத்தி அந்த வேளாண் பொருட்களோட மதிப்பை கூட்டுறது. இப்படி மதிப்பு கூட்டுறதுனால என்ன நன்மை? விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அதோட அந்த வேளாண் விளைபொருட்களோட வாழ்நாளை அதிகரிக்க முடியும். ஏன், வேளாண் பொருட்களோட இறக்குமதி, ஏற்றுமதி, உள்நாட்டு தேவையையும் இந்த மதிப்பு கூட்டல் அதிகப்படுத்தும்னு சொல்றாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சந்திக்கவிருக்க புதுக்கோட்டை கரம்பக்காடு பகுதியை சேர்ந்த எஸ்வி காமராசு அவர்களும் மதிப்பு கூட்டல் செய்கிறாங்க. எதில்? தென்னையில். என்ன மதிப்பு கூட்டு பொருள் செய்கிறாங்க, அவரோட சிறப்பம்சம் என்ன தெரிஞ்சுக்கலாமா?
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கொண்டு தென்னையில் மதிப்பு கூட்டு பொருட்கள் எப்படிலாம் செய்யலாம், எப்படி சந்தைப்படுத்தலாம், தன்னுடைய அனுபவங்களை ஆலோசனைகளை தருவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்காடு எஸ்வி காமராசு அவர்கள். ஐயா வணக்கங்க.
4: வணக்கம்
3: ஐயா. தென்னையில் மதிப்பு கூட்டு பொருட்கள் அப்படின்னு என்னன்னா, நம்ம வீட்டில் சட்னி வச்சாவே காலையில் தேங்காய் சட்னி வச்சா மதியம் பயன்படுத்த முடிய மாட்டேங்குது. முதல்ல பாதுகாத்து அடுத்து ஒரு 2 நாளைக்கு கூட கொண்டு போடணுனாவே என்ன செய்யணுங்கிறத சொல்லுங்க.
4: இல்லை, தென்னை வந்து அது ஒரு கற்பகத்தரு. இன்னும் சொல்லப்போனால் தென்னையோட அருமை கருதி தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து அது வழிபாட்டு முறைகளில் தென்னையை இணைச்சிருக்காங்க. தேங்காய் பழம், இது வந்து நம்மளோட பண்பாட்டு வாழ்வியல் முறையில் ஒதுக்கப்பட முடியாத ஒரு பொருள்.
3: அது உணவாகவே எடுத்துக்கலாம். இயற்கை
4: உணவில் மிகச்சிறந்த இயற்கை உணவு தேங்காய் பழம்.
3: தேங்காயும்
4: பழமுறை அது மாதிரி பலகாலம் அதை பயன்படுத்தி சாப்பிட்டு பார்த்துருக்கேன். தமிழ் புலவர் தேவனைய பாவனர் வந்து தென்னையை பற்றி

0: சொல்லியிருக்காரு. தென்னை நேற்று மிகச்சிறந்த இயற்கை உணவு, அதனை சமைத்து கெடுக்காமல் உண்கன்னு சொல்லியிருக்காரு. அதை நான் பயன்படுத்தி பார்த்துருக்கேன். சொல்லப்போனால் இப்போ எனக்கு வயசாகிருச்சு, எனக்கு தலைமுடி நரைச்சிருக்கு. ஆனால் சிறுவனாக இருந்த காலத்தில் என்னோடய தலைமுடி வந்து செம்பட்டையாக முடி கிளைக்குதுன்னு சொல்லுவாங்க, ரெட்டையாக வெடிச்சிருக்கும், அந்த முடி வந்து வெடிச்சிருக்கும், அது பராமரிப்பு இல்லாத தலைமுடி. அப்போ சிறுவனாக இருந்த காலத்தில் விவசாயம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வந்து அப்போ ஆழ்குழாய் கிணறு கிடையாது, அதனால் வந்து கவளையத்தில் தண்ணியாக வச்சு அந்த மரங்கள் வந்து ரொம்ப வறட்சியில் இருந்தது. அப்புறம் போர்வெல் போட்டு மோட்டர்லாம் இறக்கிட்டோம். அப்போ வாழை போட்டோம். வாழைக்கு குழி வெட்டுறப்ப என்ன பண்ணால், ஒரு குழையில் சின்ன சின்ன காயாக வந்து நெத்து காயாக இருக்கும், ஒரு கல் வெட்டுனா 10 காய் விழுகும், அதை உடச்சி நெத்து காயவே சாப்பிடுவேன். அது மாதிரி கொஞ்சம் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தலைமுடி வந்து அப்புறம் அந்த செம்பட்டையாக மாறிடுச்சு, அந்த முடி கிளைச்சதெல்லாம் மாறிடுச்சு. இயற்கையாகவே நான் பார்த்துருக்கேன், தேங்காய் சாப்பிட்றமோ முடி வந்து பளபளப்பாகவும் கருப்பாகவும் மாறினதை நான் இயற்கையாக நான் பார்த்துருக்கேன். ஆனால் தேங்காயோட நன்மைகளை பற்றி தெரிஞ்சதுனால இன்னைய வரைக்கும் தேங்காய் என்னோடய உணவில் முக்கியமாக இடம் பெற்றுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் 15-20 வருஷத்துக்கு மேலே எங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் தான் சமையல் எண்ணெய்.
1: நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் கேட்டுட்ருக்க இதய நோயாளிகள்லாம் எனக்குலாம் கொலஸ்ட்ரால் இருக்கேப்பா அப்படிம்பாங்க.
0: கண்டிப்பாக அவங்களுக்காக நான் சொல்கிறேன், தேங்காய் சாப்பிட்டா இதய நோய் வரும்னா கேரளா முழுக்க இதய நோய் மருத்துவமனைகள் நிறையா வந்திருக்கணும். அப்போ ஒரு டேட்டா எடுத்து பாருங்கள், கேரளா மக்களுக்கு எத்தனை மக்களுக்கு இதய நோய் வந்திருக்கு, எவ்வளோ பேர் மருத்துவம் எடுத்துக்கிட்டானு ஒரு டேட்டா எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும். தேங்காய்க்கும் இதய நோய்க்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் அப்படி மக்கள் அதுக்கு பயந்தாங்கன்னா அதை இளநியாக கூட பயன்படுத்தலாம். தேங்காயை தான் பயன்படுத்த இதய நோயினா இளநியாக
1: பயன்படுத்தலாம். சரிங்க ஐயா, இப்போ என்னென்ன மதிப்பு கூட்டு பொருட்கள் நீங்கள் செய்துட்டு வரீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்காய்,
0: தேங்காயில் வந்து நான் வளமையாக உள்ள கொப்பரையை எண்ணெயாக்குறோம். எண்ணெயாக்குறோம்னா அது சல்பர் அல்லாத எண்ணெய். எண்ணெயை வந்து நீங்கள் பயன்படுத்தணும்னா 100 விழுக்காடு சல்பர் சேர்க்காத நம்ம உணவுக்காக பயன்படுத்துகிற எண்ணெயாக வந்து தேங்காய் எண்ணெய் எங்ககிட்ட பயன்படுத்தலாம். கொப்பரையிலேருந்து நேரடியாக வந்து சல்பர் சேர்க்காம அல்லது விவசாயிலேருந்து வாங்கி எங்களோட கொப்பரையும் வந்து உற்பத்தி பண்ணி அதுலேருந்து எண்ணெய் எடுக்கிறோம். ஒன்றும் அடுத்து வந்து தேங்காய் பால் உருக்கு எண்ணெய், ஆங்கிலத்தில் வர்ஜின் கோகோனட் ஆயில்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து தேங்காய் பால் உருக்கு எண்ணெய். இழுப்பை எண்ணெயை வந்து இழுப்பை நெய்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தேங்காய் நெய்னே இதை சொல்லலாம். அதை பால் எடுத்து அதை எண்ணெய் ஆக்குறது, இது நம்மளோட புதுமை கிடையாது, நம்மளோட பாரம்பரிய முறை. அது நம்முடைய முன்னோர்கள் வந்து செஞ்சுருக்காங்க, தேங்காய் பாலை புழிஞ்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி காய்ச்சி அதை எண்ணெய் ஆக்கி அதை பல்வேறு நோய்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு இன்னொரு தாய்ப்பாலாகவே நம்ம அதை சொல்ல முடியும்.
1: தேங்காய் பால் ஒரு டம்ளர் குடித்தாவே ஒரு வேளைக்கு ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை.
0: ஆமாம் ஆமாம், நீங்கள் அது பாலாக குடிக்கலாம், அப்படி தேங்காய் திருவி சாப்பிட்டாலுமே போதும். ஒரு மனிதனுக்கு தேவையான உணவை குடிக்கக்கூடிய அந்த சக்தியை ஒரு முடி தேங்காய் கொடுத்துரும், தேவைன்னா ஒரு வாழைப்பழத்தோடு சேர்த்துக்கலாம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் சாப்பிட்ற முதல் உணவு இயற்கை உணவு அல்லது பழ உணவாக இருக்கணும், மருத்துவ குணம் உள்ளதாக இருக்கணும். நாம் ருசிக்காக ஒன்று சாப்பிட்டு உடலோட நோய்க்காக ஒன்று சாப்பிடக்கூடாது. இயற்கை மருத்துவனுடைய கோட்பாடே பார்த்திங்கன்னா உணவே மருந்து, நம்ம சாப்பிட்ற உணவு தான் நமக்கு நோய்க்கான மருந்தாக இருக்கணும். மருந்தே உணவு, நம்ம சாப்பிட்ற மருந்து நம்ம உடம்புக்கும் உணவாகவும் இருக்கணும். உணவே மருந்து, மருந்தே உணவு, இதை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம கை கொள்ளணும்.
1: சரிங்க, இப்போ தேங்காய் பால் என்ன செய்றீங்க, தேங்காய் எண்ணெய் செய்றீங்க, வேற என்ன இல்லைங்க?
0: அது தேங்காய் பால் எடுத்து பால்லேருந்து எண்ணெய் ஆக்குறது, இது நம்முடைய பாரம்பரிய முறை. அதில் நவீனமாக வந்து கோல்டு ப்ரெஸ் மெத்தடு, கோல்டு ப்ராசஸ் மெத்தடு அப்படின்னு சொல்ல நிறைய முறைகள் இருக்குது. சென்ட்ரிபியூஜ் மெத்தட்லாம் வந்திருக்கு நவீன தொழில்நுட்பத்தில். அதில் வந்து நம்ம கோல்டு ப்ரெஷ் முறையில் வந்து நம்ம வர்ஜின் தேங்காய் எண்ணெய் எடுக்கிறோம், தேங்காய் பால் உருக்கு எண்ணெய். இது பார்த்திங்கன்னா லாரிக் அமிலம், உலகத்திலேயே லாரிக் அமிலம் வந்து இயற்கையாக 50 விழுக்காடு இருக்கிற ரெண்டு பொருள், ஒன்று தாய்ப்பால் அல்ல அடுத்து வந்து தேங்காய் பால் உருக்கு எண்ணெயில் தான் இருக்குது. இந்த லாரிக் அமிலம் வந்து நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்கக்கூடியது, எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அது 50 விழுக்காடு இருக்குது தாய்ப்பால்லையும் அந்த தேங்காய் பால் உருக்கு எண்ணெயில் தான் இருக்குது. அதை பயன்படுத்துறது மூலமாக வந்து நம்மளோட ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம கை கொள்ள முடியும்.
1: ஸோ ரெண்டு செய்கிறீங்க, ரெண்டு மதிப்பு கூட்டு.
0: ஆமாம் ஆமாம்
1: ஐயா, இப்போ தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுல நீ என்ன ப்ராசஸ் செய்கிறீங்க? கொப்பரை எடுக்கிறீங்க, எத்தனை நாள் காய வைக்கணும், எப்படி எண்ணெய் எடுக்கிறீங்க அந்த இதை சொல்லுங்க.
0: இப்போ பெரும்பாலும் வந்து நல்லா முற்றிய தேங்காய், அந்த தேங்காயை உடச்சி வெயிலில் காய வச்சு
1: எத்தனை நாளுங்க,
0: அது ஒரு 3 நாள் முதல்ல காய வைக்கணும், 2 நாள் காய வச்சாலே அப்புறம் வந்து அந்த ஓட்டோட வந்து தனியாக பிரித்து எடுக்கணும் கொப்பரையை, அப்புறம் ஒரு 3 நாள் வரும், கிட்டத்தட்ட 4 நாளைக்கு மேலே ஆகும்.
1: நல்லா உச்சி வெயிலில் வைக்கணுமாங்க இல்லை இலை வெயிலில் போட்டோம்?
0: இல்லை இல்லை, எல்லாம் உச்சி வெயிலில் வைக்கணும், இல்லாட்டி அது பூஞ்சை வந்துடும். இதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா சூரிய கூடார வளர்த்தி இருக்குது இப்போ, சோலார் ட்ரையர்னு சொல்லி, அது மூலமாக வச்சோம்னா அதில் வந்து 4 நாள்லேயே அதை வந்து விரைவாக காய வைக்க முடியும். அதில் பூஞ்சையும் வராது, பூஞ்சை வராமல் காய வச்சு எடுத்துடலாம். அதேமாதிரி தூசி வராது, சூரிய கூடாரில் வளர்த்தி மூலமாக வரப்போ தூசியை ஒட்டாது, சுத்தமாகவும் இருக்கும். அதுலேருந்து 4 நாள் காய வச்சுட்டோம்னா அந்த கொப்பரை கொட்டினோம்னா சில்லற காசு கொட்டின மாதிரி சில சிலன்னு சத்தம் வரணும், அப்போ தான் நல்லா காய்ச்சலாக இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி காய வச்சுட்டோம்னா அப்புறம் வந்து எண்ணெய் பிழிகிறதுக்கு எளிதாக இருக்கும்.
1: சரிங்க, எண்ணெய் பிழிகிறது எப்படிங்க பிழிகிறது?
0: இது இப்போ மரச்சக்கு வச்சுருக்கோம்,
1: சரி,
0: ரெண்டு மரச்சக்கு வச்சு அதன் மூலமாக எண்ணெய் பிழிஞ்சு எடுக்கிறோம்.
1: அதுக்கு என்னென்னலாம்

0: பொருட்கள் தேங்காய் மட்டும் போடுவீங்களா, இந்த வெல்லம் வேற ஏதாவது
1: இல்லை இல்லை,
0: சேர்க்கணுங்களா?
1: இதில் வந்து வெல்லம் சேர்க்கறது இல்லை, நல்லெண்ணெய்க்கு மட்டும்தான் வெல்லம் சேர்க்கறது. இதில் வந்து எப்படின்னா ஏலக்காய் சேர்த்துக்கிறது, அப்படி இல்லைனா எலுமிச்சம்பழம் சேர்க்குறாங்க. அது இப்போ எங்கள் பகுதியில் எலுமிச்சம்பழம் சேர்க்குறாங்க. இன்னும் சில பேர் அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கலைங்கிறதுக்காக கொஞ்சம் கடலைப்பருப்பும் சேர்த்து போட்டு ஆட்டினோம்னா கடலை எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் கலந்தது அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை வராது. பெரும்பாலும் தேங்காய் எண்ணெய் வாசனை பெரும்பாலும் பிடிக்காது. அந்த பகுதியெல்லாம் மீனவருக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்போ நாங்கள் அது பழகிட்டோம், எங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி அந்த வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒன்று எலுமிச்சம்பழம் சேர்ப்பாங்க, அல்லது ஏலக்காய் சேர்ப்பாங்க. ஒரு சில பேர் வந்து கடலை பருப்பே போட்டு இதில் ஆட்டி தாங்கன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஆட்டி கொடுக்குறது உண்டு.
0: சரிங்க.
1: அதனால்
0: ஸோ
1: அது
0: இதை
1: சமையலுக்கு
0: செஞ்சால்
1: பயன்படுத்தலாம்.
0: தேங்காய் எண்ணெய் ரெடி. ஐயப்ப நீங்கள் சல்ஃபர் சேர்க்கறது இல்லைன்றீங்க, அது சேர்த்தா அதனுடைய வாழ்நாள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் மாதிரி கேள்விப்படுறோம். இப்போ இது சல்ஃபர் சேர்க்காதனால எவ்வளோ நாள் இங்கே வாழ்நாள் வரும்?
1: சல்பர் சேர்த்தா அதனோட வாழ்நாள் அதிகரிக்கும்,
0: ஆ
1: எண்ணெயோட வாழ்நாள்,
0: ஆ
1: நம்முடைய வாழ்நாள் குறையுமே.
0: இல்லையா, இப்போ நீ வியாபாரங்கிறது போகும்போது உங்களுக்கு வந்து பல இதுக்கு
1: நாம
0: போகணும்ல.
1: கொடுக்கறது உணவுப் பொருள், அதை நஞ்சாக்கி கொடுக்கறத நம்ம
0: சரி,
1: செய்யக்கூடாது. பெரும்பாலும் எந்த எண்ணெயாக எடுத்துக்கிட்டாலும் குறைஞ்சது ஒரு 3 மாதம் தான் அதில் இருக்கும், அதுக்கப்புறம் காரத்தன்மை வந்துடும். அதுதான் சுத்தமான எண்ணெய், 3 மாதத்தில் அதை பயன்படுத்தணும். இந்த வர்ஜின் தேங்காய் எண்ணெய் எடுத்தோம்னா 1 வருஷத்துக்கு மேலே கெடாமல் இருக்கும்.
0: இப்போ நீங்கள் 3 மாதம் தான் அதனுடைய வாழ்நாள் அப்படின்னா, நான் வந்து 1 மாதத்துக்கு 1 தடவை எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சா அதனுடைய வாழ்நாளை கூட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா, இல்லை அவ்வளோதானா
1: அது வரைக்கும் எனக்கு தெரியலை, அவ்வளோதான். 3 மாதம் அதுக்குள்ளே நம்ம பயன்படுத்திக்கணும்.
0: பயன்படுத்திக்கணும்,
1: ஆமாம்
0: அதுக்கு குறைவாக வச்சுக்கிறது நல்லது.
1: ஆமாம்.
0: சிறப்புங்க ஐயா, இந்த வெர்ஜின் தேங்காய் எண்ணெய் சொல்கிறீங்களா, அதாவது தேங்காய் பால்லேருந்து எண்ணெய் எடுக்கிறது, அதில் 3 மெத்தடு சொல்கிறீங்க. ஒன்று வந்து சென்ட்ரிஃப்யூஜ் மெத்தடு, அப்புறம்
1: கோல்டு ப்ரெஷ் மெத்தடு,
0: கோல்டு
1: கோல்டு ப்ராசஸ் மெத்தடு அப்படின்னு சொல்கிறாங்க.
0: அது என்ன, ஒவ்வொன்றும் மெத்தடை பற்றி
1: அது
0: சொல்லுங்கள்.
1: சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்னா அது எப்படின்னா தேங்காய் பாலை புழிஞ்சிடுறது, புழிஞ்சிட்டு அதை வந்து வேகமாக சுற்றுறது மூலமாக அந்த
0: அதை மத்து மத்து கடையிற
1: ஆமாம்
0: மாதிரி.
1: பாலும் வெண்ணெயும் பிரிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த முறையில் எடுக்கிறதான் இந்த சென்ட்ரிஃபியூஜ் மெத்தடு. அது பாலை புழிஞ்சு அதை வேகமாக சுற்றுறது மூலமாக வர்ஜின் எண்ணெய் தேங்காய்னையும் அதை தனியாக பிரிக்கிறது தான் சென்ட்ரிஃபியூஜ் மெத்தடு. இது நம்மளோட பழைய முறை. இது
0: அப்புறம் கோல்டு ப்ரெஸ்
1: கோல்டு ப்ரெஷ்ங்கிறது வந்து அதை தேங்காய் பூவாக திரிகிறது, பூவாக திரிய அதை நிழல்லே உலர்த்தி எடுத்து இல்லை ஓவனில் உலர்த்தி எடுத்துட்டு அதை அழுத்துறது மூலமாக எடுக்கிறது கோல்டு ப்ரெஷ் மெத்தடு.
0: சரிங்க.
1: அதே வந்து வேகமாக ஆட்டி எடுக்கிறது இந்த கோல்டு ப்ராசஸ். அது இந்த 3 எனக்கு அது ஓரளவுக்கு தான் தெரியும், ஆனால் இந்த
0: சரிங்க.
1: கோல்டு ப்ரெஷ் மெத்தட் தெரியும்
0: ஸோ
1: எனக்கு.
0: இதை என்ன எப்படிங்க, தேங்காய் எண்ணெயிலேருந்து இது எப்படி இருக்கும் டேஸ்ட்டு?
1: நீங்கள் அந்த எண்ணெயோட இதை ஒப்பிடவே முடியாது. வளமையான தேங்காய் எண்ணெய் வந்து அந்த வாசனை வந்து சமையல் பயன்படுத்தணும் பிடிக்காது, மற்ற தலைக்கு தேய்ச்சிக்குவோம் அதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த வர்ஜின் எண்ணெய்ங்கிறது உருக்கு எண்ணெய்ங்கிறது அது மாதிரி இருக்காது. நம்ம பச்சை தேங்காயை சமைச்சோம்னா என்ன வாசனை இருக்கும், அந்த வாசனை தான் அதில் இருக்கும். அதுக்கான தனி வாசனை இருக்காது, தேங்காயோட வாசனை இருக்கும். அந்த சுவை எல்லாருக்கும் பிடிக்கும். அது வந்து சமையலுக்கு மட்டும் இல்லை, அது வந்து ஒரு சர்வரோக நிவாரணி மாதிரி. அது தலைக்கு தேய்ச்சிக்கலாம், உடம்புக்கு தேய்ச்சிக்கலாம், முகத்துக்கு தேய்ச்சிக்கலாம். பெரும்பாலும் எண்ணெய் தேய்ச்சா முகம் கருக்கும், ஆனால் இந்த எண்ணெய் தேய்ச்சோம்னா முகம் பளபளப்பாக வந்து ரொம்ப பளபளப்பாக மாறும். அதே மாதிரி வந்து தீப்புண்ணுக்கு போடலாம். நம்மளோட பாரம்பரிய அறிவு எதுனா தீப்புண்ணில் வந்து இந்த வர்ஜின் தேங்காய் எண்ணெய் தான், அந்த உருக்கு எண்ணெயை தான் போடுவாங்க, அதுக்கே தயார் பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்கு தீப்புண்ணு வந்துருச்சுன்னா கோழி கொழுப்பை உருக்கி போடுவாங்க, அதே மாதிரி தேங்காய் பாலை இப்போ காய்ச்சி அந்த எண்ணெயை போடுவாங்க. இந்த எண்ணெயை போட்டோன்னா அந்த தீப்புண்ணெல்லாம் வந்து தழும்பே இல்லாமல் மாறும். இப்போ விபத்தில் பாதிக்கப்பட்டவங்க நிறையா பேர் இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்தி அந்த தழும்பே இல்லாமல் மாறியிருக்காங்க. இப்போ விபத்து ஆகிடுது, விபத்தாகி காயம்பட்டவங்க அந்த காயம் காய்ச்ச உடனே இந்த எண்ணெயை தொடர்ந்து அதில் தடவிட்டே வந்தாங்கன்னா அந்த தழும்பு இல்லாமல் வரும், உடம்புல எந்தவித தழும்பையும் மாற்றும். அது ஒரு மேஜிக் என்னென்னு சொல்கிறது அது. ஆமாம், இப்போ நான் நிறையா வந்து வகுப்படுப்பேன் வேளாண்மை கல்லூரி மாணவர்களுக்கு, விவசாயிகளுக்கு. அப்போல்லாம் எனக்கு தொண்டை வலிக்கும் அப்படின்னா இந்த உருக்கு எண்ணெயை வந்து தொண்டையில் ஊற்றி அடைக்கணுமா அந்த வலி குறையும், தைராய்டு சுரப்பிக்கு சரி வரும். இது வந்து நிறையா இது பயன்படுத்தினவங்களுடைய கருத்து நிறையா இருக்குது.
0: கேட்டால் தான் இன்னும் இதனுடைய உண்மையான முகம்
1: ஆமாம்
0: தெரிய வருங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சிறப்புங்க, கிளாஸ்லாம் தொடர்ந்து பல மணி நேரங்கள் எடுப்பீங்க போல். ஐயா, இப்போ இந்த மதிப்பு கூட்டு பொருளில் இந்த நீங்கள் செய்யக்கூடிய இந்த ப்ராசஸில் சில, ஏன்னா என்ன தான் நம்ம பேசுகிறாலுமே அந்த களத்துக்கு போனோன்னு ஒரு சின்ன சந்தேகம் வரும். அப்போ உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னு ஒரு சில சந்தேகம் வந்துச்சுன்னா உங்களை தொடர்பு கொள்றதுக்கு என்ன சொல்லுங்கள்?
1: என்னோடய தொடர்பு எண் வந்து 9 9 4 3 3, திரும்பவும் 4 3 3 7 6. இதில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள், முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்லிடுவேன். தொலைபேசி கூப்பிட்டாலும் கூட இல்லாட்டி நான் அப்புறம் கூப்பிட்டு பேசிடுவேன்.
0: அதாவது நேர்களை திருப்பியும் சொல்கிறோம், குறிச்சிக்கோங்க, 99 433 433 76. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க.
1: நன்றி, வணக்கம்.
2: வேளாண் பொருட்களோட வாழ்நாளை அதிகரிக்கணும்னு உபயோகப்படுத்துறவங்களோட வாழ்நாளை குறைச்சிடக்கூடாது அப்படிங்கிறத தாரக மந்திரமா எடுத்துக்கிட்டு கொடுக்குற பொருள் மற்றவங்களுக்கு தரமாகவும் இருக்கணும், அது அவ

உங்களை பாதிக்காத வகையில பாதுகாப்பா ஊட்டச்சத்து நிறைந்ததா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சுத்தமான தரமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த தேங்காய் எண்ணெயை தயாரிக்கும் புதுக்கோட்டை கரம்பக்காடு பகுதியை சேர்ந்த எஸ்வி காமராசு அவர்களின் அனுபவ பகிர்வினை கேட்டீர்கள்.

0: என்ன தனபாலு கையில அட்டை?
1: இந்தா பாரு மணிமேகல,
0: மண்வள ஆரோக்கிய அட்டையா? என்ன இது?
1: இது தெரியாமலையா விவசாயம் பாக்குற? விவசாயத்துக்கு மண்வளம் தானே அடிப்படை. அத முறையா பரிசோதனை பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல தானே உரத்தை பயன்படுத்தணும், நீர் பாய்ச்சணும்.
0: இத்தனை வருஷமா உரம் போடலையா?
1: இல்லன்னு சொல்லல, வேளாண்மைய அறிவியல் நோக்குல செய்யறதுதான் புத்திசாலித்தனம். மண்ணுக்கு பொருந்தாத வகையில அதிகமா ரசாயன உரத்தை போட்டு வளம் கெட்டு போச்சு, இப்ப சிரமப்படுறோம். சரியான அறிவியல் அணுகுமுறை இருந்தா விவசாயத்துக்கான உள்ளீட்டு செலவு கணிசமா குறையும், மண்ணோட தரம் அதிகமாகும். அதுவும் இல்லாம பாசன நீரு, பயிர் தன்மை, இப்படி மற்ற விவரம் எல்லாம் இந்த அட்டையில குறிச்சு வச்சுக்கலாம். தொடர்ந்து வேளாண்மையை கண்காணிக்கிறதுக்கு இந்த அட்டை ரொம்ப உதவியா இருக்கும்.
0: அப்போ விளைச்சலும் அமோகம்னு சொல்லு.
1: இரண்டாயிரத்தி 2015 ஆண்டிலிருந்து பயன்பாட்டில் இருக்கும் மண்வள ஆரோக்கிய அட்டையினை பெற்று இந்தியாவின் 6 கோடிக்கும் மேற்பட்ட வேளாண் பெருமக்களோடு நீங்களும் இணைந்திடுங்கள்.
2: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் பிற்பகல் 2:30. இனி திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில இன்னைக்கு லால்குடி லட்சுமி நாராயணபுரம் எம் துரைராஜ் அவர்களின் தொகுப்புல இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். திங்கட்கிழமைகள் தோறும் திரைக்களஞ்சியம் காற்றலைகள்ல முதல் பாடல் நடிகர் திலகம் சிவாஜியுடன் ஜெயலலிதா சேர்ந்து நடித்த முதல் படம் கலாட்டா கல்யாணம். மெல்ல வரும் காற்று சொல்லித்தரும் பாட்டு என்ற பாடல் காட்சியில் இருவரின் நடிப்பும் அருமை, இனிமை அற்புதம். காதல் ரசம் ததும்பும் பாடல் இதோ கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:35 ஆயாச்சு. திரைக்களஞ்சியம் கேட்டடைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. டிஎம் சவுந்தரராஜனும் சுஷீலாவும் இணைந்து எத்தனையோ பாடல்களை பாடியிருந்தாலும் வரும் பாடலில் ஏதோ ஒரு இனம் புரியாத காதல் உயிர் வலைகளில் காண முடிகிறது. அருமையான இசையமைப்பு இந்த பாடலை கேட்டு பாருங்களேன். பாடல் வருகிறது சங்கமம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:39 ஆயாச்சு. திரைக்களஞ்சியத்தில் கருப்பு வெள்ளை காலத்து கானங்களுக்குள்ள ஒரு உலா போய்கிட்டு இருக்கோம் காற்றலைகளில். லால்குடி லக்ஷ்மி நாராயணபுரம் எம் துரைராஜ் அவர்களின் தொகுப்பில் இன்னைக்கு திரைக்களஞ்சியம் அரங்கேறி கொண்டிருக்கு. அடுத்த பாடல் படகோட்டி திரைப்படத்தில் இருந்து. காதலின் பெருமை பேசாத இலக்கியங்கள் இல்லை, பவளக்கொடியும் சிந்தாமணியும். வரும் பாடலில் டி எம் சவுந்தரராஜன் எல்லையில்லா மகிழ்ச்சி தோரணையில் பாடியுள்ளார். பாடலை கேளுங்கள், ரசியுங்கள்,

திரைக்களஞ்சியம் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. ஆண்குயில் வரும் வரை, ஆசைகள் தரும் வரை, பூங்குயில் காத்திருந்தாலோ என்ற பாடல் வரிகள் பாடலாசிரியரின் கற்பனை திறனை வெளிக்காட்டுகிறது. அதை எண்ணி மனம் மகிழ்கிறது. அருமையான பாடல். என்ன படத்திலிருந்து? செல்வமகள் திரைப்படத்திலிருந்து. கேட்டலாமா அந்த இனிமையான பாடலை?

2:47 ஆயாச்சு. திரைக்களஞ்சியத்தில் இனிமையான பாடல்கள் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் எத்தனையோ பாடல்கள் கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடல் இது. அவருடைய எல்லா பாடலுமே அப்படியான குணங்கள் கொண்டது. இருந்தாலும் இந்த பாடல் மிகவும் இனிமையானது. பாடல் காட்சியும் மிக மிக அருமையாக இருக்கும். கேட்கலாமா காவல்காரன் திரைப்படத்திலிருந்து இந்த இனிமையான பாடலை?

நேரம் 2:52 ஆயாச்சு. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்லையும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸ்லையும் திரைக்களஞ்சியம் கேட்டிணைஞ்சிருக்கும். கருப்பு வெள்ளை காலத்து கானங்களுக்குள்ள காற்றலைகளின் மூலமாக ஒரு பயணம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் லால்குடி லக்ஷ்மி நாராயணபுரம் எம் துரைராஜ் அவர்களின் தொகுப்பில் இனிமையான பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நிறைவு பாடல் இதோ, சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து. என்ன பாடல்? உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் திரும்பி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் என்ற கவியரசு கண்ணதாசனின் கற்பனையையும் தத்துவத்தையும் எண்ணி மனம் நெகிழ்ச்சி அடைகிறது. தெரிந்திருக்கும் என்ன பாடல்னு கேட்கலாம் இதோ.

0: நேரம் 2:57 ஆயாச்சு. கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய திரைக்களஞ்சியம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் லால்குடி லக்ஷ்மி நாராயணபுரம் எம் துரைராஜ் அவர்களின் தொகுப்பில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்தோம். திரைக்களஞ்சியம் பகுதியில் திங்கட்கிழமைகள் தோறும் இதே மாதிரி உங்களோட தொகுப்பிலான பாடல்களும் இடம்பெற நேயர்களான நீங்கள் உங்கள் பெயர், ஊரோட உங்களுக்கு பிடித்த பாடல்களின் பட்டியல், அந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான காரணம், வர்ணனைகள், கருத்துக்கள் இது எல்லாத்தையும் எழுதி நிலைய இயக்குனர் திரைக்களஞ்சியம் பகுதி பாரதிதாசன் சாலை திருச்சிராப்பள்ளி 620-0001 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளிக்கு அனுப்பி வைங்க. உங்களோட தொகுப்பிலான பாடல்களும் திரைக்களஞ்சியத்தில் இடம்பெறும். மின்னஞ்சல் மூலமாகவும் நீங்கள் பாடல்களை அனுப்பலாம். airtrichy@gmail.com அப்படிங்கிறது தான் மின்னஞ்சல் முகவரி. airtrichy@gmail.com.
1: அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு.

0: அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: டேய், இந்த டக்காட்டி வரல என்கிட்ட வெச்சுக்காத.
2: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
0: என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கிற?
3: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது சான்ஸ் இல்லையே.
2: நீ கதை சொல்ல மட்டும் தான் செய்வியா இல்ல எழுதவும் செய்வியா?
3: என் ரைட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க.
2: எட்டு எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
3: ஆஹா,
0: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
2: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சு இல்ல, அதை கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதையை அனுப்பணும்.
0: அனுப்பணும், சரி. எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
0: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
4: கரெக்டா கேட்ட தம்பி, வர 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும்.
2: அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
0: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
2: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
0: அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லி இருக்கீங்க.

0: திருச்சி எஃப்எம் 102.1 நேரம் பிற்பகல் 3 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மங்கோலியாவில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பெட்செக் செக்குடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இந்த சந்திப்பை தாம் பெரிதும் எதிர்நோக்கியிருப்பதாக அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு தலைவர்களையும் சந்தித்து பேசுகிறார். தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் விபத்து நடைபெறாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டம் கனிகை பேரில் தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்து குறித்து சட்டப்பேரவையில் இன்று அவை விதி 110 கீழ் விளக்கம் அளித்த அவர், விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும், படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு உரிய தீவிர சிகிச்சைகளை அளிக்கவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக கூறினார். தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மாநில அரசு எந்தவித சமரசமும் செய்யாது என நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக சில விளக்கங்களை சட்டப்பேரவையில் தெரிவித்த அவர், தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சினையான மேகதாது அணை பிரச்சினையில் எந்த சமரசத்திற்கும் மாநில அரசு உடன்படாது என்று கூறினார். பள்ளிகளில் ரீல்ஸ் எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலான செயல்களில் எவரும் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கூறினார். கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனை, பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் சுற்றித் திரியும் தெரு நாய்களை அப்புறப்படுத்துவது தொடர்பாக அறிக்கை அளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. பிரிட்டன் பிரதமர் கெய்த் ஸ்டார்மர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, கன்னியாகுமரி, மதுரை மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என இம்மையம் மேலும் கூறியுள்ளது. சிதம்பரம் அருள்மிகு நடராஜ திருக்கோவிலில் ஆனி திருமஞ்சன தரிசனம் இன்று நடைபெறுகிறது. முன்னதாக ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாள் சமேத நடராஜ மூர்த்திக்கு மகா அபிஷேகம் இன்று அதிகாலை நடைபெற்றது. லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா நாளை பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

0: 102.1.
1: நேரம் 3:04 ஆயாச்சு. இசை தூரல் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்றைக்கி இசை தூரல் நிகழ்ச்சியில் எப்பவும் போலவே நேர்களான உங்களோட நிகழ்ச்சியில் பற்றின விமர்சன கடிதங்களை கேட்க போகிறோம். அதோட சுவாரஸ்யமான நமக்கு தேவையான அத்தியாவசியமான சில தகவல்களையும் அதோட எப்பவும் நம்ம பண்பலை அள்ளி வழங்குகிற இனிமையான பாடல்களையும் கேட்டு ரசிக்க போகிறோம்.

நேரம் 3:09 ஆயாச்சு. இசை தூறல் கேட்டிணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நம்ம தமிழக வனத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு 2-3 தினங்களுக்கு முன்னாடி வெளியாச்சு. அதை வந்து நம்ம சோசியல் மீடியாவில் எடுத்து முன்னோக்கி கொண்டு வந்தது. இப்போது 5 ஜூன் வெளியான அந்த அறிவிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்கான வரையாடு அதோடய எண்ணிக்கை 4.68% உயர்ந்திருக்கு. எண்ணிக்கையில் சரியாக சொல்லணும்னா 1368 வரையாடுகள் இப்போது தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு வனத்துறை தன்னோட கணக்கெடுப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. இந்த 5 ஒரு சிறப்பான நாள். இந்த கணக்கெடுப்பு முடிவுகள் நமக்கு பல நல்ல விஷயங்களை உணர்த்துது. பொதுவாக இந்த வரையாடுகள், அதில் இருக்கக்கூடிய அந்த வரை அப்படிங்கிற வார்த்தை தமிழ் மொழியில் எல்லை அப்படிங்கிற சொல்ல குறிக்கும். மலையோட உச்சியில் ஒரு நிலத்தோட எல்லை பகுதியை வரையறுக்கக்கூடிய இடங்களில் இந்த வரையாடுகள் அதிகமாக வாழும். ரொம்ப ஸ்டீப்பான அந்த மலைகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிகரங்களில், ரொம்பவும் வந்து ஆபத்தான முறைகளில் இருக்கக்கூடிய பாறைகளில் கூட இந்த வரையாடுகள் ரொம்ப லாவகமாக தாவி ஏறக்கூடிய பண்பை பெற்றது. இதன் கொம்புகளும் சிறப்புடன் இருக்கும். இந்த வரையாடுகள் நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்கு. இதோட எண்ணிக்கை கூடியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதோடு சேர்த்து இயற்கை சமநிலை தொடர்ந்து முன்னிலைப்படுத்தப்படுது. அந்த இயற்கை சமநிலையோட வெற்றியால் தான் இதுங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது மறைமுகமாக நாம் சந்தோஷப்பட வேண்டிய இன்னொரு விஷயம். நம்மளோட மனசுக்குள்ளே இயற்கையின் மீது நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தேகங்களை விடுத்து நம்ம அதை நோக்கி நகர்ந்து போக வேண்டியதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மற்றொரு இன்ஸ்பிரேஷன் இந்த வரையாடுகளோட எண்ணிக்கையில் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இந்த உயர்வு.

0: நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

நேரம் 3:16 ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல் நிகழ்ச்சியை கேட்டிருந்திருக்கோம். இசை தூரல் நிகழ்ச்சியில் நேயர்களோட விமர்சன கடிதங்கள் மின்னஞ்சல்களும் இடம்பெறப் போகுது. இப்போது மின்னஞ்சல்களுக்கான நேரம். இந்த மின்னஞ்சல் கொஞ்சம் தாமதமாக நமக்கு வந்து சேர்ந்திருக்கு. April 12 2:15 ஒளிபரப்பான வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியை பாராட்டி சௌரிராஜன் ராஜரத்னம் அவர்கள் இந்த மின்னஞ்சலை அனுப்பியிருக்காங்க. முயல் வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை பற்றிய நிகழ்ச்சி மிகவும் அருமை. ஏ ரத்னகுமார் அவர்கள் மிக தெளிவாக அதை பற்றியெல்லாம் விளக்கி சொன்னாங்க. அதை கேட்டு நாம் முயல் வளர்க்கலாம் அப்படிங்கிற உந்துதல் எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சௌரிராஜன் ராஜரத்னம் அவர்கள். அடுத்த மின்னஞ்சல் 20 நிகழ்ச்சியை பாராட்டி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து பட்டாளம் ரமேஷ், ஜெயந்தி, மலைக்குடிப்பட்டி சண்முகம், ஆல்பர்ட் இவங்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க. இம்மாதம் 20 என்று அதிகாலை வேளையில் வந்தே மாதரம் பாடல் கேட்டு உடம்பெல்லாம் மெய்சில் எடுத்தது. அடுத்து வந்த நாதஸ்வர இசை அடடா அற்புதம். பக்தி பாடல்கள் சிறப்பு. 8 இதயம் கவர்ந்த இதய ராகம் நிகழ்ச்சி கேட்டோம். எல்லா பாடல்களுமே ரசிக்கும்படி இருந்தன. 10 ஆட வைக்கும் பாடல்கள் மிக மிக சிறப்பாக வந்துச்சு. எல்லாமே தாளம் போட வச்சது. சிறப்பாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் அபிராமி அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், பட்டாளம் ரமேஷ், ஜெயந்தி, மலைக்குடிப்பட்டி சண்முகம், ஆல்பர்ட் இவங்கெல்லாம். அடுத்த மின்னஞ்சல் தஞ்சாவூர் லட்சுமி அம்மா கிட்டேருந்து. வெள்ளிக்கிழமை இம்மாதம் 19 நிகழ்ச்சிகளை பாராட்டி கடிதம் மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. 1:00 மதுரை கீதம் நிகழ்ச்சியில் நேயர்களோட கடித பாடல்களை நடித்தவர்கள் பாடியவர்கள் அப்படின்னு சிறப்பாக எல்லாத்தையும் சொல்லி தொகுத்து வழங்கிய சரவணன் சார் அவர்களுக்கு நன்றிகள்.

பகல் 3 மணிக்கு இசைத்துறல் நிகழ்ச்சியில் தகவல்கள் சிறப்பு. யானை டாக்டரை பற்றிய தகவல்கள் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நேயர்களோட வண்ண மடல்களை அழகாக தெளிவாக வாசித்த சபீனா மீரா மேடம் அவர்களுக்கு பாராட்டுக்கள். 5 மணிக்கு பொன்மாலை நிகழ்ச்சியில் கவிதையும் கானமுமாக வந்த இடைக்கால பாடல்களோட சங்கமம் அருமை. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளருக்கும் திருச்சிரை வானொலிக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் லக்ஷ்மி அம்மா.

நேரம் 2:23 ஆயாச்சு. இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம் திருச்சி ஃப்ரம் ரெயின்போ 102.1. நேர்களோட விமர்சன கடிதங்கள் குறிப்பாக மின்னஞ்சல்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. கடிதங்களும் அதுக்கு சலச்சதில்லை போல். இந்த மின்னஞ்சல் கொள்ளிடம் காமராஜ் அவர்கள் எழுதியிருக்காங்க. அன்பு நிலையத்தாருக்கு

நண்பகல் வணக்கம். நம்ம இந்த நேரத்தில் படிப்போம்னு சரியாக எழுதியிருக்காங்க. நேற்றைய அதாவது இம்மாதம் 21ஆம் தேதி நிகழ்ச்சிகளை பாராட்டி இந்த மின்னஞ்சலை எழுதியிருக்காங்க. சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற செல்லமே அப்படிங்கிற தலைப்பிலான நாடகம் கேட்டேன். இந்த நாடகத்தை கேட்டேன்னு சொல்கிறத விட குரங்கு கோதண்டம் கதாபாத்திரம் ஏற்று நடித்த நடிகரோட நடிப்பு திறனில் நான் என்னை மறந்தேன் அப்படின்னு சொன்னால் தான் அது மிகையாகாது. நாடகத்தை எழுதிய நாக எம்பி வீரப்பா அவர்கள் நல்ல பயனுள்ள மைய கருத்தை நேயர்களுக்கு சொல்லும் தன்னுடைய வழமையான பாணியில் இந்த முறையும் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் இளையோடைய நகைச்சுவையும் கதாபாத்திரங்களுக்கு உரிய வசன அமைப்பும் கனக்கச்சிதம். மொத்தத்தில் அரை மணி நேரம் போனதே தெரியல. இதை போன்ற நல்ல நாடகங்கள் மறு ஒளிபரப்பு செய்தாலும் இதனை கேட்போருக்கு கண்டிப்பாக போர் அடிக்காது. இது உண்மை. வித்தியாசமான முறையில் இதை எழுதிய இந்த நாடக கதாசிரியருக்கு, நாக எம்பி வீரபாகு அவர்களுக்கும், இந்த நாடகத்தில் நல்ல முறையில் நடித்த எல்லாத்துக்கும், மிகச்சிறப்பாக இதை வடிவமைத்த ஜான்சன் அவர்களுக்கும், நிலைய பொறுப்பாளர் ஆர்பி ஐயா அவர்களுக்கும் மனநிறைவான நல்வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க கொள்ளிடம் காமராஜ் அவர்கள். அடுத்த மின்னஞ்சல் லால்குடி வரதராஜநகர் எம் ராஜேந்திரன் அவர்கள் அனுப்பியிருக்காங்க. இம்மாதம் 20ஆம் தேதி நிகழ்ச்சிகளுக்காக இந்த விமர்சன கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப்பில் விரும்பி கேட்ட பாடல் ரொம்ப நேரம் கழித்து நான் தேடிக்கிட்டே இருந்தேன். என்னடா நம்ம பாடம் வரலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தோடு இருந்த நேரத்தில் கடைசி பாடலுக்கு முதல் பாடலாக எங்களோட பாட்டு வந்துச்சு. தத்தி செல்லும் முத்துக்கண்ணன் சிரிப்பு அப்படிங்கிற பாடல். அந்த இரவு வேளையில் எங்கள் குடும்பத்தையே நீங்கள் குதூகலப்படுத்திட்டீங்க. குறிப்பாக என் தகை சந்திரா அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அவருக்காக தான் நான் இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். பாடலை ஒளிபரப்பிய அறிவிப்பாளர் சகோதரி அவர்களுக்கும் நிலையதாரகோ எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு லால்குடி வரதராஜநகர் எம் ராஜேந்திரன். இந்த மின்னஞ்சல் நிதியரசன் தேவி அவர்கள்டிருந்து. பெரம்பலூர்லேருந்து தேவி நிதியரசன், 20ஆம் தேதி மங்கையர் உலகம் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ராஜலட்சுமி மேடம் தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. உங்களுக்கு சாப்பிட என்ன பிடிக்கும் அப்படின்லாம் கேட்டாங்க. எனக்கு இனிப்பு பிடிக்கும்னு சொன்னேன். நான் முதல் நேராக வந்தேன், எனக்கு சந்தோஷம் தாங்கலை. நிலையத்தில் எல்லோரும் குரலுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும், ஆனால் ரெண்டு பேருக்கு குரல் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். ராஜலட்சுமி மேடம், இன்னொருத்தவங்க பேர் தெரியல. மங்கையருலகம் சூப்பர், இசைத்தூரல் சூப்பரான பாடல் கொடுத்தாங்க. வண்ணக்கோலங்கள் பிரியா வைரமணி மேடம், ராஜலட்சுமி மேடம் கூட்டணி ரொம்ப ஹிட்டாக இருந்துச்சு. ஒரு மணி நேரம் போனதே தெரியல. பொன்மாலை பொழுது சூப்பரான பாடல்கள். 8 மணிக்கு இரவு இசை இனிமை, எல்லா பாடலுமே சூப்பர். நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க நிதியரசன் தேவி.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

நேரம் 3:32 ஆயாச்சு. எவ்வளவோ கடிதங்கள் நேயர்களோட தொகுத்து வச்சு காட்டளைகளை வளம் வந்துட்டுருக்கு இன்றைக்கி இசை தூரல் நிகழ்ச்சியில். அடுத்த கடிதங்கள் எழுதியிருக்காரு பி தாமஸ் செந்தில்நாதன் ஐயா அவர்கள். ஏர்போர்ட்லேருந்து 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஐயா எழுதின கடிதங்களை இப்போது வரிசையாக தொகுத்து கேட்டுடலாம். எல்லா நிகழ்ச்சிகளையுமே ஐயா பாராட்டி எழுதியிருக்காங்க. காலையில் நம்ம கொடுக்கக்கூடிய வந்தே மாதரம் தொடங்கி மங்கள இசையிலிருந்து எல்லாத்தையுமே குறிப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. 18ஆம் தேதி இம்மாதம் ஒலிபரப்பான இணையத்தானம் நல்லவை கேட்க நிகழ்ச்சியை வழங்கிய நடராஜன் ஐயா கூறிய கருத்துக்கள் மிகவும் அருமையாக இருந்துச்சு. கறவை பசுமாடுகளுக்கு சத்து குறைபாடு வந்தால் எப்படி பராமரிக்கிறதுன்னு காலடி நமக்கு தொழில் நம்ம நிகழ்ச்சியில் சொன்னாங்க. நால்மலர் அருமை விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் டாக்டர் அகிலா அவர்கள் அருமையான தகவல்களை சொன்னாங்க, நன்றி. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் கர்ப்பப்பை புற்றுநோய் பற்றி தெளிவாக எடுத்து கூறிய டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்களுக்கும் நன்றிகள் பாராட்டுக்கள். அவர்களோடு உரையாடிய முருகானந்தம் தியாகராஜனை அவர்களுக்கும் நன்றி. போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் சகோதரி கலையரசி அவர்கள் அருமையாக பாடல்களை வழங்கினாங்க. இருபட பாடல்கள் நிகழ்ச்சி அண்ணாமலை அழகிய தமிழ்மகள் அப்படிங்கிற படங்கள்லேருந்து பாடல்கள் அருமை. மகையிரலகம் நிகழ்ச்சியில் சகோதரி கலையரசி மிக அருமையான தலைப்பில் பேசினாங்க, நன்றி பாராட்டுக்கள். மதுரகீதம் நிகழ்ச்சி அனைத்து பாடல்களும் இனிமை. வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இறால் பராமரிப்பு பற்றி தெளிவியாக சொன்ன எம்ஜிஆர் பல்கலைக்கழக ஆசிரியை இலக்கிய அவர்களுக்கு நன்றி. மணின் மனம் நிகழ்ச்சியில் ராஜேந்திரன் குழுவினர் பாடிய பாடல்கள் அருமை. காலையில் நிகழ்ச்சிகளும் அருமை, மகிழ்ச்சி அதிர்ச்சியும் கலந்து பல தகவல்களை காலையிலேயே வந்து தங்கம் வெள்ளியில் பற்றியெல்லாம் சொன்னாங்க. எல்லாத்துக்கும் நன்றி பாராட்டுக்கள் அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. அதோட நிறுத்தலை கடிதங்கள்.

அப்படியே தொடருது. இதே மாதிரி 19ஆம் தேதி ஒளிபரப்பான எல்லா நிகழ்ச்சிகளையும் குறிப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. பொன்மாலை நிகழ்ச்சி கேட்டேன், வழங்கிய அபிராமி அவர்களுக்கு நன்றி. ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில் காதுக்கு இனிமையான பாடல்கள் கேட்டேன், தேனினும் இனிமையாக என் பசிக்கு உணவாக அமைந்தன, நன்றி. 19ஆம் தேதி அன்று கௌரி மனோகரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டேன், நன்றி. ஆர் முருகனையா அவர்கள் வழங்கிய இணைத்தனம் நல்லவே நிகழ்ச்சி கேட்டேன், நன்றி. அதேபோல் காந்தி அஞ்சலி நிகழ்ச்சியில் ஜனாதிபதி பங்களாவில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் அவர்களை பற்றி ஜான்சனையா அவர்கள் தெளிவாக எடுத்து சொன்னாங்க, அதற்கும் நன்றி. மருத்துவ நேரம் நிகழ்ச்சி கேட்டேன், கே அகிலா அவர்கள் சொன்ன கருத்துக்கள் அருமை. வசந்த அழைப்பு சட்டத்தின் பார்வை நிகழ்ச்சியில் தெளிவாக பல கருத்துக்களை தெரிவித்தாங்க. நேயர்களுக்கு அரசு வக்கீல் நல்ல செய்திகளை சொன்னாங்க, அவர்களுக்கும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய கோகிலா அவர்களுக்கும் நன்றி. போடு ஆட்டம்போடு மங்கையர் உலகம் இரண்டு நிகழ்ச்சிகளுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சபீனா மீரா அவர்களுக்கும் நன்றிகள் பாராட்டுகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஐயாவோட அடுத்த இரண்டு கடிதங்கள் அதே 19ஆம் தேதி நிகழ்ச்சிகளை பாராட்டி தொடர்ந்து எழுதியிருக்காரு. பின்னாடி சுழல் விளக்கு நிகழ்ச்சி வந்துச்சு, அதுவும் அருமை. நிகழ்ச்சியில் 10 நிமிடங்கள் பாரத பிரதமர் அவர்களுடைய வெளிநாடு பயணங்கள் குறித்து தெளிவாக எடுத்துரைச்சாங்க. ஹேமாதேவி அவர்களுக்கும் சுமித்ரா ரத்னம் அவர்களுக்கும் நன்றி. மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் அகிலா அவர்களுடைய தகவல்களுக்கும் இதே ராகம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி மரியா அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் குறைந்த செலவில் வீடு கட்ட ஆலோசனை வழங்கிய பொறியாளர் செந்தில்குமார் ராஜேந்திரன் அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அன்னைக்கு ஒளிபரப்பான ஆலய உலா நிகழ்ச்சியையும் பாராட்டி எழுதியிருக்காங்க. ஆவுடையார் கோவில் ஆத்மநாத சுவாமி திருத்தேர் ஆலய உலா நேர்முக வர்ணனை ரொம்ப அருமையாக இருந்துச்சு, 30 நிமிடங்கள் போனதே தெரியல. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கும் சாந்தி சரவணகுமார் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் நன்றிகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. காலை நிகழ்ச்சிகளை வழங்கிய அபிராமி நீலவனன் அவர்களையும் பாராட்டியிருக்காங்க. சரிகம ரசிகம நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட அந்த ராகத்தில் அமைந்த பாடல்களை ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தாருங்க. பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டுச்சு, ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சு. மாது அவர்களுக்கும் சீனிவாசன் அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பி தாமசையா அவர்கள் ஏர்போர்ட்லேருந்து இம்மாதம் 20ஆம் தேதி நிகழ்ச்சிகளையும் பாராட்டியிருக்காங்க. மங்கை உலகம் நிகழ்ச்சியில் தோழிகள் பங்கெடுத்தாங்க. நிகழ்ச்சியில் வழங்கிய சகோதரி ராஜலட்சுமி அவர்கள் ரொம்ப அருமையான தலைப்பில் பேசினாங்க. மதுரை கீதம் நிகழ்ச்சியில் எல்லா பாடல்களுமே இனிமே அப்படின்னு குறிப்பிட்டு மணிமலர் நிகழ்ச்சியை குறிப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. துறையூர் கலிங்கப்பட்டி விவேகானந்தா பள்ளியைச் சேர்ந்த குழந்தைகள் நல்ல நிகழ்ச்சியை கொடுத்தாங்க. இசைத்தூரலில் அந்த தகவல்களை தெரிவித்த ராஜலட்சுமி அவர்கள் பல ஆச்சரியமான விஷயங்களை அறிமுகப்படுத்தினாங்க. பிரியா வைரமணி அவர்களுடைய அந்த வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியும் அருமையாக இருந்துச்சு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கவிதைகளுக்கு பஞ்சமில்லை அவங்களோட பொன்மாலையில் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மாலை 7:30 நம்மளுடைய விவசாய நேயர்களுக்காக ஒளிபரப்பான அருமையான நிகழ்ச்சியையும் கேட்டேன், எல்லா நிகழ்ச்சியுமே அருமை பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஏர்போர்ட்லேருந்து பி தாமஸ் செந்தில்நாதன் ஐயா அவர்கள்.

நேரம் 3:42 ஆக போகுதுங்க. இசை தூரல் கேட்டிருந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்தது மின்னஞ்சல் கடிதங்கள் தான். இந்த கடிதத்தை தஞ்சாவூர்லேருந்து லட்சுமி அம்மா எழுதியிருக்காங்க. சனிக்கிழமை அன்று காலை 7 மணிக்கு காலை மலர் நிகழ்ச்சி கேட்டு தகவல்கள் இனிமையான பாடல்கள் அப்படின்னு நிலைச்சி கலை கட்டிச்சு அபிராமி நீலவண்ணன் அவர்களுக்கு பாராட்டுக்கள் நன்றிகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் குறைந்த செலவில் வீடு கட்டுவதற்கான ஆலோசனைகளை வழங்கிய பொறியாளர் செந்தில்குமார் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு பாராட்டுகள். இந்த நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த அடைக்கல் ராஜ் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பிற்பால் 3 மணிக்கு சீத்தூரல் நிகழ்ச்சியில் தகவல்கள் சிறப்பாக இருந்துச்சு, பாடல்கள் இனிமை, நேயர்களோட வண்ணமாடல்கள் தெளிவாக வாசித்த அறிவிப்பாளர் அவர்களுக்கு நன்றிகள் பாராட்டுகள். புதுமையான அந்த அறிவிப்பாளருக்கு என்னோடய பாராட்டுகளை கொஞ்சம் தெரிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஸ்ரீரங்கத்திலிருந்து ஸ்ரீ சுந்தரராஜன் எஸ் ரெங்கன் இவங்க எழுதியிருக்காங்க இந்த மின்னஞ்சலை. 20ஆம் தேதி நிகழ்ச்சிகளை பாராட்டி இந்த கடிதம். காலை 10:30 தஞ்சாவூர் மாவட்டம் ஆவுடையார் கோவில் தேர் திருவிழா நிகழ்வுகளை நிலைய இயக்குனர் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்களினோட அமைப்பில் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களோட அமைப்பும் இணைந்து விஜயலட்சுமி ராம்குமார் சாந்தி சரவணகுமார் இவர்களோட வர்ணனையில் பல தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆவுடையார் தலத்தோட பெருமை மகிமை, திருவாசகம் இயற்றிய மாணிக்க வாசகர அவர்களோட வரலாற்று நிகழ்வுகள், சிவபெருமான் அவர்களுடைய அருமைகள் எல்லாத்தையும் சொல்லி வானொலி கேட்கும் எங்களுக்கு மட்டுமல்லாமல் பலருக்கும் தெரியாத புராண தகவல்களை பொறுத்திருந்து சிறப்பாக சிறப்பு செய்து வெகு சிறப்பாக கொடுத்தது ரொம்ப அருமை. இந்த தேர் திருவிழா தினத்தில் இந்த தகவல்கள்லாம் நாங்கள் கேட்டது ரொம்ப சிறப்பு, வெகு சிறப்பு அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. ஆகாஷ்வாணி நட்புடன் நாங்கள் எப்போதும் தொடர்கிறோம் அப்படின்னு ஸ்ரீரங்கத்திலிருந்து எஸ் ரெங்கன் சி சுந்தரராஜன் ஆகியோர். அடுத்த மின்னஞ்சல் திருவானைக்காவில் தமிழ் செல்வி கல்யாணசுந்தரம் அம்மாவட்டது. இவர்கள் இம்மாதம் 20ஆம் தேதி நிகழ்ச்சியை பாராட்டி இந்த மின்னஞ்சலை அனுப்பியிருக்காங்க. காலையில் இணையதளம் நலவே நிகழ்ச்சி கேட்டேன். பேசிய ரவிச்சந்திரன் ஐயா கணவிதாசன் அவர்கள் ஈகை பண்புகளை பற்றி ரொம்ப சிறப்பாக விளக்குனாங்க. மடல் மாணிக்கம் நிகழ்ச்சியில் பருவகால மாற்றங்கள், சூரியன் உதிக்கும் திசை இதை பற்றியெல்லாம் எடுத்துரைத்தது அருமை. G7 மாநாடு 6 நாட்கள் பயணமாக வந்த செய்தி

ஒன்றையும் கேட்டு மகிழ்ந்தோம். சுடர் விளக்கு நிகழ்ச்சியில் உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் அவற்றுக்கான சந்தைப்படுத்துதல் பற்றி நாமக்கல் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் பானுப்பிரியா அவர்கள் கூறிய தகவல்கள் அருமை. மசாலா மோர், லெசி, ஸ்ரீகந்த், ரசகுல்லா, ரசமலாய் அப்படின்னு இனிப்புகள் தயாரிக்கும் முறைகள் பற்றி கூறியதும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. உடன் உரையாடிய சகோதரருக்கும் அடைக்கல் ராஜ் அவர்களுக்கும் பாராட்டுக்கள். வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நேரம் 3:49 ஆயாச்சு. இசை தூரல் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததான் நேயர்களுடைய கடிதங்கள், விமர்சன கடிதங்களை பார்க்க போகிறோம். இந்த கடிதம் 19 நிகழ்ச்சியை விமர்சித்து எழுதியிருக்காங்க எஸ் கதிரேசன் ஐயா அவர்கள், புதுக்கோட்டை காவிரி நகர்லேருந்து. ரெயின்போ பண்பலைக்கு வணக்கம். 19 அன்று காலையில் காலை மலர் நிகழ்ச்சியை கேட்டேன். அருமை. 8:00 இரவு இசை இனிமே நிகழ்ச்சி கேட்டும் ரசித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் எல்லாத்தையுமே பட்டியலிட்டு நிகழ்ச்சியை வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள், நன்றிகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. எஸ் கதிரேசன், எஸ் சதாசிவம், எஸ் ரமணி, ராஜகோபால், கே துரை, உமா மகேஸ்வரி இவங்க எல்லாம் புதுக்கோட்டையிலேருந்து. அடுத்த கடிதம் மணப்பாறை பி வீரமணி ஐயா காமராஜ் நகர்லேருந்து எழுதியிருக்காங்க. இந்த கடிதம் 20 நிகழ்ச்சிகளை பாராட்டி. காலையில் 9:00 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் குறைந்த முதலீட்டில் வீடு கட்டுறது எப்படி அப்படின்னு பொறியாளர் ஐயா அவர்கள் சொல்ல தகவல்கள் அருமை. எனக்கு நன்றியை உரித்தாக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். அடுத்ததான் அன்றைக்கி 10:30 அறந்தாங்கி அருள்மிகு ஆத்மநாத சுவாமி திருக்கோவில் ஆணி திருத்தேரோட்டம் பற்றிய நேர்முக வர்ணனை ஒளிபரப்பானது. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. மாணிக்க வாசகர் ஐயா கூடிய அந்த வார்த்தைகளில் தொடங்கி நமச்சிவாயா அப்படின்னும் கோபுரத்தில் பொறிக்கப்பட்டிருப்பதா சொன்னது எல்லாமே ரொம்ப சிறப்பு. நிகழ்ச்சியை வழங்கிய சகோதரிகள் விஜயலட்சுமி ராம்குமார், சாந்தி சரவணகுமார் வர்ணனை செய்தது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அமைப்பாளர் வெங்கடேஸ்வரன், கோபாலகிருஷ்ணன் ஆகியோருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மணப்பாறை பி வீரமணி காமராஜ் நகர்லேருந்து. அடுத்த இந்த கடிதம் ஜி செல்வராஜ் ஐயா அவர்கள் எழுதியிருக்காங்க ஸ்ரீரங்கத்திலிருந்து. இது ஞாபகம் மருதி நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க. 10:00 to 11:00 வரைக்கும் நிகழ்ச்சி கேட்டேன். பாடல்களை ஒளிபரப்பிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நேயர்கள் மனசில் இந்த கருத்தை வச்சுக்கணும். பாடல்கள் எல்லாமே அந்த பாடலாசிரியர்கள், அதை எழுதினவங்க, இவங்க எல்லாத்தோட சிறப்பான வெளிப்பாடு. ஒரு பாடல் அரங்கேறும், அதோட நோக்கம் செவிகளால் கேட்கும்போது தான் நிறைவடையுது. இந்த உயர்ந்த எண்ணத்தை நாம் எல்லாருமே மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு பாடல்களோட அந்த தரத்தை பாராட்டி எழுதியிருக்காங்க ஜி செல்வராஜ் ஸ்ரீரங்கத்திலிருந்து.

நேரம் 3:56 ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் ஏராளமான மின்னஞ்சல் கடிதங்கள், நேர்கள் எழுதி அனுப்பின, அவங்க கைகளால் எழுதின கடிதங்கள், இப்படி பல விஷயங்கள், நிறைய தகவல்களை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் இன்னமும் கூட மின்னஞ்சல்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம நாளைக்கும் தொடர்ந்து கேட்கலாம். உங்களோட விமர்சனங்களை நீங்கள் வழக்கம் போல் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நிலைய இயக்குனர், ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, பாரதிதாசன் சாலை, திருச்சி 620-0001 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு மின்னஞ்சல் மூலமாகவும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். airtrichy@gmail.com airtrichy@gmail.com அப்படிங்கிறது தான் மின்னஞ்சல் முகவரி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 4 மணி ஆயாச்சு. இப்ப நம்ம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பு நிறுவனத்தின் 7 இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை புதுடெல்லியில் தொடங்கி வைக்கிறார். ஏல செயல்முறையில் வெளிப்படைத்தன்மை, எளிமை ஆகியவற்றை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் இந்த இணையதளம் தொடங்கப்படுகிறது. சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு வேலைவாய்ப்பு, செழிப்பு, வளர்ச்சி ஆகியவற்றுக்கான புதிய வாய்ப்புகளை வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக புதுடெல்லியில் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறை பிரதிநிதியுடன் தொழில் செய்வதை எளிதாக்கல் குறித்த கலந்துரையாடலில் அவர் பங்கேற்றார். மேகதாது அணை கட்டுவது விவசாயத்திற்காக என கூறிய கர்நாடக அரசு தற்போது பெங்களூரு மக்களின் குடிநீர் ஆதாரத்திற்காகத்தான் மேகதாது அணையை கட்டப்போகிறோம் என்று சொல்வதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான விரிவான விளக்கம் ஒன்றை அளித்த அவர், அதனால்தான் சட்ட வல்லுநர்கள் நீர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளை கலந்தாலோசித்து அவர்களின் வழிகாட்டுதலின்படி புதிய ஆணையம் அமைக்க வேண்டும் என்ற முடிவை அரசு எடுத்திருப்பதாக கூறினார். விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள அனைத்து வகையான பயிர்க்கடனையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரி நாகை மாவட்டம் கீழ்வேளூரை அடுத்த அத்திப்புலியூரில் விவசாயிகள் இன்று ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூரில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் 19 திருநங்கைகளுக்கு 760,000 ரூபாய் மதிப்பிலான சுயதொழில் தொடங்குவதற்கான கடன் உதவி ஆணைகளை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று வழங்கினார். திருநங்கைகள் இதனை பயன்படுத்தி பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைய அவர் அறிவுறுத்தினார். திருச்சி அருள்மிகு உத்தம திருக்கோவிலில் நடராஜருக்கு 18 வகையான திரவிய பொருட்களால் இன்று ஆனி திருமஞ்சனம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமானோர் இதனை தரிசித்தனர். லண்டனில் நடைபெறும் புரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா நாளை பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்க இருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ. சரி சரி,
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

0: அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மனோஜ். திங்கட்கிழமை இன்றுடன் வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் அறிந்தது தான் இன்று கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்ற ஒரு விளையாட்டு தான் நேயர்கள் நம்மளோட சேர்ந்து விளையாட போறாங்க.
1: திங்கட்கிழமை அப்படின்னு உடனே எப்படா சாயங்காலம் வரும்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம். ஒரு வழியா வந்துருச்சு. சரி, இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில வழக்கம் போல தானே நீங்க வந்து குறிப்புகள் கொடுப்பீங்க. அதை வச்சு அந்த விஷயத்த, அந்த பொருளை, அந்த நபரை
0: கண்டுபிடிக்கலாம். அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உதவி பண்ண முடியுமோ, குறிப்புகள் கொடுத்து உதவி பண்ண முடியுமோ பண்ணிடலாம். நம்ம இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு
1: நீங்களும் வந்து பங்கேற்கலாம், ஜெயிக்கலாம். அதற்கு தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள்
0: 0431 240 101 இந்த எண்ணில் அறிமுக நேயர்கள் புதிதாக நிகழ்ச்சியில் பங்கேற்க ஆர்வத்தோடு காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் வரலாம். 246 102 1 மற்றொரு எண் இருக்கிறது, அது ஏற்கனவே பங்கு பெற்ற அனைத்து நம் நேயர்களுக்கான எண்.
1: வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு வரவேற்குது, உங்களை வெற்றியாளராக காத்திருக்கு. இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி, வாங்க நேயர்களே விளையாடலாம், ஜெயிக்கலாம்.

0: ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: That's right.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
8: நேரம் 4:10:15 நொடிகள். திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சி கண்டுபிடி
9: ரொம்ப ரெடியா இருக்காங்க
8: நிகழ்ச்சியில.
9: ஆமா, கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
10: வணக்கம்.
9: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
10: கும்பகோணம் ஜெயா விவேகானந்தன்.
9: ஜெயா விவேகானந்தனம்மா, நீ கண்டுபிடிக்க போறோம் யாருன்னு ஐயா கிட்ட குறிப்புகள் கேட்டுருவோமா?
10: கேளுங்க.
8: நான்கு மணிக்கும் சுட்டெரியுது வெயில்.
10: ஆமா, ரொம்ப தாங்க முடியல வெயில்.
8: எல்லா பகுதியிலயும் கொஞ்சம் அப்படிதான் இருக்குது இன்னைக்கு. சரி சரி, இப்ப நம்ம கண்டுபிடியில வந்து நீங்க யார கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா, இவர் ஒரு எழுத்தாளர், சரிங்களா? நவீன எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய இயற்பெயர் பே கிருஷ்ணன். கவிதை எழுதியிருக்கிறாரு, கட்டுரை, சிறுகதை, நாவல், நாடகம், இப்படி எல்லா பிரிவுகளையும் கலக்கிறவர். ஆமா, கோடு அப்படின்ற ஒரு சிற்றிதழ் நடத்தியிருக்கிறாரு. சிந்தனை கூடல் அப்படின்ற இலக்கிய அமைப்பையும் தொடங்கியவர் அவர், சரிங்களா? மனுஷா மனுஷா, ஆண் தர்மம், இந்த ரெண்டு நாடகங்கள் அவருடைய நாடகங்கள்ல ரொம்ப சிறப்பு பெற்ற நாடகங்கள். அவர் பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிக்கு பக்கத்தில் தான், மணப்பாறை. 1937 பிறந்திருக்கிறாரு. 6 நாவல்கள், 61 சிறுகதைகள் எழுதியிருக்கிறாரு. 6 கொடுத்துட்டேன், 6 மேலேயும் வேணுமா?
9: ஒன்றும் இல்லை, அவரோட பேர் இதில் ஆரம்பிச்சு இதில் முடியும், நடுவில் என்னென்ன எழுத்துக்கள் அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும்.
8: எப்படி வேணாலும் சொல்லிடலாமா? மனோஜ் இப்போ சுண்ணாப்பில் பாருங்க, அவரு மொதல் எழுத்தை சொல்லிடுங்க சார், கடைசி எழுத்தையும் சொல்லிருங்க, முடிஞ்சா நடு எழுத்தையும் சொல்லிருங்க அப்படிங்கிறாரு.
10: எனக்கு கண்டுபிடிக்கிறது சிரமமா இருக்கு.
8: அவருடைய பெயர் வந்து ஜெயில ஆரம்பிக்கும்.
10: ஜெய கிருஷ்ணமூர்த்தி?
8: இல்லை
9: இல்லை இல்லை, நம்ம வரக்கூடிய நேயர்கள் டீம்.
8: ஒரு இன்னொரு ஒரு குறிப்பு வேணா சகோதரி கேட்டதுனால சொல்லிடலாம். ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி செய்தித்தாள் அவரை பற்றி ஒரு விரிவான கட்டுரை எழுதியிருக்காங்க, நேற்று நினைக்கிறேன்.
9: நேற்றும் கூட, இன்னும் கூட நிறைய குறிப்புகள் அடுத்தடுத்த நேயர்களுக்கு நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்கம்மா.
10: நன்றி
9: நன்றி. ஜெய விவேகானந்தனம்மா வந்தாங்க, ஏராளமான குறிப்புகளை அவங்க வந்து நேயர்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பிருக்காங்க. அந்த குறிப்புகள் எல்லாமே அவங்க முன்னாடி அப்படியே காத்திருக்கு. நேயர்களே, அந்த அந்த எழுத்தாளர் யாரு? நவீன எழுத்தாளர்னு கூட சுரேஷையா சொல்லியிருக்காங்க.
8: நவீன எழுத்தாளர், ஆமா, அந்த 1937 தானே
9: பிறந்திருக்காரு. ஆனா நவீன கருத்துக்களோட அவரு 2010
8: தான் மறைஞ்சிருக்காரு.
9: அந்த எழுத்தாளர் பத்தியும் தகவல்கள் நம்ம முன்னாடி இருக்கு, அதுக்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தொட்டுவாங்க. தொலைபேசி எண்கள் 0431-246-1021 அல்லது 240-1021. திருச்சி ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு நிற்பது வசந்தன் கோவின் வண்ணக்கோளங்கள்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: நேரம் 4:18 ஆக போகுதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கண்டுபிடி கண்டுபிடி அப்படின் தான் பேசிகிட்ருக்கோம். இப்போது நம்ம குறிப்புகளோட தயாராக இருக்காங்க ஐயா, சொல்லியாச்சு. இப்போ இந்த எழுத்தாளரை கண்டுபிடிக்க வேண்டியது
5: நேர்களுடைய கடமை பொறுப்பு.
4: இப்போ நம்மோட இணையக்கூடிய நேர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
6: வணக்கம் சார். பெரம்பலூர் தர்மராஜ்.
5: தர்மராஜ் என்ன செய்றீங்க?
6: வாரத்தின்
5: முதல் நாள் எப்படி போகுது தொழில்?
6: எழுத்தாளர்
5: அவருக்கு சில குறிப்புகள்லாம் கொடுத்தேன், கேட்டுட்டு இருந்தீங்களா?

0: ஏதாவது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா?
1: மனவை முஸ்தபா.
0: இல்லைங்க, இல்லை இல்லை இல்லை,
2: கொஞ்சம்
0: மணப்பாறை
2: மணப்பாறைன்னு
0: மணப்பாறை. ஆனால் ஒரு
2: வேற ஒரு எழுத்தாளர்
0: ஜே அப்படின்ற ஒரு பேரில் ஆரம்பிக்கும்.
2: ஆனால் அருமையான ஒரு முயற்சிங்க. நன்றி,
1: நன்றிங்க,
2: நன்றி. பெரம்பலூர்லேருந்து தர்மராஜ் ஐயா வந்து நீங்க கொடுத்த அந்த மணப்பாறை அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பில் வந்து வேற திசையில பயணப்பட்டுட்டாரு. அடுத்து ஒரு நேயர் வராங்க, அவங்கள்ட்ட கேட்டலாம்.
0: கேட்டலாமே.
2: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் ஐயா. இருவருக்கு மாலை வணக்கம். வடக்கு தத்தமால கணபதி.
2: கணபதி ஐயா,
3: நலமா இருக்கீங்களா?
0: ஆ, நலமா இருக்கோம். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஜெயகாந்தன் ஐயா?
0: இல்லைங்க,
2: ஜெயில ஆரம்பிக்குதுனே.
0: ஆனா முக்காவாசி, இப்ப நாங்க கேட்டிருக்க எழுத்தாளருடைய முக்காவாசி பேர் அதுக்குள்ளேயே அடங்கிடுது பாத்துக்கங்க.
2: மறுபடியும் ஒரு முறை முயற்சி பண்றீங்களா? அதாவது ஜெயகாந்தன்ங்கிற பேருக்குள்ளே இவரோட பேர்
0: முக்காவாசி பேர் ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் இருக்காது. ஆமா,
2: அப்படி ஏதாவது மாத்தி போட்டு பாருங்க. ஜெயகாந்தன் பேருக்குள்ள ஒளிந்திருக்கும் ஒரு எழுத்தாளர், எழுத்தாளருடைய பெயர்.
0: இது இதுக்கு பேர் தான் அந்த குத்து மதிப்பு. குத்து மதிப்பா கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம்.
2: கணபதி ஐயா,
0: ஒரே இந்த இந்த எழுத்தாளர்ல வந்து ஒரே ஒரு எழுத்து மட்டும் தான்
2: இல்லாம இருக்கு.
0: இல்லாம இருக்கு.
2: சரி, நம்ம சகோதரர் அடுத்து யாராவது வரவங்களுக்கு விட்டு கொடுக்கலாமா?
3: சரிங்க,
2: சரி. அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்து?
4: லால்குடியில இருந்து கருமூலர் ஐயா.
2: கருமூலர் ஐயா, கருமூலர், கருமூலர் ஐயா.
0: வானொலி பெட்டி கொஞ்சம்
2: பாசம் எவ்வளவு இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வச்சிடணும். ஐயா சொல்லுங்க ஐயா, கண்டுபிடி கண்டுபிடியில கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: நீங்க யாருன்றத நாங்க தெரிஞ்சுக்கலாமே.
2: தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அம்மா, இன்னைக்கு மட்டுமே நம்ம வந்து திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். இருந்தாலும் விடை தெரிந்த அந்த ஒரு சந்தோஷம்.
0: எனக்கு ஒரு சந்தேகம், எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படிங்கறது தான். அவரை பற்றிய கட்டுரை வந்திருந்தது. அருமை.
5: அவரை பத்தி பாலசுப்ரமணியங்கிற அவர் எழுதியிருக்காரு.
0: ஆமா ஆமா, அருமையா எழுதியிருக்கிறாரு. நிறைய ரொம்ப எளிமையான
2: விஷயங்கள், பல
0: விஷயங்கள் இருக்கு. நிறைய அவரை பற்றி சொல்லி இருக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சிமா,
2: பாராட்டுகள்மா. ஆனா நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு மணப்பாறையில இருந்து ஒரு பதில், ஜெயில தொடங்குதுன்னு ஒரு பதில், இப்படி கண்டுபிடி கண்டுபிடின்னு நம்ம ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் குறிப்புகள் கொடுக்குறோம். ஆனா நேயர்கள் பல
0: பல
2: விடைகளை கண்டுபிடிச்சு நம்ம முன்னாடி கொண்டு
0: புதிய புதிய கண்டுபிடிப்புகளா இருக்கு.
2: ஆமா, இப்படியான கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கலாம், வெற்றியாளராகலாம். தொட்டு வாங்க. தொலைபேசி எண்கள் 0431 246 1 அல்லது 240 1021. திருச்சி FM Rainbow 102.1 வண்ணக்கோளங்கள் கேட்டிணைந்திருக்கிறோம்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

0: நேரம் 4:27 ஆக போகுதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி கேட்டிருந்திருக்கோம்.
1: இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்களை கூப்பிட்டு இருக்கிறோம்.
0: அடுத்ததான் நம்ம என்னத்தை கண்டுபிடிக்க போகிறோம்?
1: ஆமாம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியாவோட பேரை கண்டுபிடிக்கணும்.
0: பாக்டீரியா கண்ணுக்கு தெரியாத அந்த இத்தனோண்டு விஷயத்தை ஏன் நம்ம போய் தேடி கண்டுபிடிக்கலாம்?
1: அவங்க சொல்லுவாங்க, ஏன் ஒரு மனசில் கண்டுபிடிக்க சொல்லு, ஒரு ஊரை கண்டுபிடிக்க சொல்லு, ஏதோ ஒரு வேற ஒரு ஒரு கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு மிருகத்தை கண்டுபிடிக்க சொல்லு.
0: அதுதானே, அது நம்ம கண்ணு முன்னாடி நடமாடினாலே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது.
1: கண்டுபிடி கண்டுபிடினு ஏன் இவ்வளோ அக்கப்போர் பண்ற அப்படின்னு அடுத்து வரவர் இப்போ பாக்டீரியானோடய நம்மளை திட்டிட்டு வருவார்.
0: சரி,
1: அப்படியா
0: குறிப்புகளை நீங்கள் சொல்லிடுங்க.
1: அதாவது வந்து இந்த அவங்க கண்டுபிடிக்க போகிறது ஒரு பாக்டீரியாவோட பேர்.
0: சரி,
1: பொதுவாக பாக்டீரியாவில் ரெண்டு வகை இருக்கும். நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாவும் இருக்கு, மனுஷனுக்கு கெட்டது செய்யக்கூடிய பாக்டீரியாவும் இருக்கு. இப்போ வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இது இந்த பாக்டீரியா.
0: என்ன ட்ரெஸ் மாதிரி சொல்றீங்க, இந்த இந்த காலத்துக்கு தான்
1: அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது புதுசு புதுசா. அது மாதிரி இப்போ இது லேட்டஸ்டா வந்திருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா கேரளாவில் வந்து இதனுடைய பரவல் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இது பற்றி இன்னும் அப்படி ஒரு இது தெரியல.
0: பரவல் என்ன தென்படல.
1: ஆமா, இது எதனால பரவுது அப்படின்னா அசுத்தமான உணவு, அசுத்தமான குடிநீர், சுகாதாரமற்ற சூழல், இதனால தான் இந்த பாக்டீரியா வந்து பரவுது. கேரளாவில் தற்சமயம் பரவிட்டு இருக்குது. இது எங்கே தாக்குது, மனுஷனை எப்படி தாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடலை தாக்கி கடும் வயிற்றுப்போக்கு, தீவிர உடல் நலக்குறைவு, அதோட காய்ச்சல், குமட்டல், வாந்தி, இது எல்லாமே
0: இந்த மாதிரியான அறிகுறிகள் உடலில் தென்படும்,
1: உடலில் இருக்கும். இதை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னு ஒரு குறிப்பு பார்த்தீங்கன்னா சுகாதாரமாக இருக்கணும். சுத்தம் சுகாதாரம், சுத்தம் சோறு போடுன்றது வந்து பாக்டீரியாவுக்கு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஆமாம், ரொம்ப ஆபத்தான ஒரு பாக்டீரியா அது. இன்னும் கூட அடுத்த ஒரு குறிப்பு என்னென்னா இது குழந்தைகளையும் முதியோர்களையும் வந்து ரொம்ப அதிகமாக தாக்குது. ஆமாம்,
0: சரி, இப்போ
1: இவ்வளோ குறிப்பு இந்த
0: பாக்டீரியாவுக்கு
1: கொடுத்துருக்கோம், அதுவே நம்மளை பாராட்டும்.
0: வரக்கூடிய நேர் பாராட்டுறாரா பாப்போம்.

0: வணக்கம்.
1: நிச்சயமா ரெண்டு பேருக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். சிகல்லா அந்த பாக்டீரியா, ஆபத்தான பாக்டீரியா,
2: பேரு பேரு எவ்வளவு அழகா இருக்கு, செய்யற வேலையை பாருங்க.
0: வந்தான் வென்றான் மாதிரியான ஒரு கதை. இப்போ வரக்கூடிய நேயரும் கூட அதே பதில சொல்றாங்களா? கேட்டலாம். வணக்கம்.
2: வந்த நேயர் வந்து வேற லைன்ல வந்துட்டாரு
0: நினைச்சேன். பரவாயில்ல, இப்போ சரியான பதில் நம்ம முன்னாடி காத்திருக்கு. இந்த ஷிகல்லா பாக்டீரியாவை பத்தி நீங்க சொன்னீங்க. இது வந்து இப்போ வந்து சுத்தமா கை கழுவுனா நம்ம பக்கத்துல
2: இது, இந்த கொரோனாக்கு என்னென்ன நமக்கு அறிவுரைகள் கொடுத்தாங்களோ அதேதான், சுத்தம் சுகாதாரம். இது இது ஒண்ணு மட்டும்தான் ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பா சொல்றாங்க. அடிக்கடி சோப்பு போட்டு வெதுவெதுப்பான நீர்ல கை கழுவிட்டே இருங்க, எப்பவுமே அடிக்கடி கை கழுவிட்டே இருங்க.
0: குறிப்பா
2: தண்ணீர் வந்து, ஏன்னா இப்ப தண்ணீர் பற்றாக்குறை வேற, அதனால தண்ணியை வந்து முடிஞ்ச அளவுக்கு காய்ச்சி வடிகட்டி சுத்தமான தண்ணீர் குடிக்கணும். நாம எடுக்கக்கூடிய உணவும் வந்து சுத்தமா இருக்கணும், சுகாதாரமான உணவா இருக்கணும், ஆரோக்கியமான உணவா இருக்கணும். அதுதான் மெயினான அட்வைஸா கொடுக்குறாங்க.
0: இப்போதைக்கு இந்த சிகலாவனை பத்தி நம்ம வந்து பயப்பட தேவையில்ல,
2: பயப்பட தேவையில்லை.
0: நம்ம கிட்ட இந்த சுத்தமான வழிமுறைகள் இருந்துச்சு அப்படின்னா
2: நிச்சயம் அது நம்மளை தாக்காது.
0: அது வந்து உலகத்தை வேணா பயமுறுத்தலாம், நம்மளை வந்து பயமுறுத்தாது அப்படிங்கறதுதான் இந்த நேரத்துல நம்ம நேயர்களுக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய இந்த கருத்து.
2: ஏன்னா நம்ம பக்கத்து மாநிலத்துல இருக்குது அப்படின்றதுனால நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய
0: கட்டாயத்துல இருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மளிகை பாத்திரக்கடல் மற்றும் பரிசர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
10: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
9: உண்மையாவா?
10: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல சாலை, அன்பாபுரம்.
11: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633133.
12: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: நேரம் 4:38 ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி கேட்டடைஞ்சிருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்னு தான் பேசிகிட்ருந்தோம். கடைசியாக ஒரு வைரஸ் பற்றின தகவல்கள், அதாவது பாக்டீரியாவுக்கும் வைரஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு பாக்டீரியாவை பற்றின தகவல்களை சொல்லி அதுக்கான வழிமுறைகளையும் கூட சொல்லி முடிச்சாச்சு.
1: ஆமாம் மனோஜ்,
0: இப்போ அடுத்ததாக என்னத்தை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம்?
1: அடுத்து வந்து நேயர்கள் வந்தோம்னா அவங்ககிட்ட நேரடியாகவே சொல்லிவிடுவோம்.
0: அப்படியா? ஆமாம், வரக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஒருவேளை நம்ம சொல்லும் போதே டக்குன்னு சொல்லிட்டாருன்னு
2: வச்சுக்கோங்க, சந்தோஷம் தான்.
0: அருணாச்சலம் ஐயா, சரிங்க. இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடின்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்.
1: நீங்க இப்ப கண்டுபிடிக்க தயாரா வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? தயாரா இருக்கீங்க?

0: நீங்க இல்ல, நாங்க பேசுறது கேக்குதா உங்களுக்கு?
1: கேக்குது.
2: சரிங்க.
0: ஆனா நீங்க பேச தயக்கமா இருக்கீங்களே, ஏன் இப்படி?
2: அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க,
0: எல்லாரும் ரெண்டு பேரையும் முகத்தை பாக்கலையே. நீங்க பாத்துட்டு இப்படி தயங்கினாலும் பரவாயில்ல, காற்று அலைகள குரல்.
2: சரிங்க,
0: நீங்க பயப்படலாமா? 75 வயசுல நீங்க பயப்படலாமா?
2: சரிங்க,
0: சரி சரி. இப்ப
2: அப்படிங்களா? வாழ்த்துக்களையா, உங்களை வரவேற்கிறோம் பண்பலைக்கு. நன்றிங்க. சரி, குறிப்புகளை கேட்டுருவோம், கண்டுபிடிச்சிட்டு போங்க.
0: நீங்க கண்டுபிடிக்க போறது வந்து ஒரு பொருள், பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அது. சரியா? மின்சாரம் தயாரிக்க ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய பயன்பட்டு இருக்குது, இப்பயும் பயன்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஒண்ணு, அதே மாதிரி இரும்பு எஃகு தயாரிக்க பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான மூலப்பொருள் இதுதான்
2: பொருள்.
0: சரியா? மில்லியன் கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி தாவர எச்சங்கள் மண்ணில் புதஞ்சு அதிக அழுத்தம் மற்றும் வெப்பத்தால் வண்டல் பாறையாக மாறிய ஒரு திண்ம பொருள்
2: இந்த.
0: இதுக்கு தான், இதுக்கு சரியான விளக்கம் இப்படி தான் சொல்கிறாங்க. வண்டல் பாறையாக மாறிய திண்ம பொருள் பூமி கடியில் தான் கிடக்கு.
2: என்ன குறிப்புகள் நிறைய வச்சிருக்கீங்க, ஆனால் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஐயா பதில சொல்லிட்டாங்க.
0: முதல் தடவை வந்தாலும் பயங்கரமாக வந்துட்டு போயிட்டாரு.
2: வாழ்த்துக்கள் ஐயா, பாராட்டுகள். இந்த நிலக்கரி பத்தி உங்களுக்கு என்ன தகவல்லாம் தெரியுங்க ஐயா? அருணாச்சலம் ஐயா,
1: எனக்கு அவ்வளவு அனுபவம் இல்லை, கிராமத்தில் வளர்ந்தாலும்.
2: ஆனா இப்ப சொல்ல சொல்ல நீங்க
0: தலையாட்டி நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க.
1: நிலக்கரினால நம்மளுக்கு இந்த நீராவி எஞ்சின் எல்லாம் கேக்கிறதுக்கு தந்தாங்க.
2: ஆமா,
1: எரிபொருள் எல்லாம் பயன்படுத்துது.
0: அருமை அருமை.
1: நெய்வேலியில வந்து
2: பயந்தீங்க.
0: நன்றி.
2: பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். கருப்பு தங்கம் இன்னும் ரெண்டு மூணு குறிப்புகள் வச்சிருந்தீங்களே, அதை சொல்லிருங்க.
0: அதான், இதை சுத்தம் செய்யும் போது வந்து இந்த கரித்தார், அமோனியா அப்படின்னு துணை பொருட்கள் எல்லாம் கிடைக்குது இந்த நிலக்கரியில. மற்றபடி நிலக்கரி அப்படின்னே நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு நினைவு குறது தானே, தூத்துக்குடியும் நெய்வேலி.
2: நெய்வேலியில் வந்து பழுப்பு நிலக்கரி எடுக்கிறோம். இன்றைக்கி நம்ம புதுப்பிக்க கூடிய இந்த எத்தனையோ மாற்று
0: எரிசக்திகள் வந்துட்டாலும் கூட
2: அதுக்கெல்லாம் விதை
0: விதை நான் போட்டது அப்படின்ன மாதிரி சொல்கிறது நிலக்கரி.
2: நிலக்கரி தான்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ். உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ண கோலங்கள்.
8: நேரம் 4:47:20. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண கோலங்கள். இன்றைய வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் கண்டுபிடி அப்படின்னு நேயர்கள் வந்து அசத்திட்டு இருக்காங்க.
7: நிலக்கரிய கண்டுபிடிச்சது மண்ணுக்குள்ள இருந்து தங்கத்தை தோண்டி எடுத்த ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுத்திருக்கு.
8: ஆமா, அதுவும் ஒரு புதிய நேயர், அறிமுக நேயர். ஆனா வயது பாத்தீங்கன்னா 75 அப்படின்னாரு. அவரோட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த மாதிரி நேயர்கள் வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில புதிய புதிய வண்ணங்களையும் நமக்கு காட்டி விட்டுச்சு.
7: நம்ம இந்த மாதிரி நேயர்களை நம்மளும் தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம்,
8: கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். நம்ம கண்டுபிடின்னு நம்மளும் இப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்.
7: இப்ப
8: அடுத்த குறிப்பு தயாரா இருக்குது.
7: சொல்லுங்க,
8: நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்கு
7: நேயர்கள் வந்துகிட்டு இருக்கட்டும், நீங்க குறிப்புகளை சொல்லிருங்க.
8: அவங்களுக்கான தொலைபேசி எண் மறந்துடக்கூடாதுல்ல, 240-101. இதுல புதிய நேயர்கள் நீங்க வாங்க, 240-101. மற்ற நம்ம அனைத்து நேயர்களுமே அந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்க நீங்க வரலாம். அடுத்த குறிப்பு என்ன பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊர்,
7: ஊரை கண்டுபிடிக்கணும்,
8: ஒரு ஊரை கண்டுபிடிக்கணும். பாக்டீரியாவை கண்டுபிடிக்க சொன்னாங்க, இப்ப வந்து ஒரு ஊரை கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஊர்.
7: தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளதான் இருக்குது.
8: ஆமா,
7: ஓகே. அப்ப என்ன சிறப்பு?
8: கோவில்பட்டிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு.
7: கோவில்பட்டிக்கு பக்கத்துல இருக்கு.
8: ரொம்ப இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த மும்மூர்த்திகள், முத்துசுவாமி தீட்சிதர் மூர்த்திகளில் ஒருவரான இசை சக்கரவர்த்தி,
7: இசை மும்மூர்த்திகள்
8: முத்துசுவாமி தீட்சிதர் அவருடைய ஊரும் அதுதான்.
7: அவருடைய ஊர், அவர் பிறந்த ஊர்
8: உமருப்புலவர். உமருப்புலவர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய பிறந்த ஊரும் அதுதான். இன்னொரு ஒரு புலவர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு கவிஞர். ஆனா அவரை நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டேன், சரிங்களா? ஆமா, பழமை வாய்ந்த ஜமீன்தார்களினுடைய அரண்மனை ஒன்று அந்த ஊர்ல இருக்குங்க. ஆமா, இந்த சொல்ல மாட்டேன்னு ஒருத்தருடைய
7: நேர் வராங்க, அவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம குறிப்பை
8: சொல்ல சொல்லிடுவோம். அப்ப
7: வணக்கம்.
9: வணக்கம் சார்.
7: வணக்கம். ஏன் யார் இங்கிருந்து?
9: தஞ்சை மாவட்டம் குறிச்சிமலை பாஸ்கர்.
7: பாஸ்கர் ஐயா
9: சொல்லுங்க சார்.
7: ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா இல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்க போறீங்களா?
9: குறிப்பை சொல்லுங்க சார்.
7: குறிப்பை சொல்லிடலாமா?
8: சொல்லிடலாமா. நீங்க இப்ப கண்டுபிடிக்க போறது ஒரு ஊர், நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஊர்.

0: சரியா? தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊர் அது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்.
1: பாஸ்கரையா, உங்களுக்கு இன்னும் சில குறிப்புகள் காத்திருக்கு, கேட்டு நீங்க ஊர் பேரை சொல்லுங்க.
0: இருக்கீங்களா லைன் இணைப்பில்? இருக்கீங்களா?
1: சொல்லுங்க.
0: கோவில்பட்டிக்கு பக்கத்தில் இருக்குங்க அந்த ஊரு. முத்துசாமி தீட்சிதர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல் முறை வர்றீங்களா நீங்க?
1: இன்னைக்கு திருச்சிக்கு முதல் முறையா பயணப்பட்டு வந்திருக்கீங்க.
0: திருச்சிக்கு எத்தனை வருஷமா முயற்சி பண்ணீங்க, இன்னைக்கு இணைப்பு கிடைச்சது?
2: அது வந்து திருச்சி ரொம்ப நாள் போயிருக்கு சார். இப்ப இங்க ரேடியா வந்து காரைக்கால் இது எஃப்எம் வந்து இங்க திருச்சி சரியா இருக்கு. இப்பதான் சார் எடுக்கு சார், எடுக்கு முன்னெல்லாம்
0: இப்ப எடுக்குது உங்களுக்கு?
2: இப்ப எடுக்குது, முன்னெல்லாம் இருக்காது
1: சார்.
2: முதலா இருக்காது.
1: சரி, நீங்க
0: என்ன செய்றீங்க? நீங்க
2: பெயிண்ட் வாங்க சார்.
1: என்ன பெயிண்ட் வேலை? இந்த மாதிரி வண்ணங்கள் பேசுறது. பாஸ்கர் ஐயா
0: ஒரு பிரபலமான கவிஞர், பாரதியார், அவர் பிறந்த ஊர் அது.
1: வணக்கம்.
0: சொல்ல
1: மாட்டேன். நீங்களும் பேர் சொல்லாம பேராதீங்க.
3: கணபதி
1: ஐயா? ஐயா கணபதி அவர்கள், நீங்க இப்ப பேசுன கணபதி ஐயாவா?
3: கணபதி, கணபதி என் பேரு
1: ஐயா. எந்த ஊருங்கய்யா?
3: சத்தமங்கலம். கணபதி
1: சத்தமங்கலம் ஐயா. இப்பதான் அதான் சற்று நேரத்துக்கு முன்னாடி பங்கேற்ற மாதிரி தெரியுதுன்னு பாக்குறேன். எட்டயபுரம் சொல்லிட்டு முதல்ல வந்து வேற ஒரு குறிப்புகள் வாங்கி ஐயா பேசினாங்க. இப்ப திரும்ப இந்த பதில சரியா சொல்லிருக்காங்க. எதுல எங்க பாரதியார்ல கண்டுபிடிச்சீங்களா?
0: சொல்ல மாட்டேன்னு கடைசியில அவருக்கு சொல்லிவிட்டேன்.
1: வாழ்த்துங்கல்ங்க. அப்படியே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிறைவோட நீங்க வந்து இப்ப கிளம்பலாம் இல்லையா?
3: எனக்கு
1: முயற்சியை பண்ணிருவோம்.
0: என்ன சொல்லிருவாங்க இவங்க
1: அப்படின்னு? சரிங்க, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்ங்க கணபதி ஐயா. அதான் நான் குரலையும் கேட்ட மாதிரி இருக்கேன்னு தான் கேட்கிறேன். வாழ்த்துக்கள் ஐயா. கணபதி ஐயா திரும்ப வந்தாது ஒரு சரியான பதில சொல்லிட்டு போயிட்டாங்க. வண்ண கோடங்கள் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வண்ணக்கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 5 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமை செயலகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தயாரிப்பது தொடர்பாக அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். வேளாண் பட்ஜெட் தொடர்பாகவும் அமைச்சர் வினோத் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். சிங்கப்பெண் அதிரடி படையை தொடர்பு கொள்ள 1091 என்ற பிரத்யேக உதவி எண்ணை அரசு அறிவித்துள்ளது. அவசர கால உதவி எண்ணான 112 இது இணைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் இந்த எண் மூலம் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து எந்த முதலீட்டு திட்டமும் தற்போது வெளியேறவில்லை என மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைக்கு வெளியே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய ஆட்சி காலத்தில்தான் 25 முதலீட்டு திட்டங்கள் பிற மாநிலங்களுக்கு சென்றதாக குற்றம் சாட்டினார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுடெல்லியில் இஸ்ரேல் நாட்டின் ஓய்வு பெற்ற ராணுவ தலைவர் அமீர் பராமை சந்தித்து இரு நாடுகளுக்கிடையே ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளியில் சிங்கப்பெண் காவல்படை புகார்பெட்டி அமைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்துள்ளார். மாணவிகள் தங்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை இந்த புகார் பெட்டியில் அளிக்கலாம் எனவும் அவர் கூறினார். அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் ரயில்வே பணியிடங்களுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற இருப்பதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, கன்னியாகுமரி, மதுரை மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிதம்பரம் அருள்மிகு நடராஜ திருக்கோவிலில் ஆனி திருமஞ்சன தரிசனம் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமானோர் இதனை தரிசனம் செய்தனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:03. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களின் விளம் கவர்ந்த இடைக்காலையின் இசை ஊர்வலமாக இது பொன்மாலை. கதிரவன் கலைந்து கவி நிலவு வரவிற்கு அச்சரமிடும் அந்தி மாலை பொழுது இது. வாரத்தின் தொடக்க நாளின் வசந்தங்களையெல்லாம் வரமாக நினைத்து மகிழ்ந்து இல்லம் நாடி விரைந்தோடும் இனிய மாலை பொழுதும் இதுவே. இளந்தன்றல் இனிதே தாளாட்ட, இடைக்கால இசை ஓவியங்கள் மெருகூட்ட இது பொன்மாலை. கவிதையும் கானமுமாக

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நேரம் 5:08. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது பொன்மாலை நிகழ்ச்சியில் முதலில் நேசமித்திரன் கவிதை. இது இல்லாமல் இருந்தவரை எதுவும் தோன்றியதில்லை, வந்து போன பின்புதான் இவ்வளவு வலி. ருசிதான் உலகின் முதல் விஷம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேரம் 5:13. திருச்சி FM ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பொன்மாலை நிகழ்ச்சியில் சே ஜே உமர்கயான் கவிதை. இது மூட்டையாய் சேர்த்து கொண்டு வந்தான் நேசிக்க தெரிந்த ஒருவன். மூட்டையாய் சேர்த்து கொண்டு வந்தான் நேசிக்க தெரிந்த ஒருவன் சொல்லப்படாத சொற்களை. அந்த சொற்களை தம்மிடமே இட்டு நிரப்பும் என்று போட்டி போட்டு கொண்டது இதயங்கள் பலவும். பூக்கள் விற்பவன் பொறாமை கொண்டு சொன்னான், கவிதை சுமந்த உன் மூட்டை வெறும் சொற்களாலானது, இதயங்களை என்ன செய்யும் அது? நேசிக்க தெரிந்தவன் சொன்னான், இதயம் சூழ்ந்த இந்த உலகமே கவிதைகளானது.

நேரம் 5:18 43 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை. கவிஞர் அறிவுமதியின் கவிதை இது. மேல் இமைகளில் நீ இருக்கிறாய், கீழ் இமைகளில் நான் இருக்கிறேன். இந்த கண்கள் கொஞ்சம் தூங்கிவிட்டால் என்ன?

5:23:24 திருச்சி எஃப்எம் ரெயின்போ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது பொன்மாலை. மகிழ் என்பவர் எழுதிய கவிதை இது. கூரை விளிம்பில் நீர்த்துளிகள் போல ஒட்டி கொண்டிருக்கிறேன். மீண்டும் சேர முடியாது என்று அறிந்த பின்னரும் வீழ்ந்துவிட மனமில்லாமல் சில உறவுகளிடம்

நேரம் 5:28. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை நிகழ்ச்சியில். இனி மனோபாரதி என்பவர் எழுதிய கவிதை இது. பத்திரமான கைகள் என்று யாரையெல்லாம் நம்பி கைப்பற்றி நடந்தோமோ அவர்கள் மீதுதான் பற்றற்று போய்விடுகிறது.

நேரம் 5:33. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இனிய நிகழ்ச்சி இது பொன் மாலை. இடைக்கால கீதங்கள் கவிதைகள் கானமுமாக உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் அடுத்ததாக அகரன் என்பவர் எழுதிய சாபம் என்ற தலைப்பில் அவர் எழுதிய கவிதை இது. துளியும் கோபப்படவியலா அளவுக்கு உங்களால் ஒருவரை நேசிக்க வியலுமெனில் நிச்சயம் நீங்கள் சாத்தானால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.

வைத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே கரீஷ் பாலா அவருடைய கவிதை இது. நமக்கே தெரியாமல் நமது வாழ்வில் அவ்வப்போது தேவதைகள் வருகிறார்கள், நம்மை முழுமையான மனிதனாக மாற்றுகிறார்கள்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: நேரம் 5:49. பொன்மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மறக்க வேண்டும் என்று உறுதியேற்கும் அந்த நொடியில்தான் உன்னை நினைவூட்டும் பாடல் ஒன்று எங்கிருந்தோ ஒலிக்கிறது. மகுடேஸ்வரன் கவிதை இது.

நேரம் 5:54. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை. நிகழ்ச்சியில் நிறைவாக மனுஷ்ய புத்திரன் கவிதை இது. காலையில் ஒரு முறை உன்னை நினைத்துக் கொள்வேன், இரவில் ஒரு முறை உன்னை நினைத்துக் கொள்வேன், மீதி பொழுதெல்லாம் நீ ஏன் என்னை நினைப்பதே இல்லை என்பதையே நினைத்து கொண்டிருப்பேன்.

0: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: டேய், இந்த டக்காலிட்டி வரல என்கிட்ட வெச்சுக்காத.
2: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
0: என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கிற?
3: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே.
2: நீ கதை சொல்ல மட்டும் தான் செய்வியா, இல்ல எழுதவும் செய்வியா?
3: என் ரைட்டு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீ.
2: எட்டு எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
0: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
2: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சுல்ல, அதை கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதையை அனுப்பணும்.
0: அனுப்பணும், சரி. எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
0: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
2: கரெக்டா கேட்ட தம்பி, வர்ற 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
0: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
2: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி

0: ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
1: அப்படியா அண்ணா, ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிறைவுக்கு வருகிறது இன்றைய பொன்மாலை. மீண்டும் பொன்மாலை நிகழ்ச்சி நாளை மாலை 5 மணிக்கு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மங்கோலிய தலைநகர் உலான்பட்டோரில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் பட்சர் செக் பட் மூங்கை சந்தித்து வளர்ச்சி திட்டங்கள், திறன் மேம்பாடு, பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம் உள்ளிட்டவைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். தூய்மை எரிசக்தி, வேளாண் பதப்படுத்துதல், சுரங்கம் உள்ளிட்டவைகளில் ஒத்துழைப்பு வாய்ப்புகள் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். நாட்டின் வளர்ச்சியை பாதுகாப்பதில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் பந்தி சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருக்கான புதிய தலைமையக கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், பொருளாதார படை வீரர்களாகவும் இவர்கள் செயல்படுவதாக பாராட்டினார். பல்வேறு நலத்திட்டங்களை பிரதமர் அவர்களுக்காக செயல்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தயாரிப்பது தொடர்பாக அமைச்சர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். வேளாண் துறை பட்ஜெட் தொடர்பாகவும் அமைச்சர் வினோத் மற்றும் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். பள்ளிகளில் ரீல்ஸ் எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலான செயல்களில் எவரும் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கூறினார். தற்போதைய அரசில் சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுவதாகவும் இதற்கு பேரவைத் தலைவருக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனை, பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் சுற்றித் திரியும் தெரு நாய்களை அப்புறப்படுத்துவது தொடர்பாக அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெற இருப்பதாக ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்துள்ளார். சேலம் சூரமங்கலம் மண்டலத்தில் கழிவுநீர் சாக்கடை கால்வாய் பணிகளை தரமானதாகவும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்காமல் தடையின்றி செல்லும் வகையிலும் மேற்கொண்டு விரைந்து முடிக்க மாநகராட்சி ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இப்பணிகளை ஆய்வு செய்த பிறகு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அமெரிக்காவின் ஆர்லிங்டனில் இன்று நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. பிலடெல்பியாவில் இன்றிரவு நடைபெறும் மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் ஈராக்கை எதிர்த்து விளையாடுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நேரம் 6:04 5 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்டு மகிழ இது உற்சாகமான ஆரவாரம். எத்தனை முறை அழித்தாலும் சிலந்தி தன் வலை பின்னுவதை தயங்குவதில்லை. எத்தனையோ இழப்புகள் நம்மை நிலைகுலையச் செய்தாலும் முயற்சியை கைவிடாத விடாமுயற்சி நமக்கான சாம்ராஜ்யத்தை நமக்கு மீண்டும் உருவாக்கும். விடாமுயற்சி இடைவிடா ஆரவாரத்தையும் நமக்கு தரும். இது பண்பலையின் ஆரவாரம். நல்ல செய்திகள், இனிய பாடல்கள் என இனி வரும் 60 நிமிடம்.

மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அரும்பணியாற்றிய சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், சிறந்த தொண்டு நிறுவனம், சிறந்த மருத்துவர், மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு அளித்த சிறந்த தனியார் நிறுவனம், சிறந்த சமூக பணியாளர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அளவில் கடன் வழங்கிய சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஆகிய பிரிவுகளில் வரும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்று நடைபெறவிருக்கக்கூடிய சுதந்திர தின விழாவின் போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன. அறிவிக்கப்பட்ட அந்த பிரிவுகளில் விருதுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விருதாளர்கள் http://awards.tn.gov.in என்ற வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள படிவத்தில் தங்களுடைய விவரங்களை பதிவு செய்தும் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய விவரங்களை இணைத்தும் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். தபால் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.

0: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள்.
1: முதுமைங்கிறது எப்படி பார்த்தோம் அப்படின்னா, 40 வயசுக்கு மேலேயே எனக்கு வந்து சுகர் வந்துருச்சு, 30 வயசுக்கு மேலே எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை மற்றும் யோக மருத்துவத்துல நிறைய விஷயங்களை ரெகுலரா நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, கன்சிஸ்டன்சி இல்லாம திடீர்னு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினைப்போம், திடீர்னு ஏதோ ஒரு சில காரணங்களால அந்த வேலைகள் வந்து செயல்பட முடியாம போயிடும். அப்ப அந்த மாதிரி போறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை வந்து செயல்படுத்துறதுக்குரிய வாய்ப்புகள் அமைஞ்சாலும் நம்ம வந்து அதை வந்து ஒழுங்கா பயன்படுத்திக்க முடியாதனால பல ப்ராப்ளங்கள் நம்ம உடம்புக்குள்ள ஏற்படுது. இப்போ நான் இதை முக்கியமா இன்னைக்கு சொல்ல போறது என்னன்னா, நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு அந்த காலத்துல முனிவர்கள் வந்து பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இது மெயினா இந்த டைத்துல நம்ம இந்த யோகா பத்தி நம்ம நினைவு கூறுறதுக்கு நம்ம முதல் தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, லார்ட் சிவா. அவங்கதான் வந்து யோகா வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஃபார்ம்ல, அதாவது மக்களுக்கு வந்து இயற்கையா சீக்கிரமா அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பா ஒரு ப்ராப்பர் சேனல் சொல்லும் பாத்தீங்களா, அதை வந்து கொண்டு கொடுறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் வந்து லார்ட் சிவா. ஆக்சுவலா இந்த லார்ட் சிவா மூலமா தான் பதஞ்சலி யோக முனிவர் மூலமா தான் இது வந்து நம்ம உலகத்திற்கு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த பதஞ்சலி யோக முனிவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஃபார்ம்ல, அதாவது ஒரு ரிட்டன் ஃபார்ம்ல வந்து கொண்டு வந்து மக்கள் எல்லாத்தையும் அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால அவங்க வந்து பதஞ்சலி யோக முனிவர் வந்து இதை வந்து நமக்கு எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. மெயினா இதுல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, யம், நியம், ஆசன், பிரணயம், பிரத்யகார், தாரன், தியான், சமாதி, அதாவது இதை வந்து 8-fold பாத்வே அப்படிம்பாங்க. எதனாலன்னா, இப்ப நார்மலா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கத்துக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரா எப்படி எல்லாம் நம்ம கத்துக்கணுங்கிறத ஈஸியான வழியில நமக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. இப்ப எம் அண்ட் நியம் அப்படிங்கறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எம் வந்து சமூக ஒழுக்கம். ஆக்சுவலா அந்த சமூக ஒழுக்கத்துல என்னென்னலாம் வரும்னா, அகிம்சை, சத்திய, அஸ்தே, பிரம்மச்சாரி, அபரிக்கிரக, யம அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யார்கிட்டையும் சண்டை போடாம இருக்கிறது, உண்மையா இருக்கணும், திருடாம இருக்கணும், புலனடக்கம் இருக்கணும், பேராசை இது இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இது எல்லாமே எப்படின்னா சமூக ஒழுக்கத்தை குறிக்கும். நியம், நியம்ங்கிறது எப்படின்னா தனிப்பட்ட ஒழுக்கம். இப்ப தனிப்பட்ட ஒழுக்கங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, சௌச்ச, சந்தோஷ், தபஸ், சத்தியாய, ஈஸ்வர் பிரணிதானானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது எப்படின்னா, நம்ம வந்து தூய்மையா இருக்கிறது, மன நிறைவா இருக்கிறது, ஒழுக்கமான முயற்சி இருக்கிறது, சுய ஆய்வு பண்ணிக்கணும், இறை அர்ப்பணிப்பு இருக்கணும், அதாவது சரண்டர் டு காட் பிரிங் பர்ஃபெக்ஷன் சமாதி அப்படிம்பாங்க. அதாவது நம்ம வந்து எந்த ஒரு செயல் செய்யறப்பையும் ஒரு மன நிறைவோட செய்யணும். இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு யோகா சொல்லிக் கொடுக்க போற மாதிரி இருந்தாலும் சரி, யோகா பத்தி கத்துக்கிறவங்க இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஒழுக்க முறைகள் இருக்கணும். ஃபர்ஸ்ட் சமூக ஒழுக்கம் இருக்கணும், அடுத்து தனிப்பட்ட ஒழுக்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு யோகா கத்துக்கிறதுக்கே அவங்க உடம்பு வந்து தயாரா நிலையில் இருக்கும். இப்ப ஆசனாஸ்ங்கிறது என்ன பண்ணா, உடல்நிலை மற்றும் பயிற்சிகள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடலை வலுவாக வைக்கிறதுக்கும், பிளெக்சிபிலிட்டியா இருக்கிறதும், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வராம இருக்கிறதுக்கும் ஆசனங்கள் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்து பிரணயாமா அப்படிங்கிறது என்னன்னா, மூச்சு பயிற்சின்னு சொல்லுவோம். இது வந்து நிறைய பயிற்சிகள் இருக்கு. நம்ம உடம்பு திடீர்னு வெப்பம் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி கூல் பண்றதுக்கு, திடீர்னு நம்ம உடம்பு வந்து கூலிங் ஆயிடுச்சுன்னா எப்படி வெப்பப்படுத்துறதுக்கு, அந்த மாதிரி நம்ம உடம்புல எப்படி எப்படிலாம் எனர்ஜி லெவல் வந்து அதிகப்படுத்தணும், அப்ப என்ன மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணா நம்ம உடம்பு வந்து பல வியாதிகளை சரி பண்ணும் அப்படிங்கிறது இந்த பிரணயாம பயிற்சியில வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்து பிரத்யாகாரம் அப்படின்னா, நம்ம என்னன்னா நம்மளோட ஐம்புலன்கள் சொல்லலாம், அது உள்நோக்கி திருப்புதல். அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம புலன்களை வந்து உள்நோக்கி திருப்புறது, அதனால வித்ட்ராவல் ஆஃப் சென்சஸ் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து தியான். தியான்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு தொடர்ச்சியான மனக்குவிப்பு அப்படிம்பாங்க. அதுக்கு முன்னாடி தாரணான்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. அது என்னன்னா மன ஒருநிலைப்படுத்தல். நம்ம சொல்லுவோம்ல, மனசு டைவர்ட் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல நீ கவனம் செலுத்த அப்படிம்போம் பாத்தீங்களா, அப்ப அந்த மாதிரி மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும். அதுக்கப்புறம் தியானம். தியானங்கிறது அந்த ஒருநிலைப்படுத்தல வந்து தொடர்ச்சியா ஒரு மனக்குவிப்புல கொண்டு போய் நிக்கிறது. அதுக்கப்புறம் தான் சமாதி. சமாதிங்கிறது எப்படின்னா, உயர்ந்த ஆன்மீக நிலை, அதாவது பேரானந்தம் அனுபவிக்கிறது. இது வந்து எளிய விளக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எம் நியம் ரெண்டுமே எதை குறிக்கணும்னா நல்ல வாழ்க்கை ஒழுக்கத்தை குறிக்கும். ஆசனாஸ் பிரணயமாங்கிறது உடல் மற்றும் மூச்சு ஆரோக்கியத்தை குறிக்கும். பிரத்யாகாரா தாரண தியானா இது எல்லாமே எதுனா மன வளர்ச்சியை குறிக்கும். அடுத்து சமாதிங்கிறது ஆன்மீக நிறைவை குறிக்கும். இப்போ இது எதுக்கு இன்னைக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த யம், நியம், ஆசன், பிரணயாமா, பிரத்யகார், தாரன், தியான், சமாதி, இந்த 8-fold பாத்வே தான் இந்த யோகாவோட ஒரு முழு சாராம்சம் சொல்லுவோம்ல. அது
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா. நல ஆலோசனைகளை வழங்கினார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள்.

நேரம் 6:25. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். திருவெறும்பூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் இருக்கக்கூடிய காலி இடங்களுக்கான நேரடி சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வந்திருக்கிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவெறும்பூர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2026 நேரடி சேர்க்கை ஸ்பாட் அட்மிஷன் வரும் 30 வரை நடைபெற இருக்கிறது. நேரடி சேர்க்கைக்கு வரும் 8வது மற்றும் 10வது தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் அசல் மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், சாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், கைபேசி எண், இமெயில் ஐடி மற்றும் ஆதார் கார்டு ஆகியவற்றை கையோடு எடுத்து வர வேண்டும். 1 பிரிவிற்கு 235 ரூபாயும் 2 பிரிவிற்கு 245 ரூபாயும் சேர்க்கை கட்டணமாக நீங்கள் செலுத்த வேண்டும். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெறும் பயிற்சியாளர்களுக்கு விலையில்லா சைக்கிள், விலையில்லா சீருடை, தையற்கூலி, வரைபட கருவிகள், விலையில்லா பாடப்புத்தகங்கள், விலையில்லா காலணி, விலையுள்ளா பேருந்து பயண அட்டை ஆகியவை வழங்கப்படும். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெறும் ஒவ்வொரு பயிற்சியாளர்களுக்கும் மாதாந்திர உதவித் தொகையாக 750 ரூபாயும் வழங்கப்படும். பயிற்சி முடித்தபின் வளாக நேர்காணல் மூலம் வேலைவாய்ப்பும் பெற்றுத்தரப்படும். தனியார் நிறுவனங்களில் OJT பயிற்சியும் வழங்கப்படும். தேவையான தகவலுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 904-24-113-48. அலைபேசி எண் மீண்டும் 904-24-113-48. இந்த தகவலை திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். Yo mama, you know how me nerd can say the dance floor, baby.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் ஆரவாரம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள்.
1: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு, மொபைல வை.
2: அக்கா பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
1: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
2: அப்ப சரியான நம்பர்
1: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
2: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க,
1: வேலையில இருந்தல்ல.
2: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
1: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

0: செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 4 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மக்களின் நம்பிக்கையை பெறுவது சிறந்த நிர்வாகத்திற்கான எடுத்துக்காட்டாகும் என்று பிரதமர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள் மூலம் அரசு நிர்வாகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில், கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேளாண் துறை தொடர் சாதனைகளை படைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உணவு தானியங்களின் உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 37 கோடியே 60 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 4 லட்சம் கோடிக்கும் கூடுதலான தொகை விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இயற்கை வேளாண்மைக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அந்த கட்டுரையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் நலனுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்தது திமுக அரசுதான் என்று அவர் குறை கூறினார். தமிழகத்தில் மின்தடையை அறிமுகப்படுத்தியதே திமுக தான் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த பேரவையில் தெரிவித்ததையும் திரு ராஜ்மோகன் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் எந்த தொழில் முதலீடும் பிற மாநிலங்களுக்கு செல்லவில்லை என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: இன்னைக்கு நாங்க 30 நாட்கள்ல வேற ஒரு மாநிலத்துக்கு போய் வேற ஒரு நாட்டுக்கு போய் நாங்க முதலீட்டை எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஹூண்டாய் வந்து போகக்கூடிய நிலைமையில இருந்தவங்களை நாங்க போய் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி இந்த கவர்மெண்ட் இதை தொடரும் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து இன்னைக்கு கூட்டு வந்திருக்கோம். இதை தவிர 2 மோதிலிங் அண்ட் ஹியூசாங் அவங்க கிட்டையும் நாங்க போய் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்றதுக்கான எம்ஓயு சைன் பண்றதுக்கான எல்லாவற்றையும் நாங்க பேசிட்டு வந்திருக்கோம்.
0: திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாவேக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது ஏற்புடையதல்ல என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களின் மத நம்பிக்கை மீதான உரிமையை பறிப்பதுதான் தாவேக அரசின் நிலைப்பாடா என்று வினவியுள்ளார். மத உரிமைகளை முடக்கிப் போட ஆட்சியாளர்கள் எத்தனை முறை மேல்முறையீடு செய்தாலும் தர்மம் ஒருபோதும் தோற்காது என்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு உள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 12 மாநகராட்சி பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்க ஒப்பந்தப்புள்ளி கோரப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலுக்கு முன்பு சென்னை மாநகராட்சியின் தூய்மைப் பணியாளர்களின் போராட்டத்திற்கு தாவேக அரசு ஆதரவளித்ததையும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்று அக்கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில விவசாயிகளின் நிலைப்பாடும் இதுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தெளிவான நிலைப்பாட்டை எடுப்பதற்காக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு உடனடியாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திருவள்ளூர் மாவட்டத்தில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவு சம்பவம் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவத்தை தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 2 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு தமிழக தலைமைச் செயலருக்கும் காவல்துறை தலைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் உடல் நலன், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட நிவாரண உதவிகள் குறித்தும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த வாயு கசிவு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தெலுங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் முதலமைச்சர் திரு விஜயின் பிறந்த தினத்தை முன்னிட்டு வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் திருநங்கைகள் சுய தொழில் தொடங்குவதற்கான கடனுதவிகளை ஆட்சியர் திருமதி மிருணாலினி இன்று வழங்கினார். தென்காசி மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை வைத்திருந்தது தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே மலைச்சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்ததன் காரணமாக அந்த வழித்தடத்தில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவில் ஆனி தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் வாரன்டாஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா ஆடவர் வில்வித்தை பிரிவில் ராஜ்வீர் சிங் தங்கப்பதக்கத்தையும் சூரஜ் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் சிங், வெங்கடாத்ரி குண்டேரு இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. பெர்லின் ஜூனியர் கோப்பை ஜூடோ போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் நுங்ஷித்தோய் சானு லெஷாங் தெம் வெள்ளிப்பதக்கத்தையும், 63 கிலோ எடைப்பிரிவில் லிந்தோய் சனம்பம் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். உலக ஜூனியர் பாரா விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 15 தங்கம் 9 வெள்ளி 3 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. துருக்கியின் மர்சனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா பேட்மிண்டன் பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. கலப்பு இரட்டையர் பிரிவில் ஆகாஷ் ரஞ்சன் முன் கோஷிகா தேவ்தா இணையும், ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் கோபேஷ் ஜலானி, ஆர்யன் சர்மா மற்றும் பிரேம்சந்த் பொட்னுருவும், மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ஷிவாங்கி பாண்டே, மணிஷா பட்டேல் ஆகியோரும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார், ஜோஷ்னா சின்னப்பா இணையும், மகளிர் இரட்டையர் பிரிவில் ரத்திகா சீலன், ஜோஷ்னா சின்னப்பா இணையும் இப்பதக்கங்களை கைப்பற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 4 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நேரம் 6:41 திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஆரவாரம். நாகப்பட்டினம் மாவட்டம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் இம்மாதம் 30 வரை தஞ்சாவூரில் நடைபெற இருக்கிறது. தஞ்சாவூர் கிளை அலுவலகம், அதாவது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பழைய அருள் தியேட்டர் எதிரில் இருக்கக்கூடிய நாஞ்சிக்கோட்டை சாலை என்ஜிகே அப்பார்ட்மெண்டில் தஞ்சாவூர் கிளை அலுவலகம் இருக்கிறது. அங்கே தொழில்களுக்கான சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் இம்மாதம் 30 வரை நடைபெற இருக்கிறது. இந்த சிறப்பு தொழில் கடன் முகாமில் டிஐஐசி, அதன் பல்வேறு திட்டங்களின் சிறப்பு அம்சங்கள், மத்திய மாநில அரசுகளின் மானியங்கள், புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் போன்றவை குறித்த விரிவான விளக்கங்கள் தரப்படுகிறது. அதில் தகுதி பெறும் தொழில்களுக்கு தமிழக அரசின் 25% முதலீட்டு மானியம் 150 லட்சம் வரை வழங்கப்பட இருக்கிறது. இந்த முகாம் காலத்தில் சமர்ப்பிக்கப்படும் பொது கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்தில் 100% சலுகை அளிக்கப்பட இருக்கிறது. இந்த அரிய வாய்ப்பினை புதிய தொழில் முனைவோர், தொழிலதிபர்கள் பயன்படுத்தி தொழில் திட்டங்களுடன் வருகை தந்து தொழில் கடன் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் மானிய சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதுபற்றி மேலும் தகவல் பெற 043-62 274-230 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் என நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் தந்திருக்கிறார்கள்.

0: பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.

0: மற்றும் சேலம் மங்களன்மங்களில் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேரம் 6:51 நிமிடம். திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆரவாரம். ஆரவாரம் நிகழ்ச்சியில் இது வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை தெலுங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயலசீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. அதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, கன்னியாகுமரி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். டெல்டா மாவட்டங்கள், ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியும் இயல்பை விட குறைந்தும் காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை கேரள, கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை மற்றும் வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது ஆரவாரம். மீண்டும் ஆரவாரம் நிகழ்ச்சி நாளை மாலை 6 மணிக்கு. நேயர்களே, இன்று 7 மணிக்கு உற்சாகம் உச்சம். அதில் எனக்கு பிடித்த திரைப்படம், மாணவி எஸ் ரேஷ்மா அவர்கள் பங்கேற்கிறார்கள். இன்று 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஆடு வளர்ப்பில் அதிக லாபம் பெறும் வழிமுறைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் வி மீனலோச்சினி அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 7 மணி. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் நிர்வாகம் மற்றும் ஆட்சியின் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பொதுநலத் திட்டங்கள் மூலம் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கை பாதுகாப்பானதாகவும் கண்ணியம் மிக்கதாகவும் மாற்றுவதில் இந்த மாற்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாக கூறியுள்ளார். மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதிய கட்டுரையை சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ள பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கோவில்களிலிருந்து வரும் வருமானம் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் செலவிடப்படும் என மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து

அறிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் உரையாற்றிய அவர், கோவில் நிதி, அடிப்படை வசதிகள், பக்தர்கள் தங்கும் இடங்கள் ஆகியவற்றுக்கு செலவிடப்படும் எனவும் வணிக நோக்கில் பயன்படுத்தப்பட மாட்டாது எனவும் கூறினார். தமிழக அரசு ஆட்சி நிர்வாகத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், சட்டம் ஒழுங்கு, மின்வெட்டு, விவசாயிகள் பிரச்சினை ஆகியவை முதலமைச்சரின் பதிலுரையில் இடம்பெற வேண்டும் எனவும் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பயிற்சி மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 14 மாணாக்கர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் 14 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1,34,000 ரூபாய் மதிப்பிலான சக்கர நாற்காலி, காதலி கருவிகள் உள்ளிட்ட உபகரணங்களை ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் வழங்கினார். சிதம்பரம் அருள்மிகு நடராஜ திருக்கோவிலில் ஆனி திருமஞ்சன விழாவில் இன்று ஆயிரங்கால் மண்டபத்தில் நடராஜமூர்த்தியும் சிவகாம சுந்தரியும் நடனமாடியபடி பக்தர்களுக்கு காட்சியளித்ததை ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா நாளை பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.

0: ஒன்றில் உங்கள் உள்ளத்திலே உற்சாகத்தை ஏற்றி வைக்கும் இது உற்சாகம் உச்சம். வணக்கம் நண்பர்களே, உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் காயத்ரி. நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு திரைப்படம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எத்தனையோ திரைப்படங்கள் வந்தாலும் சில திரைப்படங்கள் மட்டும் நம்ம மனசுல ஒரு தனி இடத்தை பிடிச்சிடும். அதுல வர்ற கதாபாத்திரங்களா இருக்கலாம், கதையா இருக்கலாம், அல்லது அந்த படம் சொல்ல வர்ற கருத்தா கூட இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நம்மள அந்த படத்தோட இணைச்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை பற்றியும் ஏன் தனக்கு அந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும் என்பதை பற்றியும் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில பகிர்ந்து கொள்ள வர்றாங்க கோவை மாணவி எஸ் ரேஷ்மா அவர்கள். வாங்க நண்பர்களே, அவங்களோட பகிர்வை கேட்டு ரசிக்கலாம்.
1: தமிழ் இது வெறும் மொழி மட்டுமல்ல, நம்ம தமிழர்களோட உணர்வு பூர்வமான மரபும் கூட. அப்படிப்பட்ட தமிழை அடிப்படையாக கொண்டு 2007 ராம் என்பவரோட இயக்கத்துல வெளிவந்த படம் தான் கற்றது தமிழ். இரண்டு போன சிந்தனைகளை தூண்டரை திரைப்படத்துல சமூகத்துல நடக்கிற வர்க்க பிரிவினைகளை பற்றியும் சத்தமா கேட்கும் அநீதிகளை கூட காதல வாங்கி கொள்ளாம அந்நியப்பட்டு போற மனிதர்களால தொடர் கொலைகாலியாவே மாறிய ஒரு தமிழாசிரியரோட கதை தான் இது. இந்த திரைப்படத்தோட சுருக்கமான கதை என்னன்னா, தகவல் தொழில்நுட்ப துறையில உள்ள தன்னோட நண்பர்கள் எல்லாரும் நல்ல வசதியான ஒரு வாழ்க்கைய வாழும் போது, தமிழ் படிச்சும் சென்னையில குறைஞ்ச ஊதியத்துக்கு தமிழாசிரியராய் பணிபுரியும் பிரபாகர் ரொம்பவே விரக்தி அடைஞ்சு பிழைப்புக்காக போராடுவதை பற்றி இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. சமத்துவமின்மை, அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் நுண்கலைகளின் மதிப்பிழப்பு, இது எல்லாமே பிரபாகரை சூழ்ந்திருக்க ரொம்பவே மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாரு பிரபாகர். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தன் சிறுவயது காதலியான ஆனந்தி சொல்லாம கொள்ளாம வீட்டை காலி செஞ்சுட்டு தான் மாமா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனந்தியோட ஏற்பட்ட இந்த துயரமான பிரிவினாலையும் தொடர்ந்து தனக்கு ஏற்பட்டு வரும் அநீதியாலையும் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம 22 பேரை கொலை செஞ்ச ஒரு தொடர் கொலையாளியாவும் மாறிட்டாரு பிரபாகர். அப்படியே சில வருடங்கள் உருண்டோட தன் சிறுவயது காதலியான ஆனந்தியும் கண்டுபிடிச்சு தான் செய்த குற்றங்கள் அனைத்தையும் பதிவு செஞ்சு காவல் நிலையத்துக்கு அனுப்பிட்டு தான் சொந்த ஊருக்கே திரும்பிடுறாரு பிரபாகர். இது வெறும் கதை அல்ல, இரண்டு போன பக்கங்கள்ல வாழ்ற மக்களோட அவநிலைய ரொம்பவே யதார்த்தமா சித்தரிச்சு காட்டின ஒரு தலை சிறந்த படைப்புன்னே சொல்லலாம். ஒரு மனிதர் தமிழ் மேல இருக்கிற பற்றுனாலையும் ஆர்வத்தினாலையும் கல்லூரியிலும் சரி பணியிலும் சரி தமிழ் வழி பயணம் மேற்கொண்டவருக்கு இறுதியில் கிடைச்சதுனமோ ஏமாற்றம் மட்டும்தான். தமிழ் புத்தாண்டுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் அட இது நம்ம மரபு பான்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற

0: தமிழர் எத்தனை பேர் தான் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கும் போது ஒரு முக்கியமான சூழ்நிலையில இதே தமிழை தேர்ந்தெடுக்கிறோம், மிகவும் குறைவுதானே. இந்த படத்துல ரெண்டு விஷயத்த ரொம்ப தெள்ள தெளிவா காமிச்சிருப்பாங்க. ஒண்ணு, பிரபாகருக்கும் ஆனந்திக்கும் இடையிலான அந்த மெல்லிய காதல். இன்னொன்னு, தொழில்நுட்பம் வளர வளர தமிழை மறந்து போன மனிதர்களுக்கு மத்தியில தமிழ்தான் தனக்கு வேணும்னு தமிழ் துறையை தேர்ந்தெடுத்து தமிழாசிரியரா இருந்த ஒருவருக்கு என்ன ஒரு மதிப்பும் மரியாதையும் இல்லங்கிறதையும் காட்டியிருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல வாழ்ற பிரபாகருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் தான் ஆனந்தியோட நினைவுகள் மட்டும்தான். நிஜமாதான் சொல்றியா? இந்த வார்த்தைகளை சொல்லாம ஆனந்தியாலையும் இருக்க முடியாது, அவ கூட இருந்த நாட்களை நினைச்சு பார்க்காம பிரபாகராலையும் இருக்க முடியாது. எப்பெல்லாம் ஆனந்தி கூட இருக்கிறாரோ அப்ப பிரபாகர் அந்த 7 வயசு குழந்தையாவே மாறிடுறாரு. என்னதான் படம் முழுக்க ஒரே நேர்கோட்டுல போனாலும் அங்கங்க இருக்கக்கூடிய சில காட்சிகள் நம்ம வாழ்க்கையிலயும் நடந்திருக்கும். அப்படி ஒரு காட்சி ஏழைகளோட வாழ்க்கையில இருக்கிற காதல ரொம்ப அழகா வெளிக்காட்டியிருக்கும். அப்படி ஒரு முறை ஆனந்தி மகாராஷ்டிரால இருக்காங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள போய் பார்த்துட்டு திரும்புற வழியில ஒரு துணிக்கடைய பாக்குறாரு பிரபாகர். அந்த துணிக்கடைய பார்த்ததும் ஆனந்திக்கு ஒரு துணி வாங்கி கொடுக்கணும் வா அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. அப்படி ஆனந்தி துணிகளை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஆயிரக்கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு சுடிதார் தனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தும் பிரபாகர் கிட்ட அவ்வளவு காசு இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தனக்கு பிடிக்காத ஒரு சுடிதாரை எடுத்து, இந்த சுடிதார் நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கம்மி விலையில இருக்கக்கூடிய சுடிதாரை காட்டி சொல்றாங்க. தன்னுடைய சூழ்நிலைய ரொம்ப நல்லா புரிஞ்சுகிட்ட ஆனந்தி இந்த மாதிரி சொன்னதை கேட்டதும் ஏழைகளுடைய காதல் இப்படிதானே இருக்கும்னு மனசுல நினைச்சுக்கிறாரு பிரபாகர். நம்ம வாழ்க்கையில கூட இப்படி நடந்திருக்கும் தானே? நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளை பிடிச்சவங்க கிட்ட கேட்கணும்னு நினைச்சிருப்போம், ஆனா அவங்க கையில காசு இருக்காதுன்னு வேணாம்னு சொல்லிருப்போம். இல்லன்னா நமக்கு பிடிச்சவங்களுக்காக ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிருப்போம், ஆனா நம்ம கையில காசு இருக்காம அமைதியா திரும்பிடுவோம் தானே. ஏழைகளின் காதல் இப்படிதான் இருக்குமோ? சிறு வயதிலேயே தன் குடும்பத்தை இழந்த பிரபாகருக்கு பக்க பலமா இருந்தது தன்னுடைய தமிழையா மட்டும்தான். தமிழையாவோட அரவணைப்புல வளர்ந்த பிரபாகர் பள்ளி படிப்பையும் முடிக்க எதிர்பாராத விதமா ஒரு விபத்துல தன்னுடைய தமிழையாவையும் இழக்கிறாரு. அடுத்த கல்லூரியிலும் தமிழ் படிச்சு பணியிலும் தமிழ் ஆசிரியராகவே சேர்றாரு. அப்போ ஒரு நாள் அதிகார திமிர்ல இருக்கிற சில காவல்துறையினர் பிரபாகரை பொடனிலேயே தட்டி ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம தற்கொலை செய்யணும்னு முடிவு செய்யற பிரபாகர் இறுதியா ஒரு கடிதம் எழுதணும்னு நினைக்கிறாரு. தனக்காக இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஆள் ஆனந்தி தான், ஆனா அவளோட முகவரிதான் பிரபாகருக்கு தெரியாதே. அப்ப பிரபாகர் நினைக்கிறாரு, கடிதம் எழுத முகவரி தேவையா என்ன? பெயர் இருந்தா போதாதா? நான் கடிதம் எழுத எனக்கு என் ஆனந்தியோட பெயர் போதும்னு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு தற்கொலை கூட சரியா செய்து கொள்ள தெரியாத பிரபாகர் மறுபடியும் காவல் அதிகாரிங்க கையிலேயே மாட்டிக்கிறாரு. அப்போ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கும் போதுதான் பிரபாகர் முதல் முறையா கொலை செய்யறாரு. அந்த கொலை பிரபாகருக்கு புதுவிதமான ஒரு உணர்வை கொடுக்க அது தப்பில்லைன்னு பிரபாகருக்கு தோண ஆரம்பிக்குது. மேலும் கொலைகளும் செஞ்சுட்டு வராரு. இந்த கொலைகள் எல்லாம் எங்க ஆரம்பிக்குதோ அங்கேயே வந்து முடிவும் செய்யுது. எந்த காவல் அதிகாரி தன்னை அவமானப்படுத்தினாரோ அதே காவல் அதிகாரியவே பிரபாகர் கடைசியா கொல்லவும் செய்யறாரு. பிரபாகர் கையில எப்பவுமே ஒரு பை இருக்கும். அந்த பையில ஒரு துப்பாக்கி, அது எல்லாரையும் கொலை செய்ய பயன்படுத்தின ஒரு துப்பாக்கி. இன்னொன்னு, ஒரு பழைய ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்கும். அந்த ஜாமெட்ரி பாக்ஸ்க்குள்ள ஒரு அழகான வெள்ளை கலர் ரக்க 7 வயசா இருக்கும் போது ஆனந்தி பிடிச்சு கொடுத்தது. இது ரெண்டையும் அவரோட மனசுலயும் தோல்லையும் சுமந்துகிட்டுதான் இத்தனை வருஷமா தெரிஞ்சாரு பிரபாகர். கடைசியா பிரபாகர் ஆனந்தியோட சேர்ந்து தான் சொந்த ஊருக்கே போய் அவர் வாழ்ந்த வீட்டை பார்க்கும் போது அவர் சிறு வயதுல இருந்த நினைவுகள் எல்லாமே அவருக்கு ஞாபகம் வருது. அடுத்த காட்சி, ஒரு ரயில் தண்டவாளத்துல பிரபாகரும் ஆனந்தியும் உட்கார்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்க பிரபாகர் அவர் பையில இருந்து ஒரு பழைய ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்து அதை திறந்து அதுக்குள்ள இருக்கிற ரக்கையை காமிப்பாரு ஆனந்தி கிட்ட. ஆனந்தி அந்த ரக்கைய பார்த்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு அதை தூக்கி வீசுவாங்க. எந்த 7 வயசுல ஒரு ரக்கைய ஓடி கஷ்டப்பட்டு பிடிச்சு பிரபாகர் கையில கொடுத்தாங்களோ அதே ரக்கைய இன்னைக்கு சுதந்திரமா பறக்க விடுறாங்க. இது போலதான் அவங்க காதலும் இருக்கும்னு காட்டுறாங்களோ என்னவோ. இந்த படத்துல வர்றது எல்லாமே ரொம்ப யதார்த்தமான சாதாரணமான காட்சிகளா இருந்தாலும் ஒவ்வொரு காட்சிக்குள்ளயும் 1000 அர்த்தம் இருக்கு. அது நம்ம நிறைய பேரு கூட தினசரி வாழ்க்கையில பாத்துருக்கலாம். யாருக்கு தெரியும், நாடு எவ்வளவு வளர்ந்தாலும் பரவாயில்லை, ஊதியம் எவ்வளவு குறைந்தாலும் பரவாயில்லை, தமிழ்தான் என் மூச்சு, தமிழ்தான் என் பேச்சுன்னு தமிழுக்காகவே ஒருவன் வாழ்ந்தான்னு கதை எழுதி அதை காவியமா படைச்சு கற்றது தமிழ்னு தலைப்பிட்டு வந்த திரைப்படம் இன்னுமே திரையுலகில ஒரு மைல்கல்லாகவே இருக்கு. தமிழன் என்று பெருமிதம் கொண்டு தமிழ் மீது பற்று வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய திரைப்படம் தான் இந்த கற்றது தமிழ். நன்றி.
1: நண்பர்களே, ஒரு திரைப்படத்தை எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க. சிலர் அதோட கதையை ரசிப்பாங்க, சிலர் கதாபாத்திரங்களை ரசிப்பாங்க,

இன்னும் சிலர் அந்த படம் சொல்ல வர்ற கருத்தையும் உணர்வுகளையும் வழியையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம கோவை மாணவி எஸ் ரேஷ்மா அவர்கள் பகிர்ந்த கற்றது தமிழ் திரைப்படத்தை பத்திய பார்வையும் அப்படிதான். ஒரு தமிழ் ஆசிரியரோட வாழ்க்கை, அவருடைய மனநிலை, சமூகத்தோட மோதல், அன்பும் ஏக்கமும் கலந்த உறவுகள், வாழ்க்கை கொடுக்கிற காயங்கள், இப்படி தன்னுடைய ரசனைகளையும் சிந்தனைகளையும் மிக அழகா எனக்கு பிடித்த திரைப்படம் என்ற தலைப்புல பகிர்ந்து கொண்டாங்க கோவை மாணவி எஸ் ரேஷ்மா அவர்கள். இன்னும் பல சுவாரஸ்யமான பகிர்வுகளோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் காயத்ரி.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். லக்னோவில் 3 மாடி வணிக வளாகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் திரு கேர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள்.

0: பிரதேசத்தின் லக்னோவில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அலிகஞ்ச் பகுதியில் உள்ள பயிற்சி மையத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு பிரிஜேஷ் பதக் கூறியுள்ளார். விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயிரிழந்த மாணவர்கள் 16 முதல் 18 வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிவித்தார். அந்த வளாகத்தில் மீட்பு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அனிமேஷன் பயிற்சி மையத்தில் நேரிட்ட தீ விபத்து வளாகம் முழுவதும் பரவியதாக திரு பிரிஜேஷ் பதக் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விபத்து நடந்த இடத்தில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே விபத்து நடந்த இடத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் சற்றுமுன் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை சந்தித்த முதலமைச்சர் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர், நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமை இயக்குநர் திரு அமீர் பராம் தம்மை புதுதில்லியில் சந்தித்து பேசிய போது இதனை தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மங்கோலிய வெளியுறவு அமைச்சர் திருமதி பட்செட் சேக் பட்முங்குடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள அவர், உலன்பட்டாரில் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். கலாச்சாரம், கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். சுரங்கத்துறை, தூய எரிசக்தி பயன்பாடு மற்றும் வேளாண் பதப்படுத்தும் துறையில் புதிய வாய்ப்புகளை கண்டறிதல் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த படையின் புதிய தலைமையகத்திற்கான கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த படை வீரர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வசதி இவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் காரணமாக இணையதள இணைப்பு பெற்றுள்ளவர்கள் எண்ணிக்கை 122 கோடியாக அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆ ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை

கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை குறுகிய காலத்திற்குள் 3 கோடியே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த செயலி வாயிலாக 40 லட்சம் பேர் தங்களது கைபேசி எண்ணின் மாற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த செயலி வாயிலாக முகவரி மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கடற்கரை ரயில்வே வழித்தடத்தில் விபத்துகளை தவிர்க்கும் நோக்கில் கவச் தொழில்நுட்பம் பயன்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. பஹ்வாபல் புதாபங்க், ஹரிதாஸ்பூர் பாரதீப், குர்தா ரோட் பலாங்கீர், நௌபடா குனுப்பூர், லஞ்சிகர் ரோட் ஜினாகர், பொப்பிலி சலூர் ஆகிய வழித்தடங்களில் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் இந்த தானியங்கி பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயல்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் வரி வருவாயை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில நிதியமைச்சர் திரு ஸ்வப்பன் தாஸ் குப்தா கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து அவர் பேசினார். வரி செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படையினருக்கு தொழில் வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக திரு ஸ்வப்பன் தாஸ் குப்தா அறிவித்தார். பஞ்சாபில் தனியார் பள்ளிகளில் கட்டணங்களை முறைப்படுத்துவதற்கு வகை செய்யும் அவசர சட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சண்டிகரில் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மாணவர்களின் நலனை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லியில் தீ விபத்து ஏற்படுவதை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். மால்வியா நகர் தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவிகளை புதுதில்லியில் வழங்கி அவர் பேசினார். சைதுல்லா ஜாப் கட்டிட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் உரிய நிவாரண உதவிகளை அவர் வழங்கினார். இந்த 2 விபத்துக்கும் காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஆந்திராவில் உள்ள 700 பழமையான கோயில்கள் 800 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட உள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு ராம் நாராயண் ரெட்டி கூறியுள்ளார். அமராவதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தாம் அரசியலில் அடியெடுத்து வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்தும் தாம் விலகுவதாக அவர் அதில் தெரிவித்துள்ளார். புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பதவியில் தொடர உள்ளதாகவும் திரு கியர் ஸ்டார்மர் கூறியுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 2 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளிப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் வேரண்டாஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா ஆடவர் வில்வித்தை பிரிவில் ராஜ்பீர் சிங் தங்கப்பதக்கத்தையும் சூரஜ் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் சிங் வெங்கடாதிரி குண்டேரு இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். லக்னோவில் 3 மாடி வணிக வளாகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: உலகம்
1: எல்லாம் பொன்மொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆடு வளர்ப்பில் அதிக லாபம் பெறும் வழிமுறைகள், விவசாயம் சார்ந்த தொழில், குறைந்த முதலீட்டுல அதிக வேலைப்பழு இல்லாம நிறைவாக

0: லாபம் தரக்கூடிய தொழில் அப்படின்னா முதல்ல எல்லாரும் பரிந்துரைக்கிறது ஆடு வளர்ப்பு. அதிக வேலை பளு இல்ல அப்படின்னாலுமே சரியா முறையா பயிற்சி பெற்று அதை பராமரிக்கும் போதுதான் அதுல லாபம் பெற முடியும். அப்படி என்னென்ன பராமரிப்பு தொழில்நுட்பங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும்னு பகிர்ந்துக்கிறாங்க சேலம் கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் வி மீனலோச்சனி அவர்கள்.
1: இப்ப ஒரு உழவர் இருக்காங்க அப்படின்னா அந்த உழவர் பயிர் சாகுபடியை மட்டும் நம்பி இருக்காம அதை சார்ந்த துணை தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல உப தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடு வளர்க்கறது, கோழி வளர்க்கறது, மீன், வாத்து, காடை வளர்க்கறது, இந்த மாதிரியான வேலைகளையும் சேர்த்து செய்யும் பொழுதுதான் அவங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய உழவர் பெருமக்கள் அதை கடைபிடிச்சும் வந்துட்டு இருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக என்கிட்ட நிலம் இருக்கு இல்லை எதையுமே பார்க்காம ஒரு விவசாய தொழில் மூலமா நம்ம முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு உழவு தொழில் சார்ந்த துணை தொழிலான ஆடு வளர்ப்பு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில ஆடு வளர்ப்பு இது பத்தின பொதுவான விஷயங்கள் என்னென்ன மேடம்?
2: என்னன்னா ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏழைகளின் ஒரு சின்ன சிறு முதலீடு. அது ஏழைகளின் பசுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா நடமாடும் வங்கி. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு காசு வேணும் அப்படின்னா உடனே எடுத்துட்டு போய் சந்தையில வித்துக்கலாம், இல்லை அங்கே அந்த ஊரில் இருக்கிறவங்க கிட்ட விற்றா கூட ஆடை ஈஸியாக நம்ம வியாபாரம் பண்ணிக்கலாம். ஸோ உடனே வருமானம் கிடைக்கிறதுக்கூடிய ஒரு தொழில் வந்து ஆடு வளர்ப்பு. அடுத்து குறைந்த முதலீட்டில் பண்ணலாம். அடுத்து வெறும் மேய்ச்சல் நிலத்தை நம்பி கூட அவங்க ஆடை வளர்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து தீவன பில்லு நிலமே இல்லை, பசுந்தீவனம் உலர் தீவனம் இதெல்லாம் வாங்கி வச்சு போடணும் அப்படிங்கிற அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா கூட ஒரு மூணு பெட்டை ஒரு கெடா அந்த மாதிரியான சிறிய அளவில் கூட ஒருத்தவங்க ஆட்டுப்பண்ணையை ஒரு லேடிஸாக வச்சுருந்தா கூட அதை வச்சுக்கலாம். ஸோ கழிவுகளை நம்பி ஆடுகளை வளர்த்தலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு குறைந்த முதலீட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பெட்டை இருந்தது அப்படின்னா ரெண்டு வருஷத்தில் அது வந்து மூணு தடவை குட்டி போடும். இப்போ நீங்கள் வெள்ளாடு வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு குட்டி அப்படின்னா கூட மூணு ஆடு வந்து ஆறு குட்டி போட்டிருக்கும். ஸோ அந்த ஆறு பெட்டையும் ஒரு வருஷம் இல்லை ஆறு மாதம் தாய்கிட்டேருந்து பிரிக்கிறது, ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் அந்த குட்டிகளை விற்கிறாங்க அப்படின்னா 1000 to 1500 விற்கலாம். அப்போ வந்து ஒரு 10,000 வந்து கண்டிப்பாக ஒரு ஆடுலேருந்து ஒரு வருஷத்துக்கு எடுக்கலாம். அப்போ மூணு ஆடுனா 30,000. அது கண்ணுக்கு தெரியாத செலவு, அதாவது வருமானம் வந்து அவங்களோட எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் எடுக்கக்கூடிய இதாக இருக்கிறதுனால அது ஒரு நடமாடும் வங்கியாக எல்லா விவசாயிகளுக்கும் இருக்கிறதுனால அது கண்டிப்பாக ஒரு ஆடு வளர்ப்பில் வந்து ரொம்ப நல்லா பண்ணலாம் மேடம்.
1: ரொம்ப நல்லதுங்க மேம். இப்போ ஆடு வளர்க்கணும் அப்படின்னா முதல் நம்ம ஆட்டை பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கணும். இப்போ இந்த பகுதிக்கு இந்த இன ஆடு வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கும். அப்போது எந்த மாதிரியான இன ஆடுகளை வாங்கி வளர்க்கும் பொழுது நல்லா வளர்ற மாதிரி அந்த சதைப்பற்றுடன் கூடிய ஆடு நமக்கு கிடைக்கும்?
2: இனம் அப்படிங்கிறது வந்து செம்மறியாடா வெள்ளாடா அப்படின்னு நம்ம தேர்வு செய்யும்போது வெள்ளாடுகள் வந்து மரத்தீவனங்களையும் சேர்த்தி கொடுக்கணும் மேம். அப்போ வந்து மரத்தீவனமும் நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ அகத்தித்தலை, முருங்கைக்கீரை, அடுத்து சூபாபுல்னு சொல்லக்கூடிய தலை தீவனங்கள் வந்து ஒரு விவசாயியால் தர முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வெள்ளாடுகளை வளர்த்தலாம். ஏன்னா அது வந்து ரெண்டு குட்டிகளையும் அடுத்து வெள்ளாடுகளை வைக்கும்போது 10 ஆடு தான் ஒரு ஆளால் மேய்க்க முடியும், 10 to 15 ஆடு. அதே செம்மறி ஆடுகள் அப்படின்னா மரத்தீவனங்கள் அதுக்கு தேவையில்லை. ஸோ அப்போ அந்த செம்மறி ஆடுகள் அப்படிங்கிறதுல வந்து மேய்ச்சல் நிலத்தில் தீவனமே இல்லைன்னா கூட வேற கூட பிடுங்கி சாப்பிடும். அடுத்தது வந்து பொறுமையாக மேயும். அதனால ஒரு விவசாயி வந்து ஒரு 30 செம்மறியாடு கூட மேய்க்கலாம். அப்போ பாதிக்கு பாதி செம்மறியாடுகளை அதிகமாக வளர்த்த முடியும். மரத்தீவனம் டிபெண்ட் இல்லை, அடுத்தது வந்து மேய்ச்சல் தர மட்டும் போதும். பட் வெள்ளாடுகள் அப்படிங்கிறதுல வந்து மரத்தீவனங்கள் வேணும். ஆனால் விற்பனை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளாடுகள் எளிதில் விற்பனை அடையும். பட் செம்மறியாடுகள் ஒரு இனத்தவர் மட்டும் விரும்பி உண்றதுனால அந்த இடத்துல அவங்களால பக்ரீத் அப்படிலாம் வருது இல்லைங்க மேம், அதில் வந்து செம்மறியாடுகளை தான் விரும்பி விற்பாங்க, அதை தானமாகவும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் செம்மறியாடுகளுக்கு பயங்கர விலை இருக்கும்.
1: நீங்கள் சொல்கிறத பார்க்கும் பொழுது நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்க என்ன கறி நமக்கு விற்பனை ஆகுது, குறிப்பா வெள்ளாட்டு கறியா இல்ல செம்மறியாடா அப்படிங்கறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கி பண்ணும் பொழுது நம்ம நல்ல லாபம்
2: கண்டிப்பா மேம். அதாவது வெள்ளாடுகள் நமக்கு அங்க விற்க முடியுமா அப்படின்னா அந்த ஆடுகளுக்கு வெள்ளாடுகள்

0: ஏரியால. அடுத்து மர தீவனங்கள் அங்க கண்டிப்பா வேணும். செம்மறியாடுகள் ஈஸியா போகும்னா செம்மறியாடுகளுக்கு நோய் தாக்கும் தன்மையும் குறைவு, மர தீவனங்களும் தேவையில்லை. மேய்ச்சல் நல்லா எவ்வளவு மோசமா இருந்தாலும் பராமரிக்கலாம். அதில் இருக்கிற ஒரே ஒரு டிஃபெக்ட் வந்து ஒரு குட்டி போடும், அந்த கறியை வந்து மக்கள் கொஞ்சம் விரும்பி உண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ரெண்டையும் பார்த்துக்கிட்டா தாராளமா செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளுக்கு ஈக்குவலா பராமரிக்க முடியும்.
1: சரிங்க மேம், இப்போ எந்த ஆட்டை வாங்கினா நம்ம சிறப்பான லாபம் எடுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா பசு வளர்க்குறோம் அப்படின்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்றைய கன்று நாளைய பசு அப்படிம்பாங்க. அதே போலதான் நம்ம ஆட்டுக்கும். இப்போ ஒரு ஆட்டுக்குட்டியை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதை எப்படி பராமரிக்கணும், அதுக்கு தீவனம் எப்படி போடுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு?
0: கண்டிப்பா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ஆட்டுக்குட்டிகளை வாங்கும்போது நிறைய ரொம்ப குட்டியா பால் மறந்த குட்டி ஒரு 3 மாசம் 4 மாசம் அப்படி ரொம்ப வாங்கிடக்கூடாது. கண்டிப்பா ஆடு பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா கீழ்த்தாடையில 8 பல் இருக்கும். அந்த 8 பல் பிறக்கும் போதே இருக்கும். அந்த 8 பல் வந்து முதல் பல்லு கீழே விழும்போது 1 வயசை கிராஸ் ஆயிருக்கும். கீழே இருக்க முதல் 2 பல் கீழே விழுந்து நிரந்தர பல்லா மாறும்போது அந்த பால் பல்லு விழுகாம இருக்கிற ஸ்டேஜ், அதாவது குறைஞ்சபட்சம் 6 மாசம் மேல இருக்கக்கூடிய ஆடுகளை நம்ம வாங்கணும் அப்படின்னா இந்த பால் தேவைப்படாது. அடுத்தது தீவனங்களை நல்லா பச்சை தீவனம் உலர் தீவனம் அதெல்லாம் சாப்பிடக்கூடிய தன்மையை அது பெற்று இருக்கும். அப்போ வந்து வளர்ப்பில் வந்து நிறைய நோய்கள் தாக்காமல் கழிச்சல் வராமல் அதுவாக வளர்ந்துக்கும். இளம் குட்டிகளாக 3 to 4 மாசம் அப்படி வாங்கிட்டோம்னா வளராம வயிற்றுப்போக்கு மாதிரி ஏற்படுறது, அந்த மாதிரி வந்து குட்டிகள் இறந்து போக வாய்ப்பு இருக்குது. அடுத்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இளங்குட்டிகளை வந்து நல்லா வெயிட் வரணுங்கிறக்காண்டி சேத்த ஊத்திலாம் கொண்டு வந்து விற்றுருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கி பார்க்கும்போது நல்ல ஆடு கனமாக இருக்கும், பட் சந்தையிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தோன்னா ஒரு 4 நாள் கழிச்சல் ஏற்பட்டு குட்டிகள் இறந்து போயிடும். ஸோ ஆடுகள் வாங்க போது வயித்து தூக்கி பார்க்கும்போது ரொம்ப கனமா இருந்துச்சுன்னா அந்த ஆடுகளை வாங்கக்கூடாது. அடுத்தது ஒரு ஆடுகள் வாங்கும்போது செம்மறியோ வெள்ளாடோ எப்பயுமே பட்டியை விட்டு பிரியாது மேடம். ஒரு பட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா ஓட்டி பார்க்கணும். பட்டியை விட்டு ஒரு ஆடு வந்து தனித்து இருக்கு அப்படின்னாவே அந்த ஆடு நோயோட இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது வந்து ஆட்டு பட்டி அவங்க போட்டு வச்சிருக்காங்கல்ல மேடம், அந்த இடத்துல வந்து ஆடோடைய புழுக்கம் வந்து எப்பயுமே உருண்டை உருண்டையா இருக்கணும். ஆட்டுச்சாணி மாட்டு சாணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆடுக்கு குடல் பாதைகள் இருக்குன்னு அர்த்தம். எப்பயுமே மாட்டுச்சாணி ஆட்டுச்சாணி மாதிரி ஆகக்கூடாது, அப்ப அதுக்கு ஜீரண கோளாறு இருக்கு. பட் ஆட்டுக்கு வந்து அந்த புழுக்கை மாதிரி இருந்தா மட்டும்தான் அது வந்து நல்ல செரிமானத்தன்மையோடு இருக்குன்னு அர்த்தம், நோய் வாய்ப்பு எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால் அதனோட பின் இதில் வந்து ஏதாவது கழிச்சல் மாதிரி தெரியுதா, அடுத்து அந்த கட்டி வச்சிருக்கிற இடத்துல ஏதாவது மாட்டு சாணம் மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும்.
1: இப்போ ஒரு கால்நடைத்துறை பேராசிரியரா ஒரு ஆராய்ச்சியாளரா நீங்கள் வந்து இப்போ ஒரு குட்டியை பார்க்கும் பொழுது இந்த குட்டி இந்த மாதிரி வெயிட்டாக இருக்குது அப்போ இதை நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ சாதாரண ஆடு வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக ஆடு வளர்க்கணும் அப்படின்னா சந்தைக்கு போவாங்க, அவங்க பாட்டுக்கு ஆட்டை வாங்கிட்டு வந்து வளர்ப்பாங்க. அப்போது அதை வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே வச்சுருக்கணுமா, அதை ஏதாவது தனிமைப்படுத்தணுமா? இப்போ சந்தையிலேருந்து ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்து வளர்க்குறது சரியானது தானா, எப்படி பராமரிக்கணும்?
0: மேடம் ஃபஸ்ட்டு சந்தையில் வாங்குகிறோம் அப்படின்னாவே ஆட்டுக்குட்டிகளை வந்து குறைஞ்ச எனக்கு தெரிஞ்சு இந்த 6 மாசம் குட்டிங்கிறது வந்து 10 கிலோ எடை இருக்கும் மேம். அப்போ 10 கிலோக்கு மேல இருக்கிற குட்டியா தான் விவசாயிகள் வாங்கணும். ஒன்று அடுத்து வாங்கிட்டு வந்தோடனே குடற்புழு நீக்க மருந்தை கொடுத்துடணும். அப்போ அவங்க ஏதாவது சேரு அந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டிருந்தா கூட அந்த பூச்சி மருந்து ஊற்றிட்டோம்னா வெளியே வந்துடும். அடுத்து உண்ணியெல்லாம் நிறைய ஆட்டு மேலே இருக்கும், அது இருந்ததுன்னா ஆடோட ரத்தத்தை உறிஞ்சி அது நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிச்சின்னா ஆடுகளுக்கு பிற நோய்கள் வந்து வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் உண்ணி பேன் நீக்க மருந்து போட்டு கால்நடை மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டால் அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஆட்டை எடுத்துகிட்டு போயோ இல்லை அவங்க கிட்ட கேட்டு இந்த மாதிரி குடற்புழு மருந்து வேணும் உன்னிப்பூன் மருந்து வேணும்னா.
1: இப்போ இந்த குடற்புழு நீக்க மருந்தும் கொடுக்கணும் உன்னி நீக்க மருந்தும் கொடுக்கணும்னு சொன்னீங்க, இந்த மருந்து எந்த இடைவெளியில் நம்ம கொடுக்கணுங்க மேடம்?
0: புது ஆடாக வாங்குகிறோம் அப்படின்னா வாங்கிட்டு வந்தோன்னா அந்த உன்னி பெயினுக்கு வந்து வெளியில் தடவுறது மேம், அது உள்ளே கொடுக்கறது இல்லை. குடற்புழு நீக்க மருந்துங்கிறது வயத்தில் கால்நடை மருத்துவர்கிட்ட எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த குட்டியினுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க சொல்லுவாங்க. அது கொடுத்துட்டு ஒரு 6 மாதம் கழிஞ்சுதான் திரும்ப ரிப்பீட் பண்ணணும். ஸோ அதுவுமே கால்நடை மருத்துவரோட ஆலோசனை. அது எப்படி ஆலோசனை எடுக்கணும்னா அந்த ஆட்டு புழுக்க இருக்குல்ல மேம், அதை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட நீங்க மாட்டாஸ்பத்திரியில காட்டினீங்கன்னா அவர் அதை டெஸ்ட் பண்ணி என்ன பூச்சி பாதிப்பு, ஏன்னா உருண்டை புழு தட்டை புழு நாடா புழுன்னு புழுக்களின் வகைகள் இருக்கு, அதுக்கு தகுந்த மருந்து கொடுத்தாதான் நமக்கு வந்து அதோடைய பலன் கிடைக்கும். அதனால விவசாயிகள் வந்து கால் இந்த மெடிக்கல் ஸ்டோர்ல போயிட்டு மருந்து கொடுங்கன்னு சொல்லி கொடுக்கறத கூட விட ஒரு ஆட்டுடைய பிழுக்கை எடுத்துட்டு போய் கொடுத்து அல்லது ஆட்டு மேல இருக்க உண்ணிய ஒன்று பிடிச்சிட்டு போய் காட்டி இதுக்கு என்ன மருந்து

0: கொடுக்கறது அப்படின்னா கால்நடை மருத்துவர் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. அப்போ மருந்துகளுடைய எதிர்ப்பு தன்மை வராமல் நம்ம கொடுத்த மருந்து கரெக்டாக வேலை செஞ்சுருக்கும்.
1: இப்போ சந்தையிலேருந்து வாங்கிட்டு வரும் பொழுது ஒன்று உண்ணி நீக்க மருந்து கொடுக்கணும்னு சொன்னீங்க, இன்னொன்று அந்த வாய் வழியாக வந்து குடற்புழு நீக்க மருந்து. அடுத்து வேற என்னெல்லாம் நமக்கு?
0: மேடம் இப்போ ஒரு பட்டியாக வச்சுருக்காங்க, ஒரு 20 பெட்டைக்கு ஒரு கெடா, அதுதான் மேம் ரேஷியோ. ஸோ 20 பெட்டைக்கு ஒரு கிடான்னு அவங்க வைக்கும்போது அந்த கிடாக்கள் வந்து அவங்க பட்டியிலேயே இருக்கிற நல்ல ஆண் குட்டியை வந்து கெடாவை மாற்றிருப்பாங்க. அப்படி பண்ணவே கூடாது. எப்பயுமே கெடாக்களை வந்து 2 வருடத்துக்கு ஒரு முறை மாற்றணும். அப்போ 2 வருடத்துக்கு ஒரு முறை வேற வாங்கிட்டு வரணும். ஏன்னா இப்போ எப்படி நம்ம சொந்தத்தில் இது பண்ணும்போது நோய் எதிர்ப்பு சக்தி, ஆடுகளுடைய வளர்ச்சி திறன் அதெல்லாம் குறையுதோ, அது மாதிரி நம்ம பட்டியிலேயே கெடாக்களை எடுத்து எடுத்து ஆண் குட்டிகளை வந்து கெடாக்களை மாற்றும் போது அதால் உருவாகக்கூடிய குட்டிகளுடைய எடை வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஏன்னா பிறக்கும் போது குட்டிகளினுடைய உடல் எடை வந்து 2 கிலோ இருக்கணும். 2க்கு மேலே இருந்தால் தான் அந்த குட்டிகள் வந்து 3 மாசத்தில் 6 கிலோவும் 6 மாசத்தில் ஒரு 12 கிலோவும் அடையணும் உடல் எடை. ஸோ அப்போ இந்த உடல் எடை வராமல் போயிடும் அப்படின்னா அதே கெடாவை யூஸ் பண்ணுறது. ஸோ அப்போ இதை வந்து விவசாயிகள் எப்பயுமே அவங்க பட்டியிலேருந்து கெடா எடுக்காமல் வேற வேற சந்தையோ இல்லை வேற வேற பட்டியில் இருக்கக்கூடிய ஆடுகளோ, அதாவது ஒரு 6 பல்லு போட்ட ஆடாக வாங்கணும். 4 பல்லு போட்டிருக்கிறத விட கூட 6 பல்லு வாங்கினாங்கன்னா இன்னும் நல்ல ஆடுகளுடைய தரம், அந்த கெடாவுடைய தன் ஒரு 30 to 40 கிலோ இருக்கிற மாதிரி வாங்கணும். ஸோ இதே பெட்டைகளையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 20 பெட்டைகள் வச்சிருக்காங்க அப்படின்னா அதையே வச்சிருக்க கூடாது. வயசாக வரைக்கும் அது வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த பெட்டைகள் வந்து கருத்தரிக்காம குட்டிகள் ரொம்ப தரம் இல்லாம போடும்.
1: அப்போ எத்தனை ஈத்து வரையில அந்த பெட்டையாடு?
0: அது பாத்தீங்கன்னா 5 ஈத்து மேடம், அதாவது 5 வருஷம். 5 ஈத்துங்கிறத விட 5 வருஷம். இதுல வந்து நமக்கு 2 வருஷத்துக்கு 3 ஈத்து அப்படிங்கறத விவசாயிகள் பிளான் பண்ணும். ஏன்னா இப்ப இருக்க விவசாயிகள் நம்ம எப்படி பண்றோம்னா எப்ப வேணாலும் ஆட்டுப்பட்டியில குட்டி போட்டுட்டே இருக்கும் மேடம். அவங்களுக்கு வந்து அந்த மேனேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு 20 பெட்டை இருக்கு அப்படின்னா இப்ப மழை எந்த காலம், மழை காலமோ ஆடி மாசம் வருது ஆகஸ்ட் அப்படின்னா ஜூன் ஜூலையில நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு கடலை புண்ணா ஊற வச்சு கொடுக்கறது இல்லையா, அகத்திக்கீரை ஒரு கட்டு, எது அவங்களால முடியுமோ.
1: ஒரு ஆட்டுக்கு எவ்வளவு மேம் கொடுக்கலாம்?
0: அகத்திக்கீரைன்னா ஒரு கைப்பிடி மேடம், இதுனா ஒரு 50 கிராம் கடலை பின்னாக்கு.
1: கடலை பின்னாக்கு
0: இது 50 கிராம் ஒரு 15 நாளைக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேரு செழுமையாக்கல் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அதை வந்து நம்ம கொஞ்சம் தயார் பண்ணிட்டு கடாக்களை வந்து அந்த தடவை மட்டும் நைட்ல பட்டியில போட்டுருணும். அப்போ நமக்கு அந்த 1 மாசம் அந்த கெடாக்கள் வந்து பட்டியில் இருந்துச்சு அப்படின்னா எல்லா பெட்டைகளையும் அது சினை பண்ணிடும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா இந்த கெடாக்களினுடைய அடி வயிறு இருக்குல்ல மேம், அதில் வந்து நம்ம இந்த கோலம் போடுற கலர் பவுடர் இருக்குல்ல அதை தண்ணியில் கரைச்சி இப்படி தடவிடணும். அப்போ எந்தெந்த கெடாவெல்லாம் தாண்டி இருக்கு அப்படிங்கிறது வந்து பெட்டையினுடைய முதுகில் தெரியும். அப்போ நம்ம அந்த பெட்டைகளை வந்து பிரிச்சிடலாம். அப்போ தாண்டாமல் இருக்கிற பெட்டைகளை திரும்பியும் அந்த பட்டியிலேயே போட்டு 1 மாசம் நம்ம விட்டோம். அந்த தாண்டுற டைமில் அந்த 1 மாசம் கெடாக்களுக்கு கடலை பின்னாக்கோ 50 கிராமும் இந்த பெட்டைகளுக்கு ஒரு 15 நாளைக்கும் கொடுத்தோம் அப்படின்னா வெள்ளாடுகளாக இருந்தால் தரமான குட்டிகள், அதாவது ஒரு 20 ஆடு இருக்குன்னா 19 to 18 ஆடு நமக்கு குட்டி போடும். அடுத்து குட்டியினுடைய உடல் எடை 2க்கு மேலே தான் இருக்கும். இதே வெள்ளாடா இருந்துச்சுன்னா 2 குட்டி 3 குட்டி. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் கைராசி எனக்கு 2 குட்டியே போட மாட்டேங்குது, அப்படின்லாம் இல்லை மேடம். இந்த செழுமையாக்கல்ங்கிறத பண்ணினாவே எல்லா ஆடுகளும் 2 to 3 குட்டிகள் போடும். சினை பருவம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த செழுமையாக்கல், இப்போ நம்ம சொன்னோம்னா கல்யாணம் ஆன பொண்ணுக்கு இது எல்லா சொந்தக்காரங்கள்லாம் சாப்பாடு போடுறாங்கல்ல மேம், அது வந்து என்னன்னா நல்ல சாப்பாடு கொடுக்கறது. எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா உளுந்து வடை,
1: முன்னோர்கள் எதை செஞ்சாலும் ஒரு காரணம்.
0: இப்ப பாத்தீங்கன்னா கறி சாப்பாடு போடுறோம், அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா உளுந்து வடை தான் போடுவாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த புரோட்டீன் புரதச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்கும்போது அந்த பெண்கள் வந்து கருத்தரித்தல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அதே தான் இதுலயும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குட்டி ஈனு இல்லை இல்லைங்க மேடம், ஈன உடனே ஒரு 15 to 20 நாள், ஏன்னா இளம் குட்டிகளுக்கு வந்து பால் இருக்காது. சோ 2 குட்டி 3 குட்டி போட்டிருக்கும் வெள்ளாடுகள். அப்ப ஒரு 100 கிராம் அளவுக்கு தாயாடுகளுக்கு கடலை பின்னாக்கு வைக்கலாம். அப்ப குட்டியினுடைய இறப்பு, ஏன்னா ஆடு வந்து பால் பத்தல அப்படின்னா மாட்டுப்பாலை நீங்க குட்டிகளுக்கு கொடுத்தீங்கன்னா குட்டிகள் இறந்துரும் மேடம். ஏன்னா ஆட்டுப்பாலும் மாட்டுப்பாலும் ஒண்ணு கிடையாது. ஏன்னா ஆட்டுப்பாலினுடைய கொழுப்பு துகள்கள் வந்து ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும் மேடம். அதனால என்ன ஆகும்னா எளிதில் ஜீரணமாகும். இப்ப குடல் புண்ணு இருக்கிறவங்க கூட ஆட்டுப்பால் குடிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாட்டுப்பாலுடைய கொழுப்பு துகள்கள் வந்து பெருசு, நீங்க அதை எடுத்து கொடுக்கும்போது அது செரிக்காது, அதனால கழிச்சல் நோய் ஏற்பட்டு இறந்துடும். குட்டிகளுடைய இறப்பை தடுக்கணும்னா தாயாடுகளுக்கு குட்டி ஈன்றோன்னு

0: ஒரு 50 to 60 இல்லை அதிகபட்சம் 100 கிராம் அளவுக்கு, ஒரு 3 குட்டி போட்டிருக்குன்னா 100 கிராம் அளவுக்கு கடலை பிணாக்கு கொடுத்தோம்னா பால் பற்றலை அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது.
1: சரிங்க.
0: ஸோ இது மாதிரி ஒரு 2 மாதம் ஆடுகளை வந்து தாயோடைய வச்சிருக்கணும். அப்போ தாயிலிருந்து பிரிக்கிறது ஒரு 15 நாள், 2 மாசம் முடிஞ்சு ஒரு 15 நாள் பிரிச்சுட்டு 2.5 மாசத்துல பிரிச்சு விட்டுட்டு திருப்பி ஒரு 15 நாள் இந்த பெட்டையாடுகளுக்கு இந்த செழுமையாக்கல் பண்ணி அப்ப திருப்பியும் அதை செனைக்கி விட்டுறோம்.
1: செழுமையாக்கல்ங்கும் பொழுது அந்த கடலை பிண்ணாக்கு வந்து நம்ம
0: கொடுக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா ஆடுகளோட சினைக்காலம் 5 மாசம், 2.5 மாசம் குட்டியோட இருக்கு, 15 நாள் செழுமையாக்கல். அப்ப ஒரு ஈத்துக்கு நம்ம ஒரு ஆடை யூஸ் பண்றது வந்து 8 மாசம், அப்போ 8 × 24. அதனால தான் நான் சொல்றேன், 2 வருஷத்துல 3 ஈத்துக்களை வந்து ஒரு ஆடுகள் வந்து கொடுத்தோம் அப்படின்னா குட்டிகளும் நல்லா இருக்கும், தரமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆடுகளை 5.5 to 6 வருஷம் தான் நம்ம பட்டியல இருக்கணும் மேடம். பெட்டையாடுகள்னா 5.5 to 6 வருஷம், அதாவது பல்லு ஃபுல்லாகவே 8 பல்லும் வந்து நிரந்தர பல்லு ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா நல்ல பழுப்பு கலரில் பெரிய பல்லாக இருக்கும். அது ஆகி அதுக்கப்புறம் 1 வருஷம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆடுகளை கழிச்சிடணும்,
1: வித்தரணும்.
0: கெடாக்களாக இருந்தால் 2 வருஷத்துக்கு ஒரு முறை, அதாவது அந்த 6 பல்லு இல்லை 4 பல் போட்ட ஆடை வாங்கி 2 வருஷம் வச்சுட்டு திரும்ப கொடுத்துடணும்.
1: சரிங்க.
0: அப்போ வந்து ஒரு பண்ணை வந்து சூப்பராக இருக்கும் மேடம்.
2: இந்த காலத்தில் ஏழ்மை ஒழிக்கவே
3: ஒரு ஆட்டு பண்ணைய லாபகரமான பண்ணையா நடத்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை ஆடு வளர்ப்போர் கடைபிடிக்கணும்னு கேட்டுட்டு இருக்கோம்.
2: ஐயா வாங்க, அம்மா வாங்க.
3: ஆடு வளர்ப்பு குறித்த இன்னும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: 20 பெட்டையாட்டுக்கு ஒரு கெடா இருக்கணும் அப்படின்னீங்க. இப்போ இந்த அளவு பார்த்தீங்கன்னா அதோடைய நிலப்பரப்பு, அதாவது ஒரு பட்டி இருக்குது அப்படின்னா அது எந்த அளவு இருக்கணும் மேடம், எத்தனை ஆட்டுக்கு எந்த சதுர அடியில் இருக்கணும் அப்படின்னு அந்த இடைவெளி தேவை உண்டு
0: இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கொட்டகை போட்டு வளர்த்துறாங்க அப்படின்னா கெடாக்களுக்கு, அதாவது கொட்டகைன்னா மேய்ச்சலுக்கே அந்த ஆடு போகாது மேடம். இப்போல்லாம் அந்த மெத்தடு கொண்டு வந்திருக்காங்க, கொட்டில் முறையில் ஆடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்துச்சு அப்படின்னா கெடாக்கு 20 சதுரடி மேம், பெட்டைக்கு 15 சதுரடி. இதே நீங்கள் பட்டி போடுறீங்க அப்படின்னா பெட்டைகளுக்கு 20, கெடாவுக்கு 25. ஸோ இந்த மாதிரி இடைவெளியை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பட்டி மாத்திட்டே இருக்கணும், அந்த இடம் வந்து நனையாம ஈரம் ஆகி அந்த சதசதன் ஆகாம இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கொட்டில் முறையில வளர்த்தும் போது 1 ஏக்கராவுக்கு 40 பெரியாடுகள் வைக்கலாம். மேய்ச்சல் அப்படிங்கும் போது அது அவங்க மேய்ச்சல் நிலத்தை பொறுத்து மேம், மேய்ச்சல்ங்கிறது வந்து 2 மடங்கு இடம் தேவைப்படும்.
1: சரிங்க மேம்.
0: அவங்க ஏரியால ஏரி ஓரம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே வந்து அவங்க ஒரு அந்த மாதிரி மேய்ச்சலை மட்டும் இல்லாதவங்க வந்து கலப்பு தீவனம் அப்படின்னு ஒண்ணு பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வெள்ளாடுகளுக்கு மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்தோடனே அது தந்தாங்க அப்படின்னா, ஏன்னா ஆட்டை பொறுத்தளவு மேடம் அவ்வளோ சீக்கிரம் நோய்வாய்ப்படாது. ஏன் அப்படின்னா ஆடில் இருக்கக்கூடிய கொழுப்பு அப்படிங்கிறது அந்த சதையினுடைய நடுவு நடுவு ஒட்டி இருக்கும். கோழி அப்படின்னா கொழுப்பு வந்து ஒரு மூடி மாதிரி மூடி இருக்கும், வயிற்று பகுதியில் இப்படி பிரித்து வெளியே போட்டோம்னா கொழுப்பு கிடையாது. ஆனால் ஆட்டில் வந்து அப்படி நீங்கள் பிரித்து கொழுப்பை போடவே முடியாது. அதனால தான் உங்களுக்கு ஆட்டு இறைச்சி வந்து நல்ல ருசியாக இருக்கும், ஏன்னா ஒரு ஒரு இலையிலையும் கொழுப்பு துகள்கள் போய் உட்கார்ந்துருக்கும். இந்த கொழுப்பு துகள்கள் கரைய வரைக்கும் ஒரு ஆடு கீழே விழுகாது. அப்போ ஒரு ஆடு கீழே படுத்துருச்சு அப்படின்னா அந்த ஆடுக்கு என்ன வைத்தியம் பண்ணாலும் அந்த ஆடை காப்பாற்ற முடியாது. ஸோ அப்போ இந்த கொழுப்பு துகள்கள் வரணும் அப்படின்னா தான் நோய் எதிர்ப்பு தன்மை நல்லா இருந்து ஆடுகள் வந்து ஆரோக்கியமாக இருந்து நல்ல குட்டிகளை ஏன்னு நமக்கு பட்டிக்கு வருமானம் தரும். அப்படி தரணும் அப்படின்னா கலப்பு தீவனம் வெறும் மேய்ச்சல் மட்டும் நம்பி இல்லாமல் தானியம், நான் ஒரு 10 கிலோவுக்கு சொல்கிறேன் மேம், ஒரு 10 கிலோவுக்கு ஒரு 6 கிலோ அவங்க என்ன தானியம் வச்சுருக்காங்களோ, இப்போ கம்பு ராகி சோளம் அது மாதிரி அரிசி எல்லாத்தையும் கலப்பில் ஒரு 6 கிலோ, 2 கிலோ ஏதாவது ஒரு பின்னாக்கு, 2 கிலோ வந்து தவிடு, இது கூட வந்து ஒரு 300 கிராம் தாது உப்பு, இது சேர்த்து கலந்துக்கிட்டு மேடம் ஆட்டுக்கு டெய்லி ஒரு கைப்பிடி அளவு ஒரு 50 கிராம் இல்லை 30 கிராம் அப்படி வச்சாங்க அப்படின்னா அந்த ஆடுகளுக்கு வந்து வளர்ச்சியும் நல்லா இருக்கும். இப்ப மேய்ச்சல் வந்து பாத்தீங்கன்னா மழை
1: 30 கிராம் அப்படிங்கறது ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு கொடுத்தா,
0: ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு கொடுத்தா போதும் மேம். அது வந்து கிலோ கணக்கில் போட்டு போட்டு அப்படியே வைக்காம தண்ணி தெளிச்சு இப்படி பரட்டி வச்சாங்கன்னா ஆடுகள் சாப்பிட்றோம். இப்போ வெயில் காலம்னா அங்கே மேய்ச்சல் தரையில் ஒன்றுமே இருக்காது, அப்போ போயிட்டு வர்ற ஆடு வந்து உடல் இழைக்கும். அது இப்போ மழை காலம் அப்படின்னா ஆடுகள் போய் நல்லா மேய்ஞ்சிட்டு வந்துடும். இந்த உடல் எடை குறையிறது கூடுறது இது இல்லாமல் நம்ம பராமரிக்கணும் அப்படின்னா இந்த தானியம்

0: தவிடு, பின்னாக்கு கூட ஒரு 300 கிராம் தாது உப்பு. இது கலந்துட்டு ஒரு ஆட்டுக்கு, குட்டி ஆடாக இருந்தால் ஒரு 50 கிராம் மேம், நல்ல பெரிய ஆடு குட்டி போட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு 100 கிராம். ஸோ இந்த அளவில் அந்த ஆட்டுகளை பிரித்து விட்டு பெரிய ஆடுகளுக்கெல்லாம் தனியாகவும் குட்டி ஆடுகளுக்கு தனியாகவும் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டுப்பட்டியில் நமக்கு லாபம். இது மட்டும்தான் விவசாயிகள் பண்ணுற தவறுகள் மேம். இந்த கலப்பு தீவனம் தரணும்னு அவங்களுக்கு தெரியாது, கெடாவை எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது, பெட்டைகளை எப்போ கழிக்கணும்னு தெரியாது, இந்த செழுமையாக்கள் தெரியாது. பட் இந்த 4 விஷயம் செஞ்சால் இன்னும் நல்ல லாபங்களை வந்து ஆட்டுப்பண்ணையில் அடையலாம் மேடம்.
1: சரிங்க மேம். இப்போ பொதுவாக ஒரு குட்டியை வாங்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம கவனிக்கணும், அதோடைய இட அமைப்பு எப்படி இருக்கும், அதே போல் அதுக்கு எந்த அளவுக்கு சரிவிகித உணவு குறிப்பாக அந்த தீவனங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க மேம். அடுத்ததாக ஒரு ஆட்டு பண்ணையாளராக வேறு ஏதேனும் விஷயங்களில் குறிப்பாக

0: ஆட்டு பண்ணையாளரா, வேற ஏதேனும் விஷயங்கள்ல, குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துல இருக்கோம், இந்த நேரத்துல வெயிலும் கொஞ்சம் அதிகமா இருக்கு, எப்பயாச்சும் மழையும் பெய்யுது. இப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த ஆட்டுக்கு ஏதாவது நோய் நொடிகளோ இல்ல வேற ஏதேனும் தாக்கம் அந்த மாதிரி இருக்குங்களா? வராம இருக்கணும்னா ஏதேனும் முன்னெச்சரிக்கை தேவைங்களா?
1: கண்டிப்பா மேம். அதாவது முதல்ல ஆடுகளுக்கு நம்ம சொன்ன மாதிரி குடற்புழு நீக்கமும் உண்ணி பேன் நீக்கமும் பண்ணிடணும் மேடம். 6 மாசம் ஒரு வாட்டி கண்டிப்பா பண்ணணும். அது கால்நடை மருத்துவரோட ஆலோசனையோட பண்ணிடணும். அடுத்தது ஆடுகளுக்கு வந்து தடுப்பூசிகள் இருக்கு. அந்த தடுப்பூசிகள் அப்படிங்கிறது வந்து துள்ளுமாறி நோய், அடுத்தது அம்மை நோய், அடுத்து நீல நாக்கு நோய். இந்த மூணுக்குமே அந்த நீலநாக்கு நோய் அந்த ஏரியால இருக்கான்னு பாக்கணும் மேம். அது வந்து மேக்சிமம் இந்த செப்டம்பர் மாசத்துல வரும். அது பாத்தீங்கன்னா நாக்கெல்லாம் நீளமாயிடும். இந்த கண்ணு முன்னாடி ஒரு கொசு பறக்கும் இல்ல மேம், நமக்கெல்லாம் கண் நோய் வரும் இல்ல, அந்த பீரியட் அது. அந்த கொசுவால அந்த ஆடுகளுக்கு அந்த நீலநாக்கு நோய் வரும். சோ அந்த நீலநாக்கு நோய், அம்மை நோய், துள்ளுமாறி நோயும் அதே மாதிரி ஆடி மாசத்துல, ஏன்னா பச்சை துளுக்கும் மேம். இதெல்லாம் வறட்சி காலம், பச்சையே பார்த்துருக்காதா? அப்ப அது ஓடி போய் நல்ல ஆடுகள் நிறைய பச்சை சாப்பிட்றோம். அப்ப அதுல வந்து கிளாஸ்ட்ரிடியம் அப்படிங்கிற ஒரு நச்சுயிரியால அது கக்கிற ஒரு விஷத்தினால அது பில்லுல வந்து நிறைய இருக்கும் மேம். அந்த டைம்ல மழை துளி இருக்கிற நேரத்துல அந்த மழை துளி பனித்துளி அந்த பில்லு மேல இருக்கும்போது இந்த நல்ல ஆரோக்கியமான ஆடுகள் இந்த பசுந்தீவனங்களை நிறைய உண்றும் போது இதுக்கு வந்து அந்த கிளாஸ்ட்ரிடிய நச்சுனி
0: விவசாயிகள்
1: கண்டிப்பா எனக்கு வராது அப்படின்னு நினைக்காம இந்த துள்ளு நோய்க்கு தடுப்பூசி, அம்மை நோய்க்கு தடுப்பூசி, அடுத்து நீலநாக்கு நோய் அந்த இடத்துல இருக்குதான்னு கேட்டுட்டு அதுக்கு தடுப்பூசி, அடுத்து சில இடங்கள்ல கோமாரி நோய் மாடுக்கு மட்டும்தான் வருதுன்னு இல்லை மேம், ஆடுகளுக்கும் வருது. ஸோ அதுக்கு தடுப்பூசிகளை வந்து கண்டிப்பா 1 வருஷத்துல விவசாயிகள் போட்டுக்கணும். கால்நடை மருத்துவர்கிட்ட அணுகிட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க.
0: விழிப்புணர்வு இருக்குதுங்களா மேடம் ஆடு வளர்க்குறவங்க கிட்ட?
1: ஆடு வளர்க்குறவங்க கிட்ட இன்னும் விழிப்புணர்வு கம்மியா இருக்கு மேம். எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மலையோரங்கள்ல அவ்வளோ பட்டியை ஓட்டிட்டு வர மாட்டாங்க. ஆடு வச்சிருக்கவங்களுக்கு வந்து என்னன்னா காலையில எழுந்திரிக்கணும், ஆட்டு பட்டி ஓட்டிட்டு போகணும், சாயங்காலம் வந்து அடைக்கணும், அப்படிதானே ஒழிய ஒரு கால்நடை மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிலாம் கிடையாது. நானே போறேன், மெடிக்கல்ல வாங்குறேன், ஊசி போடுறேன் அப்படிங்கிற மனப்பக்குவம் தான் அறியாமை தான் மேடம். சோ இந்த அறியாமையா இல்லாம அந்த தடுப்பூசிகளை வந்து முறையா கால்நடை மருத்துவரை கூட்டிட்டு போய், ஏன்னா மேக்சிமம் அவங்க பட்டி ஓட்டிட்டு வர முடியாது. சோ கூட்டிட்டு போய், ஏன்னா அப்ரோச் இல்லாத இடத்துலதான் இருக்கவங்க ஆடு வச்சிருப்பாங்க, அவங்க வந்து அதை பயன்படுத்திக்கணும் மேடம். இருக்கு கால்நடை மருத்துவரோட உதவியோட அதை செஞ்சுக்கணும்.
0: சரிங்க மேடம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எல்லா விஷயங்கள்லையும் ஒரு கவனத்தில் வச்சு ஒரு பண்ணையாளர் வந்து நல்ல ஆட்டை பராமரிச்சுறாரு அப்படின்னா, அடுத்ததாக அவருடைய கவனம் எதில் போகுதுன்னா விற்பனை. அப்போ விற்பனையின் பொழுது ஒரு பண்ணையாளர் எதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அவர் விற்கணும், எந்த மாதிரி விற்கும் பொழுது அந்த பண்ணையாளருக்கு நல்ல லாபம் கிடைக்கும்?
1: கண்டிப்பாக மேடம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடுடைய உடல் எடை, உடல் எடையில் வந்து பாதி வந்து கறி வரும் மேம். ஆட்டில் வந்து 50-60% வந்து கரியா வரும். அப்ப இன்னைக்கு கரியினுடைய விலை வந்து எவ்வளவு இருக்கும்? ஒரு 700-1000 வரைக்கும் இருக்கு. அப்போ ஒரு ஆடோடைய உடல் எடைய போட்டுக்கணும். ஏன்னா இன்னுமே அந்த துண்டு போட்டு கை போட்டு அப்படி எல்லாம் மறைமுக விற்பனை தான் இன்னும் இருக்கு சந்தையில. அப்படி இல்லாம அது முன்னாடி இவங்க அசஸ் பண்ணிக்கணும். எப்படின்னா ஒரு ஆடினுடைய உடல் எடை, ஒரு எடை மிஷின் வாங்கி வச்சுக்கலாம். மேக்சிமம் ஒரு 20 கிலோ இல்ல ஒரு 30 கிலோக்கு மேல நம்ம ஆடுகள் கிடையாது. சோ அதனால அந்த ஆடோட உடல் எடை ஒரு 20 கிலோ இருக்கு அப்படின்னா அது 10 கிலோ கறி வரும். அடுத்து தலை கால் குடல், அது வந்து ஒரு 300 ரூபாய்க்கு போகுது. அடுத்தது தோல் ஒரு 200 ரூபா. அப்போ 300+200 500. அடுத்தது இந்த 10 கிலோ கறி 1000 அப்படின்னா 10,000. அப்போ 10,500 ரூபாய்க்கு தான் அந்த 20 கிலோ ஆடை நம்ம விற்றோம்னா நமக்கு லாபம். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கறியினுடைய விலையில ஆட்டினுடைய எடையில பாதி. அடுத்து தலை கால் குடல் தோலுக்கு ஒரு ரேட்டு. இது எல்லாத்தையும் சேர்த்துனாங்கன்னா என்ன வருதோ அந்த காசு தான். அப்ப நீங்க யோசிக்கலாம் மேடம், அப்ப வாங்கிட்டு போறவங்களுக்கு என்ன லாபம் வரும்? இப்ப நானே எல்லா காசும் எடுத்துட்டேன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அது வந்து அவங்க எப்படி லாபம் பார்ப்பாங்க அப்படின்னா, ஆட்டு கறியை வந்து நீங்க பாத்தீங்கன்னா தண்ணியில நினைச்சு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப பாரு, அதனாலதான் மேம் அந்த காலத்துல கோழிக்கறியெல்லாம் சுட்டி பொசுக்கி இருக்காங்க. இப்பதான் நம்ம அந்த டிப்பிங் மெத்தட்னு சொல்லி சுடு தண்ணியில முக்கிறது, அடுத்த ஆட்டை தண்ணியில் கழுவுறது, இல்லை கறியோட தன்மையே என்ன அப்படின்னா தண்ணியை உறிஞ்சிக்கும். கறியை வீட்டில் நம்ம சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணியே ஊற்றுலின்னா

0: அதனால நிறைய தண்ணி வரும், தண்ணி வந்து டபுள் மடங்கு உரியும். அப்ப அவங்களுக்கு வந்து அந்த 20 கிலோ கறி ரேட்டு வந்துடும். அட்லீஸ்ட் 20 வரலனாலும் 15 to 18 கிலோ வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். தண்ணியில நினைக்காம அவங்க அறுக்கவே முடியாது, அப்புறமும் தண்ணி தெளிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கும் இதுல இழப்பு வராது, நம்ம வந்து ஆக்சுவல் ரேட்டு தான் கொடுக்கும். அதனால வந்து ரெண்டு பேருமே லாபம் எடுக்கலாம்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரிங்க மேம், அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, நிறைய ஆடு வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஆடு கழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நல்ல மழை அதிகமா இருக்கிற நேரத்துல மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போறவங்களா இருந்தாங்கன்னா கூட அதை ஓட்டிட்டு போயிட்டு வர்றதுக்கு சிரமம். அதே மாதிரியே நல்ல வெயில் இருந்துச்சுன்னா நோய் தாக்கம் நிறைய இருக்குமே, ஆட்டை கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்ப இது பத்தின உங்களுடைய தகவல் கருத்து என்ன?
0: ஒரு 20 ஆடு இருக்கு அப்படின்னா அந்த 20 ஆட்டுலயே வட்டி சேர்த்தும் போதே பாதி ஆடு வந்து ரெண்டு பல் ஆடா இருக்கணும். அதாவது 10 ஆடு வந்து ரெண்டு பல் போட்ட நிலையில அப்போ அது வந்து நம்ம கிட்ட பட்டியல 5.5 வருஷம் இருக்கும். அது 3 பல் ஆடு 5 இருக்கணும், 4 பல் ஆடு 5 இருக்கணும். ஏன்னா இந்த 2 பல் போட்ட ஆடு குட்டி போடுறதுக்கு 6 மாசம் ஆகும், அது பயிராகி தான் குட்டி போடும். ஆனா இந்த 2 பல்லும் 3 பல் இருக்கிற ஆடு 4 பல் இருக்கிற ஆடெல்லாம் வந்து பெரிய ஆடு. ஸோ அது ஏற்கனவே குட்டி போட்ட ஆடுகள், அப்போ நமக்கு வந்த உடனே பட்டியில குட்டி போடும். ஸோ இந்த 3 பல் போட்ட ஆடு அப்படிங்கிறது 5 இருக்குல்ல மேம், இந்த 5 ஆடை வருஷம் வருஷம் கழிச்சிடணும்.
1: ஓ சரிங்க மேம்.
0: அப்போ ஒரு பட்டியில 30% ஆடு வருஷம் வருஷம் கழிச்சிடணும். அது வந்து இந்த 3 பல் ஆடு எப்போ 4 பல் ஆகி கடை போட்டு 1 வருஷம் ஆச்சுன்னா கழிச்சிடணும். அப்போ ஒரு 20 ஆட்டுல 5 ஆடை வருஷம் வருஷம் எடுத்துடணும் இந்த வயசான ஆடுகளை. அப்ப பட்டியே பாத்தீங்கன்னா பாதி 2 பல் ஆடு, மீதி இருக்கக்கூடிய பாதியில 3 பல் பாதி 4 பல் பாதி அப்படி.
1: சரிங்க மேடம். அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப ஒரு ஆட்டை வளர்த்து விற்கும் பொழுது கறிக்காக விற்கும் பொழுது அவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குமா, இல்ல ஒரு குட்டியா விற்கும் பொழுது அதிக லாபம் கிடைக்குமா?
0: அதாவது இதுல வந்து என்னன்னா, கெடாக்களா எப்ப ஒரு பட்டி இருக்கு அப்படின்னா பாதி பெட்டை பாதி கெடா தான் போடும். இப்ப 20 ஆடுகள் இருக்கு அப்படின்னா அது குட்டி ஈனுது. இப்ப ஒரு செம்மறி ஆடுன்னு வச்சுக்கோங்களேன், 20 ஆடு வந்து அதே 20க்கு 20 தானே வரும், அதுல வந்து ஒரு 18 ஆடு குட்டி போடுது அப்படின்னா 9 பெட்டை 9 செக்ஸ் ரேஷியோ எப்பயுமே 50% சொல்லுவோம். அப்ப அந்த 9 கெடாவை வந்து அவங்க வச்சிருக்க முடியாது, கண்டிப்பா அந்த 9 கெடாவில வந்து வித்துதான் ஆகணும்.
1: ஆமா,
0: கெடாக்களுடைய வளர்ச்சி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம், அதாவது பால் மறக்க வரைக்கும் அதை வச்சுக்கணும். 6 மாசம் 9 மாசம் வரைக்கும் வச்சிருக்கலாம். 9 மாசத்துக்கு மேல அந்த குட்டிகள் ஒன்னு கெடாவே இடிச்சுக்கும். அப்ப 11க்கு மேல வளர்ச்சி இருக்காது. கெடாக்களா இருந்தா சண்டை போடும், பெட்டையா இருந்தா இனப்பெருக்கத்துக்கு தயாராயிரும். அப்ப 9 மாசம் to 11 மாசத்துல வித்துடணும். அந்த டைம்ல வந்து அந்த உடல் எடை 15 to 18 கிலோ இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆடுகளை பராமரிக்கணும். அப்ப 15 to 18 கிலோல கெடாக்களை தள்ளிடணும், பெட்டைகளை வச்சுக்கணும். இப்ப கழித்தல் அப்படிங்கறது நான் 5 சொன்னேன்ல மேம், அந்த 5 இதை வச்சுக்கணும் ரீப்ளேசரா. சோ எந்த விக்கிறீங்க அப்படின்னாலும் 9 மாசம் to 11 மாசம் அது வந்து கறிக்குனா நல்லது மேம். கறிக்கு விற்கிறதுல வந்து கெடாக்களை தான் மேக்சிமம் விற்பாங்க, பெட்டைகள் வந்து இந்த கழிக்கிற பெட்டைகளை தான் விற்பாங்க. மற்ற இளம் பெட்டைகளை வந்து இனப்பெருக்கத்துக்குன்னு விற்கும்போது அது இனங்களாக வச்சு விற்றீங்க, இப்போ தலைச்சேரி, ஜமுனப்பாரி, அடுத்து போயர், இந்த மாதிரி ஆடுகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க அவங்க பண்ணையில் வச்சுருக்கும் போது இந்த ஆடுகளை இனப்பெருக்கத்துக்குன்னு விற்றோம் அப்படின்னா லாபம். ஆனால் அவங்களே திரும்ப வாங்கிட்டு அதை கறிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அங்கே அவங்களுக்கு நஷ்டம். ஏன்னா ப்ரீடிங் சேல் அப்படிங்கிறது வந்து 1 கிலோ 5000 ரூபா வரைக்கும் கூட இருக்கும் மேம். அப்போ ஒரு 10 கிலோ இருக்கிற ஆடு 50000 ரூபா கூட இருக்கும் பெட்டை.
1: ஓ,
0: நல்ல இனங்கள் நீங்கள் போயர்லாம், ஆமாம் போயர்லாம் வாங்கினீங்கன்னா 25000 to 50000 கூட இருக்குது. ஸோ இனப்பெருக்கத்துக்குன்னு வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல கிராஸ் இனங்கள், நம்ம வடநாட்டு இனங்கள் அந்த மாதிரி வாங்குறீங்க.
1: இதெல்லாம் எங்கே மேடம் கிடைக்கும்
0: மேடம்? இது வந்து உங்களுக்கு நிறைய ஆட்டு பண்ணைகள் சென்னையில், நாமக்கல்ல, அதாவது ஒரு ஒரு மாவட்டத்திலையும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையம்னு இருக்கு மேம். இப்ப திருச்சியில கூட இருக்கு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். சோ இந்த இடத்த வந்து நீங்க அணுகுனீங்க அப்படின்னா அந்த ஏரியால யாரு ஆட்டு பண்ண வச்சிருக்காங்க, இந்த மாதிரி உயர் ரகம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தரமான குட்டிகள் ஏமாத்தாம யார் தருவாங்க. சோ இந்த மாதிரி ப்ரீடிங் சேல் அப்படின்னு, அதாவது இனப்பெருக்கத்துக்கு அப்படின்னா அந்த மாதிரி கொஞ்சம் அதிகபட்ச விலையில வாங்கி பண்ணலாம். பட் கறிக்கு தான் நான் வைக்க போறேன் அப்படின்னா நம்ம ஊர் இந்த ஏரியால செம்மறியாடா வெள்ளாடா வெள்ளாட்டுல கருப்பு வெள்ளாடுன்னு சொல்லுவோம்ல மேம், சேலம் கருப்புன்னு சொல்லுவோம், அது வந்து

0: நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா தாராளமாக அதே வளர்த்திக்கலாம்.
1: சரிங்க மேம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆடு எங்கே வாங்கணும் என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து ஆலோசனை கொடுக்கறதுக்கு நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேவிக்கோவோ இல்லை கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையமோ உதவியாக இருக்கிறீங்க. இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஆடு வளர்க்குறதுக்கு அப்படின்னு பயிற்சி அந்த மாதிரி எதுவும் கொடுக்குறீங்க?
0: கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக. அதாவது இலவச பயிற்சிகளும் இருக்குது, அடுத்து பணம் கட்டி படிக்கிற அந்த பயிற்சிகளும் இருக்குது. இலவச பயிற்சி அப்படிங்கிறது மேக்ஸிமம் 3 நாள் 5 நாள் அப்படி தருவாங்க. இந்த பணம் கட்டி படிக்கிற பயிற்சி அப்படிங்கிறது 1 மாதம் வரைக்கும் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பண்ணைக்கே அனுப்புவாங்க. அவங்க வந்து டாக்டரோட பரிந்துரையோட உங்களுக்கு இன்சூர் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆடுக்கு மட்டும்தான் இன்சூரன்ஸ் அப்படின்னு நினைக்க கூடாது. 5 ரூபா இருக்கு மேம், ஒரு ஆட்டுக்கு 5 ரூபா. அப்படி 5 ரூபா கட்டி வச்சா அந்த ஆடு இறந்துச்சுன்னா அதுக்குரிய காசை நம்ம வாங்கிக்கலாம். ஆட்டையும் இன்சூர் பண்ணிக்கிட்டா நம்ம அதற்குரிய வருமான இழப்பையும் நம்ம வந்து சரி செஞ்சுக்கலாம் மேடம்.
1: ரொம்ப சிறப்பு மேடம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்கறதுனால அதிகமாக லாபம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு வழிமுறைகளை பண்ணையாளர்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. இதையும் தாண்டி இதை கேட்டு இருக்கக்கூடிய நம்ம சொந்தங்களுக்கு நிறைய சந்தேகம் வரலாம். அவங்க உங்களை தொடர்பு கொள்றதுக்கு உங்களுடைய அலைபேசி எண் சொல்லுங்க மேடம்.
0: கண்டிப்பா மேடம், 94 88 58 90 29. இன்னொரு முடம் மேடம், 94 88 58 90 29.
1: நன்றிங்க மேம்.
0: நன்றி.

இதுவரை ஆடு வளர்ப்பில் அதிக லாபம் பெறும் வழிமுறைகளை பகிர்ந்து கொண்டார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் வி மீனலோச்சனி அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 8 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் நிர்வாகம் மற்றும் ஆட்சியின் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதிய கட்டுரையை சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ள பிரதமர், பொதுநலத் திட்டங்கள் மூலம் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கை பாதுகாப்பானதாகவும் கண்ணியமிக்கதாகவும் மாற்றுவதில் இந்த மாற்றங்கள் மிக முக்கிய பங்காற்றுவதாக கூறியுள்ளார். இந்தியா பாதுகாப்பு தளவாடங்களை 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாகவும் இத்துறையில் நாம் தன்னிறைவு அடைந்து வருவதாகவும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், திறன் மற்றும் கலாச்சாரத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் வலிமையான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தயாரிப்பது தொடர்பாக அமைச்சர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். வேளாண் துறை பட்ஜெட் தொடர்பாகவும் வேளாண் அமைச்சர் திரு வினோத் மற்றும் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசித்தார். சிங்கப்பெண் அதிரடி படையை தொடர்பு கொள்ள 1091 என்ற பிரத்யேக உதவி எண்ணை அரசு அறிவித்துள்ளது. அவசரகால உதவி எண்ணான 112 இது இணைக்கப்பட்டிருப்பதாகவும் 24 மணி நேரமும் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் இந்த எண் மூலம் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் எனவும் அது கூறியுள்ளது.

உள்ளது. தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மாநில அரசு எந்தவித சமரசமும் செய்து கொள்ளாது என நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் சட்டப்பேரவையில் நிறுத்தி தெரிவித்தார். மேகதாது அணை கட்டுவது விவசாயத்திற்காக என கூறிய கர்நாடக அரசு, தற்போது பெங்களூரு மக்களின் குடிநீர் ஆதாரத்திற்காகவேதான் இந்த அணையை கட்டப்போகிறோம் என்று சொல்வதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேரவையில் தெரிவித்தார். சட்ட வல்லுநர்கள், நீர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளை கலந்தாலோசித்து அவர்களின் வழிகாட்டுதலின்படி புதிய ஆணையம் அமைக்க வேண்டும் என்ற முடிவை அரசு எடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். பள்ளிகளில் ரீல்ஸ் எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலான செயல்களில் எவரும் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் தெரிவித்தார். சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடியாக தமிழக அரசு தற்போது ஒலிபரப்பு செய்வதாகவும், பேரவைத் தலைவருக்கு இதற்காக தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். கோவில்களிலிருந்து வரும் வருமானம் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் செலவிடப்படும் என மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் உரையாற்றிய அவர், கோவில் நிதி, அடிப்படை வசதிகள், பக்தர்கள் தங்கும் இடங்கள் ஆகியவற்றுக்கு செலவிடப்படும் எனவும், வணிக நோக்கில் பயன்படுத்தப்பட மாட்டாது எனவும் கூறினார். தமிழக அரசு ஆட்சி நிர்வாகத்தில் கவனம் செலுத்த வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு, மின்வெட்டு, விவசாயிகள் பிரச்சினை ஆகியவற்றை முதலமைச்சரின் பதிலுரையில் இடம்பெற வேண்டும் எனவும் கூறினார். தமிழ்நாட்டிலிருந்து எந்த முதலீட்டு திட்டமும் தற்போது வெளியேறவில்லை என மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைக்கு வெளியே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய ஆட்சிக் காலத்தில்தான் 25 முதலீட்டு திட்டங்கள் பிற மாநிலங்களுக்கு சென்றதாகவும் குற்றம் சாட்டினார். கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனை, பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் சுற்றித் திரியும் தெரு நாய்களை அப்புறப்படுத்துவது தொடர்பாக அறிக்கை அளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் 14 மாற்றுத்திறனாளிகளுக்கு 134,000 ரூபாய் மதிப்பிலான சக்கர நாற்காலி, காதொலி கருவிகள் உள்ளிட்ட உபகரணங்களை ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். பெற்றோர்கள் பெண் குழந்தைகளை கட்டாயம் பட்டதாரிகளாக்க முன்வர வேண்டும் என்றும், அவர்கள் தங்கள் சிரமங்களை கூறும்போது அதனை சரி செய்ய முயற்சி மேற்கொள்ள வேண்டும் எனவும் அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். கீழ்பழுவூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், வளர் இளம் பெண்களுக்கு ஊட்டச்சத்தின் அவசியத்தை எடுத்துரைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெற இருப்பதாக ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்துள்ளார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, கன்னியாகுமரி, மதுரை மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சிதம்பரம் அருள்மிகு நடராஜ திருக்கோவிலில் ஆனி திருமஞ்சன விழாவில் இன்று ஆயிரங்கால் மண்டபத்தில் நடராஜமூர்த்தியும் சிவகாம சுந்தரியும் நடனமாடியபடி பக்தர்களுக்கு காட்சியளித்ததை ஏராளமானோர் தரிசித்தனர். லண்டனில் நடைபெறும் புரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா நாளை பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது.

நேரம் 8:25 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது நேரலையாக பங்கேற்று கேட்டுமைகளும் இரவு இசை இனிமை. 80-90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களில் உங்கள் விருப்பம். 0431-240-102 புதிய நேயர்களும் 246-102 மற்ற நம் அனைத்து நேயர்களும் வரலாம்.

0: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இரவு இசை இனிமை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்க இங்கிருந்து?
1: கருமண்டபத்திலிருந்து விமலா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: சென்றலை நேத்தோடு படத்துல இருந்து கண்ணனே நீ வேற காத்திருந்தேன், அந்த பாட்டு போடுங்க சார்.
0: சரிங்கம்மா, பாடல் கேட்கலாமா?
1: சரிங்க சார், நன்றி.

0: நேரம் 8:18:12. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. அந்த வகையிலே அடுத்ததாக பாடல் கேட்க இணைந்திருக்கக்கூடிய அன்பு நேயர் வருகை வணக்கம்.
1: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள் சார்.
0: பாச வணக்கம் சொல்லும் அன்பர்
1: மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சோதனை ஆன்டனி.
0: நலமா இருக்கீங்களா?
1: எப்படி சார் இருக்கீங்க?
0: அனைவரும் நலம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். திருச்சிராப்பள்ளி வானொலி மூலியமா ஒன்றிட்டு இருக்கமா, அதனால மகிழ்ச்சியா இருக்கும் இருக்கும். அதற்காக நன்றியும் கூட அந்த தருணங்கள்ல.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: ஒரு பாடல் சார், வசந்த அழைப்புகள் திரைப்படம் சார். அதில் மலேசிய வாசி நடு ஜானகி அம்மா பாடிய அட நீல செயலன்னு ஒரு ஆரம்பிக்க சார், கிராமிய பாடல் மாதிரி ஒன்று வரும் சார். தகவலுக்கு அந்த அனுப்பி விடுங்க சார்.
0: கேட்டுருவோம். நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.

0: அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நான் மண்ணுயிர் பொன்ராஜு விவசாய நிபுணர் பேசுகிறேன். நாளை 9 மணி அளவில் திருச்சி வானவில் பண்பலையில் நீங்களே செய்யலாம் உயிரம் பற்றி பேசுகிறேன். பண்ணையில் நீங்களே தயாரித்து அதிக லாபம் பெறலாம், செலவு மிச்சம், அதிக விளைச்சல் பெறலாம். அசோஸ் பயிரில்லம், அசடோபாக்டர், குளுக்கோனோ அசிடோபாக்டர் போன்ற உயிர் உரங்களை நீங்களே தயாரிக்கலாம். நாளை சந்திப்போமா? நன்றி, வணக்கம். மண்ணுயிர் பொன்ராஜு விவசாய நிபுணர்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு.

0: எண்பதுகளின் இசை வசந்தம், இதயத்தோடு உறவாடும் இசை நிகழ்ச்சி இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் எடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாரு சார்?
1: விராலிமலை ஏழுமலை தத்துவவாதி அடையப்பட்டி ஏழுமலை.
0: சரிங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
1: ராசாவே உன்னை நம்பி படுத்து வந்து ராசாத்தி மனசுல ஜோடி பாடல்
0: கேட்டலாமா?
1: ஓகே சார், நன்றி சார்,
0: நன்றி.

0: நேரம் 8:35, 34 நொடிகள். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து நேயர்களின் விருப்ப பாடல்கள். அந்த வகையிலே அடுத்ததாக பாடல் கேட்க இணைந்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேவிமங்கலம் கண்ணன் பேசுறேங்க சார்.
0: கண்ணன் ஐயா, என்ன செய்றீங்க?
1: எனக்கு வந்துங்க ஆறு புஷ்பங்கள்ங்கிற படங்க. ஏண்டி முத்தம்மா ஏது புன்னகை, அந்த சாங்ஸ் கொடுங்க சார். இந்த இணைய இரவு பொழுதுல எல்லாரும் கேட்போம் சார்.
0: கேட்டுருவோம். நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ சார். நன்றிங்க.

விட்டு துள்ளும் வெள்ளம் பட்டு பட்டு கட்டுச்சிட்டு மொட்டு விட்டு துள்ளும் வெள்ளம் பட்டு பட்டு கண்களில் வை கரைந்து

0: உறவுக்கு சாறு கொஞ்சம் ஊத்தலாமா?
1: தொட்டு தொட்டு வெட்டி வெட்டி கட்டி கட்டி போட்ட பின்பு சுவையுள்ளவா?

0: மனம் கவர்ந்த மறக்க முடியாத மெலடி ஹிட்டுக்கள் 80களின் சூப்பர் ஹிட் பாடல்கள் இரவு இசை இனிமையில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சார், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் தோகமலை ஒன்றிய வடசேரி மணிமாறன் டெய்லர் சார்.
0: மணிமாறன் ஐயா?
1: ஆமாம் சார்.
0: இந்த வானிலிருந்து தள்ளி வந்துடலாமே.
1: நான் இங்கே வெளியில் வந்துட்டேன் சார்.
0: வெளியில் வந்துட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
1: சார்? செந்தூர புவை படத்துல இருந்து செந்தூர புவைங்க பாடிடு சார்.
0: என்ன காரணங்க அந்த பாடல் கேட்கறதுக்கு?
1: பாட்டு நம்ம விஜயகாந்த் பாடினா ரொம்ப பிடிக்கும் சார். அதான் சார்.
0: அப்படியா? வேற எந்தெந்த விஜயகாந்தோட படம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: ஐயா, விஜயகாந்த் படம் தான் எல்லா படமும் ரொம்ப பிடிக்கும்.
0: சரிங்க, பாடல் கேட்கலாமா?
1: ஓகே சார், நன்றி.

0: நேரம் இப்பொழுது 8:45. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளுடன் இணைந்திருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பதோ இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. இது நேயர்கள் 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து தங்களின் விருப்ப பாடல்களை கேட்டு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டாரத்துல இருந்து, ஆலம்பக்கத்துல இருந்து மேரி பேசுறேன் சார்.
0: ஆலம்பக்கம் மேரி அம்மா, நலமா இருக்கீங்களா?
1: ஆமா சார், நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்மா. சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா?
1: எல்லா வேலையும் முடிச்சாச்சு சார். சாப்பிடணும். 9 மணிக்கு எப்போ முடிஞ்சாலும் பாட்டு கேட்டுட்டு தான் அப்புறம் சாப்பிடுவோம்.
0: இல்ல, 9 மணிக்கு முடியாது. நமது 11 மணி, அதுக்கப்புறம் விடிய விடிய கேட்டுட்டே இருக்கலாம்.
1: இதை நாங்க கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் வலிச்சு 10-11 மணி ஆயிடும்.
0: ஆமா, சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் கேட்போம்.
1: திரும்பவும் கேட்டுக்கிட்டு இருப்போம்.
0: மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன பாடல் கேட்க வந்திருக்கீங்க ஆசையோட?
1: சார், வைதகி காட்டிருந்தால் படத்துல இருந்து இன்றைக்கு ஏன் நீண்ட ஆனந்தமே, அந்த பாட்டு போடுங்க சார்.
0: கேட்டுருவோம் அப்ப. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார்.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க?
1: கரைப்பாக்கம் ஜோதிக்குமார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: ஒரு ஸ்டாலின் சாப்பிட படத்துல இருந்து சொல்ல மாட்டேன்னு மனசு தரக்கூடிய பாடல்
0: கேட்டலாமா?
1: ஓகே சார்,
0: நன்றி.

0: அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நான் மண்ணுயிர் பொன்ராஜு விவசாய நிபுணர் பேசுகிறேன். நாளை 9 மணி அளவில் திருச்சி ஓனவில் பண்பலையில் நீங்களே செய்யலாம் உயிரம் பற்றி பேசுகிறேன். பண்ணையில் நீங்களே தயாரித்து அதிக லாபம் பெறலாம், செலவு மிச்சம், அதிக விளைச்சல் பெறலாம். அசோஸ் பயிரில்லம், அசடோபாக்டர், குளுக்கோனோ அசிடோபாக்டர் போன்ற உயிர் உரங்களை நீங்களே தயாரிக்கலாம். நாளை சந்திப்போமா? நன்றி, வணக்கம். மண்ணுயிர் பொன்ராஜு விவசாய நிபுணர்.
1: திருச்சி FM ரெயின்போ 102.1 இல் நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16 43 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்பொழுது கேட்டு மகிழ இனிய ராகம். குளிர் தென்றல் காற்றின் ஸ்பரிசத்தில் நிலவு இழைப்பாரும், நிலவின் வடம்பில் கவிதைகள் ஊற்றெடுக்கும், கனவுகளின் வருகையால் இங்கே காட்சிகள் உருமாறும், நட்சத்திரங்களின் கண் சிமிட்டலில் பிரபஞ்சமே சிலிர்ப்பாகும், விழிகள் சந்திக்க மறுக்கும்

நேரம் 9:23 37 விருமாண்டி படத்திற்காக கமல்ஹாசன் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடலை கேட்டீர்கள். இணையராகும் நிகழ்ச்சியின் தொடக்க பாடலாக நிகழ்ச்சியில் இனி வானம் வசப்படும் படத்தில் ஸ்ரீனிவாஸ் டிம்மி பாடியுள்ள பாடல்.

நேரம் 9:28. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம். நிகழ்ச்சியிலேனே எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தில் ஹரிஷ் ராகவேந்திரா பாடியுள்ள பாடல்.

ஆழவிழுந்தான் படத்திற்காக சங்கர் மகாதேவன் சுஜாதா பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 9:39:23. இரவின் மடியில் இசையின் பிடியில் இது இனிய ராகம். உங்கள் பிரியமான திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியில் இனி ரன் படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சர்க்கம்.

நேர்மன்பு துமணி 44 நிமிடம் 35 நொடிகள். இனிய ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனி சிந்தாமல் சிதறாமல் படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி குரலில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நான் மண்ணுயிர் பொன்ராஜு விவசாய நிபுணர் பேசுகிறேன். நாளை 9 மணி அளவில் திருச்சி வானவில் பண்பலையில் நீங்களே செய்யலாம் உயிரம் பற்றி பேசுகிறேன். பண்ணையில் நீங்களே தயாரித்து அதிக லாபம் பெறலாம், செலவு மிச்சம், அதிக விளைச்சல் பெறலாம். அசோஸ் பயிரில்லம், அசடோபாக்டர், குளுக்கோனோ அசிடோபாக்டர் போன்ற உயிர் உரங்களை நீங்களே தயாரிக்கலாம். நாளை சந்திப்போமா? நன்றி, வணக்கம். மண்ணுயிர் பொன்ராஜு விவசாய நிபுணர்.
1: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது இனிய ராகம். மீண்டும் இனிய ராகம் நிகழ்ச்சி நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை இரவு 9:15 க்கு

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:01. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம். ஞாபகம் வருதே நேரலை. காலம் மறவாத காவிய கானங்கள் என்றோ கேட்டு என்றும் நினைவில் பூஞ்சலாடும் இசை மெட்டுக்கள், இதயத்தில் ஆழமாக பதிந்த காலச்சுவடுகளின் வாசத்தை திரும்பி நுகரும் இசைப்பெட்டகம். இனிக்கும் நினைவுகளை, உயிரான உறவுகளை நினைந்து மகிழ வைக்கும் இசை காவியங்களின் இன்ப உலா இது ஞாபகம் வருதே. 0431 240 102.1 அறிமுக நேயர்களும், 246 102.1 மற்ற அனைத்து நம் நேயர்களும் இணையலாம் இன்றைய நேரலையில். இரவு 10 மணிக்கு இனிதே பாடல்கள் கேட்க இணைப்பில் வந்திருக்கக்கூடிய முதல் நேயர், வணக்கம்
2: சார். வணக்கம் சார், நான் எம்ஆர் கோட்டம் முனியராஜ் பெரிய மிளகுபாடுல இருந்து பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். முனியராஜ் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன்.
1: சரி, மகிழ்ச்சி உங்களோட பேசுனதுல. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு முதல் நேயரா வந்திருக்கீங்க,
2: மகிழ்ச்சி. சரிங்க சார்,
1: என்ன பாடல் கேட்கணும் நீங்க?
2: சார், எனக்கு தொழிலாளி என்கிற படத்துல ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி, அன்னை உலகின் மடியின் மீது அனைவரும் எனது கூட்டாளி, அந்த பாடல் வேணும் சார்.
1: கேட்டுருவோமா? இப்ப
2: கேட்கலாம் சார்.
1: நன்றி, வணக்கம்.

0: நேரம் 10:06. ஞாபகமருதி நேரலை நிகழ்ச்சி இனிதே உற்சாகமாக தொடங்கி இருக்கிறது. அடுத்து இணைப்பில் பேச காத்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் போரூர் வட்டம் ஆவாரம் இல்லை, துரை ரத்தினசாமி.
0: துரை ரத்தினசாமி, ஐயாவுக்கு ஐயாவுக்கு என்ன வயது இப்போ?
1: வயது 60.
0: சரி சரி, சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன் சார்.
0: சரி, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்கணும்?
1: சரஸ்வதி சவத்துகள், கல்வியா செல்வமா வீரமா.
0: கல்வியா செல்வமா வீரமா, உங்ககிட்ட கேட்டால் எதை சொல்லுவீங்க? சிரிப்பா? கல்விதான், எல்லாத்திலையும் சிறந்தது கல்விதான். எல்லாத்திலும் சிறந்தது கல்வி.
1: ஆமாம் சார்.
0: அருமை அருமை, அழகாக சொன்னீங்க.
1: எல்லாம் சமம்,
0: அது இருந்தால் எல்லாமே வந்துடும்.
1: ஆமாம்,
0: அருமை. பாடல் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி சார்.

0: நேரம் 10:10:22. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே நேரலை. இணைப்பில் பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் தொடர்ந்து முத்துக்குமார்.
0: முத்துக்குமார்,
1: சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நினைத்தல அனைவரும் நலமா இருக்கா?
0: அனைவரும் நலமா இருக்கோம், நலம் நாடி அமைக்க மிக்க நன்றி. முத்துக்குமார் ஐயா, என்ன செய்றீங்க?
1: தேநீர் கடை சார்.
0: தேநீர் கடை?
1: ஆமா சார்.
0: ஆஹா, எவ்வளோ அழகாக தமிழில் சொல்கிறீங்க, கேட்குறதுக்கே இனிமையாக இருக்குது. டக்குன்னு டீ கடை தானே வரும். எப்பவுமே இப்படி தான் சொல்லுவீங்களா, தேநீர்
1: கடைன்னு?
0: சரி சரி, மகிழ்ச்சி. தமிழ் பற்றி இனிக்க வைக்கிறது என்ன பாடல் கேட்கலாம்?
1: வீந்த மனிதன் படத்துல இருந்து வெள்ளி கிண்ணந்தா தங்க கைகளில் அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: கேட்டுருவோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். வணக்கம் சார்.

0: அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நான் மண்ணுயிர் பொன்ராஜு விவசாய நிபுணர் பேசுகிறேன். நாளை 9 மணி அளவில் திருச்சி வானவில் பண்பலையில் நீங்களே செய்யலாம் உயிரறம் பற்றி பேசுகிறேன். பண்ணையில் நீங்களே தயாரித்து அதிக லாபம் பெறலாம், செலவு மிச்சம், அதிக விளைச்சல் பெறலாம். அசோஸ் பயிரில்லம், அசடோபாக்டர், குளுக்கோனோ அசிடோபாக்டர் போன்ற உயிர் உரங்களை நீங்களே தயாரிக்கலாம். நாளை சந்திப்போமா? நன்றி, வணக்கம். மண்ணுயிர் பொன்ராஜு விவசாய நிபுணர்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு.
2: நேரம் 10:16. ஞாபகம் வருதே நேரலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இணைப்பில் அடுத்ததாக பாடல் கேட்க இணைந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளம் வருக. வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
3: சுப்புலட்சுமி.
2: சுப்புலட்சுமி அம்மா, நலமா இருக்கீங்களா?
3: இரவு
2: உணவு எல்லாம் தயாரிச்சாச்சா? சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: ஒளி விளக்குல இருந்து புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதான், அந்த பாட்டு போடுங்க சார்.
2: கேட்டுருவோம். நன்றி, வணக்கம்.
3: சரி.

0: 10:20. ஞாபகம் வருதே, நேரலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைப்பில் வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், கண்ணன் பேசுறேன், ஸ்ரீரங்கத்துல இருந்து.
0: நிலமா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கு சார். இதான் சார் ரமேஷ் சாரை பேர் பேசுறது.
0: என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்கலாம் சார்?
1: எனக்கு தாய் சொல்லி தட்டாதிலிருந்து பட்டுச்சேலை காத்தாட பருவமணி கூத்தாட அந்த பாட்டு போடுங்க.
0: பாடல் வருது, கேட்கலாமே. நன்றி, வணக்கம்.
1: கேட்கலாம் சார், கேட்கலாம்.

0: நேரம் 10:23:35. ஞாபகம் உறுதி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காவிய கானங்களை நேயர்கள் நேரலையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அடுத்த பாடலை கேட்க இணைப்பில் வந்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வணக்கம்.
1: ஐயா வணக்கம். துவாக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன்யா.
0: ராஜேஸ்வரி அம்மா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேயா. நல்லா இருக்கீங்களாயா?
0: நலம் நாடியமைக்கு நன்றிம்மா. என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்க போறீங்க?
1: குங்கும படத்திலிருந்து தூங்காத கண்ணு அந்த பாட்டு போடுங்கய்யா.
0: தூங்காம பாடல் கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் இந்த பாடல் கொடுத்துடலாமா?
1: கொடுத்துடலாம் ஐயா. ரொம்ப நன்றிங்கய்யா.
0: நன்றி, வணக்கம்மா.

0: நேரம் 10:28. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே நேரலை. அடுத்து இணைப்பில் பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? நான் திண்டுக்கல் மாவட்டம் தாடி கும்பு ஐயப்பராஜு சார்.
0: ஐயப்பராஜு, நலமா இருக்கீங்கயா? நன்றி. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் சார்.
0: ஐயப்பராஜு, என்ன செய்றீங்க?
1: நான் வந்து ஒரு சின்ன டிராக்டர்னு வச்சுட்டு உழவு ஓட்டிட்டு பாத்துட்டு இருக்கீங்க சார்.
0: சரி சரி சரி, எப்படி போயிட்டு இருக்கு இப்ப உழவு வேலைகள்லாம்?
1: இப்போ கொஞ்சம் மழை இல்லாதனால இப்போ கொஞ்சம் கம்மியா தான் சார் இருக்கு,
0: ட்ரையா இருக்கு.
1: ஆமா சார், ஆவணி மாசத்துக்கு மேல கொஞ்சம் அந்த விதப்பு சீசன் சொல்லுவாங்க எங்க பகுதியில, இந்த சோளமெல்லாம் வரப்பாங்க.
0: ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு தானே சொல்லுவாங்க?
1: ஆடிப்பட்டம் தேடி விதைன்னா அதுல என்ன பண்ணுவாங்கன்னா கடலை போடுவாங்க. கடலை தோவர வந்து ஆடிப்பட்டத்துக்கு சிறப்பா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆவணி புரட்டாசி அந்த ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா சோளம் வரப்பாங்க. சோளம் வச்சாங்கன்னா அது கருப்பிடிக்காம, மலையில வந்து கருப்பிடிக்காம இருக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் லேட்டா தள்ளி போடுவாங்க. அதாவது சோளம் வந்து
0: சரிங்க,
1: ஆடிப்பட்ட வந்து துவர ஒண்ணு, கண்டர கடலுக்கு ஒண்ணு
0: கணக்காங்க. புரட்டாசியில வாழையும் நடவு பண்ணுவாங்க நினைக்கிறேன்.
1: வாழை எங்க பகுதியில வந்து வாழைக்கு வந்து கணக்கு இல்லைங்க சார். அது எந்த மாசத்து வேணுமோ எங்க
0: போட்டுக்கலாம். தண்ணி வசதியை பொறுத்து,
1: தண்ணி வசதி போட்டுங்க சார்.
0: சரி, என்ன பாடல் தண்ணி நிகழ்ச்சியில?
1: அது காரைக்கால் அம்மையார்ல இருந்து ஓடுங்கள் ஓடிங்க சார்.
0: அப்படிங்கப்பா, பயங்கரமான பயங்கரமான ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க. என்ன காரணம்?
1: இல்லை சார், அந்த எனக்கு ஏற்கனவே அது அடிக்கடி வந்து நம்ம திருச்சி அந்த பக்கம் வந்தனாக்கா வருஷத்துக்கு ஒரு தடவை வருவேன் கிட்டத்தட்ட. ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி நம்ம திருவானை கோயில் இந்த பக்கம் வந்து பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் வரைக்கும் அப்படியே போயிட்டு வருவேன் சார் பைக்லேருந்து. கொஞ்சம் அதனால வந்து அந்த தெய்வத்து மேல கொஞ்சம் ஒரு பக்தியாக இருப்பேன்.
0: சரிங்க,
1: அதனாலதான் சார் அது
0: பாடல் வருது கேட்கலாம்.
1: ஆ, நன்றி சார்.
0: நன்றி, வணக்கம்.
2: ஓடுங்கால் ஓடி உள்ளம் முருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்.

நாடெங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி உன் தமிழமுதை படித்த நான்

0: நேரம் 10:37. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி. காலம் மறவாத காவிய கானங்களை நேயர்கள் நேரலையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் அடுத்த இணைப்பில் விருப்ப பாடலை கேட்க காத்திருக்கும் நேயர் வழக வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். கரூர் மாவட்டம் காவல்காரம்பட்டியிலிருந்து தங்கராஜ் பிரியா பேசுறேயா?
0: தங்கராஜ்
1: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். தங்கராஜ் பிரியசாமியா?
1: பெரியக்கா. பெரியக்கா.
0: பெரியக்கா. அவங்க மேல அவ்வளவு பாசமா ஐயா?
1: ஆமையா, அப்பவே பிடிச்ச ஆரம்பத்துல இருந்தே பாசம்தாயா?
0: சரிங்க, எதுவும் பொதுவா பெண்கள் வந்து கணவர் பேரை பின்னாடி போட்டுக்குவாங்க, நீங்க புதுமையா மனைவி பேரை பின்னாடி போட்டிருக்கீங்க.
1: என்ன

0: செய்யறாங்க அவங்க? இப்ப
1: அவங்க அடுமாறி மெத்திட்டே இருக்கிறாங்க.
0: சரி, இன்னைக்கு என்ன உங்களுக்கு பிரியமா சமைச்சு வச்சிருந்தாங்க?
1: இன்னைக்கியா இன்னைக்கு முள்ளிங்கிழங்கு குழம்பு சாம்பாரியா ரசம்.
0: சரிங்க,
1: சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டா ஜாலியா அப்படியே மாட்டுக்கிட்ட படுத்திருந்தேன். சரி, தம்பிட்ட போட்டு பாப்போம், கிடைச்சா பாக்கலாம் கிடைக்கல பாத்துக்கலாம் ஒரு தடவை
0: அப்படின்னு
1: பாத்தேன்.
0: என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு இந்த மகிழ்ச்சியான நேரத்துல?
1: இடித்து வர வேண்டியதா இருந்தியா? உலகம் இன்னும் நாடக மேடை நான் ஒரு நடிகைமா
0: இருப்பா அந்த பாட்டை போடியா கேட்டுருவோம். நன்றி
1: நன்றியா நன்றியா.

0: 10:43 40 நொடிகள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியோ ஞாபகம் வருதே நேரலை. இப்பொழுது இணைப்பில் பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம் கூறும் அன்பர்.
1: கரூர் மாவட்டம் நரகம்பட்டியிலிருந்து மலைச்சாமி.
0: மலைச்சாமி, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்க?
0: நலமா இருக்கும், நன்றி. என்ன செய்றீங்க?
1: என்ன
0: பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: படம் வந்து ரிக்ஷாக்காரன். பாடல் வந்து பம்பை உடுக்கையொட்டி பரிவட்ட மேலே கட்டி. அந்த பாடல் வந்து அனைவருக்காகவும் உங்களுக்காகவும்
0: கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம் ஐயா.

0: நேயரே வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் லாவுடி திருமணமேடு பால்ராஜ் பேசுறேங்க.
0: பால்ராஜ் ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க.
0: சாப்பிட்டாச்சா?
1: நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சுங்க.
0: சரிங்க, மகிழ்ச்சி. என்ன இரவு உணவு இன்னைக்கு?
1: இரவு இல்லைங்க, இட்லி டிஃபன் சாப்பிட்டேன்.
0: டிஃபன் சாப்பிட்டீங்களா? சரி, என்ன பாடல் வேணும் ஐயாவுக்கு?
1: ஐயா பெரியப்பறை பக்கத்துலேருந்து

0: பழைய மஜிம் நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன்
0: சார். சரி, என்ன செய்றீங்க?
1: மளிகை கடை வச்சிருக்கேன்
0: சார். கடை அடைச்சாச்சா? இரவு எத்தனை மணி வரைக்கும்? பத்து மணி பத்தரையா?
1: இல்லை இல்லை, 8:30 வரைக்கும் தான் சார் கடை.
0: 8:30 வரைக்கும் தான்.
1: லேபர் கிடையாது.
0: நீங்க ஒரே
1: ஆளினால் நானே தான்.
0: ஒன் மேன் ஆர்மி
1: தான்.
0: சரி சரி சரி, நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க, மகிழ்ச்சி. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சாந்தி படத்திலேருந்து சார், வாழ்ந்து பார்க்க வேண்டும், அந்த பாட்டு கொடுங்க.
0: கேட்டுருவோமா?
1: ஓகே சார்,
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி.

0: நேரம் 10:52, 43 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி. இது நாளை இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி வாட்ஸ்அப் வழியாக உங்களின் விருப்பப்படலை கேட்டு மகிழும் நிகழ்ச்சியாக ஒலிக்கும். 10:53 ஆகிவிட்டது. இந்த வேளையிலே இணைப்பில் உறங்காமல் விழித்திருந்து காத்திருந்து இணைப்பை பிடித்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: உடையார்பாளையம் அஜீம்.
0: அஜீம்,

அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நான் மண்ணுயிர் பொன்ராஜு விவசாய நிபுணர் பேசுகிறேன். நாளை 9 மணி அளவில் திருச்சி வானவில் பண்பலையில் நீங்களே செய்யலாம் உயிரறம் பற்றி

0: பேசுகிறேன். பண்ணையில் நீங்களே தயாரித்து அதிக லாபம் பெறலாம், செலவு மிச்சம், அதிக விளைச்சல் பெறலாம். அசோஸ் பயிரில்லம், அசடோபாக்டர், குளுக்கோனோ அசிடோபாக்டர் போன்ற உயிர் உரங்களை நீங்களே தயாரிக்கலாம். நாளை சந்திப்போமா? நன்றி, வணக்கம். மண்ணுயிர் பொன்ராஜு, விவசாய நிபுணர்,
1: திருச்சி. FM ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிறைவுக்கு வருகிறது இன்றைய ஞாபகம் அருது நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்கள், நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த நேயர்கள், நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துகள். நாளை இரவு ஞாபகம் அருதே நிகழ்ச்சி வாட்ஸ்அப் வழியாக உங்களின் விருப்ப பாடலை கேட்டு மகிழும் நிகழ்ச்சி 9385461 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களின் விருப்ப பாடல்களை பதிவு செய்து குரல் பதிவு செய்தும் நீங்கள் கேட்டு மகிழலாம் நாளை இரவு 10 மணிக்கு. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10:59 பண்பலை வரிசை 102.1 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த நம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் எமது ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 தொடங்கும். அதுவரை இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு சுவைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.